நேர்களை எஃப்எம் ரெயின்போ நிகழ்ச்சிகளை 101.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தொடர்ந்து கேட்கலாம். இந்த அலைவரிசையில் நேர்கள் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்கலாம். நேர்களை பண்டிட் சந்திரசேகர் வசை அவர்கள் பாடியுள்ள வந்தே மாதரம்.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
2: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

நிகழ்ச்சி தொடர்ந்து அருள்மணி மாலை நிகழ்ச்சி தொடர்ந்து வழங்க ஆர்ஜே ஹேமா. மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். ஆர்ஜே கண்ணன். நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில். 6 மணிக்கான செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலை மதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறையில் இந்தியா வெனிசுலா

விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் 11 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. மதுரை மாவட்டத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடைபெறும் செயல்பாடுகள் குறித்து மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஆய்வு செய்தார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். தேர்தல் நேரத்தில் நகைக்கடன் தள்ளுபடி உள்ளிட்ட தாவைக்கு அளித்த வாக்குறுதிகள் தெளிவாக இல்லை என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் குறை கூறியுள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. உலான் பேட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேர்களே, நேரம் 6:35. வரம்பலம் தந்திடும் இறைவா, நின் அடிக்க கருணை மனை கமழும், திவிட்டாத தமிழ் சொல் மாலை சூட்டிட வந்துள்ளோம். தமிழ் மாலை சூட்டி நாம் இன்புறுவது
1: அருள்மணி மாலை
0: நிகழ்ச்சி வாயிலாக. நிகழ்ச்சியில் இப்பொழுது நாம் கேட்கலாம் எஸ் ஜானகி குரலில் ஒலிக்கக்கூடிய பாடலை. கவிஞர் புத்தனேரி சுப்பிரமணியம் எழுதியுள்ள பாடலுக்கு இசை எல் கிருஷ்ணன்.

14 புவனங்களையும் படைத்து ரட்சிக்கின்ற பாவைபதம் போற்றி போற்றி போற்றி என்று இனிதாக ஒழித்த அந்த பாடல் டாக்டர் சிறுகாய் எஸ் கோவிந்தராஜன் பாடியிருந்தது. உளுந்தூர்பேட்டை சண்முகம் எழுதிய பாடலுக்கு இசை டி ஆர் பாப்பா. நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் டி எம் சௌந்தரராஜன் இசையமைத்து பாடியுள்ள பாடலை. பாடலை எழுதியுள்ளார் கீதப்பிரியன்.

ஆடும் பரி வேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் ஐயனே என்று நாம் நெகிழும் வண்ணம் ஒலித்தது. கேட்ட பாடல், நாம் கேட்ட பாடல் டாக்டர் சீர்காழி ஜி சிவசிதம்பரம் குரலில் ஒலித்தது. வேம்பத்தூர் கிருஷ்ணன் எழுதியிருந்த பாடலுக்கு இசை எம் ரங்காராவ். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இறையுள் போற்றும் இன்னிசை பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் நேரம் 6:20. நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் எஸ் ஜானகி குரலில் ஒலிக்கக்கூடிய பாடலை. பூவை அமுதன் எழுதிய பாடலுக்கு இசை எம் ரங்காராவ்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் ஒலித்த பாடல் கேட்டும் வாராஸ்ரீ எழுதியிருந்த பாடல் அது. பாடலுக்கு இசை வீரமணி கண்ணன். விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் நம்ம போட்டிருக்க அந்த போஸ்ட்டுக்கு நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இறையருள் தரும் பாடல்களை கேட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. பிரபாகரன், காலை நேரத்தில் இறை கருத்துக்களுடன் இனிசை பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறது, அதிலே அதை இணைந்துள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அப்படின்லாமும் பதிவிட்டிருக்காங்க. கமலாவர்தன், வணக்கம், அனைத்து நிகழ்ச்சிக்கும் சிறப்பிக்க வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. சாந்தி ரமேஷ், அவங்களுமே காலை வணக்கத்தோடு தான் இணைந்திருக்காங்க. மயிலை பட்டாபி, கற்பகமை பாடல் கேட்டது, கோவிலுக்கு சென்று வந்து அமைதி கிடைத்தது அப்படின்னு சொல்லி அவங்களோட மன உணர்வை வந்து பகிர்ந்திருக்காங்க. சூழ ரீஜா மனோகர், அவங்களுமே கூட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் அப்படின்றத பதிவிட்டிருக்காங்க. நலமா அப்படின்லாம் கூட கேட்டிருக்காங்க. கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார், அருள்மணி மாலை நிகழ்ச்சியில் வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. பழனி கவிதா, அவங்களுமே நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. பொன்னியனுடைய வன்னி கணேசன், கமலாவரதன், சோமசுந்தர பிரபு, பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து மேலப்பேடு தயாளன், புதுக்கேசவரம் அங்கேருந்து கோவிந்தப்பட்டத்திலேருந்து வீரமணி பாலன், அபரநகர் மூர்த்தி, பழனி புரசி, நான் முத்துக்குமரன், எல்லாருமே நிகழ்ச்சியில் இணைந்து காலை வணக்கத்தை பகிர்ந்து இன்றைய நாள் எல்லாருக்கும் நல்லதா இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் வாழ்த்திருக்காங்க. நேரம் 6:30

25 நொடி. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்னென்ற முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம், ஹேமா ஜான் பாடியுள்ள பாடலே லெவ்லின் சாம்வெல் இசையில்

இசையோடு கூடிய சொல்மாலை நாம் சூட்டி மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இறைவனுக்கு அருமணி மாலை நிகழ்ச்சி வாயிலாக விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் மந்தவெளி விநாயகம் அவங்களுமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க, கேட்டுட்ருக்கோம் அப்படின்ற மாதிரியும் பதிவிட்டுருக்காங்க. அப்புறம் வந்து காலை

வணக்கம் அப்படின்னு சொல்லி அருள்மொழிமாலை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் சொல்லியிருக்காங்க. சரவணர் ராமலிங்கம் அவங்களுமே அந்த மாதிரி தான். கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து அவங்க வந்து பதிவிட்டிருக்காங்க. சரவணன் அமுதா ரெண்டு பேருமே இவங்களும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்து தெய்வீக அருள் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று வாழ்த்தியிருக்காங்க. ஹேமலதா கள்ளக்குறிச்சி அவங்களும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்தது குறிப்பிட்டு ஒரு சின்ன வீடியோ மாதிரி போட்டிருக்காங்க.

0: விவத் பாரதி தமிழ் பண்பில் 102.3 நாம் இணைந்திருக்கிறோம்.
1: அருள்மணி மாலை
0: நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் கோவை ஜலீல் குரலில் ஒலிக்கக்கூடிய பாடலை. எஸ் எம் முரவத்தலி எழுதியுள்ள பாடலுக்கு இசை நியாஸ் அகமது.

நிகழ்ச்சியில் இவங்க கூடவே வந்து செம்பரம்பாக்கம் ஏழுமலை ரஜினா, சோமங்கலம் சடகோப்பன், புது கேசாவரம் வஜ்ரவேலு, பூந்தடலம் புண்ணியக்கோட்டி இவங்க எல்லாருமே இணைந்து அருள்மணி மாலை நிகழ்ச்சியை கேட்டோம், இறையருள் பெற்றோம் அப்படின்னு சொல்லி வாழ்த்து இங்கே பதிவிட்டுருக்காங்க.

0: எய்யா பிறவி இருள் அகல் நீங்க. இறைவனின் புகழ் பாடும் பாடல்களை நாம கேட்டோம். இறைவன் என்னும் பொய்யா விளக்கு இருக்கும் பொழுது நமக்கு வேறு துணை எதற்கு? பற்றற்ற பரம்பொருளை பற்றினோம், செய்யும் செயல் அனைத்திலும் செம்மை நாடினோம். நாம் இதுவரை கேட்டது
1: அருள்மணி மாலை.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 6:44:35. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் தான் நம்ம கேட்க போறோம். தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். யோகக்கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம்

0: விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் உலக யோகாசன சாம்பியன் போட்டியை காணொலி மூலம் தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். இந்த போட்டி உலக விளையாட்டுகளின் அடையாளமாக உருவெடுக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இது இளைஞர்களுக்கு பெருமளவிலான வாய்ப்புகளை வழங்கும் என்றும் அவர் கூறினார். யோகாசன போட்டிகளை உலக அளவில் விரிவுபடுத்துவதன் மூலம் தடகள வீரர்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் என்று அவர் தெரிவித்தார். இதன் மூலம் யோகாசன பயிற்சியாளர்கள், விளையாட்டு அறிஞர்கள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் நிகழ்ச்சி மேலாளர்களுக்கு வாய்ப்புகளையும் வழங்கிடும் என்று அவர் கூறினார். சுகாதாரமான வாழ்வியல் முறைக்கு நீண்டகால தேர்வாக யோகக்கலை சிறந்த தேர்வாக அமையும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். யோகாசன பயிற்சி மனம், உடல் ஆகியவற்றிற்கு புத்துணர்வு அளிப்பதுடன் உலக நல்லிணக்கத்திற்கு உத்வேகம் அளிப்பதாகவும் உள்ளது என்று அவர் கூறினார். அனைத்து நோய்களுக்குமான சிறந்த தீர்வாக யோகக்கலை திகழும் என்பதை வலியுறுத்தும் வகையில் யோகா 365 பிரச்சாரத்தை மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தொடங்கியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இந்த முன்முயற்சியின் தூதுவர்களாக தடகள வீரர்கள் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்தார். ஒலிம்பிக் உள்ளிட்ட உலக அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் யோகாசன போட்டி இடம்பெறுவதற்கு இது முக்கிய பங்கு வகிக்கும் என்று திரு நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். கடலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாணவர்கள் கற்றல் திறனுடன் ஒழுக்கத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆசிரியர்களின் வழிகாட்டுதலுடன் பிற துறைகளிலும் மாணவர்கள் தங்களது திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். மாணவர்களின் கல்விக்கு பொருளாதாரம் தடையாக இருக்கக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு பாடப்புத்தகங்கள், சீருடைகள் உள்ளிட்ட கல்விக்கான உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். முன்னதாக மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் மாணவ மாணவியருக்கு பாடப்புத்தகங்கள், கல்வி உபகரணங்கள், சீருடைகள் வழங்கும் பணியை திரு ராஜ்குமார் தொடங்கி வைத்தார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அனைத்து மக்களுக்குமான அரசாக தாவிக்கா செயல்பட வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். போலி மதசார்பின்மையை தவிர்த்து தமிழர் பண்பாட்டை பாதுகாப்பதற்கு மாநில அரசு முன்வர வேண்டும் என்று திரு நயினா நாகேந்திரன் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 5 இந்த தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சேலம் மாவட்டத்தில் சுற்றுச்சூழல் மன்றம் வாயிலாக 50,000 விதைப்பந்துகளை மாணவர்கள் உருவாக்கியுள்ளதாக பேராசிரியர் பிருந்தாதேவி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: என் பெயர் பிருந்தாதேவி. நாங்கள் எங்கள் என்வரன்மெண்டல் டேக்காக இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கோம், மரக்கன்றுகள் நடுறதுக்காக. நாங்கள் வந்து எங்கள் என்வரன்மெண்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் மூலமாக இந்த 1 வருஷத்தில் 50,000 விதைப்பந்துகளை தயாரித்து சிதர்கோயிலில் இருக்கிற நர்சரி கார்டனில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கோம். குருவம்பட்டி ஜூவில் இருக்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அது மூலமாக அவங்க வந்து ஒரு சீட்லிங்கை ரெடி பண்ணி ஒரு ட்ரீ ஸ்பீஷஸை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. திரும்பவும் அது வந்து மரமாகி நிறைய பறவைகளுக்கு அது ஒரு வாழ்விடமாக இருக்குதுங்கிற நாங்கள் நம்புகிறோம். ஸோ ஒரு பறவை தன்னோட வாழ்நாளில் 10,000 மரங்களை உருவாக்குதுங்கிறப்ப நம்ம மனிதர்களாக முடியாதா அப்படிங்கிற ஒரு சிறு முயற்சி தான் எங்கள் என்வரன்மெண்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கிளப் மூலமாக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம்.
0: கடும் வெப்பத்தை குறைப்பதற்காக அனைவரும் மரக்கன்றுகளை நட முன்வர

0: வேண்டும் என்று அம்மாவட்டத்தை சேர்ந்த மாணவர் ஒருவர் தெரிவித்தார்.
1: என்னுடைய பேர் பபீத். எனக்கு செடி மரங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அதனால என்னோட ஒவ்வொரு பர்த்டேக்குமே நான் வந்துட்டு 100 இல்லை 100+க்கு மேலே நான் செடி வச்சு அது நல்லா க்ரோ பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு அதை அலைவாக வச்சுக்க நான் பார்ப்பேன். இப்போது இருக்க டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாகுது, நமக்கு ஹீட் இஷ்யூலாம், இதனால நமக்கு காம்ப்ளிகேஷன் அதிகமாகுது. ஸோ இதிலேருந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்காக ஆளுக்கு ஒரு 2 மரம் மட்டும் வச்சு அதை 2 மரத்தையும் நல்லா க்ரோ பண்ணாவே போதுமானது. கிளைமேட் சேஞ்சஸு அப்புறம் இர்ரெகுலர் சேஞ்சஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாருமே பண்ணோம்னா நம்ம நேச்சரோட ஒட்டி இருக்கும்போது எந்த பிரச்சனையும் நமக்கு வராது.
0: மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பத்திரிகை தகவல் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தேசிய மாணவர் லேப்டாப் திட்டத்தின் கீழ் இலவச லேப்டாப்புகள் வழங்கப்படும் என்ற செய்தி முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என்று தெளிவுபடுத்தியுள்ளது. இதுபோன்ற விளம்பரங்கள் அல்லது திட்டம் எதுவும் மத்திய அரசிடம் இல்லை என்று அந்த செய்திக்குறிப்பு உறுதி செய்துள்ளது. தனிநபர் அல்லது நிதி சார்ந்த தகவல் பெறுவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாக இத்தகைய செய்திகள் ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருவதாக அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 3 நாட்களில் அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி செல்சியஸ் வரை குறையக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். காசா நகரை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் பாலஸ்தீனியர்கள் 9 பேர் உயிரிழந்துள்ளனர். தென்கிழக்கு லெபனானில் மர்ஜயன் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஐநா அமைதிக்குழுவை சேர்ந்த ஒருவர் உயிரிழந்துள்ளது குறித்த விசாரணையை ஐநா உள்நாட்டு பாதுகாப்பு படை தொடங்கியுள்ளது. இந்திய ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கு இடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். நாகாலாந்து மாநிலத்தில் இயற்கை வேளாண் விளைபொருட்களின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை அம்மாநில ஆளுநர் திரு நந்த் கிஷோர் வலியுறுத்தியுள்ளார். வடகிழக்கு பொருளாதார வழித்தடம் அமைப்பதற்கான பணிகளை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்று மிசோரம் மாநில முதலமைச்சர் திரு லால்தோமா கேட்டுக் கொண்டுள்ளார். மதுரை மாவட்டத்தில் உள்ள சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடைபெறும் செயல்பாடுகள் குறித்து மாநில வணிகவரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் ஆய்வு செய்தார். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள கிராமப்புறங்களில் கால்நடைகளை வேட்டையாடி வரும் சிறுத்தையை பிடிக்க 10-க்கும் மேற்பட்ட இடங்களில் வனத்துறையினர் கேமராக்களை பொருத்தியுள்ளனர். திண்டுக்கல்லில் மருந்து விற்பனை கடைகளில் அதிக போதை தரும் டானிக் மாத்திரைகளை விற்பனை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் சார் பதிவாளர் அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் கணக்கில் வராத 2,53,000 ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. மாநில அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவது குறித்து தாம்பரம், சேலையூர், சரக காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டனர். விளையாட்டுச் செய்தி. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் 87 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சுனில்குமார் 4-3 என்ற புள்ளி கணக்கில் கிர்கிஸ்தானின் அசாத் சாலடினோவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதிஷ்குமார் 13-9 என்ற புள்ளி கணக்கில் கஜகஸ்தானின் நுர்சியல் அமனாலை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யோகக்கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலை மதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை தமிழக அரசு தெரிவிக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
2: நேரம் 6:55:10. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விபத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்னென்ன முழுமையான கொண்டாட்டத்தோடு இணைந்திருக்கிறோம். இன்று இந்த அலவரிசையில் இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பை கேட்கலாம். காலை 7 மணிக்கு வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி.

எட்டு மணிக்கு செய்தி சுருக்கம் 8:02 உங்கள் விருப்பம் கடிதம் வழி நேயர்கள் விரும்பி கேட்ட பாடல்கள் இசுவில் வரும். 9:02 கலக்கல் அரங்கம் தொலைபேசி வழியே நேயர்கள்லாம் பங்கேற்று சிறப்பிக்கக்கூடிய நிகழ்ச்சி அது. 10:02 அதே மாதிரி தான் நேயர்கள்லாம் பங்கேற்கக்கூடிய ஒரு இன்டராக்டிவான நிகழ்ச்சி என் கேள்விக்கு என்ன பதில். 11:02 என்றும் இனியவை 1950கள் 60கள் 70கள் காலகட்டத்தில் வெளிவந்த திரைப்படங்கள் பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 12 மணிக்கு ரெட்ரோ நேரம், 1 மணிக்கு பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வழியே நேர்கள்லாம் பங்கேற்று அவங்களுக்கு பிடிச்ச பாடலை கேட்டு பெறலாம். 2:15 எங்கள் ஸ்டைல் திரைப்பட பாடல்களின் தொகுப்பு. 2:55 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பாரத பிரதமரின் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்து கேட்கலாம். பிற்பகல் 3 மணிக்கு வர்ணஜாலம், மாலை 4:02 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி. இது ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி. மாலை 5:10 பூந்தென்றல். தொலைபேசியில் நேர்கள்லாம் பங்கேற்று ஒரு குறிப்பிட்ட தலைப்பு குறித்து பேசலாம். அந்த தலைப்பை அந்த ஆர்ஜி வந்து வழங்குவாங்க. அது குறித்து ஒரு உரையாடலா இருக்கும் அந்த நிகழ்ச்சி முழுக்க. மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6 மணிக்கு பக்தி மாலை. 6:40 என் விருப்பம் திரைப்பட பாடல்கள் இடம்பெறும். 7 மணிக்கு வானொலிக்கு 90. 7:30 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் வி சரவணன் அவர்கள். 7:35 பாட்டும் பயணமும். 8:05 இசையும் நானும் பாடலாசிரியர் ஏ மோகன்ராஜன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். உடன் உரையாடுபவர் வி உமா அவர்கள். 9:00 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 9:15 என் இனிய பொன்னிலாவே மென்மையான திரைப்பட பாடல்கள் இடம்பெறும். 10:00 எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. 11:00 மனசு மயங்கும்.

விதவிதமான நிகழ்ச்சிகள் மூலமா விபத்பாதி தமிழ் பண்பலை 102.3 நம் மனங்களை கொள்ளை கொள்கிறது. அந்த நிகழ்ச்சிகளை கேட்டு நாமும் ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரை விபத்பாதி தமிழ் பண்பலை 102.3 இன்று இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டோம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் தமிழ்நாடு.
2: வணக்கம் தமிழ்நாடு.
3: வணக்கம் தமிழ்நாடு.
1: வணக்கம் தமிழ்நாடு.
4: நேரம் காலை 7 மணி. எதிர்காலத்தை கடிப்பதற்கு மிகவும் நுட்பமான வழி அதை உருவாக்குவதுதான். இந்த ஒரு நல்ல சிந்தனையோடு நம்ம நிகழ்ச்சியை நம்ம துவக்கலாம். நம்ம நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்

0: இட்லி கடை என்ற படத்தில் இருந்த பாடல் நம்ம கேட்டோம். தனுஷ் எழுதி அறிவோட பாடியிருந்த பாடல் அது. பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.
2: இன்று இரவு 8:05 சில வரிகள் பாடலாக மட்டுமல்ல வாழ்க்கையின் உணர்வுகளாகவும் நம்முள் வாழ்கின்றன.

0: ஒரு பாடல் பிறக்கும் தருணம் எப்படி இருக்கும்? கவிதைக்கும் திரைப்பட பாடலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அத்தகைய மனம் தொட்ட பாடல்களை படைத்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்கள் தனது படைப்புலக அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: இன்று இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
2: வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் யூத் என்ற படத்திலிருந்து நம்ம கேட்க போறோம். கென் கருணாஸ் எழுதி பாடியிருக்கக்கூடிய பாடல் இது. பாடலுக்கு இசை ஜி வி பிரகாஷ்குமார்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்கக்கூடியது பராசக்தி படத்திலிருந்து பாடல், ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைத்து பாடியிருக்கக்கூடிய பாடல். ஜெயஸ்ரீ மதிமாறன் எழுதியிருக்காங்க இந்த பாடலை, கேட்டு ரசிக்கலாம் இந்த பாடலை.

0: இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை கேட்கலாம். 7:15 செய்தி அறிக்கை அது.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் வெளியிட்டுள்ளன. நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் 3 அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றியடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். 18 ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையே எரிசக்தி, அரிய வகை கனிமங்கள், தொழில்நுட்பம், விவசாயம், சுகாதாரம், மக்கள் தொடர்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு அதிபருடன் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், லத்தீன் அமெரிக்காவில் இந்தியாவின் நட்பு நாடாக திகழும் அந்நாட்டுடன் பரஸ்பரம் இருதரப்பிற்கும் பயனளிக்கும் நடவடிக்கைகளை இணைந்து மேற்கொள்வது என

0: முடிவு செய்யப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செயலாளர் திரு ருத்ரேந்திர டாண்டன், உலகில் அதிக எண்ணெய் வளம் கொண்ட நாடாக வெனிசுலா திகழ்கிறது என்றும், எரிசக்தி துறையில் அந்நாட்டுடனான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா விரும்புவதாகவும் கூறினார். இது தவிர கால்நடை வளர்ப்பு, போக்குவரத்து, வேளாண் உபகரணங்கள், வாகன உற்பத்தி மற்றும் மருத்துவ உற்பத்தி போன்ற துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக திரு டாண்டன் தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையே பரஸ்பரம் பயனளிக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், இந்தியா வந்துள்ள அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சருடனான பேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்தது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த சந்திப்பின் போது பொருளாதார வளர்ச்சி, தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள், பாதுகாப்புகள், பருவநிலை மாற்றம், தூய்மை எரிசக்தி, கல்வி போன்ற துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுத்துவது குறித்து விரிவாக விவாதி அவர் தெரிவித்துள்ளார். வரலாறு மற்றும் கலாச்சார ரீதியில் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான நட்புறவு இருந்து வருவதாகவும், உயர் தொழில்நுட்பம், பொருளாதார நடவடிக்கைகளில் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுவடைய செய்வதற்கான முன்முயற்சிகள் குறித்தும் ஆலோசனை நடத்தியதாக திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இதனிடையே பெங்களூருவில் லிவர்பூல் பல்கலைக்கழக கிளையை அமைப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கை அமலாக்கத்தின் குறிப்பிடத்தக்க நடவடிக்கை என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கற்றல், புதுமை கண்டுபிடிப்புகள், ஆராய்ச்சி ஆகியவற்றில் உலகின் மையமாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். உலக அளவில் முன்னணியில் உள்ள பல்கலைக்கழகங்கள் இந்தியாவில் அதன் கிளைகளை அமைத்து வருவதன் மூலம் இளைஞர்களுக்கு சிறந்த கல்விக்கான வாய்ப்புகள் அதிகரிப்பதுடன் கல்வித்துறையில் இந்தியா பிரிட்டன் இடையேயான ஒத்துழைப்பு மேலும் வலுவடையும் என்று திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறையில் இந்தியா வெனிசுலா இடையே நீண்டகால உறவுகள் இருந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், அதிக அளவிலான எண்ணெய் வளம் கொண்ட நாடாக உள்ள வெனிசுலாவில் கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கும் பணிகளில் இந்திய நிறுவனங்களின் தொழில்நுட்ப நிபுணத்துவம், மனிதவளம் ஆகிய துறைகளில் முக்கிய பங்களிப்பை வழங்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் மே மாதங்களில் இந்தியாவிற்கு அதிக அளவில் கச்சா எண்ணெயை பெருமளவில் விநியோகம் செய்த நாடாக வெனிசுலா திகழ்வதாகவும், எதிர்காலத்தில் எரிசக்தி துறையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான வாய்ப்புகளை இது எடுத்துக்காட்டுவதாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். கச்சா எண்ணெய் உற்பத்தியை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக இந்திய தொழில்நுட்ப வல்லுநர் குழு விரைவில் அந்நாட்டிற்கு செல்ல உள்ளதாக திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில், அவரது இந்த பயணத்தின் போது வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இவ்விரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், போக்குவரத்து, எரிசக்தி, முதலீடு உள்ளிட்ட துறைகளில் பரஸ்பரம் நலன் சார்ந்த பல்வேறு அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்று நேபாள அரசு தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி அடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். சர்வதேச செய்தி நிறுவனத்திற்கு அவர் அளித்த பேட்டியில், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் அந்நாட்டின் வெளியுறவுக் கொள்கை சுதந்திரமானது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவுடனான பொருளாதார வாய்ப்புகளை விரிவுபடுத்தும் நடவடிக்கைகளுக்கு ரஷ்ய உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார். விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் பதற்றமான சூழல் காரணமாக சர்வதேச அளவில் எரிபொருளுக்கான விலை அதிகரித்து வரும் நிலை

0: உள்நாட்டு விமான நிறுவனங்களுக்கு எரிபொருள் விலையை லிட்டர் ஒன்றுக்கு 86.32 ரூபாய்களாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய விலை அடுத்த 3 ஆண்டுகளுக்கு எவ்வித மாற்றமும் இன்றி இருக்கும் என்று மத்திய அரசு கூறியுள்ளது. பயணக்கட்டணம் மற்றும் விமான நிலைய கட்டணங்களை சீராக பராமரிப்பதற்கு இத்திட்டம் உதவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த விலை நிர்ணயத்தின்படி எண்ணெய் நிறுவனங்களுக்கான ஈவுத்தொகை, வரிகள் உட்பட விமான எரிபொருளின் விலை லிட்டர் ஒன்றுக்கு தில்லியில் 115 ரூபாயாகவும், மும்பையில் 114.50 ரூபாயாகவும், சென்னையில் 139 ரூபாயாகவும் இருக்கும் என்று மத்திய விமான போக்குவரத்து அமைச்சகத்தின் இயக்குநர் திரு ரோஹித் ராஜ் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் முசாஃபர்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 5 உயர்ந்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் உடற்கூறு ஆய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அம்மாவட்ட ஆட்சியர் திரு சுப்ரத் குமாசென் தெரிவித்துள்ளார். அம்மாநில முதலமைச்சரின் அறிவுறுத்தலின் பேரில் உயிரிழந்தோரின் குடும்பத்தங்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்த 5 உறுப்பினர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் தெரிவித்தார். இதனிடையே இந்த தீ விபத்திற்கு மின்கசிவே காரணம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக அம்மாவட்ட மொத்த காவல்துறை கண்காணிப்பாளர் திரு கந்தேஷ் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். எனினும் இந்த விபத்திற்கான காரணம் குறித்த முழுமையான விசாரணை நடைபெற்று வருவதாக அவர் கூறினார். இந்நிலையில் இந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு அம்மாநில முதலமைச்சர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 5 இந்த தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இத்தினத்தையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. புவியை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் 1973 இந்நாளை உலக சுற்றுச்சூழல் தினமாக கடைபிடிக்க ஐநா முடிவு செய்தது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரை இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. ஜப்பானில் நடைபெறும் இப்போட்டி இந்திய நேரப்படி பிற்பகல் 3:30 தொடங்குகிறது. மகளிர் அரை இறுதி ஆட்டத்தில் இந்தியா சீனாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இந்திய நேரப்படி இன்று காலை 9:30 தொடங்குகிறது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. ஆடவர் 87 கிலோ எடைப்பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சுனில்குமார் 4-3 என்ற புள்ளி கணக்கில் கிர்கிஸ்தானின் அசாத் சாலிடினோவை வென்று இப்பதக்கத்தை கைப்பற்றினார். 97 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் நிதிஷ்குமார் 13-9 என்ற புள்ளி கணக்கில் கஜகஸ்தானின் நுராய்சில் அமனாலை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வெனிசுலா இடையேயான நட்புறவு மேலும் வலுவடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியலை பிஜேபி மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் வெளியிட்டுள்ளன. நேபாள் வெளியுறவு அமைச்சர் திரு ஷிசிர் கனால் 3 அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வருகிறார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவுக்கு களங்கம் விளைவிக்கும் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி அடையாது என்று ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவார இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரமேல்மணி 25:10. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்னென்ற முழுமையான கொண்டாட்டத்தோட வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நம்மளுடைய ஃபேஸ்புக்ல நம்ம ஒரு க்வெஸ்டனும் போஸ்ட் பண்ணிருக்கோம். பசுமை இல விளைவுக்கு முதன்மையான காரணமான வாயு எது? பாத்தீங்களா, அதற்கு முழுமையான ஒரு காரணம், முதன்மையான ஒரு காரணமாகவும் இருக்கக்கூடியது எது? இதுக்கான பதில்களை நீங்க அங்க இருக்க கமெண்ட்ஸ்லயே சொல்லலாம். நேயர்களுக்கான ஒரு செய்தி குறிப்பு. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை 2026-2027 கல்வி ஆண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு BVSC, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech ஃபுட் டெக்னாலஜி, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு BTech டெய்ரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள்

0: பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuvas.ac.in மூலமாக 17/6/2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாட்டு வாழ் இந்தியர், அயல்நாட்டு வாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாட்டு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம்.
1: விவித் பாரதி தமிழ் FM 102.3 நாளை இரவு 8:05 எனக்குள் நான்.
2: இப்பெல்லாம் வந்து மேடை நாடகங்கள் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒய்ஜிபி சாரு, மௌலி சாரு, மனோகர் சாரு, வி கோபாலகிருஷ்ணன் சாரு, விசு சாரு, கோமல் சார், விசு சார், இந்த ரெண்டு பேர் தான் அவர் எனக்கு சொன்னார். இந்த ரெண்டு ட்ரூப்பில் ஏதாவது நீ போய் ஜாயின் பண்ணு, நீ வந்து கொஞ்சம் அதுலேயே வரும்போது கேபி சார் கண்ணில் நீ படணும், பட்டேன்னா நீ ஆட்டோமேட்டிக்காக நீ வரலாம். அப்படி தான் நீ வரதில் வந்து கொஞ்ச நாள் நீ வந்து இந்த ஃபீல்டில் நிற்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவர் தான் சொன்னார்.
1: நடிகர் பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி கேட்க மறந்துடாதீங்க. இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
3: ஹாய் கைஸ்.

அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமாமணி சின்ன பொண்ணு குமார் பேசுறேன், நாட்டுப்புற பாடகி. நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. மனங்களில் என்றென்றும்

0: டியூன் பண்ணிருக்கீங்க 102.3 ஆர்ஜி ஹேமாவோட.
1: மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோட வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சியில தான் இணைந்திருக்கிறோம். நல்ல சுறுசுறுப்பான இந்த காலை நேரத்துல அதே மாதிரியான பாடல்களை நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம். நல்ல விறுவிறுப்பா நேரம் 7:30.
2: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோ இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
1: நிகழ்ச்சியுடைய தொடரும் பாடல் காந்தி டாக்ஸ் என்ற படத்துல இருந்தா நம்ம கேட்க போறோம். இந்த பாடலை பாடியிருக்காங்க அமினா ரஃபிக், ஸ்ரீதர் ரமேஷ், பா விஜய் எழுதின பாட்டுக்கு இசை ஏ ரஹ்மான்.

பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜில் நம்மளை போட்டிருக்க அந்த போஸ்ட்டுக்கு பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன், ரமா, ரங்கராஜன் டி நகர்லேருந்து, அப்புறம் வந்து சேந்தமங்கலம் சங்கர், அடையாளப்பட்ட ஆசீர்வாதம், பிரபாகரம், அப்புறம் வந்து ராஜேஸ்வரி, அவங்க எல்லாமும் வந்து பதிவிட்டிருக்காங்க. நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்குறோம், வணக்கம் தமிழ்நாட்டில் இணைந்திருக்கிறோம்னு முகமது மியான், அதுக்கப்புறம் பாரி வள்ளல் எல்லாருமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. தூத்துக்குடி சி பாலசுப்ரமணியம், கமலாவர்தன், ரோசையா, ஆரணி பாப்பம்பாடி, ஆண்டாள் தேவமணி, செந்தில், நெல்லை பாரதி, மேலைப்பட்டு தயாளன், பொறுசைவாக்கம் சௌந்தரராஜன், பொன்னியம் வண்ணை கணேசன், ஷா அப்படிங்கிறவரும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. காரைக்கால் அங்கேருந்து என்எம்பி நச்சுப்பிள்ளை அவருமே நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. கண்ணன் மேட்டுப்பட்டியிலேருந்து அவரும் நிகழ்ச்சியை கேட்டுட்டுருக்கோம், உற்சாகமாக தொடரத்துக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டனிராஜ் காட்டுப்பாக்கத்திலேருந்து அவருமே அதே மாதிரி தான் நிகழ்ச்சியில் இணைந்தது குறிப்பிட்டிருக்காங்க. திருமழிசை அஸ்வினி நாகராஜ், பத்மா சவுந்தரராஜன், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, ஞானாம்பிகா ரஞ்சன், கமலாவரதன், சூளை ரீஜா மனோகர், கருப்பணன் ரங்கசாமி எல்லாருமே நிகழ்ச்சியில் இணைந்து நிறைய பூங்கொத்தெல்லாம் போட்டிருக்காங்க. சீதாபதி குலசேகரன் அவருமே கூட அதே மாதிரி தான். சமுனி கே எம் பாபு முல்லைக்காடு இத்தனை பேரும் வந்து நிகழ்ச்சியில் இணைந்து வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிட்டிருக்காங்க. வாழ்த்துக்கள், நன்றி. இப்போ நம்ம கேட்ட இந்த கேள்விக்கான பதிலை சொல்றதுக்காக எல்லாரும் வராங்க. அதாவது இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பசுமையில் அந்த மாதிரியான ஒரு விளைவு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து முதன்மை காரணமாக இருக்கக்கூடிய வாய்வு எதுன்னு நம்ம கேட்டிருந்தோம். கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது தான் சரியான விடை. அந்த விடையை வந்து ஆண்டனிராஜ் பதிவிட்டிருக்காங்க. பிரகாஷ் டிபிஎஸ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. இப்போதான் ஹரிஹரன் அவருமே கூட அதே மாதிரி

0: CO2 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இன்னும் இன்னும் நிறைய வந்து விதங்களில் வந்து அதை வந்து நம்ம பிரிச்சும் பார்க்கலான்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா மீத்தேன் அதெல்லாம் கூட தான் காரணமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் முதன்மை காரணம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கார்பன் டை ஆக்சைடு தான். வீரதுரை அவர் சொல்லியிருக்காரு, பிரமிளா தமிழ் செல்வன், மேலப்பீடு தயாளன், மதுரை ஷோ சண்முகசுந்தரம் காலை வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. திருமிழிசை அஸ்வினி நாகராஜ் ஆன்சர் பதிவிட்டிருக்காங்க. பிரகாஷ் டிபிஎஸும் ஆன்சர் தான் பதிவிட்டிருக்காங்க. அடையாளப்பட்ட ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி, மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார், ராமகிருஷ்ணன் கொழுமக்கண்டான் எல்லாருமே வந்து நிகழ்ச்சியில் அந்த கார்பன் டை ஆக்சைடு தான் பதிவிட்டிருக்காங்க. பொன்னியினுடைய வண்ணை கணேசன், மாலினிதேவி அருணாச்சலம், சிவன் அருண், பிரபாகரன், சூளை ரீஜா மனோகரன், கீதா ராஜகோபாலன் எல்லோரும் கரெக்டான ஒரு ஆன்சரை பதிவிட்டிருக்காங்க. எல்லோருக்குமே வாழ்த்துக்கள், நன்றி. சரி, நிகழ்ச்சியில் நம்ம அடுத்த ஒரு பாடல் கேட்க போகிறோம். குட் பேட் குட் பேட் அக்லி என்ற படத்திலிருந்து தான் பாடல் ஒழிக்கிறதுக்காக தயாராக இருக்குது. ஜிவி பிரகாஷ்குமாரோட இசையில் ரோகேஷ் எழுந்த பாடல், அனிருத் ரவிச்சந்தர், பால்தபா இவங்களாம் பாடியிருக்காங்க இந்த பாடலை.
1: ரெடியா மாமே?

நேரம் 7:45. நம்ம ஃபேஸ்புக் க்வெஸ்சனுக்கு இனிமே வந்து பட்டாளம் அப்துல் ஜலீல், மயிலை பட்டாபி, பூலோபாளையம் ஆனந்த முருகன், ராஜலட்சுமி இவங்க எல்லாமும் வந்து பதிவிட்டிருக்காங்க சரியான பதில்களை. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் நம்ம கேட்கக்கூடியது டியூட் என்ற படத்திலிருந்து ஒழிக்கிறதுக்காக இருக்கு. சாய் அபயங்கர் இசையமைத்து பால் தபாவோட பாடியிருக்கக்கூடிய பாடல். உடன் பாடியிருக்காங்க பெமுகா, பெமுமிகா, தீப்தி சுரேஷ் இவங்க எல்லாமும். பாடலை எழுதியிருக்காரு பால் தபா.

0: டியூன் பண்ணிருக்கீங்க 102.3 ஆர்ஜி ஹேமாவோட.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

டிஎன்ஏ என்ற படத்திலிருந்தான் பாடல் நம்ம கேட்டோம். ஸ்ரீகாந்த் ஹரிஹரன் இசையமைத்து பாடியிருந்த பாடல். உடன் பாடியிருந்தாங்க ஸ்ரீஷா பகத்துல்லா. கார்த்திக் நேதா எழுதின பாடலும் கூட இது. நேரம் 7:54 நிகழ்ச்சியோட நிறைவை நோக்கி வந்துட்டோம். நம்ம கேட்கக்கூடிய நிறைவான ஒரு பாடல் கூலி என்ற படத்திற்காக டி ராஜேந்தர் அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து பாடியிருக்காங்க. அறிவு எழுந்த பாட்டு அறிவும் உடன் பாடியிருக்காரு இந்த பாடலை. இதற்கு பிறகு 8 செய்தி சுருக்கம் 8:02 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சி. இதெல்லாம் தான் நமக்கு லைனா வந்துட்டு இருக்கு நிகழ்ச்சிகள். இப்ப நம்ம கேட்கலாம் இந்த பாடலை.

0: ரியா, பல் தானே தேய்க்கிற? பல் தேய்க்கும் போதும் டேப்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கணுமா? தண்ணிய மகள பிடிச்சு கூட பல் தேய்த்து முகம் கழுவலாம்.
1: சாரிம்மா, தண்ணிய சிக்கனமா பயன்படுத்தணும்னு நீங்களும் டீச்சர்ஸும் நிறைய வாட்டி சொல்லிருக்கீங்க. ஆனாலும் நான் இப்படி செஞ்சிட்டேன், தப்புதான்.
0: நான் சொல்லி கொடுக்கற பாடம் புரியுதோ இல்லையோ, இத புரிஞ்சுகிட்டியே எனக்கு சந்தோஷம்தான்.
1: தண்ணீரின் ஒவ்வொரு துளியும் முத்து,
0: அதை சேமித்து வைப்போம், அவை நாளைய சொத்து. நாம் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி.
2: வணக்கம் தமிழ்நாடு.
0: நேரம் 7:59 நிமிடம் 40 நொடி. சில நொடிகளில் 8 மணிக்கான செய்திச் சுருக்கத்தை கேட்கலாம் நேர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. யோக கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியா பிரிட்டன் இடையே பரஸ்பரம் பயனளிக்கக்கூடிய பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். எரிசக்தி துறையில் இந்தியா வெனிசுலா இடையே நீண்டகால உறவுகள் இருந்து வருவதாக மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இந்தியா ஐரோப்பிய யூனியன் நாடுகளுக்கிடையே வர்த்தகம், முதலீடு, தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் ஒத்துழைப்பு வலுவடையும் என்று வெளியுறவுத்துறை செயலர் திரு சிபி ஜார்ஜ் கூறியுள்ளார். விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் 11 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கும்

0: சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானையும் மகளிர் பிரிவில் இந்தியா சீனாவையும் எதிர்கொள்கிறது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: உங்கள்

0: இந்தியா பாகிஸ்தானையும் மகளிர் பிரிவில் இந்தியா சீனாவையும் எதிர்கொள்கிறது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: விருப்பம். கடிதங்கள் வாயிலாக நேயர்கள் விரும்பிய புதுப்பட பாடல்கள்.
1: பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம இப்ப கேட்க போற இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். நிலையத்துல நேரம் பாத்தீங்கன்னா 8:03 ஆயிட்டு இருக்குங்க. நேர்களாகி நீங்க வந்து கடிதங்கள் வழி உங்களுக்கு விருப்பமான பாடல்களை எழுதி அனுப்ப அதை வந்து நம்ம விவித் பாரதியில கேட்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது. தினம்தோறும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில இன்றைய முதல் பாடல் யாரோட விருப்பமா வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பட்டாளம் அப்துல் ஜலீல், திருவல்லிக்கேணி அசோக்குமார், சேப்பாக்கம் பாலா, கிண்டி ஆனந்தன், நுங்கம்பாக்கம் விஸ்வநாதன், ஆயிரம் விளக்கு ஷேக் தாவூத், மன்னடி பஷீர் அகமத், ஆவடி திருவிழிஞ்சியம்பாக்கம் சுப்புலட்சுமி விஜயராஜ், தனராஜ், தனம், அழகு சுந்தரி, ராகவன், ஆவடி காமராஜர் நகர் இசையின்பன் இசையரசி லக்ஷ்மி, மேற்கு மாம்பலம் அசோக், கார்த்திக், நாராயணன், ஜெயலட்சுமி, பார்த்தசாரதி, கலைமணி, கணேசன், ராஜேந்தர், லக்ஷ்மி, மயிலாப்பூர் காமாட்சி, அஸ்வதி, அசோக். இந்த நேர்களோட விருப்பமான ஒரு பாடல் தான் நம்ம கேட்க போறோம். எந்த படத்திலேருந்து இந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பத்து தலை அப்படிங்கிற படத்திலேருந்து தீப்தி சுரேஷ், ஸ்ரீகாந்த் ஹரிஹரன், சத்யபிரகாஷ் இவங்களோட குரல்கள்ல, நாட்டு ராஜாதுரை அவங்களோட வரிகளில், ஏ ஆர் ரஹ்மானோட இசையமைப்பில்.

0: கலக்கு போவது யாரு? நீதான்.
1: ஏ நிஷா, காலையிலே ஒரே ஜாலி மூடு, பாட்டுலாம் ஒரே பலமா இருக்கே.
0: ஆமா உஷா, 9 மணி ஆக போகுது, கலக்கல் அரங்கம் ஸ்டார்ட் ஆக போகுதுல. அதான்.
1: என்னது, கலக்கல் அரங்கமா?
0: எஸ், நம்ம விவித் பாரதி தமிழ் எஃப்எம்ல டெய்லி காலையில 9 மணில இருந்து 10 மணி வரைக்கும் வர கேம் ஷோ. நமக்கு செம்ம ஜாலியா ஃபன் ஃபில்டா இருக்கும்.
1: ஆமா, சொல் விளையாட்டு, திரை புதிர் அப்படின்னு டெய்லி ஒரு கேம் ஷோ. கலகலப்பு, உற்சாகம், சந்தோஷம், இதுதான் நம்ம கலக்கல் அரங்கம். உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.
2: ஆமாம் நேர்களே, இன்னைக்கு வந்து கலக்கல் அரங்கத்தில் நாம் வந்து இன்னைக்கு உலக சுற்றுச்சூழல் தினம் அப்படிங்கிறதுனால சுற்றுச்சூழல் சம்பந்தமான கேள்விகள் தயார் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நேர்களாக நீங்களும் வந்து ஆர்வத்தோடு வந்து நம்ம சுற்றுச்சூழலை எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான உங்களோட ஐடியாஸை நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நாம் கேட்கக்கூடிய சிம்பிளான கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்லலாம். இதெல்லாம் பண்ணணுனாக்க நாங்கள் சொல்கிற தொலைபேசி எண்களில் நீங்கள் எங்களை அழைக்கலாம். 2952 0853, இது ஒரு எண். 2838 9871, இது மற்றும் ஒரு எண். இன்னைக்கு காலையில 9:02 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி மூலமா
3: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ.

0: सेवा प्राधिकरण अधिनियम 1987 की धारा 12 के तहत पात्र नागरिक निःशुल्क कानूनी सहायता न्याय बंधु मोबाइल ऐप और www.probono-toj.in से प्राप्त कर सकते हैं।
1: அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா நீலமேகம் அப்சரா நீலமேகம் சிலுவைச்சேரி சிவாஜி சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ் மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார் புவனா சூளை மனோகரன் ரீஜா விக்னேஷ் வினீத் விவேக் ஏவிஎம் அவென்யூ கோபி கிருஷ்ணா திவாகரன் புரசை ஏமி தெரு அன்னை இல்லம் அக்ஷயா விக்னேஷ் விவேக் வினீத் திருவள்ளூர் கடகம்பத்தூர் விஜயகுமாரி சுரேந்திரன் கேரளம் வடகரா குறிக்கலாட் நளினி பாஸ்கரன் குன்னுமகரை கீதா பாலன். இந்த நேர்களோட விருப்பமான பாடல் சுகந்தி அவங்களோட குரல்ல சத்யாவோட இசையில நாடு அப்படிங்கிற படத்துலேருந்து.

0: உறவிதோ.
1: விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 8:15:50 ஆயிட்டிருக்குங்க. செய்யார் வட்டம் சிறுங்காட்டூர் ராஜேந்திரன், தனலட்சுமி, கூடப்பாக்கம் ஸ்ரீசந்தியா, மணிகண்டன், மதுரவாயில் மதுரை நாயக்கன் தெரு சரஸ்வதி, காதர்வேடு கார்த்திகேயன் அம்பிகா, வடமணப்பாக்கம் காளிவீடு ஏழுமலை புஷ்பா மணியரசன், ஸ்டேட் பேங்க் காலனி ஷாஃபி ரஃபி, காதர் ஷமீத், காஜா சல்மா, ஷம்மு அலி, தபசூன் காதார் பாஷா, ரேஷ்மா, நஸ்ரீன், ஷமீம், பிரதோஷ், ஷாயின்ஷா, ஷேக் ஷயாத், ரிஷ்வான், ஷமியா பானு. இந்த நேர்களோட விருப்பமான பாடல் லியோ படத்துலேருந்து கேட்க போகிறோம். யார் பாடியிருக்காங்க அப்படின்னாக்கா அனிருத் ரவிச்சந்தர், லோத்திகா அவங்களோட பாடியிருக்காங்க. விஷ்ணு ஏடவனோட வரிகளில், அனிருத் ரவிச்சந்தரோட இசையமைப்பில்.

0: உங்கள் விவித் பாரதி தமிழ் 102.3 இன்று காலை 8:30 உங்கள் விருப்பம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.
1: தொடரி அப்படிங்கிற படத்துலேருந்து ஹரிச்சரண், ஸ்ரேயா கோஷல் இவங்களோட குரல்களில், யுகபாரதியோட வரிகளில், டி இமானோட இசையமைப்பில் ஒரு பாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, தீட்டாளம் ராஜேஷ், ராகம்மாள், உத்திரமேரூர் ஆசிரியர் நகர் ராம்குமார், லக்ஷ்மி, சஞ்சய், மோனிகா, செங்கல்பட்டு அனுமந்த புத்தேரி ரவிக்குமார், நீதி புனிதவதி, ஹெலன், ஐஸ்வர்யா, பிரின்சி, ஷோபியா, சைதை, ஜோதியம்மாள் நகர் ராஜ்குமார், சுகந்தியா, அக்ஷயா, அபிக்ஷயா, புலியூர்புரம் உமாப்ரியன், காஞ்சனா, பிரேம்குமார், அருணா, பிரவீன்குமார், பாப்பா தேவராஜ், யுவராஜ், சஞ்சய், சீரணிபுரம் அனிதா, சாமுவேல், செஞ்சி, கப்பை, ஏழுமலை, கிருஷ்ணன், தேவி சித்ரா, அருண் பிரபு, அன்பு கிருஷ்ணா.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நாளை இரவு 8:05 எனக்குள் நான்.
1: அப்போல்லாம் வந்து மேடை நாடகங்கள் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓஜிபி சாரு, மௌலி சாரு, மனோகர் சாரு, வி கோபாலகிருஷ்ணன் சாரு, விசு சாரு, கோமல் சார், விசு சார், இந்த ரெண்டு பேர் தான் அவர் எனக்கு சொன்னார், இந்த ரெண்டு ட்ரூப்பில் ஏதாவது நீ போய் ஜாயின் பண்ணு, நீ வந்து கொஞ்சம் அதுலேயே வரும்போது கேபி சார் கண்ணில் நீ படணும், பட்டனா நீ ஆட்டோமேட்டிக்காக நீ வரலாம், அப்படி தான் நீ வரதில் வந்து கொஞ்ச நாள் நீ வந்து இந்த ஃபீல்டில் நிற்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவர் தான் சொன்னார்.
0: நடிகர் பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி, கேட்க மறந்துடாதீங்க. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
2: சிதம்பரம் சின்ன மார்க்கெட் வெள்ளிச்சாமி செல்வி, சென்னை முகப்பேர் பிரமிளா தமிழ்ச்செல்வன், வைத்தீஸ்வரன் கோவில் தாமரை செல்வி, ஸ்வேதா, இன்பாஸ்ரீ, செல்லப்பா, அன்பாஸ்ரீயர், தில்லை ஸ்ரீனிவாசன், தில்லை நாயகி, ரத்தின சபாபதி, ஜீவா, கல்கி வேல்முருகன்.

ஷர்மிளி சாகர், தமிழ்ச்செல்வி, வேல்விழி வேல்முருகன், தர்ஷினி திவ்யா, லாவண்யா, ரேணுகா, ராஜா முகமது, விருகம்பாக்கம் இளங்கோநகர், மண்ணை ஜேபி. இந்த நேர்களோட விருப்பமான பாடல் ஸ்ரேயா கோஷல் குரல்ல, யுகபாரதியோட வரிகளில் டி இமானோட இசையமைப்பில் வெற்றிவேல் அப்படிங்கிற படத்துலேருந்து.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாரோட விருப்பமாக வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உடன்குடி நூர்தீன், இஸ்மத், இப்ரா, இர்ஃபான், இஜாஸ், ஐநுஷிபா, கோடம்பாக்கம் ரமாதேவி, மஞ்சள் நீர்காயல் சிங்காரவேல், சுரேஷ் முருகன், திசையன் கரிசல் சந்திரபோஸ், சுஜன், மம்தாபுரம் மீனா, மன்னிவாக்கம் ராமஜெயம், சேலம் எடப்பாடி பூலாம்பட்டி தங்கவேல், தன்ஷிகா, மெகுல் ஹரிஷ், மெதுன்யா, இந்த நேர்களோட விருப்பமான பாடல் ஷான் ரோல்டன், பிரகதி குருபிரசாத் இவங்களோட குரல்களில், விவேக் உடவரிகளில், அனிருத் ரவிச்சந்தரோட இசையமைப்பில், ரம் அப்படிங்கிற படத்துலேருந்து.

மாதவரம் உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம் தனலட்சுமி எழிலரசன் மிதுனாஸ்ரீ மிதுனன் அனிதா எழிலவன் பொழிலவன் அழகவன் சாய் தருணாஸ்ரீ தர்ஷன் மாதவரம் வஉசி தெரு ஓவியம் பொன்னோவியம் அழகோவியம் எழிலோவியம் சுகதேவ் மித்ராஸ்ரீ மித்ரன் மாதவரம் மதனகுமாரி விநாயகம் ரமணி ஜேசுபாதம் வெண்கரும்பூர் நேரு சிந்தாமணி சஞ்சய் சரவணன் சுமதி லால்குடி ராஜேந்திரன் கஜலட்சுமி பெண்ணாடம் சரவணராஜ் கொள்ளிடம் காமராஜ் இந்திராணி. இந்த நேர்களோட விருப்பமான பாடல் கேட்க போறோம். யாரோட குரல்ல எந்த படத்திலேருந்து அப்படின்னாக்க விஜய் யேசுதாஸ் சக்தி ஸ்ரீ கோபாலன் இவங்களோட குரல்கள், யுகபாரதியோட வரிகள், ஏ ஆர் ரஹ்மானோட இசையமைப்புல மாமன்னன் அப்படிங்கிற படத்திலேருந்து.

0: ஆம்கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பா ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 June 4 to 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
1: ஸ்வேதா மோகனோட குரல்ல, விவேகோட வரிகள்ல, ஹெஷம் அப்துல் பஹாபோட இசையமைப்புல மாமன் அப்படிங்கிற படத்துல இருந்து பாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதியிருக்கிற நேயர்கள் யார் யாரு அப்படின்னாக்கா, திருநெல்வேலி சந்திப்பு, எஸ் வி ஜானகிராம், அந்தோனி, சாத்தான்குளம் மயில், உக்கரன்கோட்டை மணி, பாப்பாக்குடி செல்வமணி, தஞ்சை மணி, திருநெல்வேலி அம்மன் சன்னதி கோபால் சிங், காஞ்சிபுரம் தாயார்குளம் தெரு ராணி, ஆனந்தன், சதீஷ்குமார், கோமதி, புகழேந்தி, மீனாட்சி, பெருமாள்பட்டு ஜெயலட்சுமி, சேயோன், விஜயராணி

இன்று இரவு 8:05 சில வரிகள் பாடலாக மட்டுமல்ல, வாழ்க்கையின் உணர்வுகளாகவும் நம்முள் வாழ்கின்றன.

0: ஒரு பாடல் பிறக்கும் தருணம் எப்படி இருக்கும்? கவிதைக்கும் திரைப்பட பாடலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அத்தகைய மனம் தொட்ட பாடல்களை படைத்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்கள் தனது படைப்புலக அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய என்ன பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: இன்று இரவு 8:05 விவேக் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இல்

0: எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: கல்யாணி நாயர், அனந்து இவங்களோட குரல்களில், யுகபாரதியோட வரிகளில், ஷான் ரோடானோட இசையமைப்பில் ஜெய் பீம் அப்படிங்கிற படத்துலேருந்து பாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் போட்டிருக்க நேயர்கள் யார் யார் அப்படின்னாக்கா, திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், ஜெகநாதபுரம் சரஸ்வதி தனசேகர், காட்டுப்பாக்கம் ஹேமாவதி யுவராஜ், காமராஜர் தெரு தீபா பிரகாஷ், மணலூர்பேட்டை சுரூபராணி ராஜசேகர், திருமழிசை பிரியம்பத்து மஞ்சுளா ஆனந்தன்.

0: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் ஸ்கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் ஜூன் 4 வியாழக்கிழமை காலை 10:30 மணிக்கு. ஜூன் 4 முதல் 7 வரை ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
1: துறைப்பாக்கம் குப்பம்மாள் வேலாயுதம், மயிலாப்பூர் லட்சுமியம்மாள் நித்யானந்தம், புளியந்தோப்பு பூசம்மாள் கண்ணன், லாயிட்ஸ் ரோட் சரோஜாம்மாள் அருணாச்சலம், மாதவரம் வவுசி தெரு கிருஷ்ணம்மாள், சாமிதாஸ், குமுதாம்மாள், ரவிதாஸ். இந்த நேர்களோட விருப்பமான பாடல் சிவகுமாரின் சபதம் அப்படிங்கிற படத்துலேருந்து பத்மலதாவோட குரலில் ஹிப்ஹாப் தமிழா எழுதி இசையமைச்ச பாடல் இது.

0: பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி உங்கள் விருப்பம். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 8:55 ஆயிட்டு இருக்குங்க.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் புத்தம் புதிய கிளை மிக பிரம்மாண்டமாய் ஆம்பாஸ் கை ஒன் மாலில் கோலாகல ஆரம்பம். நாள் June 4 வியாழக்கிழமை காலை 10:30 June 4 to 7 ஸ்லோகன் கான்டெஸ்ட் மூலம் பம்பர் பரிசாக ஐபோன் வெல்லும் வாய்ப்பு. மேலும் 25,000 மேல் பொருட்கள் வாங்குபவர்களுக்கு தங்க நாணயம் இலவசம். எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை வசந்தன் கோ.
0: வெந்து தணிந்தது காடு அப்படிங்கிற படத்துலேருந்து மதுஸ்ரீயோட குரலில், தாமரையோட வரிகளில், ஏஆர் ரஹ்மானோட இசையமைப்பில் ஒரு பாடல் கேட்க போகிறோம். இந்த பாடலுக்காக யார் யாரெல்லாம் கடிதம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆரணி, பாப்பாம்பாடி, ஆண்டாள் தேவமணி, மணிராஜ், அனிதா, மோனிகா, தானு, போஸ், கொரட்டூர் ரஞ்சித், குருதயால், வேட்டவலம் குமார், விஜயா, செங்கம் சுகுணா, புனிதன், மாநம்பதி, காஞ்சனா, அகிலன் மனோகரன், வானகரம் சாந்தி, விஜயகுமார், முகப்பேர் கிழக்கு, பிரேமா, கஜேந்திரன், போலூர், தருண்குமார், ஜெகதீஷ்குமார், அயத்தூர், லோகேஸ்வரி, தினேஷ், வேட்டவலம் மல்லிகா ரங்கநாதன், திருமாவரம் கஸ்முனா ராஜ்கான், சங்கராபுரம் மேட்டு தெரு செந்தில்குமார்

0: வணக்கம்.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
2: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. யோகக்கலை மனித குலத்திற்கு இந்தியா வழங்கிய விலைமதிப்பில்லாத பரிசு என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் கலாச்சாரம் மற்றும் சமூக சேவைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவையின் முன்னாள் தலைமை செயலாளராக பணியாற்றிய டாக்டர் சுபாஷ் காஷ்யப்பின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இயற்கைக்கு உகந்த நடைமுறைகள் பெரும் பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இத்தினத்தையொட்டி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடல் உணவு ஏற்றுமதி தொடர்பான 2 நாள் தேசிய பயிலரங்கு விசாகப்பட்டினத்தில் இன்று தொடங்குகிறது. 2 மாத காலத்திற்கான நிதி கொள்கையை ரிசர்வ் வங்கி இன்று அறிவிக்க உள்ளது. இந்தியாவின் சார்பில் உலக வங்கியின் செயல் இயக்குநராக திரு நீலகண்ட மிஸ்ராவை நியமிப்பதற்கு பணி நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலில் போட்டியிடும் 11 வேட்பாளர்கள் அடங்கிய பட்டியலை பிஜேபி வெளியிட்டுள்ளது. மாநிலங்களவை தேர்தல்

0: இல் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில வீட்டுவசதித்துறை அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். 18 வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவு அரை இறுதி ஆட்டத்தில் இந்தியா பாகிஸ்தானையும் மகளிர் பிரிவில் இந்தியா சீனாவையும் எதிர்கொள்கிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: கலக்கல் அரங்கம், கலக்கல் அரங்கம்,

0: சாலக்கல் அரங்கம் கலக்கல் அரங்கம்
1: விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம் நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 9:03 ஆயிட்டுருக்குங்க. இன்றைய தினம் June 5 உலக சுற்றுச்சூழல் தினம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி மூலமாக நம்ம வந்து நிறைய தகவல்கள் தெரிஞ்சுட்ருப்போம். ஸோ அந்த உலக சுற்றுச்சூழல் தினம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வச்சு தான் இன்றைக்கி நாம் கலக்கல் அரங்கத்துலேயும் நம்ம வந்து கேள்விகள் தயார் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நேர்களாகி நீங்கள் தாராளமாக வந்து உங்களோட கருத்துக்கள் உலக சுற்றுச்சூழல் தினம் அப்படின்னு நம்ம பொதுமக்களாகிய நாம் வந்து என்னெல்லாம் செய்ய முடியும், ஏன்னா உலக அளவில் வந்து அதுக்கான நிறைய அமைப்புகள் இருக்குது. அவங்க வந்து ஒவ்வொரு அமைப்பும் ஒவ்வொரு ஆண்டும் அதற்கான கருப்பொருள் அப்படின்னு வச்சுக்கிறாங்க. உலக அளவில் அதுக்கான நிறையா செயல்முறைகள் செயல்கள் நடந்துகிட்ருக்கு, நிறையா விழிப்புணர்வு விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு. நாம் வந்து பொதுமக்கள் நாம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம், இல்லை நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னாக்க எங்களுக்கு ஃபோன் நம்பர் வேணுமே அப்படின்னு கேட்கக்கூடிய புது நேயர் நீங்களாக இருந்தால் குறிச்சுக்கோங்க. 2952853 இது ஒரு நம்பர், 2838987 இது மற்றும் ஒரு எண், 044 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். ஒரு நேயர் வந்திருக்காங்க, பார்க்கலாம். வணக்கம் வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம் கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: மேடம்
1: எங்கிருந்து?
2: குளப்பாக்கம்
1: வெங்கடேஷ். ஓகே, இன்றைய தினம் என்ன சிறப்பு நாள் தெரியுமா உலக அளவுல?
2: கொஞ்சம் சொல்லுங்க மேடம்.
1: இல்ல, இது வந்து கேள்வி பதில் நிகழ்ச்சி, உலக சுற்றுச்சூழல் தினம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அது சம்பந்தமா கேள்விகள் கேட்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருந்தோம்.
2: நன்றி மேடம்.
1: ஓகே, அதான். ஓகே, அடுத்த நேயர் வராங்க, பாக்கலாம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்மா.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் திருப்பாச்சூர்ல இருந்து எட்டயபுரம் சார் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேங்க. கேள்வி கேட்கலாமா? உலக சுற்றுச்சூழல் தினம் சம்பந்தமான கேள்விகள். ஓகே, ஒவ்வொரு ஆண்டும் வந்து உலக சுற்றுச்சூழல் தினம் அப்படின்னு சொல்லிட்டு June 5 கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் அதற்கான கருப்பொருள் அப்படின்ட்டு இருக்கும். இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
3: தெரியாதுங்களே.
1: ஓகே, அதாவது
3: என்ன பத்திர என்ன பொதுவா வந்து சுற்றுச்சூழல் நம்மதான் நல்லா செய்யும், அதாவது ரோட்ல அந்த குப்பை கொட்டுறது, அந்த பாலித்தீன் கவரி இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். அது குளிச்சிட்டு போறது, அது கொளுத்துறது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல பரவாயில்ல, அந்த இடத்துல குறிப்பு போற அது வந்து அப்படியே புகச்சினே மக்களுக்கு ரொம்ப புகமூட்ட மாறுதுல, அதனால பாதிக்கு பாருங்க. அதெல்லாம் தவிர்த்தா உண்மையா நல்லா இருக்கும். ஆமா, அதான் சுற்றுச்சூழல் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதெல்லாம் பொதுவாக பாலித்தீன் பார்த்து தவிர்க்கலாம்.
1: அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணலாம்?
3: அதான் அந்த குப்பை கொட்டுறது வந்து அதாவது பிரிச்சு கொட்டி அதை கொட்டு அந்த கண்ட எடுத்து வருவாங்க, கட்டி தூக்கி போயிடுவாங்க. இது வந்து நம்ம சொன்னோம்னா நம்ம தான் பாதி, நம்ம கேட்டா எவ்வளவு வேற எங்க போட சொல்றாங்க. நான் என்ன சொல்ற, குப்பை வண்டி வர்றத போடு, அதை வீட்டுக்கு தினம் வராங்களே போடுங்க, அந்த பழக்கம் இருக்குமா? அதான் அதை தவிர்க்க நல்லா இருக்கும்.
1: அதான் அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் செய்ய முடியும்? சூப்பர் சூப்பர், வெரி குட். மத்த நேயர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறேன் அப்படிங்கிறாரு அவரு, நல்ல விஷயம். வணக்கம்.
4: வணக்கம், ரேவதி 51 பேசுறேன்.
1: சொல்லுங்க.
4: இயற்கையான வளங்களை பேணவும் ஜனங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தான் உலக இந்த இதை பண்ணிருக்காங்க சுற்றுச்சூழல் தினம். இது வந்து 1972 ஐக்கிய நாடு சபையால் அறிவிக்கப்பட்டது.
1: எந்த வருடம்? 74.
4: 72 தொடங்கி 74 அனுசரிக்கப்பட்டு வருது.
1: 74?
4: ஆமா, 1974.
1: 74 ஆ 73 ஆ சார்?
4: 72 ஆரம்பிச்சதுமா.
1: ஓகே,
4: 74 ல இருந்து அனுசரிக்கப்படுறது.
1: ஓகே ஓகே, சொல்லுங்க.
4: என்னன்னா, தட்பவெட்ப நிலை இது பண்றது, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாம இருக்குது, பொல்யூஷன் சொல்றாங்கல்ல, அதே வனவிலங்கு பாதுகாப்பு, மரம் செடி கொடி எல்லாம் இது பண்ண, இயற்கைங்க எல்லாம் நம்ம பாதுகாக்கிறது, மழைக்கு உண்டான பேசிக் இதெல்லாம் டெவலப் பண்றது, மரம் நடுறது, எதாவது கார்பன் டை ஆக்சைடு உறிஞ்சி ஆக்சிஜன் நமக்கு வெளியிடுறது, பாசத்துக்கு நீர் சேமிப்பு, இதுல இருந்து மின்சாரம் கூட இது பண்ணலாம்.
1: வீட்டுக்குள்ள நம்ம என்னெல்லாம் சார் பண்ணலாம்? இப்ப பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணலாம் சொல்லிட்டீங்க, அந்த முன்னாடி நேரம் சொல்லிட்டாங்க, மத்தபடி இன்னும் நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கிறேன் நம்ம வீட்டுக்குள்ள பண்ணக்கூடிய.
4: மின்சாரம் அதுல ஃபேன் யூஸ் பண்ணலாம், சூரிய ஆற்றல் சோலார் அதுல,
1: எல்லாத்துக்குமே
4: யூஸ் பண்ணலாம்.
1: சொல்லுங்க, நல்ல விஷயம்.

0: தாராளமா சொல்லலாம்.
1: அம்பத்தூர்ல இருந்து ஸ்ரீராம் அடிக்கடி பேசுறேன், பேச மாட்டேன்
0: மேடம். சரி ஓகே, நேயர்கள் அவங்கவுங்களுக்கே தெரியணும் சரிங்களா. இது
1: ஒருத்தர் புத்தி சொல்ற அளவு எல்லாம் கிடையாது.
0: நன்றிங்க, மத்த நேயர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நன்றி. ஓகே, அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லா இருக்கீங்க, சொல்லுங்க. உலக சுற்றுச்சூழல் தினம் அப்படிங்கறச்சு வீட்டுக்குள்ள நாம வந்து எந்த அளவுக்கு சுற்றுச்சூழல் மாசுபடாம இருக்க என்னெல்லாம் செய்யலாம்?
2: நம்ம சுற்றுச்சூழல் வந்து அடுத்த பக்கம் தெருவில் வந்து குப்பை கூடம் எல்லாம் கொட்டாம சுத்தமா வச்சிருக்கணும். வீட்லயும் நல்லா சுத்தமா இருக்கணும். அடுத்தவங்க இந்த எந்த எந்த சுத்தமா அந்த இது பாக்கெட்டு கழிச்சிட்டு போடாம நல்லா சுற்று சுத்தமா இருந்தாதான் நமக்கு.
0: வீட்டுக்குள்ள என்னமா பண்ணலாம்? நம்ம ஒரு சமையல் ரூம்னே வச்சுக்கோங்களே, சமையல் ரூம்ல நம்மளால எந்த அளவுக்கு என்ன பண்ண முடியும் அந்த புகையெல்லாம் தவிர்க்க?
2: நம்ம கிச்சன் ரூம் வந்து சுத்தமா தொடச்சி கிளீனா டப்பா எல்லாம் கழுவிப்பட்டு அந்த ஸ்டாண்டர்ட் எல்லாம் தோசை.
0: சரி ஓகே, நன்றிம்மா, நன்றி.
2: நன்றிம்மா.
0: அதாவது சமையல் பண்றோம் அப்படிங்கறச்சே திறந்து வச்சுக்கிட்டு நம்ம வந்து அந்த வேக வைக்கிறச்சே இது இல்லாம மூடி வச்சுட்டு சமையல் பண்ணினோம்னாக்கா நமக்கு எரிபொருள் சேமிப்பு அப்படிங்கிறது காலங்காலமா நம்ம எல்லாருக்குமே தெரியக்கூடிய விஷயம். அதே மாதிரி தேவையான அளவுக்கு அந்த ஃப்ளேமை நம்ம அவசரமா கிளம்பணும் அப்படிங்கிறதுக்காக பெருசா அடுப்பு பத்த எரிய வச்சுட்டு அந்த ஃப்ளேம்லாம் எக்ஸ்ட்ராவா வெளியில தான் போயிட்டு இருக்கோம். அதுக்கு பதிலாக முன்னாடியே நம்ம பிளான் பண்ணிட்டு இந்த காய்கறி நம்ம இன்னைக்கு பண்ண போறோம் அப்படின்னாக்கா முன்னாடியே அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வச்சுட்டு இப்போ பருப்பு வச்சு பண்ண போறோம் சமையல் அப்படின்னாக்க அந்த பருப்பு முன்னாடி ஊற போட்டு வைக்கலாம். ஸோ தட் வந்து அது வேக வைக்கிற டைம் அப்படிங்கிறது சேவ் ஆகும். இது ஒரு சின்ன விஷயம், ஒரு சமையல் அறையில் செய்யக்கூடிய விஷயம். இதுவே வந்து அடுத்தது சரி சாப்பிட்டாச்சு, வீட்டில் சமையல் பண்ணி சாப்பிட்டாச்சு, வெளியில் போகணும் ஆஃபீஸ்க்கோ ஸ்கூலுக்கோ போகணும் அப்படின்னாக்க பக்கத்தில் இருக்குது அப்படின்னாக்க நம்ம நடந்து போக முயற்சி செய்யலாம், இல்லை மிதிவண்டியில் போக முயற்சி செய்யலாம். அதை விட்டுட்டு வந்து இப்போ டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக வண்டி எடுத்துகிட்டு போகிறது, ஆனால் அதனால் அனாவசிய டென்ஷன், அந்த வண்டி மூலமாக வரக்கூடிய அந்த புகை, இதையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் ஒவ்வொன்றுமே நம்ம வீட்டுக்குள்ளேருந்து ஆரம்பித்து தான் உலக அளவில் நாடு அளவில் உலக அளவில் போயிட்டுருக்கு. ஸோ நாம் எல்லாருமே பொதுமக்களாகி நாம் எல்லாருமே இதை பற்றி சிந்திக்கணும், நம்மளால் முடியும். உங்கள் மூலமாக நிறைய தகவல்கள் இன்றைக்கி நாங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம், கூடவே நிறைய கேள்விகளும் தயாராக இருக்குது. ஒரு நேயர் வராங்க, ஆனால் ரொம்ப நேரமாக நிகழ்ச்சி ஆரம்பித்து பாடலே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு விவித் பாரதியோட பாடல்களுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம் சொல்கிற நேயர்களுக்காக நிகழ்ச்சியோட முதல் பாடல் இது. எந்த படத்துலேருந்து அப்படின்னாக்கா தண்ணீர் தண்ணீர் அப்படிங்கிற படத்துலேருந்து, மலேசியா வாசுதேவன், எஸ் ஜானகி இவங்களோட குரல்களில், கண்ணதாசனோட வரிகளில், எம் எஸ் விஸ்வநாதனோட இசையில் ஒரு நீண்ட பாடல், 5 நிமிடங்கள் 45 நொடிகளுக்கு உண்டான பாடல். ஸோ பாடல் முடிகிற தருவாயில் நேயர்கள் வந்து ஃபோன் லைனில் ட்ரை பண்ணலாம்.

0: என்ன நேயர்களே, அடிக்கிற வெயிலுக்கு இப்போ மழை பெய்யணும் அப்படின்னாக்க நினச்சி பாருங்க, எவ்வளோ நல்லா இருக்கும் இல்லையா? அந்த அளவுக்கு அந்த மழை அப்படிங்கிறத அந்த சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு இயற்கை கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அந்த மழை வரணும் அப்படின்னாக்க நாம் என்ன பண்ணணும்? இன்றைய தினம் உலக சுற்றுச்சூழல் தினம் அப்படிங்கிற June 5 அன்னைக்கு இதை பற்றி தான் நாம் வந்து கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சி மூலமாக பேசிகிட்டு இருக்கோம். நேயர்களாகி நீங்களும் நிறையா தகவல்கள் கொடுத்துட்ருக்கீங்க. வினாக்கள், அது சம்மந்தமான வினாக்கள் தயாராக வச்சுருக்கோம். அடுத்த நேயர் வந்திருக்காங்க, பார்க்கலாம். வணக்கம். மாநாடு நடைபெற இருக்கு? க்ளூ கொடுக்கணும்னாக்க செஸ் சதுரங்க விளையாட்டோட சம்பந்தப்பட்ட ஒரு நாடு. அசர்பைஜான்.
1: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் காட்பாடியிலிருந்து பேசுற.

0: ஓகே, கேள்வி கேட்கலாமா?
1: கேளுங்க மேம், நான் முயற்சிக்கிறேன் நிச்சயமா.
0: அதாவது இப்போ இந்த உலக சுற்றுச்சூழல் தினம் அப்படிங்கிறச்சே நாம் எல்லாருமே வந்து இந்த கடல் மட்டம் வந்து உயர்ந்துட்டுருக்கு, அதுக்கப்புறம் வந்து வெப்ப அலைகள் ஜாஸ்தி இருக்குது, பனிப்பாறைகள்லாம் உருகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறையா சொல்லிகிட்ருக்காங்க. விழிப்புணர்வுகள்லாம் நிறையா இருக்கு இல்லையா? இது வந்து அதிகபட்சமாக இவ்வளவுக்கு தான் அது வந்து இன்க்ரீஸ் ஆனால், ஐ மீன் ஏறிச்சு அப்படின்னாக்க அது வந்து பொறுத்து கொள்ளக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சதவீதத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன கொடுமைனாக்கா அதை விட ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது எந்த என்ன சதவீதம்னு உங்களுக்கு தெரியுமா தோராயணமா?
1: பனிப்பாறை எவ்வளவு வரைக்கும் இருக்கலாம்னா?
0: இல்ல இல்ல, அதாவது எல்லா இயற்கைக்கு மீறின எல்லா விஷயங்களுமே இப்போ எரியும். காட்டுத்தீ நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா காட்டுத்தீ எரிஞ்சிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து வெப்ப அலைகள் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு, பனிப்பாறைகள் உருகிட்டு இருக்கு, கடல் மட்டம் வந்து அதோட டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஸோ இதெல்லாம் வந்து மேக்சிமம் இந்த அளவுக்கு தான் வந்து பூமி பொறுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரைமுறை வச்சிருந்தாங்க. அது வந்து ஒரு சதவீதம் குறிப்பிட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரியுமா? எப்படி எப்படி இதுல நினைக்கிறதுக்கு இது வந்து இன்க்ரீஸ் வந்து நம்ம சம்பளமோ இல்ல வேற எதுவும் இல்ல வந்து பாப்புலேஷனோ கிடையாது, மேக்சிமம் வந்து 1.5% வரைக்கும் தான் இதெல்லாம் வந்து இயற்கைக்கு மீறின விஷயங்கள் நடந்தா இந்த அளவுக்கு தான் தாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இன்க்ரீஸ் வந்ததுன்னா நமக்கு தான் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா இல்லையா? அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
2: திருநஞ்சையூர் கணபதிங்க.
0: ஓகே, இன்னைக்கு என்ன தினம்ங்க?
2: அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே, உலக சுற்றுச்சூழல் தினம்.
0: என்ன
2: உலக சுகாதார தினம்?
0: சுற்றுச்சூழல் தினம், அதனால தான் திருப்பி கேட்டேன், சுற்றுச்சூழல் தினம். சரிங்களா?
2: ஆமாங்க.
0: ஓகே சரி, இன்னைக்கு காலையில வணக்கம் தான் முன்னாடி நிகழ்ச்சி கேட்டீங்களா?
2: ஓ
0: சரி, அதுல ஒரு கேள்வி யூஸ்வலா டெய்லி நம்ம கேட்போம் தெரியுமா? என்ன கேள்வி அப்படின்னாக்க, பசுமை இல்ல விளைவுக்கு முதன்மை காரணமான வாயு எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. பசுமை இல்லா விளைவுக்கு முதன்மை காரணமான வாயு எது? சரி, நம்ம எல்லாம் வந்து என்ன வாயு வந்து சுவாசிக்கிறோம், எந்த வாயு சுவாசிக்கிறோம், எந்த வாயுவை வெளியில விடுறோம்? அது என்ன காத்து?
2: சுத்தமான காத்து என்னுவாங்க
0: இல்ல, அது ஆக்சிஜனா என்ன?
2: ஆக்சிஜன் கூட சொல்லலாம்,
0: ஆக்சிஜன் கொண்டு சொல்லாம். இல்லைங்க வேண்டாம், ஆக்சிஜன்ங்கிறது தான் நம்ம உள்வாங்குறோம். கேட்ட கேள்விக்கு பசுமை இல்லா விளைவுக்கு முதன்மை காரணமான வாயு எது அப்படிங்கிறதுக்கான விடை வந்து கார்பன் டை ஆக்சைடு. இதை தான் இன்னைக்கு காலையில் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சி மூலமாகவும் கேட்டிருந்தாங்க. நீங்கள் அன்னைக்கு நிகழ்ச்சி கேட்கலன்னு சொல்கிறீங்க, அதனால உங்களுக்கு இந்த கேள்வி கேட்டேன். ஸோ இது மூலமாக நீங்களும் தெரிஞ்சிட்ருக்கீங்க. ஓகேங்களா? ம், நன்றி. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுகிறீங்க?
3: மேடம், சென்னை பூந்தமல்லி கலை சுவாமி.
0: சொல்லுங்க, கேக்கலாமா?
3: சொல்லுங்க மேடம்.
0: எந்த வாயுவோட யூஸ் பண்றதை கம்மி பண்ணினோனக்க புவி வெப்பமயமாதல தாமதப்படுத்த முடியும், அதுக்கப்புறம் காற்றோட தரத்தை மேம்படுத்த முடியும், எந்த வாயு கம்மி பண்ணினால்? தொழிற்சாலைகள் எல்லாம் யூஸ் பண்றாங்க அந்த மாதிரிங்கிறச்சே, எந்த வாயுவோட யூசேஜ நம்ம கம்மி பண்ணினோம்னாக்க காற்றோட தரம் வந்து மேம்படும் அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. மீத்தேன். சரிங்களா? ஓகே, நன்றி
3: நன்றி நன்றி மேடம்.
0: ஓகே, சோ இது மாதிரி சின்ன சின்ன தகவல்

தகவல்கள் நாம் தெரிஞ்சுக்கலாம். கூடவே வந்து நம்ம பொதுமக்களாகிய நாம் வந்து எந்த அளவுக்கு உலக சுற்றுச்சூழல் தினமான இன்றைய தினம் நம்மளால் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம். ஸோ அடுத்து ஒரு பாடல் கேட்கலாம். இது எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா, தேன் சிந்துதே வானம் அப்படிங்கிற படத்துலேருந்து பி சுசீலாவோட குரலில், வாலியோட வரிகளில், வி குமாரோட இசையமைப்பில், 3 நிமிடங்கள் 20 நொடிகளுக்கு உண்டான பாடல்.

இன்று இரவு 8:05 சில வரிகள் பாடலாக மட்டுமல்ல, வாழ்க்கையின் உணர்வுகளாகவும் நம்முள் வாழ்கின்றன.

0: ஒரு பாடல் பிறக்கும் தருணம் எப்படி இருக்கும்? கவிதைக்கும் திரைப்பட பாடலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அத்தகைய மனம் தொட்ட பாடல்களை படைத்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்கள் தனது படைப்புலக அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: இன்று இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இல்

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம நினைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். உலக சுற்றுச்சூழல் தினமான இன்றைய தினம் அதை பற்றின தகவல்கள் நேயர்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம், கூடவே வந்து கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் பங்கு பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொலைபேசி எண்கள் சொல்கிறோம், குறிச்சிக்கோங்க. 2952 0853 இது ஒரு எண், 2838 9871 இது மற்றும் ஒரு எண், 044 அப்படிங்கிறது சென்னை முன் இணைப்பு எண். ஸோ இன்றைய தினம் உலக சுற்றுச்சூழல் தினம் அப்படிங்கிறச்சே நிறைய விஷயங்கள் வந்து நாம் வந்து பொதுமக்களாகிய நாம் வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி அடைந்த மரம் அப்படிங்கிறது, மரம் நடுதல் அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே சொல்லிகிட்ருக்கோம், செஞ்சிட்ருக்கோம். ஆக்சுவலாக நல்ல விஷயம் அது. ஆக்சுவலாக நம்ம வீட்டில் வந்து ஏதாவது சுப நிகழ்வுகள் நடந்துட்டுருக்கு அப்படின்னாக்க நாம் வந்து அந்த சுப நிகழ்வுக்காக செய்கிற செலவோட கூட இதை வந்து ஒரு மரம் நடுதலை வந்து எல்லா இடத்துலையுமே செஞ்சிட்ருக்காங்க. அதே மாதிரி ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம் அப்படின்னாக்க அந்த ரிட்டர்ன் கிஃப்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த மர கன்று கொடுக்கறது அப்படிங்கிறதுலாம் நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் இருக்குது, பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கு. இது வந்து எல்லா இடத்துலையும் இது வந்து அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்துட்டுருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ச்சி அடைந்த மரம் அப்படிங்கிறது ஒரு சராசரியாக ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க கிட்டத்தட்ட 260 பவுண்ட் அளவுக்கு ஆக்சிஜனை வந்து உற்பத்தி செஞ்சு தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னா பாருங்கள் எந்த அளவுக்கு அந்த மரங்கள் வந்து நமக்கு நாம் சுவாசிக்கக்கூடிய அந்த ஆக்சிஜனை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதிகாலையில் நாம் எழுந்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த தூய்மையான காற்று நம்ம சுவாசிக்கரிச்சே நம்ம உடல் நலம் வந்து வலுப்பெறும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தமிழ் மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. அதனால தான் காலையில் சீக்கிரமாக எழுந்துக்கணும், அப்போ வந்து ரொம்ப தூய்மையான காற்று கிடைக்கும் சொல்லிட்டு அது வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம முன்னோர்கள்லாம் நாமெல்லாம் வந்து இப்போ வந்து விழிப்புணர்வு வந்துட்டுருக்கு, அது சம்மந்தமான ஆராய்ச்சிகள் நிறையா செய்கிறாங்க. அதனால் உலக அளவில் வந்து இது வந்து இந்த அளவுக்கு இருக்குது, இது வந்து கடல் மட்டம் வந்து இந்த அளவுக்கு சதவீதம் ஏறிட்டுருக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த மீத்தேன் வாயு வந்து இதை கம்மி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்க நல்லது அப்படின்னு நிறைய தகவல்கள்லாம் சொல்கிறோம். ஆனால் நம்ம முன்னோர்கள்லாம் இந்த அளவுக்கு அந்த விழிப்புணர்வுங்கிறது இல்லாத போதே அவங்க வந்து இயற்கையோடு சேர்ந்த ஒரு வாழ்வியலை வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது பத்தின தகவல்கள் சொல்ல போறோம். அதுக்கு முன்னாடி
1: They say the view from the top changes everything, but for a few the view from the clouds is the only one that matters. The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAT 2 of 2026. Registrations open on May 20th 2026. Visit afcat.edcin.co.in and take the first step toward the blue.
2: வீடியோ லைக் செஞ்சா பணம் கிடைக்குமா? So easy.
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம். உலக சுற்றுச்சூழல் தினமான இன்றைய தினம் அதை பற்றின கேள்விகள் கேட்டுட்ருக்கோம். நேர்களாக நீங்களும் வந்து அதை பற்றின சுவாரஸ்யமான தகவல்கள் கொடுத்துட்ருக்கீங்க. பொதுமக்களான நாம் வந்து உலக சுற்றுச்சூழலை வந்து எந்த அளவுக்கு வந்து நாம் வந்து அதை பேணி பாதுகாக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நிறைய தகவல்கள் சொல்லிட்டுருக்கீங்க. வீட்டுக்குள்ளே நம்ம என்ன பண்ண முடியும், தெருக்குள்ளே என்ன பண்ண முடியும், நம்ம சுற்றியுள்ள சுற்றுப்புறத்தில் என்ன பண்ண முடியும், நம்ம நாட்டில் என்ன பண்ண முடியும்னு படிப்படியாக நம்ம யோசிச்சுட்டே வந்தோம்னாக்க கண்டிப்பாக உலக அளவில் அந்த சுற்றுச்சூழல் அப்படிங்கிறது தூய்மையான ஒரு சுற்றுச்சூழலாக அமையக்கூடிய தருணம் வந்து ரொம்ப மிக விரைவிலேயே இருக்குது அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான ஒரு தாட்டோட நம்ம போகலாம். நேர்கள் வந்து ஃபோன் லைனில் வரணும் அப்படின்னாக்க 2952 0853 இது ஒரு எண், 2838 9871 அப்படிங்கிறது மற்றும் ஒரு எண். ஸோ இப்போ வந்து அதை பற்றி சொல்லிட்டு இருந்தோம். முன்னோர்கள்லாம் வந்து இந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஆராய்ச்சிகள்லாம் இல்லைனாக்கோ இல்லை அப்படின்னாலும் அவங்களாம் வந்து இயற்கையோடு சார்ந்த வாழ்வியலை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் இலக்கியங்கள்லாம் வந்து நிலங்களை வந்து ஐவகை நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருந்தாங்க இல்லையா. அதெல்லாம் நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கோம். அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிலத்தோட வகையை சார்ந்து அந்த ஊரில் இருக்கிற மக்கள் அங்கே என்ன இருக்கும், மலை சார்ந்த இடம்னா மலையில் விளைவிக்கக்கூடிய பொருட்களை தான் விளைவிச்சாங்க. அந்த அந்த உணவுப் பொருட்களை தான் அவங்க சமைச்சு சாப்பிட்டு பழகிக்கிட்டாங்க. நம்மளை மாதிரி வந்து இன்றைக்கி வந்து எனக்கு தோசை பண்ணிட்டேன், நாளைக்கு வந்து திருப்பி தோசை வேண்டாம், எனக்கு பூரி தான் வேணும் அப்படின்லாம் சொல்லாமல் அங்கே என்ன கிடைக்குதோ அதையே வந்து சாப்பிட்டு பழகிட்டு இயற்கையோடு சேர்ந்த வாழ்வியலை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த ஒரு நோய்களும் வராமல் இருந்தது. கூடவே அவங்க

சார்ந்த அந்த ஊரில் அந்த இப்போ மருத குறிஞ்சி இடம் அப்படின்னாக்க அதை வந்து ஒரு போற்றத்தக்கக்கூடிய வழிபடத்தக்கக்கூடிய ஒரு இயற்கை சார்ந்த ஒரு விஷயமாக அவங்க பார்த்தாங்க. அதனால தான் வந்து அதுக்கு மாசு பண்ணணும் அப்படிங்கிற அந்த எண்ணமே அந்த காலத்தில் முன்னோர்களுக்கு இருந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்கலாம். இது எந்த படத்துலேருந்து இந்த பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா இருவர் உள்ளம் அப்படிங்கிற படத்துலேருந்து டிஎம் சவுந்தரராஜனோட குரலில் கண்ணதாசனோட வரிகளில் கே வி மகாதேவனோட இசையமைப்பில்

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம் நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 9:36:45 ஆயிட்டு இருக்குங்க. உலக சுற்றுச்சூழல் தினமான இன்றைய தினம் நாம் வந்து சுற்றுச்சூழலை எந்த அளவுக்கு பேணி பாதுகாக்க முடியும், பொதுமக்களாகிய நாம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கூடவே இந்த உலக சுற்றுச்சூழல் தினம் அப்படிங்கிறது எதுக்காக கடைபிடிக்கப்படுது, இந்த வருடம் வந்து எந்த நாட்டில் வந்து அந்த மாநாடு நடைபெற இருக்குது அப்படின்னு சின்ன சின்ன தகவல்கள் நாம் வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்னோர்கள் வந்து அந்த காலத்தில் இந்த அளவுக்கு விழிப்புணர்ச்சி இல்லைனாலும் இயற்கை சார்ந்த வாழ்வியல் அவங்க வாழ்ந்ததுனால, அவங்க இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்ததுனால அவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கும் அந்த மாசுபாடு அப்படிங்கிறது இல்லாமல், நோய் நொடிகள் இல்லாமல் அவங்க வந்து இருந்தாங்க. அதே மாதிரி நாமளும் இருக்க ட்ரை பண்ணினோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆரோக்கியமான வாழ்வு

0: கிடைக்கும். கூடவே வந்து மாசு இல்லாத ஒரு காற்று நம்ம அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு சேர்க்க முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது முன்னாடிலாம் மெயின் ரோட்டில் மட்டும்தான் அந்த சவுண்டு, அந்த பொல்யூஷன், அந்த புகை அப்படிங்கிறது தான் இருக்குங்கிறது போக, இப்போது சின்ன சின்ன தெருக்கள்லாம், ஏன்னா எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிடுச்சு மெயின் ரோட்டில் சிக்னல் டிராஃபிக் இருக்குனாக்கா எந்த தெருவுக்குள்ளே நுழைஞ்சு போனால் ஃபாஸ்ட்டாக போக முடியும்னு எல்லோரும் தெரிஞ்சு வச்சிட்ருக்காங்க மேப், கூகுள் மேப் இருக்கிறதுனால. ஸோ எல்லா தெருக்களுமே பார்த்திங்கன்னா புகை மண்டலமாக தான் இருக்குது. அந்த ஹாரன் சத்தம்ங்கிறது அந்த பிஸி நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லா தெருக்கள்லேயுமே கேட்டுட்ருக்கு. ஸோ இதை வந்து நாம் எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறச்சு நடைப்பயணம் அப்படிங்கிறது சிறந்தது. அது நடைப்பயணம் முடியலையா, மிதிவண்டி சைக்கிள் இருக்கவே இருக்குது. நம்ம உடற்பயிற்சி அப்படிங்கிறது இப்போ எல்லாருமே செஞ்சிட்ருக்காங்க. சைக்கிள் மாதிரி ஒரு உடற்பயிற்சி வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அது மாதிரி நாம் யூஸ் பண்ணலாம். வேற என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிறது நேர்களாக நீங்களும் கூட சொல்லலாம். அதே மாதிரி இன்னும் நிறைய தகவல்கள் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் கேட்கலாம். இது எந்த படத்துலேருந்து பாடல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கனாக்கா ஆனந்த ராகம் அப்படிங்கிற படத்துலேருந்து கேஜே யேசுதாஸ் குழுவினரோட பாடின பாடல் இது. பஞ்சவர்ணாச்சலம் நம்ம வரிகளில் இளையராஜாவோட இசையமைப்பில் பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி
1: விவித் பாரதி தமிழ் FM 102.3 நாளை இரவு 8:05 எனக்குள் நான்.
2: இப்போல்லாம் வந்து மேடை நாடகங்கள் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓஜிபி சாரு, மௌலி சாரு, மனோகர் சாரு, வி கோபாலகிருஷ்ணன் சாரு, விசு சாரு, கோமல் சார், விசு சார், இந்த ரெண்டு பேர் தான் அவர் எனக்கு சொன்னார். இந்த ரெண்டு ட்ரூப்பில் ஏதாவது இப்போ ஜாயின் பண்ணு, நீ வந்து கொஞ்சம் அதுலேயே வரும்போது கேபி சார் கண்ணில் நீ படணும், பட்டனா நீ ஆட்டோமேட்டிக்காக நீ வரலாம், அப்படி தான் நீ வரதில் வந்து கொஞ்ச நாள் நீ வந்து இந்த ஃபீல்டில் நிற்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவர் தான் சொன்னார்.
1: நடிகர் பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி கேட்க மறந்துடாதீங்க. இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
3: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு, ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
4: जिनके पास कोई गारंटी नहीं है सरकार खुद उनकी गारंटर बन रही है.
5: கடந்த 6 வருஷத்தில் PM ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலியமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள் உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-8-6458, 044-249-8-6458.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. agnchn1@gmail.com.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

வணக்கம், நான் எழுத்தாளர் இயக்குனர் பாஸ்கர் சக்தி பேசுகிறேன். செல்வத்துள் செல்வம் சிவிச்செல்வம் அப்படின்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். செவிப்புலன்கள் வழியாக நம்ம அடைகிற விஷயங்கள் அவ்வளோ சுலபமாக நம்ம மனதிலிருந்து நீங்காது. செவிப்புலன்களுக்கு இன்பம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம வானொலி. வானொலியில் நீங்கள் அவசியம் கேட்க வேண்டிய ஒன்று வந்து 102.3 விவேத் பாரதி தமிழ் பண்பலை. இது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, பயனுள்ள பல கருத்து

0: கருத்துக்களை உங்களுக்கு கொண்டு வருது, அவசியம் கேளுங்கள்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 கலக்கல் அரங்கம் நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர் யாரு? வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க?
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க? நல்லா இருக்கேன் சார். கேக்கலாமா? கேள்வி கேக்கலாமா?
2: கேள்வி கேட்கலாம். நல்லா அருமையான பாடலாம் போட்டீங்க. தண்ணி தண்ணி கண்டிப்பா உங்க போட்டதுனால கண்டிப்பா மழை வரும் மேடம்.
1: வரும்,
2: கண்டிப்பா மழை வரும்.
1: எழில் நகர் எங்க இருக்கு?
2: எழில் நகர் பேசுறேன் மேடம்.
1: இல்ல, எங்க இருக்கு எழில் நகர்? சென்னையோட எந்த பகுதியில இருக்கு?
2: நம்ம முத்தமையல் நகர், கண்ணதாசன் நகர் பக்கத்துல இருக்கு.
1: இல்லங்க, எக்ஸாக்ட் ஏரியா எங்கன்னு சொல்லுங்க.
2: எனக்கு கேள்வி என்ன,
1: எந்த சென்னையோட எந்த பகுதியில இருக்குன்னு கேட்டேன். உங்க ஏரியா
2: நாங்க வீடு எல்லாம் சுத்தமா வச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த தெருக்கெல்லாம் சுத்தமா வச்சுக்கிறேன். ஆமா,
1: ஓகே. நீங்க வந்து
2: கடைக்கு போனோம்னா பைக்கு கொண்டு போய் வாங்கிட்டு வரணும், பிளாஸ்டிக் கவர் எல்லாம் கேட்க கூடாது.
1: சூப்பர்.
2: ஆமா,
1: நன்றி. அவர் வந்தாரு, அவரோட கருத்தை அழகா சொல்லிட்டு கிளீனா பதிவு பண்ணிட்டு போயிட்டாரு அவரோட கருத்தை. அடுத்த நேயர் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம், ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிடுங்க. ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. யார் பேசுறீங்க?
3: இங்க டிஎம்ஏ காலேஜ் மேம். டிஎம்ஏ காலேஜ்.
1: பேர்? உங்க பேர்?
3: பேர் வெங்கடேஷ் மேம்.
1: இன்னைக்கு என்ன தினம்?
3: இன்னைக்கு தெரியல மேம், அப்பதான் நான் இப்பதான் பார்த்தேன்
1: நானு. உலக சுற்றுச்சூழல் தினம்.
3: ஓகே மேம். என் காலேஜ் சுத்தமா இருக்கு மேம். என் காலேஜ் சுத்தமா இருக்கு மேம்.
1: காலேஜ் சுத்தமா இருக்கு. உங்க வீட்டு கிட்ட எல்லாம்?
3: வீட்டுல அந்த குப்பை தொட்டில குப்பை எல்லாம் போட சொல்றேன் மேம்.
1: ஓகே. காலேஜுக்கு எப்படி வருவீங்க நீங்க?
3: காலேஜ்ல இல்ல, காலேஜ்ல வர்க் பண்றேன் மேம்.
1: காலேஜுக்கு நீங்க வீட்ல இருந்து எப்படி வருவீங்க? அவருக்கு வந்து அந்த போக்குவரத்து நெரிசல் அப்படிங்கறது இல்ல அப்படிங்கறது ரொம்பவே சந்தோஷமான விஷயம். சோ தட் அவருக்கு அந்த ஹாரன் சத்தம் புகை இதெல்லாம் இல்லாம அவர் உள்ளுக்குள்ளேயே தங்கிட்டு இருக்காரு, வேலை பண்ற இடத்திலேயே தங்கிட்டு இருக்காரு. அது வந்து எல்லாருக்கும் அமையாது. நிறைய பேருக்கு வந்து நீண்ட தூரம் ட்ராவல் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து. அந்த மாதிரி ட்ராவல் பண்ணணும் அப்படிங்கிறச்சி முடிஞ்ச வரைக்கும் நாம் வந்து பொது போக்குவரத்தை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளால் முடிஞ்சது அந்த புகை அப்படிங்கிறத நாம் வந்து அவாய்ட் பண்ணலாம். நேயர்கள் வந்து நிறைய பேர் நிறைய தகவல்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது என்னெல்லாம் பண்ணணும், வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் பண்ணணும், வெளியில் போகிறச்சி என்னெல்லாம் பண்ணணும், அவங்க ஏரியா எப்படி இருக்குது, அவங்க எப்படி பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது தான். கூடவே பார்த்தீங்கன்னாக்கா சுற்றுச்சூழல் அப்படிங்கிறச்சி வெறும்னா அந்த குப்பை மட்டும் இல்லைங்க. ஆக்சுவலாக மின்சார சேமிப்பு இருக்குது, நீர் சேமிப்பு இருக்குது, நம்ம டிராஃபிக் சிக்னல் நம்ம வந்து சொல்கிறோம் இல்லையா, இந்த புகையெல்லாம் வருது அப்படிங்கிறது. அதில் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா ஒரு வண்டி எடுத்துகிட்டு தான் போகணும். என்னோடய இடம் வந்து ரொம்ப தூரக்க இருக்குது. அந்த டயத்துக்கு வந்து பொது போக்குவரத்துக்கு எனக்கு கிடைக்கல, அது வந்து எனக்கு அது அமையலை, அந்த டைமிங் சூட் ஆகலை அப்படிங்கிறச்சி நான் டூ வீலர்லாம் போகணும், இல்லை ஒரு வேறு ஏதாவது வாகனத்தில் தான் நான் போகணும் அப்படிங்கிறச்சி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா சிக்னல் இருக்கு இல்லையா, டிராஃபிக் சிக்னலில் அழகாக வந்து அவங்க எத்தனை நொடிகளுக்கு அந்த சிக்னல் இருக்கும் அப்படிங்கிறத நீட்டாக அவங்க வந்து டைம் காமிக்கிறாங்க. அந்த கவுண்ட் டவுன் அப்படிங்கிறது இறங்கிட்டிருக்கு. ஒரு சில முக்கியமான சாலைகளில் மட்டும்தான் வந்து அந்த நம்பர் ஆஃப் செகண்ட்ஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். மற்றபடி பொதுவான சாலைகள்லாம் அதுக்குன்னு ஒரு வரைமுறை வச்சுருக்காங்க போக்குவரத்து துறையில், அத்தனை செகண்ட்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிறச்சி நம்ம போன உடனே ரெட் லைட் போட்டுட்டாங்க, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுது, நம்ம வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறச்சி சாலிடாக நம்ம கிட்ட வந்து ஒரு நிமிடம் ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறச்சி தாராளமாக நம்ம வந்து வண்டியை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். நம்ம வண்டியை கண்டிஷனில் வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னாக்க தாராளமாக அந்த ஒன் மினிட் வெயிட்டிங் டைமில் வந்து நம்ம வண்டியை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க அந்த அந்த ரைஸ் பண்ணி நம்ம வந்து அது வெளியிடுற புகை அப்படிங்கிறத நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் கம்மி பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த கவுண்ட் டவுன் வந்து 10 கிட்ட இல்லை 5 கிட்ட வந்ததுக்கு அப்புறமா நாம் வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணினோனாக்க அந்த பச்சை விளக்கு வந்த உடனே நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி இன்னொன்று பாருங்களேன், சிக்னல் போட்டிருக்காங்க, ரெட் லைட் போட்டிருக்காங்கன்னு தெரியும் நிறையா பேருக்கு.

அவங்க வந்து அந்த வரிசையில் வந்து பின்னாடி எங்கேயோ 10வது ரோவில் இருப்பாங்க. ஆனாலுமே அந்த சிக்னல் போட்டதை பார்த்த உடனே பின்னாடிலேருந்து ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பாங்க. முன்னாடி இருக்கிற 9 பேர் போனால் தானே அந்த 10வது ஆளுக்கு போக முடியும் ரோடில் அப்படிங்கிறது அந்த ஒரு தாட் இல்லாமல் ஹார்ன் அடிச்சுட்டே இருப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். நமக்காக வந்து அந்த ஒரு அலர்ட்னஸ் அப்படிங்கிறது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது மாதிரி நிறைய தகவல்கள், எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. எல்லாருக்குமே இந்த காலத்தில் விழிப்புணர்வுங்கிறது இருக்குது. இணையதளம் மூலமாக நிறைய தகவல்கள் நாம் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். எல்லா விஷயத்தையும் நல்ல தகவல்கள் மட்டுமே நாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாம் வந்து செஞ்சோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக மாசு இல்லாத ஒரு உலகத்தை நாம் வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்த பாடல் எந்த படத்துலேருந்து நாம் கேட்க போகிறோம் அப்படின்னாக்க அன்னி அப்படிங்கிற படத்துலேருந்து மலேசியா வாசுதேவன், தீபன் சக்கரவர்த்தி, சுரேந்தர் இவங்களோட குரல்களில், புலமை புத்தனோட வரிகளில் கங்கை அமரனோட இசையமைப்பில்.

கால மரம்பாத என்ன கொடுமா அன்பு என்ன தனிதல் என்று இருந்தா கால மரம்பாத என்ன கொடுமா அன்பு என்ன தனிதல் என்று இருந்தா.

பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி கலக்கல் அரங்கம் உலக சுற்றுச்சூழல் தினம் அப்படிங்கிற இன்றைய தினத்தில் நாம் வந்து அதை பற்றின தகவல்கள் சில தகவல்கள் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய பாடல் நாளை மனிதன் அப்படிங்கிற படத்துலேருந்து சீர்காழி டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குரலில் கேட்கலாம்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர இருப்பது காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மிருதுளா. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதில் உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் கலாச்சாரம் மற்றும் சமூக சேவைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவையின் முன்னாள் தலைமை செயலாளராக பணியாற்றிய டாக்டர் சுபாஷ் காஷ்யப்பின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கைகளில் இயற்கைக்கு உகந்த நடைமுறைகள் பெரும் பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். இத்தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடல் உணவு ஏற்றுமதி தொடர்பான 2 நாள் தேசிய பயிலரங்கு விசாகப்பட்டினத்தில் இன்று தொடங்குகிறது. 2 மாத காலத்திற்கான நிதி கொள்கையை ரிசர்வ் வங்கி இன்று அறிவிக்க உள்ளது. இந்தியாவின் சார்பில் உலக வங்கியின் செயல் இயக்குநராக திரு நீலகண்ட மிஸ்ராவை நியமிப்பதற்கு பணி நியமனங்களுக்கான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விமான நிறுவனங்களுக்கு வலுவான நிதி கட்டமைப்பு, விமான பயணிகளுக்கு குறைந்த செலவில் பயணம் ஆகியவற்றை உறுதி செய்யும் வகையில் விமான எரிபொருள் நிலைப்படுத்தும் திட்டத்தின் கீழ் புதிய விலையை மத்திய அரசு நிர்ணயித்துள்ளது. மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,15,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க 2வது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. உலான்பட்டர் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கம் வென்றுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: என் கேள்விக்கு என்ன பதில்?
1: விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றென்றும் விரும்பி கேட்கும் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நேரம் 10:03, 5 நொடி. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில நம்ம இணைஞ்சாச்சு. சின்ன சின்ன கேள்விகள், அதற்கு நீங்க கொடுக்கக்கூடிய பதில்கள் தான் அங்க இருக்கிற ஹைலைட்டே. அட்டகாசமா டான் டான் டான் சொல்லிட்டு போவீங்க, அதை கேட்கறதுக்கே இந்த நிகழ்ச்சியை நம்ம கேட்டுட்டே இருக்கணும்னு தோணும். நிகழ்ச்சியில நீங்க பங்கு பெறணும் என்றால் நீங்க தொலைபேசி வழியாக தான் பங்கு பெறுவீங்க. அதற்கான எண்கள் 2952-0853, 2838-9871. இந்த இரண்டு எண்கள்ல எந்த எண்ணை வேணாலும் அழைச்சு

ஒரு நிகழ்ச்சியில நீங்க பங்கு பெறணும் என்றால் நீங்க தொலைபேசி வழியாக தான் பங்கு பெறுவீங்க. அதற்கான எண்கள் 2952 0853 2838 9871. இந்த இரண்டு எண்கள்ல எந்த எண்ணை வேணாலும் அழிச்சு நாங்க கேட்கக்கூடிய கேள்விக்கான பதில நீங்க சொல்லலாம். சரி, எல்லாமே இருக்கு. இன்னைக்கு என்ன மாதிரியான ஒரு நாள்? உலக சுற்றுச்சூழல் தினம். மனிதன் உட்பட அனைத்து ஜீவராசிகளும் வாழ்வதற்கு ஏற்ற இடம்தான் இந்த புவி, இந்த புவி மண்டலம் இல்லையா? இந்த புவி மண்டலம் சீராக இயங்குவதற்கு நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். இது எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை. இதனுடைய வளங்களும் இது ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை தான். ஒன்றோடு ஒன்று தொடர்பு செய்து கொண்டுதான் இது வளரவும் முடியும், இது வந்து நல்லா இயங்கவும் முடியும். இதில் ஏதோ ஒன்றில் கூட குறைபாடு ஏற்பட்டு விட்டால் பிறகு நம் வாழறதுக்கான கஷ்டங்கள் நமக்கு ஆரம்பிச்சிடும் இல்லையா? ஸோ இயற்கையை நம்ம வந்து நல்லா நேசித்து அதோடைய தரத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணி நம்ம வாழ்ந்து நம்மளுடைய சந்ததியினருக்கு கொடுக்கறதுக்காகத்தான் நம்ம இத்தனை தினங்கள்லாம் நம்ம அனுசரிக்கிறோம். அதை பற்றி நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்ம இதை புரிஞ்சுக்கிட்டு வாழணுன்ற ஒரு தத்துவம் தான் பேசிக்கான ஒரு தத்துவம் இந்த மாதிரி நாட்களுக்கு. சரி, நிகழ்ச்சி தரும் பாடலோட நம்ம தொடங்கலாம். இப்போ நம்ம கேட்கக்கூடிய பாடல் காற்றினிலே வரும் கீதம் என்ற படத்துல இருந்தா கேட்க போறோம். வாணி ஜெயராம் குரல்ல ஒலிக்கக்கூடிய பாடல், பஞ்சு அருணாச்சலம் எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை இளையராஜா.

0: விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: शुद्ध नमक देना शुद्ध नहीं समझते वैक्यूम रेपुरेटेड नमक ही सबसे शुद्ध सफेद होता है।
2: तो ऐसा बोलो ना,
1: वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक जिसका दाना दाना एक समान। ये हुई ना बात।
3: क्यों छोटे साहब, वैक्यूम रेपुरेटेड निर्मा शुद्ध नमक इतना शुद्ध कि बच्चे भी जानते हैं इसके सारे गुण।
4: நம்ம நிகழ்ச்சியோட முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டலாம். சுற்றுச்சூழல் தினம், உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுது அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த தினத்துக்கான கருப்பொருள் ஒன்று இருக்கும், அது என்ன அப்படின்றதான் முன்னாடி நிகழ்ச்சியும் கேட்டாங்க. இருந்தாலும் நீங்கள் இப்பவும் நீங்கள் சொல்லணும், ஏன்னா அதுக்கு இன்னும் பதில் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இன்னும் சொல்லணும், இல்லைன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இந்த கேள்வி கேட்குறோம். உலக சுற்றுச்சூழல் தினத்துக்குரிய இந்த 2026 கருப்பொருள் என்ன? விவத்பாதி தமிழ் பண்பலை,
5: வணக்கம்.
4: உங்க பெயர் சொல்லுங்க சார்.
5: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
4: சரிங்க சார், கருப்பொருள் தான் கேட்டிருக்கோம் இந்த ஆண்டு இருக்கு பாத்தீங்களா, 2026 உலக சுற்றுச்சூழல் தினத்துக்கான கருப்பொருள் என்னன்னு கேட்டிருக்கோம்.
5: காலநிலை நடவடிக்கை கவனிக்கும்.
4: காலநிலை நடவடிக்கைன்னு சொல்றீங்களா? இல்ல இங்கிலீஷ்ல தான் தெரியும்னா அப்படி கூட நீங்க சொல்லலாம்.
5: கோடை பொம்பு கூட கடையில் சொன்னாங்க. அதான் காலநிலை வந்து நம்ம வந்து நடவடிக்கைகள் வந்து நம்ம பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும் மேடம்.
4: சரி, இன்னும் கரெக்டா யாராவது சொல்றாங்களா கேட்கலாம், ஓகேங்களா? நன்றி. விவத் பாரதி தமிழ் எஃப்எம்.
6: காலை வணக்கம் மேடம்.
4: உங்க பெயர் சொல்லுங்க சார்.
6: பாயப்பேட்டை வெங்கட்.
4: சரிங்க சார்.
6: இது வந்து இன்ஸ்பயர்ட் பை நேச்சர் ஃபார் கிளைமேட் ஃபார் அவர் ஃபியூச்சர்.
4: ஆமா, இயற்கையால நம்ம உத்வேகம் பெறணும் இல்லீங்களா?
6: எதிர்காலத்துக்கு நம்ம இயற்கையோட ஒத்து போகணும்.
4: ஆமா, உத்வேகம் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த உத்வேகத்தால நம்மளுடைய பருவநிலையையும் நம்மளுடைய எதிர்காலத்தையும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம். கரெக்டா இங்கிலீஷ்லயும் சொன்னீங்க, வாழ்த்துக்கள். நன்றி.
6: நன்றி.
4: நமது பருவநிலைக்காகவும் நம்மளுடைய எதிர்காலத்துக்காகவும் நம்ம இயற்கையுடைய உத்வேகத்தை பெற வேண்டும். இயற்கையை நம்ம பாதுகாத்துக்கிட்டே இருக்கணும், அதுதான் நம்மளுடைய முழு வேலை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நல்ல நான் கேள்விக்கான பதில சொன்னாங்க, இன்றைய கருப்பொருளையும் அவங்க நல்லா விளக்கி சொன்னாங்க.
7: இன்று இரவு 8:05 சில வரிகள் பாடலாக மட்டுமல்ல வாழ்க்கையின் உணர்வுகளாகவும் நம்முள் வாழ்கின்றன.

0: ஒரு பாடல் பிறக்கும் தருணம் எப்படி இருக்கும்? கவிதைக்கும் திரைப்பட பாடலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அத்தகைய மனம் தொட்ட பாடல்களை படைத்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்கள் தனது படைப்புலக அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய என்ன பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: இன்று இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
2: நேரம் 10:14:15. நம்மளுடைய விவத் பாரதி தமிழ் எஃப்எம் ஃபேஸ்புக்கில் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீ சிவராமன் நாகராஜன் அப்படிங்கிறவங்க, ஓம் பிரகாஷ், கமலாவரதன், மேலப்பேடு தயாளன் இவங்கெல்லாம் நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எஸ் முத்துக்குமரன் வில்லிவாக்கத்துலேருந்து, சூளை ரீஜா மனோகர், எல்லோருமே நம்ம நிகழ்ச்சியில் இணைந்து நம்மளுடைய கேள்விக்கு என்ன பதிலுக்கு சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. பாபு முள்ளக்காடு அவங்களுமே கூட தான், கலீல் அகமது, பிறகு பார்த்தீங்கன்னாக்கா சூளை ரீஜா மனோகர், வித்யாசங்கர் அப்படின்றவங்க பெரும்பாக்கத்துலேருந்து இணைந்திருக்காங்க. இவங்க வந்து ஆன்சரே போட்டிருக்காங்க, இன்ஸ்பயர்ட் பை நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் அவர் ஃபியூச்சர், அப்புறம் ஃபார் அவர் காலநிலை அப்படின்னு சொல்லுவாங்க, கிளைமேட், அதுக்காகவும் வந்து நம்ம நம்மளுடைய ஃபியூச்சர், நம்மளுடைய இயற்கையோடு நம்ம இன்ஸ்பயர் ஆகணும், உத்வேகத்தை நம்ம பெறணும் அப்படின்றத அவங்க பதிவிட்டிருக்காங்க. சூளை ரீஜா மனோகரும் அவங்களுடைய முயற்சியை செஞ்சுருக்காங்க. அதே மாதிரி விக்னேஷ் விக்கி அவருமே கரெக்டாக போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து கமலாவரதன், அவங்க வந்து இயற்கையோடு நம்ம வாழ்க்கை இருக்கணுன்ற மாதிரியான அவங்க கருத்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் இயற்கையோடு தொடர்பு கூடிய பாடல்களும் போட்டுட்ருக்கோம் இல்லையா, அதுவும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு கமலாவரதன் பதிவிட்டிருக்காங்க. நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாம். அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, புது நான் சொல்லக்கூடிய சில ஆப்ஷன், ரெண்டு ஆப்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எது வந்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். நான் சொல்லக்கூடிய இரண்டு வாய்ப்பு, ரெண்டு ஆப்ஷனில் எது வந்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் என்பதை நீங்கள் சொல்லணும். நிலக்கரி, சூரிய சக்தி, இது ரெண்டுத்தில் எது புதுப்பிக்கத்தக்கது? விவத் பாரதி தமிழ் எஃப்எம், உங்க பெயர் சொல்லுங்க சார். சரிங்க சார், நான் கேட்டது கவனிச்சீங்களா, சொல்லவா? ஓகே, நான் ரெண்டு ஆப்ஷன் சொல்றேன். நிலக்கரி, சூரிய சக்தி, இதுல எது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் என்பதை நீங்க சொல்லணும்.
3: நிலக்கரி.
2: நிலக்கரி வந்து புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் சொல்றீங்களா? சரி, ஓகே, கேக்கலாம் நம்ம. ஓகேங்களா, நன்றி.
3: நன்றி, நன்றி.
2: விவத் பாரதி தமிழ் எஃப்எம். வணக்கம் சார், உங்க பேர்? சரிங்க சார், நான் கேட்ட கேள்வி கவனிச்சீங்களா, சொல்லவா? நிலக்கரி, சூரிய சக்தி, இது இரண்டில், இது ரெண்டு ஆப்ஷன் வச்சுக்கோங்களேன், இது ரெண்டுத்துல எது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம்?
4: நிலக்கரி,
2: சூரிய சக்தி. வாழ்த்துக்கள், நன்றி. அது வந்து புதுப்பிக்க முடியாது நம்மளால, அதுவா கிடைக்கிறது தான், ஆனா சூரிய சக்தி அப்படிங்கறது ரெனியூ ஆயிட்டே இருக்கும், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். இங்க கூட சூளை ரீஜா மனோகர் வந்து சூரிய சக்தி அப்படின்னு போட்டிருக்காங்க, அவங்களுடைய அந்த பதிலுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி சொல்லலாம். சரி, நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் நமக்கு என்ன கேட்க போறோம்னா, வள்ளி என்ற படத்துல இருந்தா பாடல் கேட்க போறோம். லதா ரஜினிகாந்த் பாடியிருக்கக்கூடிய பாடல் புலமை பித்தன் எழுதியது, பாடலுக்கு இசை இளையராஜா.

விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இணைந்திருக்கிறோம். என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில, நம்ம நிகழ்ச்சியில கேட்ட கேள்விக்கு சூளை ரீஜா மனோகர் சூரியசக்தி அப்படின்ற பதில பதிவிட்டிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா கமலா வரதன், வனஜா பெரும்பாக்கத்திலேருந்து வனஜா சுந்தர், அவங்களும் விக்னேஷ் விக்கி, ஏ ஹரிஹரன் அவருமே கூட சூரிய ஒளி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், இதுக்கு வரம்பு அற்றது அப்படின்னு அவங்க பதிவிட்டிருக்காங்க. பத்மா சௌந்தரராஜன், ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்திலேருந்து, அப்புறம் வந்து முன்னாடி கேட்டிருந்த கேள்விக்கான பதில மதுரை ஷோ சண்முக சுந்தரம் சொல்லியிருக்காங்க. ஞானாம்பிகா ரஞ்சன் அவங்களுமே கூட இந்நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியை கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம்னு பதிவிட்டிருக்காங்க. இயற்கை வளத்தை போற்றும் வகையில் அமைந்த குக்கு பாடல் வந்து

0: ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி சூளரி ராமனோகர் வாழ்த்திருக்காங்க. பத்மா சவுந்தரராஜன் அவங்களுமே கூட நம்ம கிட்ட இந்த கேள்விக்கான பதில சரியா சொல்லிருக்காங்க. மேலைப்பேட்டை தயாளனும் அதே மாதிரிதான். எல்லோருக்குமே வாழ்த்துக்கள், நன்றி.
1: விவித் பாரதி தமிழ் FM 102.3 நாளை இரவு 8:05 எனக்குள் நான்.
2: இப்பெல்லாம் வந்து மேடை நாடகங்கள் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓஜிபி சாரு, மௌலி சாரு, மனோகர் சாரு, வி கோபாலகிருஷ்ணன் சாரு, விசு சாரு, கோமல் சார், விசு சார், இந்த ரெண்டு பேர் தான் அவர் எனக்கு சொன்னார். இந்த ரெண்டு ட்ரூப்பில் ஏதாவது இப்போ ஜாயின் பண்ணு, நீ வந்து கொஞ்சம் அதுலேயே வரும்போது கேபி சார் கண்ணில் நீ படணும், பட்டனா நீ ஆட்டோமேட்டிக்காக நீ வரலாம். அப்படி தான் நீ வர்றதில் வந்து கொஞ்ச நாள் நீ வந்து இந்த ஃபீல்டில் நிற்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவர் தான் சொன்னார்.
1: நடிகர் பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி, கேட்க மறந்துடாதீங்க. இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
0: நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி, உலக சுற்றுச்சூழல் தினம் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து ஏற்பாடு செய்யும் அமைப்பு எது? உலக சுகாதார அமைப்பா, ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய UNEP-ஆ, அல்லது கிரீன் பீஸா? மூணு ஆப்ஷன்ஸ் நான் சொல்றேன். உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஏற்பாடு செய்யும் அமைப்பு எது? விவித் பாரதி தமிழ் பண்பலை.
3: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியிலிருந்து பேசுறேன்.
0: சார், ஆக்சுவலா என்ன கேட்டிருந்தோம்னா, உலக சுற்றுச்சூழல் தினம் குறித்த கேள்விகள் தான் நம்ம போயிட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சியில. ஓகே, இதுல வந்து உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஏற்பாடு செய்யும் அமைப்பு எது? மூணு ஆப்ஷன்ஸ் சொல்றேன். உலக சுகாதார அமைப்பா, அத WHO சொல்ல அதுங்க அதுவா, இல்லனா ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டம் UNEP அப்படின்னு சொல்லக்கூடியதா, அல்லது கிரீன் பீஸான்னு கேட்டிருக்கேன்.
3: மேம் UNEP அதுதான்,
0: ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டம். ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டம் அவங்க தான் வந்து இந்த ஒரு தினத்தை ஏற்பாடு செய்யறாங்க. இது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு ஆண்டு கொண்டாடப்படுறதாவும் இருக்கும், ஒவ்வொரு நாடு வந்து நடத்தும் இந்த ஒரு தினத்தை. சரி, நம்ம நிகழ்ச்சியில அடுத்து நம்ம பாடல் கேட்கலாம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் ரோஜா என்ற படத்துல இருந்தா ஒலிக்கிறதுக்காக இருக்கு. இந்த பாடல மின்மினி பாடியிருக்காங்க. வைரமுத்து எழுந்த பாட்டு ஏ ரஹ்மான் இசையில நமக்காக ஒலிக்கிறது.

0: நேரம் 10:31:15. ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டம் அப்படின்ற அந்த பதில சூளை ரீஜா மனோகர் பார்த்துட்டு இருக்காங்க. கண்ணன் பி அவங்களுமே வந்து நிகழ்ச்சி சிறப்பா தொடர வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன ஆசை பாடல் வந்து அந்த ஒரு சூழலுக்கே நம்மளை இட்டுட்டு போச்சு. கிராமத்தில் இருக்கிறது, மீன் பிடிக்கிறது, இந்த மாதிரி நினைவுகள்லாம் நிழல் ஆடுச்சு அப்படின்ற மாதிரி சிறப்பாக இருந்ததுன்னு சூளை ரீஜா மனோகர் சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி என்னன்னா, உலக சுற்றுச்சூழல் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு நாடு நடத்தும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த மாதிரி இந்தியா எந்த ஆண்டு உலக சுற்றுச்சூழல் தினத்தை நடத்தியது அப்படின்றத நீங்க சொல்லலாம். விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: உங்க பெயர் சொல்லுங்க சார்.
1: நுங்கம்பாக்கம் டேக் பண்டோட்டை சேர்ந்த புதமல்லி ஜி போஜராஜா பேசுறமா. வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: சார். நான் என்ன கேட்டிருந்தேன்னா, உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொரு நாடு நடத்தும்னு சொன்னோம். அந்த மாதிரி இந்தியா எந்த ஆண்டு நடத்தியது அப்படின்றதான் கேள்வி. யாரும் சொல்றாங்களா கேக்கலாங்களா?
1: நன்றி.
0: விபத் பாரதி தமிழ் எஃப்எம். சொல்லுங்க.
2: நினைக்கிறீங்க? ஆமா மேடம்.
0: சரி ஓகே, வேற யாராவது சொல்றாங்க கேளு, இல்ல தெரிஞ்சிக்கலாம். நம்ம
2: தெரிஞ்சிக்கலாம்
0: மேடம். ஓகேங்க சார், நன்றி. விபத் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் மேடம். உங்க பேர்?
3: பெரும்பாக்கம் வனஜா.
0: வனஜா, வனஜா சுந்தர். சொல்லுங்க.
3: 1986 மேடம்.
0: 86 நினைக்கிறீங்களா? சரி, யாரா இன்னும் கரெக்டா சொல்றாங்களான்னு கேக்கலாம். ஓகேங்களா?
3: 86 இல்ல 84, ரெண்டு பேரும்.
0: சரி ஓகே, நன்றி நன்றி
3: நன்றி மேடம். விபத்

0: நந்தி தமிழகம்,
1: ஹலோ.
0: உங்க பேர் சார்?
1: ஆ, நந்தி மகன் கோபாலகிருஷ்ணன் மேடம்.
0: சரிங்க சார்.
1: 1982 மேடம்.
0: சரி, ஓகே, அப்ப நம்மளே சொல்லிடலாம். ஓகேங்களா? நன்றி நன்றி பங்கெடுத்ததுக்கு. 2011-18 2011-2018 இந்த 2 ஆண்டுகள் தான் வந்து இந்தியா இந்த உலக சுற்றுச்சூழல் தினத்தை ஹோஸ்ட் பண்ணாங்க, அவங்க தான் நடத்தினாங்க. வனங்கள் உங்கள் சேவையில் இயற்கை அப்படின்னு சொல்லிட்டு 2011 கருப்பொருளாகவும், நம்ம பிளாஸ்டிக்கை பற்றி ஒழிக்கணும், பிளாஸ்டிக்கை வந்து பீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான கருப்பொருளை 2018 கொண்டு இருந்தாங்க. நேரம் 10:34. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் நம்ம கேட்கலாம். நம்ம கேட்கக்கூடிய பாடல் ஆசை என்ற படத்தை தான் ஒழிக்கிறதுக்காக இருக்கு. இந்த பாடலை யார் யார் பாடியிருக்காங்க? சித்ரா பாடியிருக்காங்க, உன்னிகிருஷ்ணன் உடன் பாடியிருக்காரு, வைரமுத்து எழுந்த பாடல், பாடலுக்கு இசை தேவா.

0: ஐக்கிய நாடுகள் சுற்றுச்சூழல் திட்டம் அப்படின்ற ஒரு பதில வந்து கமலாவரதன், பூலுவப்பாளையம்லேருந்து ஆனந்த் முருகன், விக்னேஷ் விக்கி இவங்கெல்லாம் பதிவிட்டிருக்காங்க. அதே மாதிரி செல்வகுமார், கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் அவருமே நிகழ்ச்சியில் இணைந்ததை சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பட்டி அங்கிருந்து கண்ணன் அவர் வந்து நிகழ்ச்சி தொடர வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன ஆசை பாடல் வந்து கிராமத்துக்கு கொண்டு போனது அந்த ஒரு உணர்வு இருக்குன்றது துளரிஜா மனோகர் ஏற்கனவே போட்டாங்க, திரும்பி வந்திருக்கு போல இருக்கு. பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளதுன்னு பத்மா சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க. புத்தம் புது பூமி வேண்டும் பாடல் வந்து நீங்க முடிஞ்சா போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நம்மளோட லிஸ்ட்ல இருந்தா கண்டிப்பா அதை நம்ம கேட்போம். மேலப்படி தயலன் அவருமே வந்து சரியான ஆன்சர் தான் சொல்லியிருக்காங்க. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் அறிவுபூர்வமாக நல்ல ஒரு தகவல்களோடு அறிந்து கொண்டு பாடல்களும் கேட்க முடியுது, பாராட்டுகள்னு சொல்லியிருக்காங்க. 2011-2018 அப்படின்ற ஆன்சரை வந்து கமலாவரதன், பூலோபாளையம் ஆனந்த முருகன், சூளை ரீஜா மனோகர் இவங்க எல்லாமும் போட்டிருக்காங்க. விக்னேஷ் விக்கி அவருமே தான். ஆண்டனி ராஜ் காட்டுப்பாக்கத்துலேருந்து சுற்றுச்சூழல் தகவல்களும் அதற்கேற்ற பாடல்களும் நல்ல தொகுப்புன்னு சொல்லியிருக்காங்க. என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு ராமகிருஷ்ணன் கொழும்பு கொண்டான்லேருந்து பதிவிட்டிருக்காங்க. வேடந்தாங்கல் அங்கிருந்து காந்திமதி அவங்களுமே நிகழ்ச்சியில் இணைகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காலை வணக்கம் நேயர்கள் விரும்பும் நிகழ்ச்சி கேள்விக்கு என்ன பதில் மகிழ்ச்சி, பாடல் அனைத்தும் குளிர்ச்சி, பரவசம் பண்பலையின் வளர்ச்சி, ஃபேஸ்புக் வீரராகவும்னு பதிவிட்டிருக்காங்க மாதவரத்துலேருந்து. நேரம் 10:42.
1: ஹலோ, ஆமா ஸ்டேஷனுக்கு தான். வந்துட்டு இருக்குமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்.
2: பாதுகாப்பான
1: பயணம் நமக்கு எப்பவுமே முக்கியம். வாகனம் ஓட்டும் போது வாகனத்தை மட்டும் ஓட்டுவோம், சாலையில மட்டும் கவனத்தை செலுத்துவோம்.
0: நிகழ்ச்சியுடைய அடுத்த கேள்வி, மூடு பயிர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய

0: இது மண் அரிப்பை குறைத்திடுமா? விவித் பாரதி தமிழ் பண்பலை,
1: வணக்கங்க.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: திருநந்தியூர் கணபதி.
0: சரிங்க சார, மூடு பயிர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த பயிர்கள் மண் அரிப்பை குறைத்திடுமா அப்படின்றதா கேள்வி. மண் அரிப்பு, சாயில் எரோஷன், அதை குறைத்திடுமான்னு கேக்குறாங்க. மூடு பயிர்கள். சரி, யாராவது சொல்றாங்களா? கேட்கலாமா? நன்றி. விவித் பாரதி தமிழக.
2: ஹலோ, வணக்கம் மேடம். எம்டி ரவிச்சந்திர, எஸ்டி நகர், அம்பத்தூர்.
0: சரிங்க. நலம் சார், நலம்.
2: மேடம், மூடு பயிர் மண் அரிப்பை தடுக்கும் மேடம்.
0: நிச்சயமாக தடுக்கும் இல்லையா? ஆமா, அந்த மாதிரி அடிச்சு சொல்லணும்.
2: நிறைய செடிகள் போடுவாங்களா மேம்?
0: சரிங்க சார். வேற இன்னும் யாராரு என்ன சொல்றாங்களோ கேட்கலாம். நன்றி.
2: நன்றி மேடம், ப்ரோக்ராம்க்கு வாழ்த்துக்கள்.
0: ஓகேங்க சார், நன்றி. விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
3: வணக்கம் மேடம், மஞ்சள் எம்எல்ஏ
0: சொல்லுங்க சார்.
3: அதிகமா மலைக்கு மேல இருக்கனால உங்களுக்கு மழை சரிவு ஏற்படாம இருக்கும் மேடம், மண் சரிவு ஏற்படாம.
0: மூடு பயிர்கள் நம்ம வளர்க்கறதுனாலன்னு சொல்றீங்க. சரிங்க சார்.
3: கண்டிப்பா மண் சரிவு ஏற்படாம இருக்கணும். அது மூடு பயிர்கள் அதிகம் வளர்க்கணும்.
0: அதிகம் வளர்க்கணும். ஓகேங்களா, நன்றி. நன்றி. சோ நல்லா சொன்னாங்க ரெண்டு பேருமே. அது வந்து நிச்சயமா வந்து மண் அரிப்பை தடுக்கும் இந்த மூடு பயிர்கள் சொல்றாங்க. வேர்களின் பிடிப்பு, களைகளின் கட்டுப்படுத்துதல் போன்றவை நிகழும். இந்த மாதிரி எல்லாம் நம்ம மூடு பயிர்கள் வளர்க்கும் போது மழை நீரும் வந்து வேகமாக மண் அரிப்பையும் குறைக்கும், மழை நீரும் வேகமா வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அதுங்களை. அந்த பயிர்கள் மழை நீரை உறிஞ்சு கொள்ளும். அதுவும் இல்லாம அது ஓடுற வேகமும் கூட அப்படி தடைப்பட்டு கொஞ்சம் மெதுவா போற மாதிரி இருக்கும். ஸோ எதெல்லாம் மூடு பயிர்கள் அப்படின்றத நீங்க சொல்லணும். ஒரு ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் இல்லைன்னா ஏதோ ஒன்று சொல்லலாம். மூடு பயிர் அப்படின்னு சொல்லும்பொழுது ஏதோ வந்து ஒரு உதாரணமா சொல்லலாங்க சார்.
4: ஹலோ,
0: சொல்லுங்க மேடம்.
4: நான் அன்புக்கரசி தயாளன் பேசுறேங்க.
0: சரிங்கம்மா, சரிங்கம்மா. மூடு பயிர் வந்து மண்ணரிப்பை குறைக்குமான்னு கேட்டோம். நிச்சயமா குறைக்கும் சொன்னாங்க, கரெக்ட். ஏதோ ஒரு ஒரு உதாரணம் உங்களால கொடுக்க முடியுமா?
4: உதாரணம்,
0: இது வந்து மூடு பயிர் அப்படின்னு. வேர்க்கடலை செடியா? அது வருமானம் தெரியல. சரி, ஓகே, நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நன்றி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா இந்த லெக்யூம்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அவரை போன்ற இனத்தாவரைகள், தட்டை பயிர், கொத்தவரங்காய் போன்றவை, இதெல்லாம் வந்து இந்த ஒரு மூடு பயிர் கூட வரதா சொல்றாங்க. ஸோ இவற்றையெல்லாம் நம்ம விளைவிக்கும் போது நமக்குமே வந்து அது ஒரு உணவுப் பொருளாகவும் ஆகுது. இது வந்து மண்ணுடைய அரிப்பை வந்து குறைக்குது. மேலும் பாத்தீங்கன்னாக்கா மண்ணுக்கு நைட்ரஜன் சத்தையும் கூட்டி கொடுக்கும் இந்த மாதிரி லெக்யூம்ஸ் எல்லாம். கமலா வரதன் அவங்களுமே கூட மூடு பயிர்கள் வந்து மண்ணரிப்பை தடுக்கும் அப்படின்னு பதிவிட்டு இருக்காங்க. வனஜா சுந்தரம் அதே மாதிரிதான், சூளை ரிஜா மனோகரும் அதே தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் போடும் பாடல் எல்லாமே வந்து குளிர்ச்சியா இருக்கு, காதுக்கு குளிர்ச்சி தருது அப்படின்னு, இந்த வெயில கூட நல்லா சக்கப்போடு போடுற வெயிலும் குறைக்குதுன்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க வனஜா சுந்தர். கமலா வரதன் வந்து என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மேடவாக்கத்திலேருந்து மணிமாலா ஆனந்தன் அவங்க வந்து சூப்பர்னு சொல்லி பாடல்கள்லாம் அருமையா இருக்குன்னு பதிவிட்டிருக்காங்க. முரளி அப்படின்றவரும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறாரு மாடம்பாக்கத்திலேருந்து. பாடல் தொகுப்பும் சூப்பர்னு சொல்லியிருக்காங்க இவங்களுமே. ஞானம்பிகா ரஞ்சன் அவங்க வந்து உலக சுற்றுச்சூழல் தின தெளிவா அதை பத்தின ஒரு பாடல்கள் எல்லாம் எடுத்து போடுறது, அந்த ஒரு தகவல்கள் எல்லாமே நல்லா இருக்கு, நன்றின்னு சொல்லியிருக்காங்க. புஷ்பா அப்படின்றவங்க காமராஜபுரத்துலேருந்து அவங்களும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறாங்க, அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. சரி, நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல். அதுக்கு முன்னாடி பொன்னேரிலேருந்து கலீல் அகமது அவருமே வந்து எக்ஸலன்ட் குட் ஜாப்னு சொல்லி பதிவிட்டிருக்காங்க. நம்ம கேட்கக்கூடிய அடுத்த பாடல் சத்யா என்றவங்க பாடியிருக்காங்க. கலைக்குமார் எழுதிய பாடல், தேவாவோட இசையில ஒலிக்கிறது. மனுநீதி என்ற படத்திலேருந்து கேட்கலாம் இந்த பாடலை.

0: சுற்றுச்சூழல் மாசுபாடு அப்படின்றது வந்து வாகனங்களிலிருந்து வெளிவரக்கூடிய புகை, தொழிற்சாலை கழிவுகள்லாம் வந்து ஆற்றில் கலக்கிறது, அப்புறம் மலைகளையும் காடுகளையும் அழித்து மரம் வெட்டி அதையும் வந்து நம்ம சீர்கேடு பண்ணுறது, அதுக்கப்புறம் நம்மளுடைய கழிவுகள் எல்லாம் வந்து பருகக்கூடிய நீரில் கலக்கிற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது, இந்த மாதிரியான பல விஷயங்களால் சுற்றுச்சூழல் வந்து பாதிக்கப்படுது. ரசாயனம், பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்பாடு இவை எல்லாமே, இது எல்லாமே நம்ம தவிர்த்துக்க பார்க்கணும். இதெல்லாம் குறைக்க குறைக்க தான் சுற்றுச்சூழல் நம்மளுக்கு திரும்பவும் பழையபடி கிடைக்கும். காலநிலை பருவநிலை மாற்றத்தோட அறிகுறிகளா நீங்க எதை நினைக்கிறீங்க, ஏதோ ஒரு அறிகுறியை நீங்க சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேக்குறோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: வணக்கம் மேடம்,
0: உங்க பெயர் சொல்லுங்க சார்.
1: சென்னை கே கே நேரில இருந்து முத்தமிழ் செல்வன்.
0: சரிங்க சார், காலநிலை பருவநிலை மாற்றத்தோட அறிகுறியா ஏதோ ஒன்னு சொல்லுங்க.
1: அதிக வெப்பம்,
0: வெப்ப அலைகள் மாதிரி, வெப்ப அலைகள் வர்றது,
1: வெப்ப அலைகள், திடீர் மழை,
0: திடீர் மழை பெய்யுறது. சரிங்க சார், வேற யாரா சொல்றாங்க கேக்கலாம். நன்றி.
1: நன்றி.
0: சோ இந்த மாதிரி வேற ஏதாவது

0: ஆப்ஷன் இருக்கா அப்படின்றத யோசிச்சு சொல்லுங்க. நேரமும் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கேன், நம்ம ஒரு பாட்டும் கேட்கணும்னு நினைக்கிறோம். விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ஹலோ,
0: உங்க பேர் சொல்லுங்கம்மா. மீராம்மா, காலநிலை பருவநிலை மாற்றத்தோட அறிகுறியா ஒண்ணு சொல்லுங்க. குளிராமா, வெயிலுக்கு ஏத்த மாதிரி குளிரும் அதிகமா இருக்கிறது வந்து காலநிலை மாற்றம் தான்.
1: தாங்க முடியாத
0: சரிங்கம்மா, நன்றி, நீங்க சொன்னது சரிதான். விவித் பாரதி தமிழ் பண்பலை
2: சொல்லுங்க.
0: உங்க பேர் சொல்லுங்க சார்.
2: நான் சிங்கம் சென்னை ஆர்கனிகர்.
0: சொல்லுங்க சார்.
3: குளிர், வெப்பம், காலநிலை மாற்றம், அதை தாண்டி நம்ம பாத்தீங்கன்னா நம்ம அறிகுறி வந்து வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழை, இதெல்லாம் அறிகுறி. அதுக்காக அறிகுறி,
0: அதாவது தப்பி போறது இல்லன்னா தேவையில்லாத போது வர்றது அந்த மாதிரி.
3: ஆமா ஆமா, இப்ப கூட கொஞ்சம் தள்ளிதான் தென்மேற்கு பருவம்,
0: காலநிலையே மாறுது இல்லையா, அதோடைய
3: வெப்பமா, இது எல்லாமே நம்ம செய்யற தவறுகள் தான் மேம்.
0: சரிங்க சார், நன்றி நன்றி
3: நன்றி நன்றி.
0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
4: அறிகுறி
0: வந்து
4: ரொம்ப பூமி வந்து உஷ்ணமாயிருது இல்ல, அதனால மாறி போயிருது.
0: ஆமா, மாறி போயிடுது. அதுவும் இல்லாம இப்போ இந்த நேரத்துல பெய்ய வேண்டிய மழை வரல, இப்ப இவ்வளவு வெயில் தேவையே இல்ல, அந்த மாதிரி சொல்றதா மாற்றம். போன வாட்டி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல, ஆனா இப்ப நம்ம அதை சந்திக்கிறோம் அந்த மாதிரி.
4: ஆமா, ரொம்ப துன்பப்படுறோம் எல்லாருமே.
0: சரிங்க சார், நன்றி.
4: சுத்தமே இல்ல, எல்லாமே குப்பை அங்கங்க போட்டு விட்டுறாங்க.
0: சரிங்க சார், நன்றி நன்றி. ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா, உருகும் பனிப்பாறைகள், காட்டுத்தீ, அப்புறம் வந்து கடுமையான புயல், பல்லுயிர் இழப்பு, பாலைவனமாக மாறுதல், இதெல்லாம் வந்து சுற்றுச்சூழல் சேதம். சோ இதெல்லாம் வந்து காலநிலை பருவநிலை மாற்றத்துடைய ஒரு அறிகுறியா நம்ம எடுத்துக்கலாம். நேரம் 10:55:30.
5: இன்று இரவு 8:05 சில வரிகள் பாடலாக மட்டுமல்ல, வாழ்க்கையின் உணர்வுகளாகவும் நம்முள் வாழ்கின்றன.

0: ஒரு பாடல் பிறக்கும் தருணம் எப்படி இருக்கும்? கவிதைக்கும் திரைப்பட பாடலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அத்தகைய மனம் தொட்ட பாடல்களை படைத்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்கள் தனது படைப்புலக அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: இன்று இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
2: விவத் பாரதி தமிழகம் 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் கமலா வரதன் அவங்க வந்து மூடு பயிர் அப்படின்னு நம்ம கேட்டிருந்ததுக்கு பிரண்டையாக இருக்குமா அப்படின்னு நம்மளை கேட்டிருக்காங்க. பசுந்தாள் தீவனங்கள், அப்புறம் வந்து நேஃபியர் புல் அப்படின்னு சொல்லக்கூடியது, அப்புறம் பச்சை பயிர், உளுந்து, சோயா முச்சை, இதெல்லாம் ஆமணக்கு, பருத்தி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பூச்சியை தாக்கக்கூடியதாக இருக்கும், அதே மாதிரி அதை குறைக்கிறதா இருக்கும் அப்படின்ற மாதிரி, பூச்சியோட தாக்கத்தை பெருமளவு குறைக்கிறதா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏ ஹரிஹரன் அவங்க, அப்புறம் வந்து தட்டைப்பயிறு, கொள்ளு, அப்புறம் வந்து நரிப்பயிறு, முந்திரி பயிறு, இதெல்லாம் வந்து மூடு பயிர்களாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி மகாதேவன் பதிவிட்டிருக்காங்க. பொன்னேரியிலேருந்து கலீல் அகமது வந்து சாங்ஸ்லாம் சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நல்லதொரு சுற்றுலாவுக்கு காற்றலை மூலம் எங்களை அழைத்து சென்றது விவத் பாரதி வானொலி குழுவினருக்கு நன்றி அப்படின்னு சொல்லி சூளை ரீஜா மனோகர் சொல்லியிருக்காங்க. மயிலாடும் பாரு அந்த பாடலை கேட்டு, அந்த பாடலை கேட்டு கமலா வரதன் அவங்க வந்து அதிக குளிர் அது காலநிலை மாற்றத்திற்கு ஒரு உதாரணமாக நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அசாதாரண வானிலை, கடுமையான வறட்சி, தீவிர புயல், இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக ஒரு அறிகுறியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஏ ஹரிஹரன் சொல்லியிருக்காங்க. தீவிர வெப்பம், வறட்சி, பனிப்பாறை உருகுதல், இதெல்லாம் வந்து அல்லிநகர மகாதேவன் சொல்லியிருக்காங்க. எரிமலை வெடிக்கிறது, அதுக்கப்புறமா வந்து சூரியனுடைய செயல்பாடுகள் மாற்றங்கள், இதெல்லாம் கூட சொல்லலாம் பருவநிலை மாற்றங்களுக்காக ஏ ஹரிஹரன் பதிவிட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியவும் தெரியுது. நம்ம சுத்தமாக இருக்கணும், நம்மளோட சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியுது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நெகிழி பயன்பாடுகள் எல்லாம் தவிர்த்திடணும். அப்புறம் வந்து சின்ன சின்ன பேக்ஸ் எடுத்துகிட்டு போகிறது, அந்த மாதிரி பிளாஸ்டிக் பேக்ஸ் கேரி பண்ணுறது, அதெல்லாமும் நம்ம தவிர்த்துட்டு

0: முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து துணிப்பைகளை நம்மளால என்ன முடியும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஒருவரும் செய்யும் போது இந்த சுற்றுச்சூழலை நம்ம பாதுகாக்கிறதுக்கு நம்ம கான்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்னு நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். அதன் மூலமா சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படும். இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னாக்கா உலக சுற்றுச்சூழல் தினத்துக்கான நிறைய தகவல்கள், அதை வந்து நம்ம கேள்விகளாக கேட்க அதுக்கான பதில்களை நேயர்கள் சொன்னாங்க. கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. நிறைய விஷயம் அவங்க கிட்ட இருந்து நம்மளுமே தெரிஞ்சுக்கிட்டோம். பாடல்கள், இனிமையான பாடல்கள், எல்லாம் குளிர்ச்சியான இயற்கை சார்ந்த பாடல்களும் நமக்காக ஒலி உலா வந்தது. இந்த மாதிரி எல்லாம் நம்ம கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி
1: என் கேள்விக்கு என்ன பதில்?
0: நம்மளோட நிகழ்ச்சியோட கமெண்ட்ஸ்ல வந்து சிவதாஸ் அப்படின்றவரும் வந்து ஒரு வேர்த் மாதிரி ஒரு ஒரு படம் ஒண்ணு போட்டிருக்காரு. இப்பதான் நிகழ்ச்சியை கேட்க ஆரம்பிச்சாங்களா என்னன்னு தெரியல. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாதி தமிழ் பண்பலை 102.3. நேரம் 10:59 40 நொடி. இன்னும் சில நொடிகள்ல 11 மணிக்கான செய்தி சுருக்கத்தை தான் நம்ம கேட்க போறோம்.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நீடித்த வளர்ச்சிக்கான பல்வேறு நடவடிக்கையை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொள்வதில் உறுதியுடன் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டை கட்டமைப்பதில் கலாச்சாரம் மற்றும் சமூக சேவைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவையின் முன்னாள் தலைமைச் செயலராக பணியாற்றிய டாக்டர் சுபாஷ் காஷ்யப்பின் மறைவுக்கு பிரதமர் இரங்கல் தெரிவித்துள்ளார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பருவநிலை மாற்றத்திற்கு எதிரான நடவடிக்கையில் இயற்கைக்கு உகந்த நடைமுறைகள் பெரும் பங்கு வகிப்பதாக மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். தமிழக பிஜேபி முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலையின் ராஜினாமாவை பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் ஏற்றுக்கொண்டுள்ளார். மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் வழங்குவதற்கான விண்ணப்பங்களை மத்திய அரசு பெற்று வருவதாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் செய்திகள் தவறானவை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மாநிலங்களவை தேர்தலில் தமிழகத்திலிருந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி போட்டியிட உள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது. நாட்டின் வளர்ச்சிக்கும் சமூகத்தின் முன்னேற்றத்திற்கும் கல்வி அடித்தளமாக உள்ளது என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1,15,440 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க 2வது நாளாக இன்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழை காரணமாக தமிழகத்தின் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: என்றும் இனியவை.
3: நேரம் 11:02. என்றும் இனியவை நிகழ்ச்சியில இனிமையான பாடல்கள்லாம் கேட்க தயாராயிட்டோம். நிகழ்ச்சிக்கு முதலா ஒருத்திக்கு ஒழிக்க போற பாடல் சங்கிலி தேவன் என்ற படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பீலீலா பாடியிருக்கக்கூடிய பாடல், கண்ணதாசன் எழுதிய பாடல். பாடலுக்கு இசை டி ஜி லிங்கப்பா.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாளை இரவு 8:05 எனக்குள் நான்.
1: இப்பெல்லாம் வந்து மேடை நாடகங்கள் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓஜிபி சாரு, மௌலி சாரு, மனோகர் சாரு, வி கோபாலகிருஷ்ணன் சாரு, விசு சாரு, கோமல் சார், விசு சார், இந்த ரெண்டு பேர் தான் அவர் எனக்கு சொன்னார், இந்த ரெண்டு ட்ரூப்பில் ஏதாவது போய் ஜாயின் பண்ணு, நீ வந்து கொஞ்சம் அதுலேயே வரும்போது கேபி சார் கண்ட நீ படணும், பட்டனா நீ ஆட்டோமேட்டிக்காக நீ வரலாம், அப்படி தான் நீ வரதில் வந்து கொஞ்ச நாள் நீ வந்து இந்த ஃபீல்டில் நிற்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவர் தான் சொன்னார்.
0: நடிகர் பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி, கேட்க மறந்துடாதீங்க. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. இன்று இரவு 8:05 சில வரிகள் பாடலாக மட்டுமல்ல வாழ்க்கையின் உணர்வுகளாகவும் நம்முள் வாழ்கின்றன.

0: ஒரு பாடல் பிறக்கும் தருணம் எப்படி இருக்கும்? கவிதைக்கும் திரைப்பட பாடலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அத்தகைய மனம் தொட்ட பாடல்களை படைத்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்கள் தனது படைப்புலக அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: இன்று இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
2: நேரம் 11:08 நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3 என்றும் இணைவே நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மனதை தொடும் விட்டுக்கள் கொண்ட பாடல்களோடு நாம இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் தாய் சொல்லி தட்டாதே.

வானம் மற்றும் பூமி முழுவதும் எங்கும் இன்பத்தை நிரப்பக்கூடிய ஒரு ஆற்றல் இசைக்கு உண்டு. அப்படி ஆற்றல் மிகுந்த நிகழ்ச்சிகளை அந்த இசையோடு சேர்ந்து வழங்குவது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102 தனி சிறப்பு. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில தான், அத்தகைய நிகழ்ச்சியில தான் நம்ம இணைந்திருக்கிறோம். பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நேரம் கூட பாத்தீங்கன்னா 11:13. நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் சர்வர் சுந்தரம் என்ற படத்திற்காக ஒலிக்கிறதுக்காக தயாரா இருக்கு. TM சௌந்தரராஜன் எல்லா ஈஸ்வரி குரல்களில் ஒலிக்கக்கூடிய பாடல், வாலி எழுதியிருந்தது, விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையில் கேட்கலாம்.

0: நாம் கேட்ட பாடல் தாயின் மடியில் என்ற படத்திலிருந்து ஒலித்தது. டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா குரல்களில் ஒலித்த பாடல். வாலி எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை எஸ் எம் சுப்பையா நாயுடு.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ் பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
2: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है.
3: கடந்த 6 வருஷத்தில் பி எம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலியமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள். உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
4: நான் உங்கள் பாடலாசிரியர் பழனி பாரதி பேசுகிறேன். காற்றில் வருவது வானொலி அல்ல, நம் செவிகளை நினைக்கும் தேனொளி. திசைகள் இனிக்க, மனம் சிறகுகள் விரிக்க, கேளுங்கள் 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
0: உண்மைதான் நேர்களே, தேன் சுட்டும் பாடல்கள் எல்லாம் நம்ம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். என்றும் இனிவே நிகழ்ச்சியில் நேரம் 11:23, 23:00. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் தங்க சுரங்கம் என்ற படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா பாடியிருக்கக்கூடிய பாடல். இந்த பாடலுக்கு இசை டி கே ராமமூர்த்தி.

வெளிநாட்டு என்ற படத்தில் இருந்த பாடல் நம்ம கேட்டோம். டி எம் சௌந்தரராஜன், சூலமங்கலம் ராஜலட்சுமி குரல்களை ஒலித்தது அந்த பாடல். பாடலுக்கு இசை எம் எல் ஸ்ரீகாந்த், பாடலை எழுதியிருந்தார் மாயவனநாதன். 11:31 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இன்றும் இனியவை நிகழ்ச்சியை பழைய பாடல்கள், அந்த பாடல்களில் நிறைந்திருக்கும் சுவை, நயம், பாடல்களின் பாடலை பாடுகிறார்கள் அல்லவா, அவங்களது பாடகர்களின் பெருமை, இசை நுணுக்கம் போன்றவற்றை பற்றியெல்லாம் எண்ணி எண்ணி அந்த பாடலை நாம் கேட்கும் பொழுது, நாம் முதல் முதலில் அந்த பாடலை எப்பொழுது கேட்டோம், இல்லை எந்தெந்த சந்தர்ப்பத்திலெல்லாம் அந்த பாடலை நாம் கேட்டோம் என்று நாம் நினைத்து அந்த காலகட்டத்துக்கே கொஞ்ச நேரம் போயிட்டு சஞ்சரிச்சுட்டு வரக்கூடிய ஒரு அனுபவத்தை இந்த ஒரு நிகழ்ச்சி தரும் அல்லவா. அப்படி ஒரு அனுபவத்தை தான் பெற்றுக்கொண்டு பாடல்களை நம்ம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அடுத்த பாடல் தாயை காத்த தனையன் என்ற படத்திலிருந்து ஒலிக்கிறதுக்காக இருக்கு. இந்த பாடல் டி எம் சௌந்தரராஜன், பி சுசிலா குரல்களில் ஒலிக்கப் போகிறது. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.

0: பொங்கலா.
1: மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா.
0: என்ன என்ன இது கண்ணி மனசுக்கு இத்தனை எண்ணங்களா.
1: மெல்ல மெல்ல வந்து கண்ணி பெண்ணினிடம் இத்தனை கேள்விகளா.
0: பார்க்க கொண்டது கண்ணுக்கு கண்ணு, பழகி கொண்டது நெஞ்சுக்கு நெஞ்சு.
1: கட்டழகன் கண்ணடி பட்டு வெக்கத்தால் சொல்லது திட்டு.
0: பார்க்க கொண்டது கண்ணுக்கு கண்ணு.
2: தாயை காத்த தனையன் என்ற படத்திலிருந்து பாடல் ஒலிக்க கேட்டோம். டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரல்களில் ஒலித்தது. விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இந்த ஃபேஸ்புக் பேஜில் சூலே ரீஜா மனோகர் என்றும் இணைவை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலே பேடுத்த இளனும் அதே மாதிரி தான், கமலா வரதன் அவங்களுமே கூட அதே மாதிரி தான் நிகழ்ச்சியில் இணைந்ததை குறிப்பிட்டிருக்காங்க. அடிக்கிற வேலைக்கு இதமான பாடல்கள், தென்றலாக தென்றல் உறங்கிய அந்த பாடல் வந்து ரொம்ப நாட்களுக்கு கேட்கணும், அவங்களும் தூங்கலாம் தான் நினச்சிருந்தாங்களா. ஆனால் வந்து இந்த பாடல்கள் இந்த நிகழ்ச்சி கேட்பதற்காக உறங்காமல் கண் விழித்து வானொலி அருகே உட்கார்ந்து விட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூலே ரீஜா மனோகர். காஞ்சிபுரம் இளங்கோ அவர் வந்து நிகழ்ச்சியில் இணைந்ததை சொல்லியிருக்காங்க. அவங்களுமே ஒருத்தி மகனாய் அந்த அந்த பாடல் வந்து

0: ரொம்ப பிடிச்சிருந்தது அருமைன்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. சரவணர் ராமலிங்கம் அவருமே கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலேருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. சரவணன், அமுதா, கார்த்திக், ராஜசேகர், ஜோதிகா, வேல்முருகன் இவங்களோட சேர்ந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அலிநகர் மகாதேவன் அவங்களுமே வந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. அவளுக்கு என்ன அழகிய முகம் பாடல் அருமைன்னு சொல்லியிருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்க வந்து ஒருத்தி மகனாய் பாடல் மிக மிக இனிமைன்னு சொல்லியிருக்காங்க. மேட்டுப்பட்டி கண்ணன் அவர் வந்து நிகழ்ச்சியில் வெள்ளிக்கிழமை காலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. தொடர்ந்து ஒருத்தி மகனாய் அவளுக்கு என்ன அழகிய முகம் பாடல் இனிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறப்புற இனிமையாக தொடர வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க கண்ணன் மேட்டுப்பட்டியிலேருந்து. அவளுக்கு என்ன அழகிய முகம் அந்த பாடலை வந்து நாகேஷ் அவர்கள் நடனமாக நடன காட்சியில் ஆடுவார் இல்லையா, அது கண்முன்னே நிற்கிறது அப்படின்னு சொல்லி சூளை ரீஜா மனோகர் சொல்லியிருக்காங்க. மனதை விட்டு நீங்காத பாடல்கள் வழங்கும் என்று இனிவை நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள்னு காட்டு பக்கத்துலேருந்து ஆண்டனிராஜ் பதிவிட்டிருக்காங்க. பெரும்பாக்கத்திலேருந்து வனஜா சுந்தர் அவங்களுமே வந்து என்றும் இனிவை நிகழ்ச்சி சூப்பர்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. நீண்ட நாளுக்கு கழித்து கேட்கிறோம் சந்தன குடத்துக்குள் பந்துகள் இரண்டு, அந்த பாடல் வந்து அற்புதம் ஆனந்தம் சொல்லியிருக்காங்க சூளை ரீஜா மனோகர். என்றும் இனியவை வழங்கும் பாடல்கள் என்றும் இனியவையாகவே இருக்கும் என்பதால் இணைந்து விட்டேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பதிவிட்டிருக்காங்க கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார். என்னை பார்த்து எதை பார்த்தாலும் தேனாக இருக்கும் அப்படின்னு பாட்டு கேட்டோம் பார்த்தீங்களா, அந்த பாடலும் மல்லிகை போல மல்லிகை பூ போட்டு அந்த பாடல் வந்து அடிக்கடி கேட்காத ஒரு பாடல் தான். இது போன்ற பாடல்கள்லாம் வந்து என்றுமே இனிமை நிகழ்ச்சியில் தான் நம்ம கேட்கணும்னு ஆசைப்படுறோம், அது வரவும் செய்யுது அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க கேஎம் கார்டன் எம்ஜி செல்வகுமார். ரங்கராஜன் டி நகர்ல இந்த தித்திக்கும் மதிய வணக்கம் சொல்லிட்டு அனைத்து பாடலுமே அருமை அப்படின்னு சொல்லி அவர் வாழ்த்திருக்காரு. கூடவே பார்த்தீங்கன்னாக்கா என்னை பார்த்து எதை பார்த்தாலும் போன்ற பாடல் வந்து தொடர்ந்து வந்தது, அது வந்து A1 கிளாஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. மீரா வெங்கட்ராமன் அவங்களுமே கூட பாடல்கள் ஒவ்வொன்றுமே கேட்டு எங்கேயோ போய்விட்டது அப்படின்னு சொல்லி அவங்களோட மனசு வந்து எங்கேயோ போயிடுச்சுன்ற அளவுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க. மேடவாக்கம் ஆனந்த் மணிமாலா அவர்களும் பாடல்கள் அனைத்தும் சூப்பர் சொல்லியிருக்காங்க. சேவூர் அங்கேருந்து பாபு அவர் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு, பாடல்கள் சூப்பர்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: கண்ணா நேத்தைய அண்ணன் பையன் வீட்டுக்கு போயிருந்தேன், அங்க பார்த்தா 4 ஏசி ஓடுது, வாஷிங் மிஷின் ஓடுது, வீட்டுல 2 ஃபிரிட்ஜ் வேற இருக்கு, ஆனா அவன் கரண்ட் பில் எவ்வளவு வருதுன்னு தெரியுமா? 0. நான் கேட்டதுக்கு சொல்றான், சித்தப்பா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை, அதாவது சோலார் பேனல எனக்கு இப்பவே அதை மாட்டணும்னு தோணிடுச்சு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
0: நிகழ்ச்சியில் அடுத்து நம்ம கேட்கலாம் தங்கை என்ற படத்துக்காக பி சுசீலா பாடியிருக்கக்கூடிய பாடல, கண்ணதாசன் எழுதிய பாடல், பாடலுக்கு இசை MS விஸ்வநாதன்.
3: சுகம் சுகம் சுகம் சுகம்

0: வைப் பண்றேங்கிற பேர்ல ரீலிங் பண்ணாதீங்க, அடுத்தவங்க வாழ்க்கையை கெடுக்காதீங்க.
1: பண்ணாதீங்க தம்பிகளா,
0: ரீல்ஸ் பண்றதுக்கு ஓவர் ஸ்பீட் ஓட்டாதீங்க.
1: அந்த ரீல்ஸ போலீஸும் பார்ப்பாங்க.
0: அடம்பிடிக்கிறாங்களே பசங்க அப்படின்னு சொல்லி ஹை எண்ட் மாடல் வண்டிய உங்க அண்டர் ஏஜ் பசங்களுக்கு வாங்கியே தராதீங்க.
1: பேரண்ட்ஸ் மேலயும் கேஸ் ஃபைல் ஆகும்.
0: சாலை விபத்துகள் பல நடக்கிறது, விபத்துல சிக்கின வாகன ஓட்டிகள் தப்புனால மட்டும் இல்ல.
1: பக்கத்துல ஓட்டுறவங்க கவனத்தை சிதறடிக்காதீங்க, பதட்டப்படுத்தாதீங்க.
0: சினிமால ஹீரோ ஹீரோயினுக்கு பாதுகாப்பு தந்து சாகசம் பண்ண வைப்பாங்க.
1: தப்பான சாகசத்தால விபரீதம் நடந்தா விபத்து செலவுக்கு வீட்டையே அடமானம் வைக்க வேண்டியிருக்கும்.
0: போதையில நீங்க ஓட்டுற வண்டி கண்டிப்பா பாதையில ஓடுறது இல்ல. 40 கீழே வண்டி ஓடுனா வண்டி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும், 40 மேல போனா வண்டி கண்ட்ரோல்ல நாம போறோம்.
1: சாலை பாதுகாப்பு உயிர் பாதுகாப்பு.
2: சின்ன வயசுல இருந்தே எல்லா பசங்களுக்கும், அது ஆண் பிள்ளையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு குட் டச் பேட் டச் பத்தி சொல்லி கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு முக்கியமான கடமை. வெளியிடங்களுக்கு போறச்சு அந்த பசங்களை யாராவது அவங்களோட உணர்ச்சிகளை தூண்டுற மாதிரி தொட முயற்சி செய்யறாங்க அப்படின்னாக்க, அந்த பசங்க பயப்படாம தைரியமா குரலை ஒசத்தி உதவி உதவி அப்படின்னு சொல்லிட்டு கத்தினாங்கன்னா கண்டிப்பா அந்த பசங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ஊட்டி வளர்க்கணும். அதே மாதிரி வெளியிடங்களுக்கு போறச்சு யாரும் அறியாத நபர்கள் தன்னம்பிக்கையும் கொடுத்து வளர்க்க வேண்டியது எல்லா பெற்றோரோட ஒரு ரொம்பவே முக்கியமான ஒரு கடமை.
3: நேரம் 11:51. இதயம் நனைக்கும் திரைப்பட பாடல்களின் இசைச்சரம் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இன்றும் இனிவே நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியுடைய அடுத்த பாடல் சுபதினம் என்ற படத்தில் இருந்தால் ஒலிக்கிறதுக்காக இருக்கு. இந்த பாடலை எம் பாலமுரளி கிருஷ்ணா மற்றும் பி சுசிலா இவங்க ரெண்டு பேரும் பாடியிருக்காங்க. கே வி மகாதேவன் இசையில் ஒலிக்கிறது இந்த பாடல்.

பாதி தமிழ் எஃப்எம் 102.3 ஃபேஸ்புக் பேஜில் கலீல் அஹமது பொன்னேரிலேருந்து சூப்பர் சாங்ஸ் அப்படின்ற மாதிரி சாங்லாம் சூப்பர் எக்ஸலண்ட் போட்டிருக்காங்க. சோமசுந்தர் பிரபு அவருமே வந்து நிகழ்ச்சியில இருந்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சொல்லிட்டு அனைத்து பாடல்களும் மிக அருமையா இருக்குன்னு வாழ்த்திருக்காங்க. ராமகிருஷ்ணன் கொழுமக்கொண்டான் அவருமே கூட இன்று மணி நிகழ்ச்சியில காலத்தால் அழியாத காவிய கானங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். எம்ஜி செல்வகுமார் கேம் கார்டன் எம்ஜி செல்வகுமார் சுகம் சுகம் அப்படிங்கிற அந்த பாடல் சொல்லவோ சுகமான கதை சொல்லவோ போன்ற பாடல்களை கேட்டதே ஒரு தனி சுகம்தான் பாராட்டியிருக்காங்க. ஏ ஹரிஹரன் அவருமே கூட சுகம் சுகம் அது வந்து ஒரு துன்பமான இன்பம் அப்படின்னு சொல்லிட்டு விவித் பாரதி பாடல்கள் கேட்கறது அருமைன்னு சொல்லியிருக்காங்க. மேலைப்பேடு தயாளன் அவருமே வந்து அருமையான பாடல்கள் வாழ்த்திருக்காங்க. பதாகையில் இயற்கை செறிவு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரியான இயற்கும் செயற்கமான படங்கள் வெளியிட்டு ஒரு ஜனரஞ்சகமாகவே வந்து வெளியிட்டிருக்கோம் அந்த பதாகை அந்த போஸ்டர்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. கே எம் கணன் எம்ஜி செல்வகுமார் மீர வெங்கட்ரமன் சிவந்தமன் பாடல் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அந்த டீமுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. கந்தன் வள்ளி அவங்க வந்து எட்டப்பாளையம் அங்கிருந்து அவங்களும் வாழ்த்திருக்காங்க, ரொம்ப அருமையா இருக்கு அப்படின்னு சொல்லி வாழ்த்திருக்காங்க. நன்றி. சிலருடைய வாழ்த்துக்கள் பதிவிற்கும் நன்றி. நேரம் 11:56 25 நிகழ்ச்சிக்கு நிறைவா நம்ம கேட்கக்கூடிய பாடல் அப்படின்னே சொல்லலாம். இந்த பாடல் செல்வம் என்ற படத்திலிருந்து ஒலிக்கிறதுக்காக தயாரா இருக்கு. பி சுசிலா குரல்ல ஒலிக்கக்கூடிய பாடல் ஆலங்குடி சோமு எழுதியிருந்தது. பாடலுக்கு இசை கே வி மகாதேவன்.

ரெட்ரோ நேரம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா மதியம் 12:50 ஆயிட்ருக்குங்க. முதல் பாடல் எந்த படத்துலேருந்து யார் பாடியிருக்காங்க அப்படின்னாக்கா எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குழுவினரோட பாடின பாடல் இது. சங்கர் கணேஷோட இசையமைப்பில் தாய் வீடு அப்படிங்கிற படத்துலேருந்து.

0: எனக்குள் ஒருவன் அப்படிங்கிற படத்துலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் வைரமுத்துவோட வரிகளில் இளையராஜாவோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: இன்று இரவு 8:05 சில வரிகள் பாடலாக மட்டுமல்ல வாழ்க்கையின் உணர்வுகளாகவும் நம்முள் வாழ்கின்றன.

0: ஒரு பாடல் பிறக்கும் தருணம் எப்படி இருக்கும்? கவிதைக்கும் திரைப்பட பாடலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அத்தகைய மனம் தொட்ட பாடல்களை படைத்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்கள் தனது படைப்புலக அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இல்

0: பாடும் வானம் பாடி அப்படிங்கிற படத்திலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினரோட பாடின பாடல் அது. வாலியோட வரிகளில் பப்பி லஹரியோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. நாளை இரவு 8:05 க்கு எனக்குள் நான்.

0: அப்போல்லாம் வந்து மேடை நாடகங்கள் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓஜிபி சாரு, மௌலி சாரு, மனோகர் சாரு, வி கோபாலகிருஷ்ணன் சாரு, விசு சாரு, கோமல் சார், விசு சார், இந்த ரெண்டு பேர் தான் அவர் எனக்கு சொன்னார், இந்த ரெண்டு ட்ரூப்பில் ஏதாவது நீ போய் ஜாயின் பண்ணு, நீ வந்து கொஞ்சம் அதுலேயே வரும்போது கேபி சார் கண்ணில் நீ படணும், பட்டனா நீ ஆட்டோமேட்டிக்காக நீ வரலாம், அப்படி தான் நீ வரதில் வந்து கொஞ்ச நாள் நீ வந்து இந்த ஃபீல்டில் நிற்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவர் தான் சொன்னார்.
1: நடிகர் பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி கேட்க மறந்துடாதீங்க. இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

இசை பாடும் தென்றல் அப்படிங்கிற படத்துலேருந்து கேஜே யேசுதாஸ் வாணி ஜெயராம் இவங்களோட குரல்களில், கங்கை அமரனோட வரிகளில், இளையராஜாவோட இசையமைப்பில் நாம் அந்த பாடல் கேட்டோம்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வானிரல் விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.

தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை 51 வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு, 2026-2027 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை பிபிஎஸ்சி அண்ட் ஏஹெச் மற்றும் பிடெக் படிப்பு, 2026-2027 கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு பிபிஎஸ்சி, உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, கோழி இன தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் இன் பவுல்ட்ரி டெக்னாலஜி மற்றும் பால் வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு பிடெக் இன் டைரி டெக்னாலஜி ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளம் https://adm.tanuvas.ac.in என்ற இணையதளம் மூலமாக 17-6-2026 மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடு வாழ் இந்தியர் அதாவது என்ஆர்ஐஸ் மற்றும் அயல்நாடு வாழ் இந்தியரின் குழந்தைகள் வார்ட்ஸ் ஆஃப் என்ஆர்ஐஸ் மற்றும் அயல்நாடு வாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் என்ஆர்ஐ ஸ்பான்சர்ட் மற்றும் அயல்நாட்டு ஃபாரின் நேஷனல் மாணவர்கள் ஜூலை 17 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும், பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-648-6458 044-249-648-6458
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com agnchn1@gmail.com.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ நேரம். ரெட்ரோ நேரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 1980 அந்த காலகட்டத்தில் வந்த டிஸ்கோ பாடல்கள் கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்னும் சில பாடல்கள் உங்களுக்காக ஒலி உலாவர இருக்குது. அதுக்கு முன்னாடி நாம் வந்து மதியம் 12:40 தமிழில் செய்தி அறிக்கையை கேட்கலாம்.
3: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார்.

0: சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்ட இரு மாத நிதிக் கொள்கையில் ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை. ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். முதற்கட்டமாக குஜராத் மாநிலம் சூரத் செல்லும் பிரதமர் 18,800 கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தும் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டியும் பேசுகிறார். சூரத்தில் 200 படுக்கைகள் கொண்ட இஎஸ்ஐ மருத்துவமனையையும் அவர் திறந்து வைக்கிறார். இன்று மாலை டாமன் செல்லும் பிரதமர் அங்கு 2,970 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். மருத்துவம், சிவில் விமான போக்குவரத்து, சுற்றுலா, உட்கட்டமைப்பு, போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் இதில் அடங்கும். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், சுற்றுச்சூழலையும் உயிரி பல்லுயிர் பெருக்கத்தையும் பாதுகாத்து நிலையான வாழ்க்கை சூழலை உறுதி செய்ய அனைவரும் பங்களிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மக்கள் இயற்கையோடு இணைந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். தெய்வப்புலவர் திருவள்ளுவரின் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்ற அறநெறிப்படி வாழ்வோம் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள சுற்றுச்சூழல் தின வாழ்த்துச் செய்தியில், நிலையான வளர்ச்சிக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நடவடிக்கையில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக அன்னையின் பெயரில் மரம் வளர்ப்போம் உள்ளிட்ட பல திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் விடுத்துள்ள செய்தியில், இயற்கை மற்றும் பருவநிலையை பாதுகாத்து வலமான எதிர்காலத்திற்கு உறுதி ஏற்போம் என்று கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு வனத்தையும் வன உயிரினங்களையும் பாதுகாக்க பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் திரு பூபேந்தர் யாதவ் தெரிவித்துள்ளார். அதிக அளவில் மரங்களை நட்டு பசுமை இந்தியாவை உறுதி செய்வோம் என்று மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பணியை நாம் ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். எதிர்கால சந்ததியினருக்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மிக்க பூமியை அளிக்க இந்நாளில் உறுதி ஏற்போம் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். வெளிநாட்டு நிறுவன முதலீட்டு வரிக்கு மத்திய அரசு விலக்கு அளித்துள்ளது. மேலும் அரசு பங்குகள் மீதான முதலீடுகளிலிருந்து கிடைக்கப்பெறும் வட்டி வருவாய்க்கான வரியும் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதை நடைமுறைப்படுத்தும் வகையில் வருமான வரி திருத்தத்திற்கான அவசர சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த வரிச்சலுகைகள் நடப்பாண்டு ஏப்ரல் 1 தேதியிலிருந்து நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தின் பிறந்தநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிரதமர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், உத்தரப்பிரதேச மாநிலத்தின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி வருபவர் யோகி ஆதித்யநாத் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படவும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் அவர் மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார். இவ்வாண்டு 12ஆம் வகுப்பு CBSE தேர்வு எழுதிய மாணவர்களில் 70,000-க்கும் மேற்பட்டோர் மறுமதிப்பீடு, மறுகூட்டல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்திருப்பதாக CBSE தெரிவித்துள்ளது. 7,314 பேர் மதிப்பெண்களை சரிபார்க்கவும் 63,000 பேர் மறுமதிப்பீடு கோரியும் விண்ணப்பித்துள்ளனர். விடைத்தாள் நகல்கள் கோரியும் விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளதாக CBSE தெரிவித்துள்ளது. கடந்த 13ஆம் தேதி CBSE 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் தொடர்பாக அதிக மாணவர்கள் கோரிக்கைகளை முன்வைத்தனர். இவ்வாண்டு தொடங்கப்பட்ட இணையதளத்தின் மூலம் தங்களது கோரிக்கைகளுக்கு மாணவர்கள் தீர்வு கண்டு வருவதாகவும் CBSE தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது.

0: அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: நடப்பாண்டில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக ரிசர்வ் வங்கியின் வட்டி விகிதங்களில் மாற்றம் ஏதும் செய்யப்படவில்லை. மும்பையில் இன்று ரிசர்வ் வங்கியின் இரண்டாவது இருமாத நிதிக் கொள்கையை வெளியிட்டு பேசிய அதன் ஆளுநர் திரு சஞ்சய் மல்ஹோத்ரா, ரிசர்வ் வங்கி வர்த்தக வங்கிகளுக்கு வழங்கும் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 5.25% நீடிக்கும் என்று தெரிவித்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பீடு 6.9% 6.6% குறைந்துள்ளதாக அவர் கூறினார். நடப்பாண்டிற்கான நுகர்வோர் விலை குறியீட்டின் அடிப்படையிலான பணவீக்க மதிப்பீடு 4.6% 5.1% உயர்ந்திருப்பதாகவும் அவர் கூறினார். வெளிநாடு வாழ் இந்தியர் மற்றும் வெளிநாட்டு குடியுரிமை பெற்ற இந்தியர்கள் பங்குகளில் முதலீடு செய்வதற்கான வரம்பையும் ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது. ரெப்போ வட்டி விகிதத்தை ரிசர்வ் வங்கி உயர்த்தாததற்கு அசோசம் தொழில் வர்த்தக கூட்டமைப்பு வரவேற்பு தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் திரு சௌரப் சன்யான் செய்தியாளர்களிடம் பேசுகையில், வட்டி விகிதம் 5.25% தொடர்வதால் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று தெரிவித்தார். நாட்டின் பணவீக்கமும் அதிக அளவில் உயராமல் கட்டுக்குள் இருக்கும் என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் 436 தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து தமிழக அமைச்சரவைக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று காலை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலுமாக தடுப்பது குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் கூறினார். அரசின் பல்வேறு துறைகளில் ஊழல் மற்றும் லஞ்சத்தை ஒழிக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் அறிவுறுத்தியதாகவும் திரு நிர்மல்குமார் தெரிவித்தார். ஏழை மக்களின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் வேலூர் மாவட்டத்தில் பிரதமரின் விபத்து காப்பீடு திட்டத்தில் 400,000 மேற்பட்டோர் இணைந்துள்ளதாக அம்மாவட்ட முன்னோடி வங்கியின் மேலாளர் திருமதி லில்லி பாய் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 20 ரூபான்றது வந்து கான்ட்ரிபியூஷன் அவங்க கட்டணும். அந்த 20 ரூபாய் கட்டிட்டு இருக்கிற ரெக்கார்டு இருந்து நாமினேஷன் ப்ராப்பரா இருந்தா அவங்களுக்கு ஆக்சிடென்டல் டெத்துன்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வேலை ஏதாவது என்னாச்சுன்னா, அந்த மாதிரி டெத் ஆயிடுச்சுன்னா நம்மளுடைய வங்கி மூலயமா 2 லட்ச ரூபாய் வரலாம். அவங்களோட குடும்பத்துக்கு அவங்களுக்கு உதவித்தொகையா கவர்மெண்ட் கொடுப்பாங்க. இது வந்து நமக்கு மட்டும் கிடையாது, இது நாம சேர்த்த பணம் வந்து வேற ஒரு குடும்பத்துக்கு உதவியா இருக்கும் அப்படின்றதுக்காக நாம சிறுக சிறுக எல்லாருமா சேர்ந்து கூட்டு முயற்சியில சேமிக்கிற பணம்.
1: தமிழக பிஜேபி முன்னாள் தலைவர் திரு அண்ணாமலை அளித்த ராஜினாமாவை பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் ஏற்றுக்கொண்டுள்ளார். திரு அண்ணாமலை பிஜேபியின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக தமது ராஜினாமா கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அந்நாட்டுடனான சமரச பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அனைத்து பேச்சுவார்த்தைகளிலும் அணு ஆயுதத்தை ஈரான் கைவிட வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அணு ஆயுதங்களை பிற நாடுகளிலிருந்து பெறுவதற்கு ஈரான் ஒருபோதும் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் திரு டொனால்டு டிரம்ப் திட்டவட்டமாக கூறினார். ஓமன் நாட்டின் கடல் பகுதி அருகே கப்பல்களுக்கு எரிபொருள் நிரப்பும் 2 இடங்களையொட்டி ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டதால் மினா ஏற்றுமதி முனையத்தில் எரிபொருள் நிரப்பும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் தலைநகர் மஸ்கட் அருகே அமைந்துள்ள மினா ஏற்றுமதி முனையத்திலிருந்து உலகின் பல்வேறு நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. எரிபொருள் ஏற்றுமதியில் நீண்ட காலத்திற்கு ஏற்படும் பாதிப்பு ஓமன் பொருளாதாரத்தை பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகிறது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 1-6, 10-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஆண்ட்ரூ ஃபென்டி வெனிசுலாவின் பிராண்டோன் பெரஸ் இணையை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று குஜராத் மற்றும் டாமனில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். உலக சுற்றுச்சூழல் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் மற்றும் மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். ரிசர்வ் வங்கி இன்று வெளியிட்ட இருமாத நிதிக் கொள்கையில் ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் செய்யப்படவில்லை. ஈரான் அணு ஆயுதத்தை நிரந்தரமாக கைவிடுவதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன் ரித்விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விவித் பாரதி தமிழ் FM 102.3. நிலையத்தில் நேரம் பார்த்தீங்கன்னா 12:00.

50 நிமிடம் 25 நொடி ஆயிட்ருக்குங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், கண்ணதாசன் வரிகளில், எம்எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்பில், நினைத்தாலே இனிக்கும் அப்படிங்கிற படத்துலேருந்து பாடல் உங்களுக்காக.

செய்து உயர பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு கொண்டிருக்கு வட்ட வீடும் பாத்திருக்கு தொட்ட இடமத்தனையும் இன்பம் என்று துன்பமில்லை.

0: நாம இதுவரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: ரெட்ரோ நேரம் தான்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம் இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். தொலைபேசி வழி நேர்களாகி நீங்க உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்க அதை உடனுக்குடன் நம்ம வானொலியில கேட்கக்கூடிய தருணம் இது. இதற்கான தொலைபேசி எண்கள் என்னென்ன அப்படின்னு சொல்றோம், குறிச்சுக்கோங்க. 2952508535 இது ஒரு எண், மற்றும் ஒரு எண் 2838989871 0444 அப்படிங்கிறது சென்னைக்கான முன் இணைப்பு எண். நிகழ்ச்சியில இணைய இருக்கிற முதல் நேயர், வணக்கம்.
1: வணக்கம், மஞ்சள் பேசுறேன்.
0: சொல்லுங்க.
1: ரங்கா படத்துல இருந்து பட்டுக்கோட்டை அம்மாவை பாட்டு போடுங்க, கொஞ்சம் வைபா இருக்கும் பாட்டு. வைபா இருக்கும் பாட்டு.
0: சரி, ஓகே, நன்றிங்க. ரங்கா அப்படிங்கிற படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், மலேசியா வாசுதேவன் இவங்களோட குரல்களில், வாலியோட வரிகளில், சங்கர் கணேஷோட இசையமைப்பில் இந்த பாடல்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். அடுத்து நம்மளோட இணைய போற நேயர் யாருன்னு பாக்கலாம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: ஊருகுப்பேட்டில இருந்து நான் ராமமுத்துலா பேசுறேமா.
0: சொல்லுங்க, ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க.
1: ரெண்டு சிவாஜி நடிச்சிருப்பாங்க, அவர் கடல்ல மாட்டி பாருல.
0: எனக்கு
1: 60 வயசு ஆகுதுமா.
0: சரி, ஓகே, நன்றி. கொருக்குப்பேட்டை ரஹமத்துல்லா, இந்த நேயரோட விருப்பமான பாடல் எங்க ஊர் ராஜா அப்படிங்கிற படத்துலேருந்து நாம கேட்க போறோம். யார் பாடியிருக்காங்க இந்த பாடலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, டிஎம் சவுந்தரராஜனோட குரல்ல, கண்ணதாசன் வரிகள்ல, எம்எஸ் விஸ்வநாதனோட இசையமைப்புல.
2: யாரை நம்பி நான் பிறந்தேன்?

0: வணக்கம்.
1: ஆ வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: அயப்பக்கத்துல இருந்து வெங்கடேசன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: மின்சார கண்ணா படத்துல இருந்து ஊதா ஊதா ஊதா பூ அந்த பாட்டு வேணும் மேடம்.
0: சரி, கேட்கலாமா?
1: ஆ ஓகே மேடம், தேங்க்யூ மேடம்,
0: நன்றி. அயப்பாக்கம் வெங்கடேசன். இந்த நேயரோட விருப்பமான பாடல் மின்சார கண்ணா படத்துலேருந்து ஹரிஹரன், ஹரிணி இவங்களோட குரல்களில், வாலியோட வரிகளில், தேவாவோட இசையமைப்பில். பாடலை கேட்கறதுக்கு முன்னாடி,
2: ஹலோ, ஆமா ஸ்டேஷனுக்கு தான். வந்துட்டு இருக்கமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன்.
3: கொஞ்சம் வண்டிய நிறுத்தனா.
2: ஏமா, ஏன் தங்கம், என்னாச்சு?
3: நிறுத்தனா பிளீஸ்.
2: எதுக்கு இப்ப வண்டிய நிறுத்த சொல்ற? ஏமா கோவப்படுற?
3: என்ன கோவப்படாம என்ன கொஞ்சம் சொல்ற? இத்தனை வாட்டி உனக்கு சொல்லிருக்கேன், வண்டி ஓட்டும் போது மொபைல் யூஸ் பண்ணாத, யூஸ் பண்ணாத, இவ்வளவு வேகமா போகாத, போகாதன்னுட்டு. இனிமே இந்த மாதிரி பண்ணனா உன் கூட நான் வரவே மாட்டேன்
2: தெரிஞ்சுக்கோட்டா தங்கம். ஓகே,
3: அது அது நல்ல பையனுக்கு அழகு தான் எங்க அண்ணன். வாண்ணா இப்ப போலாம்.
2: பாதுகாப்பான பயணம் நமக்கு எப்பவுமே முக்கியம். வாகனம் ஓட்டும் போது வாகனத்தை மட்டும் ஓட்டுவோம், சாலையில மட்டும் கவனத்தை செலுத்துவோம்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர், வணக்கம். எங்க இருந்து? சொல்லுங்க. பிரேம பாசம், பழைய படம்.
1: வண்ணம் மஞ்சி வண்ணம் சிவகுமாரே நடிப்பாங்க படத்துல.
0: ஓஹோ, சரி, ஓகே. சரி, ஓகே, கேக்கலாமா?
1: கேக்கலாம் மேடம், தேங்க்ஸ் மேடம்.
0: அரக்கோணம் கலா, இந்த நேயரோட விருப்பமான பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இவங்களோட குரல்களில், வாலியோட வரிகளில், கங்கையமரனோட இசையமைப்பில் பிரேம பாசம் அப்படிங்கிற பாடத்தில் இந்த பாடலை கேட்கறதுக்கு
2: முன்னாடி.
3: வணக்கம், நான் டி எல் தியாகராஜன். தமிழ் திரை உலகின் முதல் பின்னணி பாடகர் இசை தென்றல் திருச்சி லோகநாதன் அவர்களின் இசை வாரிசுகளில் ஒருவர். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணைய இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சென்னை மாங்காடு, விஜே நாராயணன்.
0: சொல்லுங்க.
1: மதுரை வீரன் படம், நாடகம் எல்லாம் கண்டேன்.
0: என்ன நாடகம் பாத்தீங்க கடைசியா?
1: எந்த நாடகம் தவிர எதுவும் பாக்கிறது.
0: ஓகே, கேக்கலாமா அந்த பாடல்?
1: கேக்கலாமா.
0: ஓகே, நன்றி,
1: சந்தோஷம்.
0: மாங்காடு, விஜே நாராயணன். இந்த நேயரோட விருப்பமான பாடல் டி எம் சவுந்தரராஜன், ஜிக்கி இவங்களோட குரல்களில், கண்ணதாசன் வரிகளில், ஜி ராமநாதனோட இசையமைப்பில், மதுரை வீரன் அப்படிங்கிற படத்துலேருந்து.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் இணையவிருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: குமார் பேசுறேன் மேடம், கோலிமேட்டர் இருந்து.
0: சொல்லுங்க.
1: ஊருக்கு பொன்மான செடி நானும் போட வந்து அந்த பாடல் போடுற மேடம். ஆமா,
0: ஓகே, சரி, கேட்கலாமா?
1: கேட்கலாம் மேடம், வாய்ப்பு ரொம்ப நன்றி மேடம்.
0: நன்றி. பாடலை கேட்பதற்கு முன்

0: 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்று இரவு 8:05 சில வரிகள் பாடலாக மட்டுமல்ல வாழ்க்கையின் உணர்வுகளாகவும் நம்முள் வாழ்கின்றன.

0: ஒரு பாடல் பிறக்கும் தருணம் எப்படி இருக்கும்? கவிதைக்கும் திரைப்பட பாடலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அத்தகைய மனம் தொட்ட பாடல்களை படைத்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்கள் தனது படைப்புலக அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய என்ன பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: இன்று இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
2: They say the view from the top changes everything. But for a few, the view from the clouds is the only one that matters. The Indian Air Force invites applications for commissioned officers through AFCAB 2 of 2026. Registrations open on May 20th, 2026. Visit afcab.edcil

0: Blue.co.in and take the first step toward the blue.
1: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
2: கோணிமேடு குமார் இந்த நேயரோட விருப்பமான பாடல் எங்க ஊரு ராசாத்தி அப்படிங்கிற படத்திலேருந்து மலேசியா வாசுதேவன், எஸ்பி சைலஜா இவங்களோட குரல்கள்ல, முத்துலிங்கமோட வரிகள்ல, கங்கை அமரனோட இசையமைப்புல.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேடம், தேவராஜ் அம்பத்தூர்லேருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: தேன் சுந்தி தேவானம் படத்துல இருந்து எழுதாத பாடல் ஒன்று, அந்த பாடல்

0: சரி, கேட்கலாமா?
1: கேட்கலாம் மேடம். நன்றி மேடம்.
0: நன்றி. அம்பத்தூர் தேவராஜ், இந்த நேரோட விருப்பமான பாடல் டி எம் சவுந்தரராஜன், கே ஸ்வர்ணா இவங்களோட குரல்கள்ல, வாலியோட வரிகள்ல, வி குமாரோட இசையமைப்புல, தேன் சிந்துதே வானம் அப்படிங்கிற படத்துலேருந்து.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாம இணைஞ்சிருக்கிற இந்த நிகழ்ச்சி பாடல் உங்கள் சாய்ஸ். அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: ஹலோ மேடம், கவுந்தப்பாடி சென்னியப்பனுங்க.
0: சொல்லுங்க.
1: மௌனராம் படத்துல நிலாவே அந்த பாட்டு மேடம்,
0: அந்த பாடல் கேட்கலாமா?
1: ஓகே மேடம்,
0: நன்றி. மௌன ராகம் அந்த படத்துலேருந்து நிலாவே வா அந்த பாடல் கேட்டிருக்கிறது யாரு அப்படின்னாக்க, கவுந்தம்பட்டியிலேருந்து சென்னியப்பன் அப்படிங்கிற நேயர். பாடலை கேட்பதற்கு முன்

0: பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலியமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள். உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
1: மௌனராகம் அப்படிங்கிற படத்திலேருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்ல, வாலியோட வரிகளில் இளையராஜாவோட இசையமைப்பில் இந்த பாடல்.

0: பாடல் உங்கள் சாய்ஸ். நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர், வணக்கம். அதாவது நேயர்கள் வந்தாங்கன்னாக்கா அவங்க பாடல் முடியற நேரத்துல ஒரு பாட்டு, ஒரு நேயரோட விருப்பமா நம்ம போட்டுட்டு அந்த பாடல் முடியற நேரத்துல வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து காத்திருப்பு டைம் அப்படிங்கிறது, நீங்க வந்து லைனே கிடைக்கல அப்படின்னு சொல்ற அந்த விஷயங்கள்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இந்த பாடல் உங்கள் சாய்ஸ்ல நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தொலைபேசி எண்கள் சொல்றோம், 2 9 5 2 0 8 5 3 இது ஒரு எண், 2 8 3 8 9 8 7 1 இது மற்றும் ஒரு எண்.
1: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாளை இரவு 8:05 எனக்குள் நான்.
2: அப்போல்லாம் வந்து மேடை நாடகங்கள் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒய்ஜிபி சாரு, மௌலி சாரு, மனோகர் சாரு, வி கோபாலகிருஷ்ணன் சாரு, விசு சாரு, கோமல் சார், விசு சார், இந்த ரெண்டு பேர் தான் அவர் எனக்கு சொன்னார், இந்த ரெண்டு ட்ரூப்பில் ஏதாவது நீ போய் ஜாயின் பண்ணு, நீ வந்து கொஞ்சம் அதுலேயே வரும்போது கேபி சார் கண்ட நீ படணும், பட்டனா நீ ஆட்டோமேட்டிக்காக நீ வரலாம், அப்படி தான் நீ வரதுல வந்து கொஞ்ச நாள் நீ வந்து இந்த ஃபீல்டில் நிற்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவர் தான் சொன்னார்.
1: நடிகர் பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி, கேட்க மறந்துடாதீங்க. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
3: இன்று இரவு 8:05 சில வரிகள் பாடலாக மட்டுமல்ல வாழ்க்கையின் உணர்வுகளாகவும் நம்முள் வாழ்கின்றன.

0: ஒரு பாடல் பிறக்கும் தருணம் எப்படி இருக்கும்? கவிதைக்கும் திரைப்பட பாடலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அத்தகைய மனம் தொட்ட பாடல்களை படைத்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்கள் தனது படைப்புலக அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: இன்று இரவு 8:05 விவக் பாரதி தமிழ் பண்பலை 102.3
2: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம், சென்னை ஊரப்பாக்கம் சிவகுமார்.
2: ஊரப்பாக்கம் சிவகுமார், சொல்லுங்க
3: மேடம். கரகாட்டக்காரன் படத்துல இருந்து பாடல்
2: மேடம். ஓகே, கேக்கலாமா?
3: இந்த பாடல் வந்து எங்க சென்னை சோக நண்பர்களுக்காக.
2: சரி, ஓகே, நன்றி.
3: ஓகே ஓகே, நன்றி மேடம்.
2: ஊரப்பாக்கம்ல இருந்து சிவகுமார். இந்த நேயரோட விருப்பமான பாடல் கரகாட்டக்காரன் அப்படிங்கிற படத்துல இருந்து யார் பாடியிருக்காங்க அப்படின்னாக்கா எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இவங்களோட குரல்கள்ல, கங்கை அமரனோட வரிகள்ல, இளையராஜாவோட இசையமைப்பு.

0: பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில இணைய போற அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: யார் பேசுறீங்க?
1: பேசற்படி இருந்து கோட்டீஸ்வரன் பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க.
1: எனக்கு விசேஷம் படத்துல இருந்து கண்ணண்ணே கண்ணே பாட்டு போடுங்க மேடம்.
0: ஓகே, கேக்கலாமா?
1: ஓகே மேடம். எனக்கு பையன் பிறந்திருக்கான் மேடம்.
0: ஓகே, வாழ்த்துக்கள்.
1: அதுக்கு அவனுக்கோசரம் டெடிகேட் பண்றேன்
0: மேடம். ஓ சரி, ஓகே, நன்றி.
1: ஓ நன்றி மேடம்.
0: வியாசர் பாடி கோடீஸ்வரன், அந்த நேரின் விருப்பமான பாடல் விஸ்வாசம் அப்படிங்கிற படத்துலேருந்து. சித் ஸ்ரீராமோட குரல்ல, தாமரையோட வரிகளில், டி இமானோட இசையமைப்பில்.

0: பீப்புள் சாய்ஸ் நிகழ்ச்சியோட நிறைவுக்கு நாம வந்தாச்சு. இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்திற்கும் முகநூல் அதாவது ஃபேஸ்புக்கில் வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து நேயர்களுக்கும் பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். நாம் இதுவரைக்கும் கேட்ட இந்த நிகழ்ச்சி
1: பாடல் உங்கள் சாய்ஸ்.

0: எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 2:15.
2: கண்ணா, இது எங்கள் ஸ்டைல். புரியல? இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் ஸ்டைல்.
3: எங்கள் ஸ்டைல்.
1: காட்சி வீதியில் கவிதை உலா வர, கற்பனை தேரினில் கனவுகள் வலம் வர, இசையோடு ஓர் இனிய பயணம். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. காட்சலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. நேர்களே, பாடல்களே அழகு, இசையோடு கூடிய பாடல்கள்.

இன்னும் அழகு. திரை இசை பாடல்கள் மேலும் மேலும் அழகு. நாம் இணைந்திருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில். பாடல்களே அழகு, அதிலும் தனித்துவமான பாடல்கள் அப்படிங்கிறது ரொம்பவே அழகு. எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் உங்களுக்காக தனித்துவமான பாடல்கள் எங்கள் ஸ்டைலாக வலம் வர காத்து கொண்டிருக்கிறது. இணைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக அருமையான ஒரு பாடல் உங்களுக்காக.

மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் அது. கங்கை அமரன் எழுதிய பாடல், இசை இளையராஜா. உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: विषय स्कीम के टेलीलॉ न्याय बंधु कानूनी साक्षरता एवं जागरूकता कार्यक्रम से जुड़े कानूनी सहायता टेलीलॉ के टोल फ्री नंबर 1-4-4-5-4 और वेबसाइट www.tele-law.in से प्राप्त की जा सकती है।
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி யங்கல் ஸ்டைல். ரொம்பவே ஸ்டைலான பாடல்கள், உங்களுக்கு பிடித்த பாடல்கள் அனைத்தும் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்காக இடம்பெற காத்து கொண்டிருக்கிறது. ரொம்பவே அழகழகான பாடல்கள், பாடல்கள் என்றாலே இனிமை தான். இனிமையான நேரத்திலும் சரி, துன்பமான நேரத்திலும் சரி, பாடல்கள் தான் நமக்கு எல்லா நேரங்களிலும் உடன் வருது அப்படின்னு கேட்குற எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப அழகான பாடல்களின் தொகுப்பு உங்களுக்காக. அதே போல் ஒரு அழகான பாடல் செம்பருத்தி திரைப்படத்திலிருந்து வருது. கேட்போமா இந்த பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனு மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடியது. கவிஞரா முத்துலிங்கம் எழுதிய பாடல். இளையராஜாவின் இசையில் மீண்டும் ஒலிக்கிறது. கேட்டு மகிழ்ந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

ஆணழகன் திரைப்படத்திலிருந்து ரொம்ப ஒரு அருமையான பாடல் கேட்டோம். இந்த நேரத்தில் ஒலித்தது மனோ மற்றும் ஸ்வர்ணலதா ஆகியோர் இணைந்து பாடிய பாடல், வாலி எழுதிய பாடல். அந்த பாடலுக்கு இசை இளையராஜா. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல். ரொம்பவே ஸ்டைலான சாங்ஸ்லாம் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியில் கேட்டுட்ருக்கோம். அதே போல் மனதிற்கு நெருக்கமான பாடல்கள் கூட அப்படின்னு கூட சொல்லலாம். வாழ்க்கையுடைய இனிமையான பொழுதுகளை எப்பொழுதுமே இசையோடு சேர்த்து மேலே மேலே அழகாகணும் அப்படின் தான் நம்ம வந்து நிறைய பாடல்களை இனிமையான இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி உங்களுக்காக அந்த ஒரு அனுபவத்தை அழகாக வழங்கி கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ரொம்பவே ஒரு அழகான பாடல் கேட்போம். இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை.

இன்று இரவு 8:05 சில வரிகள் பாடலாக மட்டுமல்ல, வாழ்க்கையின் உணர்வுகளாகவும் நம்முள் வாழ்கின்றன.

0: ஒரு பாடல் பிறக்கும் தருணம் எப்படி இருக்கும்? கவிதைக்கும் திரைப்பட பாடலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அத்தகைய மனம் தொட்ட பாடல்களை படைத்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்கள் தனது படைப்புலக அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: இன்று இரவு 8:05 விவேக் பாரதி தமிழ் பண்பலை 102.3
2: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
3: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
2: இசையோடு ஓர் இனிய பயணம்.
3: இது 102.3
2: விவேக் பாரதியின் தமிழ் பண்பலை.

35 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் செயல் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு. ரொம்ப அழகான வேற வேற மாதிரியான ஸ்டைலில் தனித்துவமான பாடல்களை கேட்டுட்டு இருக்கீங்க விவித் பாரதியின் தமிழ் பண்பலையில். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உழைப்பாளி திரைப்படத்திலிருந்து வேற மாதிரியான ஒரு ஸ்டைலில் சாங் வருது. மனோ மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் அது. வாலி எழுதிய பாடல் இளையராஜாவின் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள்.

0: கதே.
1: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது விவித் பாரதி, தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
2: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி எங்கள் ஸ்டைல், உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. இந்த கோடை காலத்தில் அழகான கோடைக்கால காற்றை அப்படிங்கிற தொகுப்பில் உங்களுக்காக திரைசை பாடல்கள் ரொம்ப ரொம்ப அழகான ஸ்டைல்ஸில் வந்துக்கிட்டே இருக்குது. நேரம் 2:43. நம்முடைய நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் உள்ளே வெளியே அப்படிங்கிற திரைப்படத்திலேருந்து ஒரு அழகான பாடல் வருது. எஸ்வி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் அது. வாலி எழுதிய அந்த பாடலுக்கு இசை இளையராஜா. கேட்கலாமா?

உள்ளே வெளியே திரைப்படத்திலிருந்து ரொம்ப ஒரு அழகான பாடல் கேட்டோம். எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சியில் வர எல்லா பாடல்களுமே ரொம்ப ஒரு தனித்துவமான ஸ்டைலில் தான் இருக்குது. நேயர்கள் எல்லாருக்குமே இந்த பாடல்கள் எல்லாமே பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்முடைய நேயர்கள் சிலர் வந்து முகநூலில் பதிவுகளை போட்டிருக்காங்க. யார் யார் என்ன பதிவுகளை போட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஹைதா மஹி அவங்களும் வந்து வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது பொன்னமராவதி புதுப்பட்டியிலேருந்து பொன்னமராவதி. அடுத்து பார்த்தீங்கன்னா முகமது மியான் அவங்களும் வந்து இனிய மாலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. சென்னை சிங்கர் சிவராம் நாகராஜன் பிற்பகல் நிகழ்ச்சிக்கு வணக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. மேலப்பேடு தயாளனும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு. கௌசல்யா தண்டபாணி அவரும் வந்து மதிய வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹேம்லதா அழகான ஒரு வானொலி பெட்டி அப்படியே மியூசிக்கு சரௌண்டிங்ஸில் போட்டு அமைச்சிருக்காங்க. அதே போல் சரவணன் ராமலிங்கம் அவரும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை போட்டிருக்காங்க. சரவணன் அமுதா கள்ளக்குறிச்சி மாவட்டம் கண்டாச்சி மங்கலத்திலேருந்து வாழ்த்துக்களை போட்டிருக்காங்க. ஏழு கிணறு தேவா, அப்புறம் காட்டுப்பாக்கம் அந்தோணிராஜ், அதுக்கப்புறம் அமிர்தராயன் கோட்டையிலேருந்து பாரிவள்ளல் அவரும் வந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், அனைத்து நிகழ்ச்சிகளும் அருமை அப்படின்னு போட்டிருக்காரு. திருநெல்வேலியிலேருந்து மீனா அவங்களும் வாழ்த்துக்களை போட்டிருக்காங்க. ஹேமலதா சூப்பர் சூப்பர் சூப்பர்னு சூப்பராக ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க. சாந்தி ரமேஷ் வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவிச்சிருக்காங்க. பிரபாகரனும் வந்து ரொம்ப அருமையான பதிவை வந்து போட்டிருக்காரு. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் சொல்லி போட்டிருக்காங்க. இன்னும் நிறைய நேயர்கள் வந்து பதிவுகளை போட்டிருக்காங்க. யார் யார் என்ன பதிவுகள் போட்டிருக்காங்க அப்படின்னு அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் நம்ம படித்து தெரிஞ்சுக்குவோம். நேயர்களே, இது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி. உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரக்கூடிய நிறைவான பாடல் அண்ணாநகர் முதல் தெரு திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடியது. வாலி எழுதிய பாடல் சந்திரபோஸ் இசையில் ஒலிக்கிறது. தொடரும் பாடலோடு நிறைவு பெறுகிறது எங்கள் ஸ்டைல் நிகழ்ச்சி.

0: நேரம் 2:55. நேர்களினி கேட்கலாம் பாரத பிரதமரின் நல்ல திட்டங்கள்.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அறிந்து கொள்ளலாம் பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்ஃபர்மேஷன் த்ரூ அப்கிரேடட் ஐடிஐஸ் பிஎம் சேது, அதாவது பிரதமரின் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு திறன் உருவாக்குதல் திட்டம் குறித்து. பிஎம் சேது என்பது 60,000 கோடி ரூபாய் செலவில் நாடு முழுவதும் உள்ள 1000 அரசு ஐடிஐ கிளை மேம்படுத்தும் ஒரு மத்திய அரசு திட்டமாகும். இத்திட்டம் தொழில் நிறுவனங்களின் தேவைகளுக்கு ஏற்ப நவீன பயிற்சி, திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இத்திட்டத்தின் சிறப்பம்சங்கள் குறித்து அறிந்து கொள்ளலாம். ஹப் அண்ட் ஸ்போக் முறையில் 200 முக்கிய ஐடிஐகள் ஹப் என்ற முறையில் மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்புடன் அமைக்கப்பட்டு அவை 800 பிற ஐடிஐக்களுடன் ஸ்போக் என்ற முறையில் இணைக்கப்படும். இது ஒரு பல்கலைக்கழகத்துடன் பல கல்லூரிகள் இணைக்கப்பட்டிருக்கும் அல்லவா, அது போன்ற ஒரு முறைதான். தனியார் நிறுவனங்களின் நேரடி முதலீடு மற்றும் வழிகாட்டுதலுடன் பாடத்திட்டங்கள் வடிவமைக்கப்படும். டிஜிட்டல் வகுப்பறைகள், மேம்பட்ட ஆய்வகங்கள் மற்றும் திறன் சார்ந்த சர்வதேச பயிற்சிகளும் இங்கு வழங்கப்படும். இத்திட்டத்தின் முக்கியமான 2வது அங்கத்தின் கீழ் நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 முதன்மை தேசிய நிறுவனங்களில் சென்னையில் உள்ள நேஷனல் ஸ்கில் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட், அதாவது NSTI நிறுவனமும் ஒன்றாகும்.

சென்னை என்எஸ்டிஐ வளாகம் சர்வதேச கூட்டாண்மையுடன் குளோபல் பார்ட்னர்ஷிப்புடன் கூடிய அதிநவீன தேசிய சிறப்பு மையமாக, அதாவது நேஷனல் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஆக தரம் உயர்த்தப்படும். தமிழ்நாட்டில் உள்ள ஐடிஐ பயிற்றுவிப்பாளர்களுக்கு மேம்பட்ட மற்றும் புதிய தொழில்நுட்ப காலத்திற்கு ஏற்ற உலகத்தரம் வாய்ந்த பயிற்சிகள் இங்கு வழங்கப்படும். இத்திட்டத்தின் மொத்த நிதி செலவான 60,000 கோடியில் மத்திய அரசு 50%, மாநில அரசு 33.3% மற்றும் தேர்ந்தெடுக்கப்படும் முன்னணி தொழில் நிறுவனங்கள் 16.7% நிதியையும் வழங்குகின்றன. ஒவ்வொரு முக்கிய மையத்திற்கும், அதாவது ஹப் ஐடிஐகளுக்கு 5 ஆண்டுகளுக்கு அதிகபட்சமாக 81 கோடி ரூபாய் வரையிலும், அதனுடன் இணைக்கப்படும் கிளைகளுக்கு, அதாவது ஸ்போக் ஐடிஐகளுக்கு தலா 40 கோடி ரூபாய் வரையிலும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக நிதி ஒதுக்கப்படுகிறது. இத்திட்டத்திற்கான மத்திய அரசின் பங்கிற்கு ஆசிய வளர்ச்சி வங்கி மற்றும் உலக வங்கி ஆகியவை இணைந்து கடன் உதவி வழங்குகின்றன. இத்திட்டத்தால் ஐடிஐக்கள் இனி அரசுக்கு சொந்தமான தொழில்துறையால் நிர்வகிக்கப்படும் நிறுவனங்களாக மாறும், அதாவது கவர்மெண்ட் ஓன்ட் அண்ட் இண்டஸ்ட்ரி மேனேஜ் என்ற முறையில் மாறும். ஒவ்வொரு ஐடிஐ கிளஸ்டரையும் திறம்பட நிர்வகிக்க மாநில அரசு மற்றும் முன்னணி தனியார் நிறுவனங்கள் இணைந்து சிறப்பு நோக்கு வாகன அமைப்பு, ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிளை உருவாக்குகின்றன. மாநிலத்தின் தலைமை செயலாளர் தலைமையில் இத்திட்டத்தை கண்காணிக்க பிரத்யேக மாநில வழிகாட்டுதல் குழு அமைக்கப்பட்டுள்ளது, அதாவது ஸ்டேட் ஸ்டீரிங் கமிட்டி அமைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் மூலம் புதிய தலைமுறை படிப்புகள், அதாவது நியூ ஏஜ் ட்ரேட்ஸ் ஊக்குவிக்கப்படும். மாநிலத்தின் ஆட்டோமொபைல், எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் உற்பத்தி துறைகளின் தேவைகளை பூர்த்தி செய்ய புதிய தலைமுறை படிப்புகள் வழிகாட்டும். இதில் மேம்பட்ட உற்பத்தி தொழில்நுட்பங்கள், அட்வான்ஸ் மேனுஃபேக்சரிங், எலக்ட்ரிக் வாகனங்கள், இவி மெயின்டெனன்ஸ் அண்ட் அசம்பிளி, ரோபாட்டிக்ஸ் மற்றும் ஆட்டோமேஷன், செயற்கை நுண்ணறிவு மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள், அதாவது ஏஐ மற்றும் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஆகியவை நியூ ஏஜ் ட்ரேட்ஸ், புதிய தலைமுறை படிப்புகள் என்று அறியப்படுகின்றன. இத்திட்டத்தின் தாக்கம் தமிழ்நாட்டில் எவ்வாறாக உள்ளது என்று அறிந்து கொள்ளலாம். தமிழ்நாட்டில் உள்ள சென்னை, கிண்டி, காஞ்சிபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் இத்திட்டத்தின் கீழ் புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. மாநிலத்தின் முன்னணி உற்பத்தி துறைகளுக்கு ஏற்றவாறு மாணவர்களை தயார்படுத்துவதற்காக தொழில் நிறுவனங்களின் நேரடி பங்கேற்பு ஊக்குவிக்கப்படுகிறது, ஆங்கர் இண்டஸ்ட்ரி என்று இது அறியப்படும். தொழில்துறை சார்ந்த புதிய படிப்புகள், வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோருக்கான சிறப்பு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. இத்திட்டம் மற்றும் சேர்க்கை குறித்த கூடுதல் விவரங்களை அறிய தமிழ்நாடு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி இயக்குநரகத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் பிரதான் மந்திரி ஸ்கில்லிங் அண்ட் எம்ப்ளாயபிலிட்டி டிரான்ஸ்பர்மேஷன் த்ரூ அப்கிரேடட் ஐடிஐஸ், PM சேது, அதாவது பிரதமரின் திறன் மேம்பாடு மற்றும் வேலைவாய்ப்பு திறன் உருவாக்குதல் திட்டம் குறித்து அறிந்து கொண்டோம்.

0: தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 3 மணி.
2: வர்ணஜாலம் விவித் பாரதி தமிழகமின் வர்ணஜாலம்.
1: நேர்களே, இந்த பிற்பகல் நேரத்தில் அழகான பாடல்களோடு இணைந்திருக்கிறோம் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில். வாழ்க்கை என்பது ரொம்பவே வண்ணமயமானது, அதே போல் எண்ணங்களும் விதவிதமானது அப்படிங்கிறது எல்லோரும் அறிந்ததே. நம்முடைய எண்ணங்களை வண்ணமயமாக்க இந்த பாடல்கள் எப்போதும் நமக்கு துணை நிற்கும். வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இனிய திரைசை பாடல்களோடு உங்களோடும் காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி.

வர்ண ஜாலம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வண்ணமயமான பாடல் கேட்டோம். டிஷ்யூம் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். ஜெயதேவ் மற்றும் ராஜலட்சுமி இணைந்து பாடிய பாடல் அது. வைரமுத்து எழுதிய அந்த பாடலுக்கு இசையமைத்திருந்தார் விஜய் ஆண்டனி. வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இதே போல் ரொம்பவே அழகான பாடல்கள், அதுவும் கொஞ்சம் புதிய பாடல்கள் அப்படின்னு சொல்லலாம். இடைக்கால பாடல்களுக்கு பிறகு 2000 அப்புறம் வெளிவந்த திரைப்படங்கள்லேருந்து சில பாடல்கள் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் 6 திரைப்படத்திலிருந்து. என்ன பாடல் அப்படின்னு கேட்கலாமா? கோபிகா பூர்ணிமா பாடிய பாடல், நான் முத்துக்குமார் எழுதியது, தேவி ஸ்ரீ பிரசாத் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள்.

0: ஹாய் நிஷா, ரேடியோல என்ன கேட்டுட்டு இருக்க?
1: வா நிறை, விவத் பாரதி தமிழ் எஃப்எம் தான் கேட்டுட்டு இருக்கிறேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் ஒரு க்வெஸ்சனுக்கு கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டேன்.
0: அட அப்படியா? அவங்க டாபிக்ஸ், கேக்குற க்வெஸ்சன் எல்லாம் சூப்பரா இருக்கும். எனக்கும் கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு.
1: அப்ப கலந்துக்க வேண்டியது தானே?
0: நானும் நிறைய தடவை ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணிட்டேன், எங்க ஃபோன் லைனே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றது, எனக்கும் பேசணும்னு ஆர்வமா இருக்கும்ல.
2: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
3: அனைவரையும் வரவேற்போம்,
2: வாய்ப்பளித்து மகிழ்வோம்,
3: புதியவர்களும் நம்மோடு இணையட்டும்.
4: விளையாடு விளையாடு, வாழும் வரைக்கும் விளையாடு.
5: நேர்களே, நம்முடைய விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 நீங்களும் கலந்துக்கிட்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-29-52-08-53 மற்றும் ஒரு எண் 044-28-38-98-71. இந்த எண்களுக்கு நீங்கள் வந்து தொலைபேசி வழியாக தொடர்பு கொண்டு சில நிகழ்ச்சிகள் பங்கேற்று சிறப்பிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, 4-2 ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி சொல்லோடு விளையாடு அப்படிங்கிற விளையாட்டு நிகழ்ச்சி இடம்பெறுகிறது. இந்த நிகழ்ச்சியிலும் பங்கேற்று புதிய நேயர்களுக்கு வாய்ப்புகள் வந்து கொடுக்கப்படுகிறது. எனவே புதிய நேயர்கள் சொல்லப்பட்ட அந்த 2 எண்களுக்கும் தொலைபேசி வழியே தொடர்பு கொண்டு நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். இது என்ன நிகழ்ச்சினா, வர்ணஜாலம் உங்களுக்காக அழகான பாடல்களின் தொகுப்பு வலம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ரொம்ப அழகான பாடல், கேட்டாலே இனிக்கும். ஏன்னா அந்த படத்தினுடைய பேர் தித்திக்குதே, கேட்கவும் ரொம்ப ரொம்ப தித்திக்கும். உன்னிகிருஷ்ணன் மற்றும் சாதனா சர்க்கம் இணைந்து பாடிய பாடல், வைரமுத்து எழுதியது, வித்யாசாகர் இசையில் ஒலிக்கிறது.

ரொம்பவே இனிமையான பாடல் ஒலித்தது தித்திக்குதே திரைப்படத்திலிருந்து. நிகழ்ச்சி திரும்ப அடுத்த பாடல் திருமலை திரைப்படத்திலிருந்து ரொம்ப ஒரு அழகான பாடல் வருது. எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சுஜாதா இணைந்து பாடிய பாடல், வைரமுத்து எழுதியது, வித்யாசாகர் இசையில் வருகிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நேரம் இப்பொழுது 3:15.

இன்று இரவு 8:05 சில வரிகள் பாடலாக மட்டுமல்ல, வாழ்க்கையின் உணர்வுகளாகவும் நம்முள் வாழ்கின்றன.

0: ஒரு பாடல் பிறக்கும் தருணம் எப்படி இருக்கும்? கவிதைக்கும் திரைப்பட பாடலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அத்தகைய மனம் தொட்ட பாடல்களை படைத்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்கள் தனது படைப்புலக அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: இன்று இரவு 8:05 விவத் பாரதி தமிழ் பண்பலை 102.3
2: கேட்டுட்டு இருக்கீங்க விவத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: வர்ணஜாலம் நிகழ்ச்சி கேட்டுட்ருக்கீங்க. நேரம் 3:21 நிகழ்ச்சி தரும். அடுத்த பாடல் பிரியமான தோழி அப்படிங்கிற திரைப்படத்திலிருந்து வருகிறது. ஹரிஹரன் பாடிய பாடல், பா விஜய் எழுதியது, எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ஒலிக்கிறது. இந்த பாடல் ஒரு தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய ஒரு பாடல், ரொம்ப இனிமையான பாடல். கேட்போம், இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள்.

பிரியமான தோழி, திரைப்படத்திலிருந்து அழகான பாடலை கேட்டோம். இது வண்ணஜாலம் நிகழ்ச்சி. உங்களுக்காக வண்ணமயமான பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கிறது. காற்றலையின் நேரலையில் வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை. 100.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு நம்முடைய நேயர்கள் முகநூல் வழியாக பதிவுகளை போட்டிருக்காங்க. யார் யாரெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். நிகழ்ச்சிக்கு நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு எஸ் பழனிங்கிறவர் வந்து போட்டிருக்காரு. அதே போல் அடையாளம் பட்டு ஆசீர்வாதம். வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு இனிய வணக்கம் வாழ்த்துக்கள் அப்படின்னு போட்டிருக்காரு. மீரா வெங்கட்ராமனும் வந்து நிகழ்ச்சிக்கு வணக்கம் சொல்லியிருக்காங்க. மேலப்பேடு தயாளன் வர்ணஜாலம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. தியாகராய நகர்லேருந்து ரங்கராஜனும் வந்து வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. வர்ணமயமான பாடல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தூத்துக்குடியிலேருந்து சி பாலசுப்ரமணியம் இனிய மாலை வணக்கம் போட்டிருக்காரு. பிரபாகரன் அவரும் வந்து ஒளிஜாலம் படைக்கும் வர்ணஜாலம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் அப்படின்னு கமெண்ட்ஸ் போட்டிருக்காரு. கமலாவரதன் வணக்கம் போட்டிருக்காங்க. பழைய வண்ணாரப்பேட்டையிலேருந்து சோமசுந்தர பிரபு அவரும் வந்து வர்ணஜாலம் நிகழ்ச்சி கேட்டு ரசிக்க ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு போட்டிருக்காரு. முரளி அயன் மாடம்பாக்கம் அயன் முரளி அவரும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போட்டிருக்காரு. புதுப்பட்டி பொன்னமராவதி அங்கேருந்து ஹைதா மஹி அவங்களும் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களை போட்டிருக்காங்க. இன்னும் நேயர்கள்லாம் வாழ்த்துக்கள் போட்டிருக்காங்க. நீங்கள் சில பதிவுகளையும் போட்டிருக்காங்க. யார் யார் எந்தெந்த நேயர்கள் எங்கிருந்து பதிவுகளை போட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் நம்ம தொடர்ந்து கவனிப்போம். நேயர்களே, நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கோவில் திரைப்படத்திலேருந்து ரொம்பவே ஒரு அழகான பாட்டு வருது. புயல் மாதிரி இருக்கிற பாடல்.

0: பாட்டு கேட்கறதுனாவே எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச பாட்டு நாமளே கேட்டு ரசிச்சா தனி சுகந்தானே. இந்த மாதிரி நீங்களும் கேட்டு ரசிக்கணுமா? தினமும் 1 மணியிலிருந்து 2 மணி வரை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி வழங்குவது ஆகாஷவாணியின் விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் மகிழ்ச்சியான டம் டம் டம் கொண்டாட்டம்.
1: நேரம் 3:33 வர்ண ஜாலம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. உங்களுக்காக வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு. அடுத்து நிகழ்ச்சி தரும் வண்ணமயமான பாடல் என்ன திரைப்படத்திலிருந்துன்னு பார்த்தீங்கன்னா, கலவாணி திரைப்படத்திலிருந்து ரொம்ப ஒரு அழகான பாடல் வருது. ஹரிஷ் ராகவேந்திரா பாடிய பாடல் அது. எஸ் எஸ் குமரன் இசையில் கேட்கலாம். இணைந்திருங்கள்.

கலவாணி திரைப்படத்திலிருந்து ரொம்ப அழகான பாடல் கேட்டோம். இது கோடை காலம். இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கேட்கக்கூடிய பாடல்கள் தான் நமக்கு வந்து மனசுக்கு இனிமையை கொடுத்து அப்படியே நம்மளை குளிர்விக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான பாடல்கள் தான் உங்களுக்காக வண்ணஜாலம் நிகழ்ச்சியில் வண்ணமயமாக அதே சமயம் இனிமையாகவும் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஈரம் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடல் கேட்டாலும் ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்கும், மனசுக்கு இதமாகவும் இருக்கும். ரஞ்சித் பாடிய பாடல், விவேகா எழுதியது, எஸ் தமன் இசையில் ஒலிக்க வருகிறது. நேரம் 3:38.

0: அப்போல்லாம் வந்து மேடை நாடகங்கள் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒய்ஜிபி சாரு, மௌலி சாரு, மனோகர் சாரு, வி கோபாலகிருஷ்ணன் சாரு, விசு சாரு, கோமல் சார், விசு சார், இந்த ரெண்டு பேர் தான் அவர் எனக்கு சொன்னார், இந்த ரெண்டு ட்ரூப்பில் ஏதாவது நீ போய் ஜாயின் பண்ணு, நீ வந்து கொஞ்சம் அதுலேயே வரும்போது கேபி சார் கண்ணில் நீ படணும், பட்டன்னா நீ ஆட்டோமேட்டிக்காக நீ வரலாம், அப்படி தான் நீ வரதில் வந்து கொஞ்ச நாள் நீ வந்து இந்த ஃபீல்டில் நிற்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவர் தான்
1: சொன்னார். நடிகர் பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி கேட்க மறந்துடாதீங்க. இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. நேரம் 3:43 20 நொடி. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி வர்ண ஜாலம் வண்ணமயமான இசை பாடல்கள் உங்களுக்காக வலம் வந்து கொண்டிருக்கிறது. காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அயன் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் பாடிய பாடல், நாமுத்துக்குமார் எழுதியது, ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள்.

நேரம் 3:49. இது வர்ணஜாலம் நிகழ்ச்சி. வர்ணமயமான பாடல்கள் உங்களுக்காக இந்த நிகழ்ச்சியில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. வழங்கி கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. இந்த கோடை காலத்தில் ரொம்ப ஒரு அழகான பாடல் கேட்கலாம். அந்த வெப்பத்தை தணிக்கிற மாதிரியான பாடல் வெப்பம் திரைப்படத்திலிருந்து வருது. யார் பாடியிருக்காங்க அப்படின்னா சுசானே பாடியிருக்காங்க. நான் முத்துக்குமார் எழுதியது. ஜோஷ்வா ஸ்ரீதர் இசையில் வருகிறது. இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள். அது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை.

வண்ண ஜாலம் நிகழ்ச்சி சொன்ன மாதிரியே வண்ணமயமான பாடல்கள், இனிமையான பாடல்கள், உங்களுக்கு பிடித்த பாடல்கள் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட நம்முடைய நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். வண்ணஜாலம் நிகழ்ச்சி நிறைவடைய போகிற நேரம் வந்துடுச்சு. நிறைவு பகுதியாக வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுவும் ரொம்பவே அழகான பாடல், கோடை காலத்துக்கு ஏற்ற பாடல் அப்படின்னே சொல்லலாம். இவ்வளோ வெயிலுக்கு இவ்வளோ வெப்பத்துக்கு இந்த மாதிரியான பாடல்கள் கேட்டால் அப்பாடா அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு தெம்பு வரும். அந்த மாதிரியான பாடல் தான் அடுத்தும் வரப்போகுது. என்ன திரைப்படத்துலேருந்து அப்படின்னு ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க, சொல்கிறேன். என்ன திரைப்படத்திலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் நம்பியார் மற்றும் சைந்தவி பாடிய பாடல் இது. நாமுத்துக்குமார் எழுதியது, யுவன் சங்கர் ராஜா இசையில் வருகிறது. பையா திரைப்படத்திலிருந்து கேளுங்கள், மகிழுங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு தொடரும். பையா திரைப்பட பாடலோடு நிறைவு பெறுகிறது வர்ணஜாலம் நிகழ்ச்சி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷாமளா. சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் மக்கள் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஊடுருவல்களை தடுப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவைக் கூட்டத்தொடர் வரும் 18 ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான இடைத்தேர்தலில் தாவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் திரு காதர் முஹிதீன் விஜய் ரசிகர் மன்ற தலைவர் போல செயல்படுவது வருத்தம் அளிப்பதாக திமுக கூறியுள்ளது. மேகதாது மற்றும் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான பிரச்சினைகளில் முதலமைச்சர் திரு விஜய் தமது நிலைப்பாட்டினை தெரிவிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் திரு முத்தரசன் கூறியுள்ளார். நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழையும், தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் மனிஷா மற்றும் நேஹா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். நார்வே செஸ் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 15 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான 54 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அரையிறுதி ஆட்டம் ஜப்பானில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 4:02. இது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி.
2: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்.
1: ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேர்களே. இந்த நிகழ்ச்சியில் எப்போதுமே வந்து ஏதாவது ஒரு விளையாட்டு நிகழ்ச்சியை நம்ம நடத்துவோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சி. எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா தமிழ் மொழி சம்பந்தமான சொற்கள் சம்பந்தமான ஏதாவது ஒரு விளையாட்டை நிகழ்த்துவது இந்த நிகழ்ச்சியின் வழக்கம். அந்த வகையில் இன்றைக்கி ஏற்கனவே நம்ம இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்திருக்கிறோம். மரபு தொடர்கள் அப்படிங்கிற மாதிரியான சொற்கள் அந்த காலத்திலிருந்து இப்போ வரைக்குமே வழங்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சொற்கள் அல்லது லைன் தொடர்கள் அதை பற்றி தான் வந்து இந்த நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிறோம். ஒரு சொல்ல வர ஒரு விஷயத்தை வந்து அப்படியே நேரடியாக சொல்லாமல் ஒரு பழமொழி மூலமாகவோ அல்லது வேறு ஏதாவது குறிப்பு பொருள் மூலமாகவோ வேறு ஏதாவது சொற்களை வச்சோ அதை குறிப்பாக உணர்த்துறது அப்படிங்கிறது தமிழர்களுக்கே வந்த கலை அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரியான தொடர்களை தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்ச்சியை நம்ம கேட்க போகிறோம். தொல்காப்பியர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழினுடைய முதல் இலக்கண நூலை எழுதியிருக்கிறவர். அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆறறிவு அப்படிங்கிற கான்செப்டை வந்து முதல்ல நம்ம நூலில் பேசியிருக்கிறாரு. எந்தெந்த உயிர்கள்லாம் வந்து ஓரறிவு உயிர்கள், எந்தெந்த உயிர்கள்லாம் ரெண்டறிவு உயிர்கள், எந்தெந்த உயிர்கள்லாம் மூணறிவு அப்படின்ட்டு ஆறறிவு உயிர் வரைக்கும் அவர் வந்து அப்போவே லிஸ்ட்டு போட்டு பாட்டு பாட்டாக பிரித்து லிஸ்ட்டு கொடுத்து வச்சுருக்காரு. அந்த ஒரு சின்ன தகவல் நம்ம நேயர்களுக்கு தெரியுதா அப்படின்னு நம்ம இந்த நிகழ்ச்சியில் தொடக்கமாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் மரபு தொடர்கள் அப்படிங்கிற அந்த சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்முடைய நிகழ்ச்சியில் கலந்துக்க போகிற முதல் நேயர், வணக்கம். நேயருடைய இணைப்பு வந்து துண்டிக்கப்பட்டு விட்டது, அதனால் நம்ம காத்திருப்போம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? கலாம்மா, நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. கேட்ட உடனே அப்படியே ரொம்ப கஷ்டமா எல்லாம் இருக்கு அப்படின்லாம் யோசிக்காதீங்க. அவர் சொன்ன விஷயம் ரொம்ப பெரிய விஷயம், ஆனா அது விடை பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம்தான். சரிங்களா? சரி. ஆறறிவு இருக்கு அப்படின்ட்டு யாருக்கு சொல்லுவாங்க? ஆறறிவு வந்து மிருகங்களுக்கு சொல்லுவாங்களா? கொஞ்சம் குழப்பமாயிட்டாங்க கலாம்மா. வணக்கம், யார் பேசுறீங்க?
3: அன்பு சகோதரிக்கு மாலை வணக்கம்.
1: வணக்கம் சார், கேட்டீங்களா? சொன்னது யார் பேசுறீங்க நீங்க?
3: ஆசீர்வாதம், ராஜேஸ்வரி பேசுறேன்
1: மேடம். சொல்லுங்க, நலமா இருக்கீங்களா?
3: மனிதர்கள் மேடம்.
1: மனிதர்கள், நான் கேள்வி இன்னும் கேட்க ஆரம்பிக்கல. சரிங்களா? இப்போ ஒரு அறிவுல இருந்து ஆறு அறிவு வரைக்கும் சொல்லியிருக்காரு இல்லையா? ஒரு அறிவு அப்படின்னு அவர் எந்தெந்த உயிர்களை வந்து பிரிச்சு சொல்லியிருக்காரு? எந்தெந்த உயிரினங்களை வந்து ஓரறிவு அப்படின்ற கேட்டகரியில வச்சிருக்காரு, தெரியுங்களா உங்களுக்கு?
4: சொல்லுங்க,
1: நீங்க விடை சொல்லுங்க.
4: செடிகளுக்கு ஓரறிவு, எறும்புக்கு ரெண்டறிவு, எலிக்கு மூன்றறிவு, மனிதர்களுக்கு நான்கறிவு, விலங்குகளுக்கு ஐந்தறிவு, காமம் கோபம் குரோதம். மனிதனுக்கு வந்து காமம் கோபம் குரோதம் நீக்கிய சாந்தம் என்ற ஆறாம் அறிவு.
1: சாந்தம் என்ற
4: ஆறு அறிவு தெரியுது மேடம், மனிதன் ஒண்டிதான் ஆறு அறிவு மேடம்.
1: சரி, ரொம்ப அருமையா சுருக்கமா சொல்லிட்டீங்க.
4: அறிவு இருக்கா மேடம்?
1: ரொம்ப ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க சார்,
4: ரொம்ப நன்றி மேடம். 88 பட்சம் மேடம், நேயர்களுக்கோசம் இதை எடுத்துட்டு வந்தேன்.
1: சரி, ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி.
4: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.
1: நன்றி நன்றி. ரொம்ப அழகா

சொல்லிட்டாரு அவரு, ஓரறிவுனா தாவரங்கள் அப்படின்ட்டு ரொம்பவே அழகாக சொன்னார். ஆனால் அவர் சில இதெல்லாம் கொஞ்சம் மாற்றி சொன்னார். ரொம்ப அழகாக தொல்காப்பியர் சொல்லியிருப்பார், ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே அப்படின்ட்டு. அதாவது உடல் மட்டும் இருக்கக்கூடிய உயிர்கள் தான் வந்து ஓரறிவுடைய உயிர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இரண்டு அறிவு எந்தெந்த உயிர்களுக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த உயிர்களுக்கு உடலும் இருக்கும் நாக்கும் இருக்குது. இப்போ வந்து ஓரறிவு இருக்கக்கூடிய உயிர்களுக்கு செடிகள் தாவரங்கள் தான் வந்து உதாரணம். அதே போல் ரெண்டு அறிவு இருக்கக்கூடிய உயிர்களுக்கு வந்து உடம்பு இருக்கும், அதோடு சேர்த்து நாக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு எக்ஸாம்பிளாக பார்த்திங்கன்னா கடல்வாழ் உயிரினங்கள், நீர்வாழ் உயிரினங்கள்லாம் சொல்கிறாங்க. இன்னும் மீதி இருக்கக்கூடிய நான்கு அறிவு உயிர்கள் என்னென்ன எந்த மாதிரியான உயிரினங்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு நம்ம நேர்கள்கிட்டையும் தொடர்ந்து மரபு தொடர்கள் பற்றி பேசலாம். சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சியில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக, அதுவும் நம்முடைய தமிழ் சார்ந்த மொழி சார்ந்த சில சொற்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ரொம்ப அருமையான பாடல், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தின் தொடக்கமாக அட்டகாசமான பாடல் வருது, வேட்டைக்காரன் திரைப்படம்.

தொடர்கள் பற்றி பேசலாம். சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சியில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக, அதுவும் நம்முடைய தமிழ் சார்ந்த மொழி சார்ந்த சில சொற்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் நிகழ்ச்சியின் தொடக்கமாக. ரொம்ப அருமையான பாடல், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தின் தொடக்கமாக அட்டகாசமான பாடல் வருது வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: காலை 5 மணி முதல் 5:30 மணி வரை
1: இல்லறம் தோறும் இன்னிசை பரவ கேட்கலாம் மங்களநாதம்.
0: காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை
2: பாங்குடனே பக்தி மனம் கமழ காற்றில் கலந்து ஒலித்திடும் தெய்வீக ராகம்.
3: நமோ நமஹ ஸ்ரீ குரு பாதுகாப்யாம்.
0: காலை 6 மணி முதல் 6:45 மணி வரை
1: இறை சிந்தனையோடு நற்சிந்தனைகளையும் விதைக்கும் பக்தி பாடல்கள் ஒலிக்கும் அருள்மணி மாலை.

0: இனிதே புலர்ந்திடும் காலை பொழுது இறை அருளால் நன்றாக தொடங்கிட நலம் எங்கும் நிறைந்திட நல்லிசை கேட்போம்.
1: உங்கள் விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz ஒவ்வொரு நாளும் காலையில் பக்தி மனம் கமழும் நிகழ்ச்சிகள்.

0: தெய்வீகமான காலை பொழுதில் ஆன்ம ஒளி நம் நெஞ்சங்களில் நிறைய.
1: தினமும் கேளுங்கள் நமது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 MHz.
2: நேரம் 4:14:35 நொடி. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்துக்கணும் அப்படின்னா தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 044-29-52-0853 மற்றும் முறையின் 044-28-38-9871. இந்த இரண்டு எண்களுக்கும் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பிக்கலாம். நம்ம வந்து நேர்கள் கிட்ட கேட்டிருந்த ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆறு அறிவு உயிர் அப்படின்னு எதெல்லாம் பிரித்து வச்சுருக்காரு அப்படிங்கிறத ரெண்டு ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். மூணாவது அறிவு அப்படின்னு எதை சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, உடல், நாக்கு, அதோடு சேர்த்து மூக்கு அப்படிங்கிற உறுப்பும் இருக்கும், அதெல்லாம் மூணறிவு உயிர் அப்படின்னு சொல்கிறாரு. எறும்பு, கரையான், அட்டை, ஊர்வன, அதாவது புழு போன்ற மாதிரியான உயிர்கள்லாம் வந்து மூன்றறிவில் அடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் நான்கறிவு பார்த்திங்கன்னா, உடம்பு, நாக்கு, மூக்கு, அதோடு சேர்த்து கண், பூச்சி இனங்கள்லாம் அதில் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஐந்தறிவு பார்த்திங்கன்னா, உடம்பு, நாக்கு, மூக்கு, கண், அதோடு சேர்த்து காது, இது இருந்தால் இது எல்லாமே விலங்குகள் அப்படிங்கிற அந்த ஐந்தறிவு உயிர்கள்லாம் விலங்குகளில் அடங்கும். ஆறாவது அறிவு பார்த்திங்கன்னா, உடம்பு, நாக்கு, மூக்கு, கண், காது, அதோடு சேர்த்து மனம், பகுத்தறிவு அப்படிங்கிற ஒரு மனம், அது இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டும்தான் ஆறறிவு உடையவங்க அப்படின்ட்டு ரொம்ப பிற்காலத்தில் இருக்கிற சயின்டிஸ்ட்லாம் சொல்லின விஷயத்த நம்ம தமிழ் சான்றோர் ஒருத்தர் வந்து 2500-3000 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்க அப்படிங்கிறது நம்மளுக்கெல்லாம் ரொம்பவே பெருமையான விஷயம். நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. நம்முடைய நிகழ்ச்சிக்கு வரக்கூடிய நேர்கள் நான் சொன்ன அந்த தொலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டு பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்க? இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.

படிக்காதவன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டோம். உதித் நாராயணன் மற்றும் மாலதி இணைந்து பாடிய பாடல் அது. பா விஜய் எழுதியது, மணி சர்மா இசையில் ஒலித்தது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். இந்த நிகழ்ச்சியில் சொல்லோடு விளையாடு கேட்டுட்ருக்கீங்க. நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் பங்கேற்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பிச்சுட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் ரொம்பவே அழகான பாடல்களும் தொடர்ந்து உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. இணைந்திருங்கள் நேர்களே. இது பாரதியின் தமிழ் பண்பலை.

நேர்களுக்கு ஒரு அறிவிப்பு. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் சென்னை அங்கிருந்து வந்த செய்தி குறிப்பு ஒன்று. 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்ட படிப்புகளுக்கான சேர்க்கை பற்றிய அறிவிப்பு. இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் கல்வியாண்டிற்கான கால்நடை மருத்துவம் மற்றும் கால்நடை பராமரிப்பு பட்டப்படிப்பு, பிவிஎஸ்சி உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு ஆகிய இளநிலை படிப்புகளில் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் 17/6/2026 அன்று மாலை 5 மணி வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடுவாழ் இந்தியர், அயல்நாடுவாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடுவாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் 17/7/2026 மாலை 5 மணி வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். நேர்களை, இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற

வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் https://tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம்.

0: வீரம் திரைப்படத்திலிருந்து அதிரடியான ஒரு பாடல் கேட்டோம். புஷ்பவனம் குப்புசாமி மற்றும் மகிழினி மணிமாறன் இணைந்து பாடிய பாடல் அது. விவேகா எழுதிய அந்த பாடலை இசையமைத்திருந்தார் தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள். நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய அடுத்த நேயர் யார், எங்கிருந்து பேசுறாங்கன்னு கேட்போம். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
0: சந்திரசேகர் சார் சொல்லுங்க, எப்படி போய்கிட்டு இருக்கு?
1: சூப்பரா போயிட்டு இருக்கு மேம். இது என்னால உங்களுக்கு நல்லா போயிட்டு இருக்கா?
0: ரொம்ப நலமா போய்கிட்டு இருக்கு. ஏற்கனவே நம்ம இந்த நிகழ்ச்சி வந்து ஏற்கனவே நம்ம இந்த விளையாட்டு நிகழ்ச்சி
1: ஓரறிவு ஈரறிவு அதெல்லாம் நீங்க பேசிட்டு இருந்தீங்க.
0: அது இதுக்கு முன்னாடியே ஒரு போன வாரத்துக்கு முன்னாடியே வந்து நம்ம இந்த நிகழ்ச்சியை வந்து கேட்டிருக்கோம். அதாவது ஒரு விஷயத்த டைரக்டா சொல்லாம அப்படியே ஷார்ட் வேர்ட் வச்சு சொல்றதுன்ற மாதிரி நம்ம கேட்டிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த நிகழ்ச்சியிலும் நம்ம கேட்க போறோம். சரி, உங்களுக்காக ஒரு கேள்வி கேட்கிறேன். சரியா, அது எதுலையுமே வந்து ஒரு முடிவை சரியா எடுக்க தெரியாதவங்க, அதாவது ரொம்ப அவசரப்பட்டு எடுக்கிறவங்க, நிதானமற்றவங்க, இவங்களுக்கெல்லாம் என்ன பேரை சொல்லுவாங்க? அந்த காலத்துல இருந்து இப்ப
1: அவசர குடுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க.
0: அவசர குடுக்கை அப்படின்னு சொல்லுவாங்களா? ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க, உடனே சொல்லிட்டீங்க. நான் என்ன பண்றது, கொஞ்சம் யோசிக்க கூட டைம் தரல நீங்க. சரி, அப்ப நான் உங்களுக்கு கஷ்டமான கேள்வி அடுத்து கேக்குறேன், சரிங்களா? சரி, மகிழ்ச்சி நீங்க கலந்துகிட்டதுக்கு நன்றி. நன்றி,
1: தேங்க்யூ மேம், பை.
0: நன்றி. ரொம்ப சரியா சொல்லிட்டாரு, அவசர கொடுக்க அப்படின்ட்டு. அதாவது எந்த விஷயம் எப்படி பண்ணணும்னே தெரியவும் தெரியாது, முடிவெடுக்கவும் தெரியாது, நிதானமாகவும் இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களை அவசர கொடுக்கை அப்படின்ட்டு அந்த காலத்திலேருந்து சொல்லியிருக்காங்க. வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஹலோ, வணக்கங்கம்மா. நான் திருவள்ளூர்ல இருந்து டில்லி பேசுறேங்கம்மா.
0: டில்லியா, நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்குங்கம்மா. நான் இப்பதான் இந்த முதல் முதல்ல இதுல கலந்துக்கிறேன்.
0: முதல்ல கலந்துக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. கேக்கலாங்களா? அதாவது ஒரு விஷயத்த சொல்றோம் அப்படின்னா அதை நேரடியா சொல்லாம மறைமுகமா சில வார்த்தைகளை போட்டு சொல்றது, அந்த காலத்துல இருந்து பழமொழி மாதிரின்னு வச்சுக்கீங்களேன். சரியா, அந்த மாதிரியான ஒரு வார்த்தை சொல்லாடல் பயன்படுத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கான சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உறவு, ரொம்ப நாள் பழக்கப்பட்ட ஒரு உறவு, ஏதோ ஒரு சிக்கல் வருது அப்படின்னா அவங்கள வந்து அப்படியே துண்டிச்சு விடுறது. இதுக்கு வந்து ஒரு பேரை சொல்லி சொல்லுவாங்க, உறவை துண்டித்தல் அப்படிங்கிறதுக்கு வேற மாதிரியான ஒரு மறைமுக பேர்ல சொல்லுவாங்க. அது என்னன்னு தெரியுங்களா? நன்றி, நன்றி. மீண்டும் மீண்டும் நீங்க நிகழ்ச்சியில கலந்துக்குங்க. நன்றி, நன்றி. வணக்கம். நிகழ்ச்சியில் வந்த நேயருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. ரொம்ப அழகா முயற்சி பண்றாங்க. ரொம்ப நாள் பழகின ஒரு பழக்கம், நட்பு, ஒரு உறவு, ஏதோ ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க வந்து அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான பேரை வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கறது தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கோம். வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ஹலோ மேம்,
0: வணக்கம்.
3: என் பேர் ஸ்ரீராம், நான் கேக்கி நகர்ல இருந்து பேசுறேன் மேம்.
0: ஸ்ரீராம் சார் சொல்லுங்க. மகிழ்ச்சி, மகிழ்ச்சி சொல்லுங்க. கேள்வியே கேட்டுக்கலையா? ரொம்ப வருஷம் பழகின நட்பு அல்லது ஒரு உறவுன்னு வச்சுக்கீங்களா, நம்ம ரிலேட்டிவ், ஏதோ ஒரு பிரச்சனை, திடீர்னு வந்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து துண்டிச்சுட்டு போயிடுறாங்க. உங்களுக்கு வந்து ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது அப்படின்னு. இந்த ஒரு நிகழ்வை வந்து வேற மாதிரியான பேர்ல நம்ம வந்து அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது
3: என்ன?
0: மகிழ்ச்சி, கழட்டி விடுறது அப்படிங்கிறது, கழட்டி விடுறது அப்படிங்கிறது தான், கழட்டி விடுறத வேற மாதிரியான வார்த்தை. நல்ல முயற்சி பண்ணீங்க, நன்றி. நம்ம வேற நேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம், சரிங்களா? மகிழ்ச்சி, நன்றி. வணக்கம், வணக்கம்.
4: வணக்கம் மேம், பிரகாஷ் புரசைவாக்கம்.
0: புரசைவாக்கம்ல இருந்து பிரகாஷ் சார் சொல்லுங்க. ஏற்கனவே பேசிட்டு இருக்கீங்களா நீங்க நிகழ்ச்சியில், அடிக்கடி வரீங்களா? சரிங்க, மகிழ்ச்சி சொல்லுங்க. ரொம்ப
4: வெட்டி விடுறது சொல்லலாம்,
0: வெட்டி விடுறதுதான் நான் கேக்குறேன். வெட்டி விடுறதுன்னு டைரக்டா சொல்லிட்டோம், அது மறைமுகமா எப்படி சொல்றாங்க?
4: மறைமுகமா எப்படி சொல்றது, வெட்டி விடுறது, அப்புறம்
0: கொஞ்சம் யோசிங்க. அது வந்து உறவு தொடர்றது, நம்ம வந்து வெட்டி விட்ட உறவை வந்து இன்னொருத்தவங்க தொடர்றத சொல்றது, சரிங்களா?

0: மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி நன்றி ஐயா, நன்றி. வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? துண்டிக்கிறது, அறுக்கிறது, வெட்டி விடுறது, இதெல்லாம் தான். இதுக்கு மறைமுகமான ஒரு வார்த்தையை தான் கேட்டுட்டு
1: இருக்கேன்.
0: சரிங்க, மகிழ்ச்சி, நன்றி. வேற நேயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். நன்றி. வணக்கம்
2: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: அண்ணாநகர்ல இருந்து மாலினி.
0: மாலினியம்மா சொல்லுங்க, கேட்டீங்களா? உறவை துண்டிக்கிறதுக்கு
2: அது வந்து உறவை முறிச்சிருவோம் அப்படிமாங்க.
0: உறவை முறிக்கிறது, துண்டிக்கிறது, வெட்டி விடுறது, அறுத்து விடுறது, இதுக்கெல்லாம் தான் பொதுவான ஒரு பெயர் கேட்டேன்.
2: ஒதுக்குதல் வருமா?
0: ஒதுக்குதல் இல்ல இல்ல. சரி, நீங்க முயற்சி பண்ணுங்க, நம்ம வேற நேயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். சரிங்களா?
2: நன்றி நன்றி நன்றி.
0: மகிழ்ச்சி, நம்ம நேயர்கள்லாம் வந்து ரொம்பவே அழகழகா முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து நம்முடைய புதிய நேயர்களுக்கும் வாய்ப்புகளை கொடுப்போம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 044-295-2053 மற்றும் ஒரு எண் 044-283-8-9-8-7-1 இந்த இரண்டு எண்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு நீங்களும் பங்கேற்று சிறப்பிக்கலாம். இணைந்திருங்கள். இது பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு. காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜிய கனிமொழி.

0: நேரம் 4:40 45 நொடி. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சியில் நம்முடைய நேயர்கள்லாம் தொலைபேசி வழியாக கலந்துக்கிட்டு ரொம்ப அழகாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நிகழ்ச்சியில் வரக்கூடிய நேயர் யார், எங்கேருந்து பேசுகிறாங்கன்னு கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சேஷாத்ரி, கும்பகோணத்துலேருந்து.
0: சேஷாத்ரி ஐயா சொல்லுங்க, நிகழ்ச்சியில நான் கேட்டதை நீங்க உள்வாங்கினீங்களா, கவனிச்சீங்களா?
1: இல்லை மேடம். தலைமுழுகிறது சொல்லலாமா?
0: தலைமுழுகிறது சொல்லலாமா அப்படின்ட்டு ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க. ரொம்ப நேயர்கள் முயற்சி பண்ணாங்க, மறைமுகமா தலைமுழுகுதல் அப்படிங்கறதா சரி. சேஷாத்ரியா,
1: உள்ள வார்த்தை தானே மேடம் இதெல்லாம்?
0: ஆமா. இல்ல, இது நம்ம டைரக்டா வந்து உறவை துண்டிச்சுக்கிட்டாங்க சொல்லாம, தலைமுழுகுதல்னா என்ன, குளித்தல் அப்படிங்கிற மாதிரி தானே பொருள். ஆனா அது மறைமுகமா சொல்றாங்க, அந்த மாதிரியான சொற்களை தான் கேட்டுட்டு
1: இருக்கோம்.
0: நன்றி, நன்றி சார், நன்றி. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், கேக்குது சொல்லுங்க.
2: ராஜலட்சுமி, அண்ணா நகர்ல இருந்து பேசுறேன் மேடம்.
0: ராஜலட்சுமி அம்மா சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
0: நல்லா இருக்கீங்களா?
2: சாப்பிட்டீங்களா?
0: சாப்பிட்டோமா. சொல்லுங்க, உங்களுக்கான கேள்வி கேக்கலாங்களா?
2: கேக்கலாம், சொல்லுங்க.
0: செல்வா, அதாவது கேக்கலாங்களா? ரெக்கார்ட்லாம் பண்றீங்க, கேக்கலாங்களா?
2: கேளுங்க மேடம்.
0: சரி, அதாவது தானே யோசிக்க தெரியாதவங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, சொன்னபடி எல்லாம் கேட்டு ஆடுறவங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க.
2: தானே யோசிக்க தெரியாதவங்க.
0: ஆமா ஆமா,
2: தானே யோசிக்க தெரியாதவங்களுக்கு வந்து சுயபுத்தி இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்க மேடம்.
0: சுயபுத்தி இல்லாதவங்களை தான் எப்படி சொல்லுவாங்கன்னு கேக்குறேன். சரி, நீங்க முயற்சி பண்ணுங்க, நம்ம வேற நேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா?
2: ஓகே ஓகே,
0: நன்றிமா, நன்றி. வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்,
3: இனிய மாலை வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? யா
3: டிஸ்கரே கண்டா தூர விடுது இல்லங்களா?
0: இல்ல இல்ல இல்ல, நீங்க யார் பேசுறீங்க?
3: நான் தாம்பரம் சரவணன் மேம்.
0: சரவணன் சார், அதாவது தானே யோசிக்க தெரியாதவங்க, மத்தவங்க சொல்றதை கேட்டுட்டு தானே

0: யோசிக்கிறதுக்கு முடிவெடுக்க தெரியாது உங்களை பத்தி.
1: ஆமா,
0: நன்றி நன்றி நன்றி. வணக்கம்.
2: வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம் சார், சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நன்றி நன்றி. வணக்கம், யார் பேசுறீங்க? தமயந்தி சார், சொல்லுங்க. தானே யோசிக்க தெரியாதவங்க, அவங்களுக்கே ஒரு யோசனை இல்லாதவங்க, மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் யோசிக்காதவங்களுக்கு என்ன மாதிரியான பேர்ல சொல்லுவாங்க?
3: எடுப்பார் கைப்பிள்ளை.
0: எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்ட்டு ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க, ரொம்ப சரியாதுதான். நன்றி நன்றி நன்றி. ரொம்ப அழகா எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்னு தானே யோசிக்க தெரியாதவங்க, சுயபுத்தி இல்லாதவங்க, சொன்னபடியெல்லாம் அதாவது மற்றவங்க சொல்றத யோசிச்சு சரியா தப்பான்னு கூட புரிஞ்சிக்காம மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு சில சிக்கல்ல மாட்டிக்கிறவங்க, அவங்கள வந்து எடுப்பார் கைப்பிள்ளை அப்படின்ற ஒரு அழகான வார்த்தையில வந்து மறைமுகமா சொல்லி கூப்பிடுவாங்க. ரொம்ப அழகா நேர்கள்லாம் முயற்சி பண்றாங்க, நிறைய பேர் வந்து நல்ல சரியான பதிலையும் சொல்றாங்க. சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சி வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி.

0: மான்கராதே திரைப்படத்திலிருந்து ரொம்ப ஒரு அதிரடியான பாடல் கேட்டோம். பென்னி தயாள் மற்றும் சுனித் சௌஹான் பாடிய பாடல் அது. யுகபாரதி எழுதியது, அனிருத் இசையில் ஒலித்தது. நேர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இதில் சொல்லோடு விளையாடு நிகழ்ச்சின்ற விளையாட்டு நிகழ்ச்சியில் நம்முடைய நேயர்கள்லாம் கலந்துட்டுருக்காங்க. நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த நேயர் யார் அப்படின்னு கேட்கலாம். வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்மா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க ஐயா?
1: நான் திருப்பாச்சூர்ல இருந்து எட்டயபுரம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க ஐயா, நல்லா இருக்கேன். சரிங்களா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? ஒரு போட்டியில போய் கலந்துக்கிறாங்க, அவங்க தோத்து போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மாற்றா ஒரு வேற வார்த்தை சொல்லுவாங்க. தோத்து போயிட்டான்னு டைரக்டா சொல்லாம வேற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க.
1: வெற்றி கனி கனி இழந்தார்னு சொல்லுவாங்க.
0: வெற்றி கனி இழந்தார் அப்படி சொல்லுவாங்களா? இல்ல இல்ல, வேற மாதிரியான வார்த்தையை பயன்படுத்துவாங்க. நீங்க முயற்சி பண்ணுங்க, நம்ம வேற நேயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: சரிங்க, வாய்ப்பு நன்றிமா.
0: மகிழ்ச்சி, நன்றி. தொடர்ந்து நம்முடைய நேயர்கள்லாம் வந்து அழகா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. தோத்து போயிடுறது அப்படிங்கிறத எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு இப்ப வந்திருக்க நேயர்கிட்ட கேட்போம். வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: சென்னை முகப்பேர் மேற்குல இருந்து பாபு டீலர் பேசுறேன்.
0: பாபையா, சொல்லுங்க. தோத்து போயிட்டாங்க அப்படின்றத டைரக்டா சொல்லாம வேற மாதிரியா சொல்லுவாங்க, அது எப்படி?
2: இரண்டாவது இடம் பிடித்தார் அப்படி சொல்லுவாங்களா?
0: அப்படி இல்ல இல்ல இல்ல, நேரடியா இல்ல, தோத்து போயிட்டாங்க ரெண்டாவது இடம் பிடிச்சாங்க அப்படி கிடையாது. வேற மாதிரி கொஞ்சம் நக்கலா சொல்லுவாங்க அப்படின்னு
2: வச்சுக்கீங்களா?
0: சரி சரி, மகிழ்ச்சி. நம்ம வேற நேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். நன்றி நன்றி. வணக்கம்.
3: ஹலோ.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: மாடம் பக்கத்து அயன் முரளி மேடம்.
0: அயன் முரளி சார், சொல்லுங்க. தோத்து போகறத வேற மாதிரி சொல்லுவாங்க எப்படி?
3: மண்ணை கவினார் மேடம்.
0: மண்ணை கவினார் அப்படின்ட்டு ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க. தோத்து போயிட்டா, தோத்து போயிட்டீங்க டைரக்டர், மண்ணை கவிட்டடா அப்படின்ட்டு கிண்டலாவும் கேலியாவும் சொல்லுவாங்க. ஆமா ஆமா ஆமா, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றி. சரியா சொல்லிட்டீங்க, நன்றி.
3: நன்றி.
0: இந்த மாதிரியே நிறைய சொற்றொடர்கள் மறைமுகமா, நேரடியா ஒரு விஷயத்த சொல்லாம மறைமுகமா சொல்லக்கூடிய சொற்கள் எக்கச்சக்கமா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் நிறைய சொற்கள் இருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, இப்ப இருக்கிற இந்த ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நிறைய வார்த்தைகளை வந்து நம்ம உருவாக்கியும் இந்த காலத்துல அதே போல பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த மாதிரியான வார்த்தைகளை தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியில நம்ம நேர்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம் சார், யார் பேசுறீங்க?
4: ஆவடியிலிருந்து பாஸ்கரன்.
0: பாஸ்கரன் சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன். தேவையில்லாம ஒரு விஷயத்துல தலையிடுறதுக்கு ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, மேட்ச் பண்றீங்களா?
4: சொல்லுங்க மேடம்.
0: தேவையில்லாம ஒரு விஷயத்துல தலையிடுறது.
4: ஆமா,
0: ரொம்ப சரியா சொல்லிட்டீங்க, நன்றி நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம்.
5: ஹலோ, விஜயா பேசுறேன்.
0: நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? ஒருத்தவங்க நம்மளை வந்து அவமானப்படுத்துறாங்க, அல்லது நம்ம வந்து வேற யாரையாவது அவமானப்படுத்துறோம் அப்படின்னா அதுக்கு டைரக்டா வந்து அவமானப்படுத்திட்டாங்க, இன்சல்ட் பண்ணிட்டாங்க சொல்லாம வேற ஒரு வார்த்தையை தான் வந்து சொல்லுவோம் நம்ம, அது என்ன? இவ்வளவு நேரம் எல்லாம் தெரிஞ்சுது. இது ரொம்ப ஈஸியானது, டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது இல்லையா? மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றிமா நன்றி. வேற என்ன யார்கிட்ட கேட்போம்? நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
6: ஆமா, சிவகுமார் பேசுறேன் மேடம்.
0: சிவகுமார் சார், சொல்லுங்க. அவமானப்படுத்துறது அவமானப்படுத்து

0: சரி மகிழ்ச்சி, நீங்க முயற்சி பண்ணுங்க, நம்ம வேற நேயர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். நன்றி நன்றி. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சமூகத்தில் பேசுறேன்.
0: சொல்லுங்க சொல்லுங்க. அவமானப்படுத்துறாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னா அதுக்கு டைரக்டா அவமானப்படுத்திட்டீங்கன்னு சொல்லாம வேற மாதிரியான வார்த்தையை சொல்லுவோம். என்ன? கேவலப்படுத்திட்டாங்க சொல்லுவாங்களா? சரி ஐயா, மகிழ்ச்சி, நன்றி, நீங்க முயற்சி பண்ணதுக்கு நன்றி நன்றி. அந்த நேயர்கள்லாம் வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்பவே வந்து ஈஸியானது தான். முகத்தில் கறியை பூசிட்டாங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க அப்படின்னு, கறியை பூசிட்டாங்க அப்படின்னு தான் நம்ம வந்து அதிகமாக பயன்படுத்திட்டு வரோம் இப்போ வரைக்கும். இந்த மாதிரியான நிறைய சொற்கள் நிறைய நம்ம தமிழ்லேயும் இருக்குது, இப்போ இருக்கக்கூடிய தங்கிலீஷ்லேயும் இருக்குது. அந்த மாதிரியான சொற்களை தொடர்ந்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்லையும் நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு தொலைபேசி வழியை தொடர்பு கொண்டு பேசிய அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. தொலைபேசியில் முயற்சி பண்ண நேயர்களுக்கும் நன்றி. வீட்டில் வந்து இந்த நிகழ்ச்சியை ரொம்ப அருமையாக ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே ஒரு அட்டகாசமான பாடல் இது. ஜில்லா திரைப்படத்திலிருந்து வருது. கே ஜி ரஞ்சித் மற்றும் சுனித் சௌஹான் இணைந்து பாடிய பாடல். விவேகா எழுதியது. டி இமான் இசையில் ஒலிக்கிறது. தொடரும் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி.

நிறைவு பெறுகிறது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு காற்றலையின் நேரலையில் ஆர்ஜே கனிமொழி. மீண்டும் 6 மணிக்கு பக்தி மாலை நிகழ்ச்சியில் சந்திப்போம். அடுத்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறதுக்காக ஆர்ஜே ராஜா வந்திருக்காங்க. இணைந்திருங்கள். இது வித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் மக்கள் பங்களிப்பு அதிகரிக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஊடுருவல்களை தடுப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 18ஆம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்குகிறது. பேரிடர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்கான இடைத்தேர்தலில் தவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்பு மனு தாக்கல் செய்தார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சித் தலைவர் திரு காதர் மொய்தீன் விஜய் ரசிகர் மன்ற தலைவர் போல செயல்படுவது வருத்தம் அளிப்பதாக திமுக கூறியுள்ளது. மேகதாது மற்றும் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான பிரச்சினைகளில் முதலமைச்சர் திரு விஜய் தமது நிலைப்பாட்டினை தெரிவிக்க வேண்டும் என்று அஇஅதிமுக வலியுறுத்தியுள்ளது. திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் திரு முத்தரசன் கூறியுள்ளார். நீலகிரி கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமுதல் மிக கனமழையும் தென்காசி திருநெல்வேலி தேனி திண்டுக்கல் திருப்பூர் கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழையும் பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலன்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா ஒரு தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. நார்வே செஸ் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 15 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். சீனாவில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான 54 பேர் கொண்ட இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான அரையிறுதி ஆட்டம் ஜப்பானில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி, கேட்க மறந்துடாதீங்க. இது விவித் பாரதி தமிழ் FM 102.3. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
1: இன்று இரவு 8:05 சில வரிகள் பாடலாக மட்டுமல்ல, வாழ்க்கையின் உணர்வுகளாகவும் நம்முள் வாழ்கின்றன.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாளை இரவு 8:05 எனக்குள் நான்.
1: இப்பெல்லாம் வந்து மேடை நாடகங்கள் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒய்ஜிபி சாரு, மௌலி சாரு, மனோகர் சாரு, வி கோபாலகிருஷ்ணன் சாரு, விசு சாரு, கோமல் சார், விசு சார், இந்த ரெண்டு பேர் தான் அவர் எனக்கு சொன்னார், இந்த ரெண்டு ட்ரூப்பில் ஏதாவது நீ போய் ஜாயின் பண்ணு, நீ வந்து கொஞ்சம் அதுலேயே வரும்போது கேபி சார் கண்ட நீ படணும், பட்டனா நீ ஆட்டோமேட்டிக்காக நீ வரலாம், அப்படி தான் நீ வர்றதுல வந்து கொஞ்ச நாள் நீ வந்து இந்த ஃபீல்டில் நிற்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவர் தான் சொன்னார்.
0: நடிகர் பூவிலங்கு

0: ஒரு பாடல் பிறக்கும் தருணம் எப்படி இருக்கும்? கவிதைக்கும் திரைப்பட பாடலுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அத்தகைய மனம் தொட்ட பாடல்களை படைத்துள்ள பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்கள் தனது படைப்புலக அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் இசையும் நானும் நிகழ்ச்சியில்.
1: இசையும் நானும் நிகழ்ச்சியில நிறைய என்னை பத்தின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க கேட்க தயாரா இருங்க.
0: இன்று இரவு 8:05 விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3
2: Yes, who is it?
3: Don.
4: 102.3 பாட்டுக்கு இட டான்.
3: டான்.
5: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
6: This is Akashvani. The news read by Anuja Kumar.

நேரம் 5:10 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த மாலை வேளையில இணைந்திருக்கும் பூந்தென்றல் நிகழ்ச்சியில நான் உங்கள் ஆர்ஜே ராஜா. ஓகே, இந்த நிகழ்ச்சியில எந்த டாபிக் பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், உங்களுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத மரம் பற்றிய நினைவுகள். நீங்கள் நட்ட அந்த முதல் மரம் எது அப்படின்னு நினைவு இருக்கா? இதெல்லாம் பத்தி தான் இன்றைய பூந்தென்றல் நிகழ்ச்சியில நம்ம பேச போறோம். நீங்க அழைக்க வேண்டிய எண் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 2952-08-53 மற்றொரு எண் 2838-9871 முன் இணைப்பு எண்ணா 044 சேர்த்துக்கோங்க. இந்த எண்ணுக்கு நீங்க கால் பண்ணி உங்க வாழ்க்கையில நீங்க மறக்க முடியாத அந்த மரங்கள் பத்தின நினைவுகளை இந்த நிகழ்ச்சியில ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம சுவாசிக்கிற காத்துக்கும் குடிக்கிற நீருக்கும் பெரும் மழைக்கும் மரங்கள் ரொம்ப மிகப்பெரிய பங்களிப்பை வழங்குது அப்படின்னு சொல்லலாம். எஸ், இன்றைக்கி வந்து வெப்பநிலை அதிகரிப்பு, மழைப்பொழிவு குறைவு, இந்த காற்று மாசுபாடு போன்ற பல பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வாக இந்த மரம் வளர்க்குற விஷயம் வந்து அமையும். இதெல்லாம் பற்றி தான் பேச போகிறோம். ஒரு பாடல்களை கேட்டுட்டு வந்து நம்ம பேசலாம். 96 திரைப்படத்திற்காக பிரதீக் குமார் குரலில் கோவிந்த் வசந்தா இசையில் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

0: ஒரு மரம் வெறும் செடியாக அதோடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கலை, அது நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஒரு அங்கம். அப்படின்னு என்னுடைய கருத்து இருக்குது. சரி, உங்களுக்கு இந்த மரங்கள் பற்றின என்னென்ன கருத்துக்கள் இருக்குது, நினைவுகள் இருக்குது, நீங்கள் முதல்ல நட்ட அந்த மரம் என்ன, செடி என்ன, இதெல்லாம் பற்றி பேசலாம். எஸ், முதல் நேயர் யார், எங்கிருந்துன்னு பார்த்தலாம். வணக்கம், விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: கார்த்திக் பேசலாம்.
0: வெஸ்ட் மாம்பலத்திலிருந்து கார்த்தி. எஸ், சொல்லுங்கள் கார்த்தி.
1: நான் வந்து ஒரு 4th படிச்சிருந்தேன்.
0: 4th படிச்சிருந்தேன்.

0: அப்ப எங்க ஃப்ரெண்ட் வீட்டு போனேன், அங்க நிறைய வீட்டுல மரம் இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழைக்கன்று இருக்குல்ல, அது எடுத்து வந்து வீட்டுல வச்சேன், அது நல்ல மரமா வந்துச்சு.
1: வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
2: வணக்கம் சார், முருகன் பேசுறேன் சார், கே கே நகர்லிருந்து.
1: கே கே நகர்ல இருந்து முருகன், சொல்லுங்க முருகன்.
2: பப்பாளி மரம் பண்ண சார், அது சின்ன பப்பாளியா பழுத்த பழமா வரும்.
1: நேயர்கள்லாம் அவங்களுடைய நினைவுகளை பத்தி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி உங்களுக்கு ஏதாவது இருக்கா இந்த மரம் பற்றிய நினைவுகள், நீங்கள் நட்ட அந்த முதல் மரம் செடி என்ன? நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் சாமுராய் திரைப்படத்திற்காக ஹரிஹரன் மற்றும் திப்பு குரலில் வைரமுத்து வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜின் அட்டகாசமான இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
3: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: ஒரு மரம் அப்படிங்கிறது, ஒரு மரம் நடுறது, செடியை மண்ணில் வைக்கிறது மட்டும் இல்லைங்க, அது ஒரு எதிர்கால சந்ததியினருக்கு நாம் செய்கிற ஒரு முதலீடு. இந்த முதலீட்டை நீங்கள் செஞ்சுருக்கீங்களா? அந்த மரம் பற்றின உங்களுடைய நினைவுகள் பற்றி தான் இந்த பூந்தென்றல் நிகழ்ச்சியில் நம்ம பேசிகிட்ருக்கோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய நேயர் யார் இங்கிருந்துன்னு கேட்டலாம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை. கலா மேடம் சொல்லுங்க மேடம். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு மன அமைதிய ஒரு பீஸ்ஃபுல்லா கொடுக்குது உங்களுக்கு? சரி, புக்ஸ் படிச்சா மரம் வளரும் சொல்லுவாங்களே, உண்மையா? நன்றி மேடம். வணக்கம் விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: ராஜசேகர் சார்
0: சொல்லுங்க. ராஜசேகர் சார்,
1: மாமரம் சார்.
0: மாமரம் தான் வச்சீங்களா? எப்போ வச்சீங்க
1: மாமரம்? அப்புறம் பாதாம் மரம் சார்.
0: ஓகே, எப்படி வளர்ந்தது?
1: அது அருமையா வளர்ந்து சார். ஆனா நாங்க அங்க இருந்து ரயில்வே கோட்டத்துல வச்சோம் சார். ரயில்வே கோட்டத்துல இருந்த
0: முன்னாடி
1: அங்க வச்சுட்டு இப்ப நாங்க வெளியே வந்துட்டோம். நல்லா சூப்பரா வளர்ந்து சார் மாம்பழம். அது பேர் என்ன? ரும்பானி மாம்பழம்.
0: ஓகே,
1: அது வச்சு சார். அது

0: என்ன காரணத்தோட வச்சோம்னா அது ஒரு நல்ல எண்ணத்தோட தான் வச்சோம் சார். எப்படின்னா அந்த மா இலை வந்து மங்களகரத்துக்குலாம் யூஸ் ஆகும்.
1: சூப்பர்.
0: கலசம் அபிஷேகம்லாம் பண்றாங்க பாத்தீங்களா, அப்புறம் கல்யாண பங்கெல்லாம் வீட்டுல முன்னாடி கட்டுவாங்க, வீட்டுல பங்கனாலும் கட்டுவாங்க.
1: நன்றி சார், நன்றி.
0: இன்னொன்னு சார், பாதாம் மரம் எதுக்கு தெரியுங்களா?
1: சொல்லுங்க.
0: அப்பெல்லாம் வந்து பாதாம் இலையில தான் பிரசாதம் எல்லாம் தருவாங்க.
1: ஓ ஓகே.
0: அந்த பர்பஸ்ல அது நட்டேன் சார் ரெண்டும்.
1: சூப்பர் சார்,
0: தேங்க்யூ. இப்ப சொன்னில கேறாங்க இப்ப எல்லாருமே.
1: நன்றி, நன்றி சார்,
0: நன்றி சார், நன்றி.
1: எல்லாரும் அவங்களுடைய மரம் நட்ட அந்த அனுபவங்களையும் இப்போ அது எப்படி பலன் கொடுக்குது அப்படிங்கிறத அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் வந்து நம்மள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. எஸ், நீங்களும் உங்களுடைய அந்த கருத்துக்களை, நீங்கள் உங்களுடைய அந்த நினைவுகளை, அனுபவங்களை பகிர்ந்துக்கணுன்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் எஸ் டயல் பண்ணணும் சொல்கிறேன், நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 2952-0853. இன்னொரு நம்பர் 2838-9871. முன் இணைப்பு என்ன 044 கூட மறந்துடாதீங்க. எஸ் நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வனமகன் திரைப்படத்திற்காக விஜய் யேசுதாஸ் குரலில், கார்கி வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜின் அட்டகாசமான இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் ஃபோமனா 2.3 வித் மீ ஆர் ஜே ராஜா.
2: உங்கள் விவித் பாரதி 102.3 வெள்ளி, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலை 5:45 மணிக்கு ஸ்பைஸ் விளம்பரதார நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.

0: நேரம் 5:36 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில் நெஞ்சிருக்கோம்.
1: அழகான மாலை நேரத்தில் தென்றல் வலம் வரும் நேரம், இனிமையான பாடல்கள் இத பூந்தென்றல்.

0: பாட்டு கேட்கறதுனாவே எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச பாட்டு நாமளே கேட்டு ரசிச்சா தனி சுகந்தானே. இந்த மாதிரி நீங்களும் கேட்டு ரசிக்கணுமா? தினமும் 1 மணியிலிருந்து 2 மணி வரை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி வழங்குவது ஆகாஷவாணியின் விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் மகிழ்ச்சியான டம் டம் டம் கொண்டாட்டம்.
1: நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம் இந்த மரங்கள் பற்றின இந்த உங்களுடைய நினைவுகள். முதல் முதல்ல நீங்கள் எப்போது அந்த முதல் செடியை நட்டீங்க அப்படிங்கிறத பற்றி தான் நிகழ்ச்சியின் அடுத்த காலர். யார் இங்கிருந்து? வணக்கம்.
2: பேசுகிறேன்,
1: சொல்லுங்க சந்திரசேகர்.
2: நான் எங்கள் வீட்டில் வளர்த்த முதல் மரம் நட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் அப்படிங்கிறது தான் நட்டேன். ஏன்னா அதில் மருத்துவ குணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக நிறைய இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் வீட்டில் வந்து இந்த வேப்ப மரம் அப்படிங்கிறதையும் பேரலெல்லாம் நட்டேன். ஏன்னா எங்களது இண்டிவிஜுவல் ஹோம் அப்படிங்கிறதுனால வலது புறம் இரண்டு புறம் ரெண்டுமே இந்த கேப் அப்படிங்கிறது விட்டுருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த வேப்ப மரம் காற்று ரொம்பவே நல்லது சுவாசிக்க அப்படின்ட்டு நான் கேள்விப்பட்டேன். மருத்துவ குணம் இருக்குன்னு அதனால அதை நட்டேன்.
1: நன்றி.
2: வீட்டுல முருங்கைக்காயும் முருங்கை கீரையும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால முருங்கை மரம் அப்படிங்கறதையும் நட்டேன். அது ரொம்ப பயனுள்ள ஒரு மரம் அப்படிங்கறதால செலக்ட் பண்ணி நட்டேன் சார்.
1: தேங்க்யூ சோ மச். எஸ், நீங்களும் உங்களுடைய அந்த நினைவுகளை பகிர்ந்துக்கணும்னா டயல் பண்ணுங்க 2952-0853. முன் இணைப்பு என்ன 044 சேர்த்துக்கோங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் ரிதம் திரைப்படத்திற்காக உன்னிமேனன் குரல்ல வைரமுத்து வரிகளில் ஏஆர் ரஹ்மானின் இசையில்

நேரம் 5:53 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில் இணைஞ்சிருக்கோம். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் இருக்கும் பூந்தென்றல் நிகழ்ச்சி. உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத மரம் பற்றி அந்த நினைவுகளை தான் நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. தொலைபேசி

தொலைபேசி மூலமாகவும் முகநூல் வழியாகவும் கலந்துகிட்ட அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக வருகிறது என் சுவாச காற்றே திரைப்படத்திற்காக கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 6 மணி. பக்தி

நேர்களே, இறையருளும் இசையருளும் ஒரு சேர ஒலிக்கும் இந்த இனிய மாலை பொழுதினை மேலும் மேலும் இனிமையானதாக மாற்ற பக்தி மாலை நிகழ்ச்சி உங்களுக்காக. திரை இசை பாடல்களில் பக்தி மாலை.

மனதை அமைதிப்படுத்தி எண்ணங்களை நல்வழிப்படுத்தி ஆன்மாவை இறையருளின் ஒளியில் நினைக்கும் இந்த இனிய நிகழ்ச்சியில் இறைப்பாடல்கள், பக்தி சிந்தனைகள், அருள்மொழிகள் மற்றும் ஆன்மீக சிந்தனைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி.

ஜகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல் கே ஜே எஸ் தாஸ் பாடியது. வி தக்ஷணாமூர்த்தி இசையில் கேட்டோம். நேரம் 6:05. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை நிகழ்ச்சி. வழங்கிக் கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3. பக்தி என்பது அன்பின் வழியில் இறைவனை அடையும் இனிய பயணம். அன்பு இருக்கும் இடத்தில் அருள் இருக்கும், அருள் இருக்கும் இடத்தில் அமைதி பிறக்கும். அந்த அமைதியே மனிதனை உயர்ந்த வாழ்க்கை பாதைக்கு அழைத்துச் செல்லும். பிறர் நலனில் அக்கறை கொள்வதும், உயிர்களிடம் கருணை காட்டுவதும், இனிய சொற்களால் உள்ளங்களை வெல்வதும் ஆன்மீகத்தின் அழகான வடிவங்களாகும். அந்த அழகிய வடிவில் அன்பின் வழியில் இறைவனை அடைவோம். நிகழ்ச்சியில் தொடரும் அடுத்த பாடல்.

ஸ்ரீ காஞ்சி காமாட்சி என்கிற திரைப்படத்திற்காக டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் குழுவினரோடு பாடிய பாடலை கேட்டோம். வாலி எழுதிய அந்த பாடலுக்கு இசை கே எஸ் ரகுநாதன்.

அன்பே இறைவனின் மொழி, அன்பே பக்தியின் அடையாளம். அன்பின் வழியில் பயணிக்கும் மனம் எப்போதும் இறை அருளின் ஒளியில் நனைந்திருக்கும். அத்தகைய அன்பும் அருளும் பக்தியும் நிறைந்த இந்த இனிய மாலை நேரத்தில் மனதை மென்மையாக்கும் இனிய இசையோடு இணைந்திருக்கிறோம் நேர்களே. பக்தி மாலை திரை இசை பாடல்களின் தொகுப்பு நிகழ்ச்சியில் நேரம் 6:11. பக்தி மாலை நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

ஸ்ரீ ராகவேந்திரர் திரைப்படத்திலிருந்து ஒழித்தது அந்த பாடல். கேஜே யேசுதாஸ் ஸ்ரீனிவாஸ் மற்றும் வாணி ஜெயராம் இணைந்து பாடிய பாடல் அது. வாலி எழுதிய பாடல். இளையராஜாவின் இசையில் ஒழிக்க கேட்டோம்.

மனதின் நல்ல எண்ணங்களை ஏற்றினால் அது தீபமாக ஒளிரும். அன்பை விதைத்தால் அது அருளாக மலரும். கருணையை வளர்த்தால் அது பக்தியாக பரிணமிக்கும். இறைவனை வெளியே மட்டும் தேடாமல் நம் உள்ளத்தின் ஆழத்திலும் உணரத் தொடங்கும் தருணமே உண்மையான ஆன்மீகத்தின் தொடக்கம். பக்தி மாலை நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் பக்த மார்க்கண்டேயா திரைப்படத்திலிருந்து வி நாகையா பாடிய பாடல். எம் எஸ் விஸ்வநாதன் மற்றும் ராமமூர்த்தி இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

இறையருளும் இசையருளும் ஒரு சேர கேட்டுக்கொண்டிருக்கிறோம் பக்தி மாலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சுவாமி ஐயப்பன் திரைப்படத்திற்காக அம்பிலி பாடியது கண்ணதாசன் எழுதிய பாடல், ஜி தேவராஜன் இசையில் ஒலிக்கிறது. நேரம் 6:20. கேட்டுக்கொண்டிருப்பது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

0: வெள்ளித்திரையில் அரங்கேறிய பக்தி பாடல்கள் நம் இல்லங்களில் அலங்கரித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை.
1: நேரம் 6:24 நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை திரைசை பாடல்களின் தொகுப்பு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல்

அரண்மனை கிளி திரைப்படத்திலிருந்து. மின்மினி மற்றும் சொன்னலதா இணைந்து பாடிய பாடல், கவிஞரா முத்துலிங்கம் எழுதிய பாடல், இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்கிறது. இணைந்திருங்கள், இது வித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

0: நொடிகளில் தொடர்வதை மாலை 6:30 மாநில செய்திகள்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷாமலா. தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில்தான் நீடிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. உலான் பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கல பதக்கங்களை பெற்றது. இனி விரிவான செய்திகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், டிஜிட்டல் கட்டமைப்பு துறையின் வளர்ச்சி தொடர்ந்து பல்வேறு சாதனைகளை படைத்து வருவதாக கூறினார். இதன் காரணமாக ஏர் ட்ரங்க் நிறுவனம் இந்தியாவில் 3,00,000 கோடி ரூபாயை முதலீடு செய்ய உள்ளதாக அறிவித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் காரணமாக கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாகக்கூடும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களின் முனையமாக இந்தியா வளர்ந்து வருவதை இந்த முதலீடு எடுத்துரைப்பதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தை ஒட்டி புதுதில்லி ஆகாஷ்வாணி வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நட்டு வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நீர் சேமிப்பின் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் 18 தொடங்க உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் கூட்டம் 2026 ஜூன் திங்கள் 18 வியாழக்கிழமை அன்று காலை 10 சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள சட்டமன்ற பேரவை மண்டபத்தில் கூடும். அவ்வயம் தமிழ்நாடு மேதக ஆளுநர் அவர்கள் உரை நிகழ்த்த உள்ளார்கள். அனைத்து மனுக்களின் மீதும் அனைத்து கோரிக்கைகளின் மீதும் ஆய்வில் உள்ளது. விரைவில் உரிய நடவடிக்கை நாம் எடுப்போம். சட்டமன்ற பேர நடவடிக்கைகளை பார்க்க வேண்டும் என்ற விருப்பத்தை மக்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இளம் வயதினர், இதுவரை அரசியலில் நேரடியாக தொடர்பில்லாமல் அவ்வப்போது செய்திகளை தெரிந்து கொண்டவர்கள் மிக ஆர்வத்தோடு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய அமைச்சர்கள் நேரடியாக பார்த்துக் கொள்ள விரும்புகிறார் என்பதை நாம் அன்றாடம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். செய்திகள் வந்து கொண்டே இருக்கிறது. இது பற்றி உரிய நடவடிக்கை உரிய நேரத்தில் நாம் எடுப்போம்.
1: பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற பேரிடர் மேலாண்மை ஆணைய கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மாவட்ட நிர்வாகம் மற்றும் அவசரகால செயல்பாட்டு மையங்கள் 24 பணியாற்றும் வகையில் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மழைக்காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். மேகதாது அணையை கட்டுவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு சட்ட ரீதியாக தடுத்து நிறுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக சட்ட ரீதியிலான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். போதைப்பொருள் புழக்கத்தை முழுமையாக ஒழிக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு முத்தரசன் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசுக்கு தங்கள் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கடன் வாங்கித்தான் நிர்வாகம் செய்ய முடியும் என்றும் திரு முத்தரசன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
1: தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தாவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார்.

0: சட்டப்பேரவை செயலரிடம் அவர் வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். தம் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் முதலமைச்சர் திரு விஜய்க்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக திரு பிரவீன் சக்கரவர்த்தி சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். கோவையில் அப்துல் கலாம் பெயரில் அரசியல் பயிற்சி மையம் தொடங்கப்படும் என்று பிஜேபியிலிருந்து விலகியுள்ள திரு அண்ணாமலை கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் காணொலி வாயிலாக இதனை தெரிவித்த அவர், புதிய அரசியல் இயக்கம் தொடங்கப்படவுள்ளதாக கூறினார். தாம் தொடங்கவுள்ள இந்த இயக்கம் அடுத்த தேர்தலில் போட்டியிடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவை மையத்தில் பயிற்சி எடுத்தவர்கள் வரும் தேர்தல்களில் போட்டியிடுவார்கள் என்றும் திரு அண்ணாமலை கூறினார். எல் நினோ உள்ளிட்ட இயற்கை பேரிடர்களை துல்லியமாக கணித்து முன்கூட்டியே தகவல் வழங்கப்பட்டு வருவதாக மத்திய புவி அறிவியல் துறையின் செயலர் திருமதி கலைச்செல்வி கூறியுள்ளார். இந்த தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: எந்த விதமான மனிதர்கள் சார்ந்த இயற்கை பேரிடரும் வருகின்ற பொழுது விஞ்ஞானிகளும் சமூக ஆர்வலர்களும் எப்பொழுதும் அதை முன்னெடுத்துக் கொண்டு, அது விவசாயிகளாக இருந்தாலும் சரி, சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட கவனங்களை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதற்கான பரிந்துரைகளை அந்தந்த நேரங்களே எடுத்துக் கூறிக்கொண்டிருப்பது, அது எல்னினோவாக இருந்தாலும் சரி, இன்னும் எத்தகைய பேரிடராக இருந்தாலும் சரி, நம்முடைய வளர்ந்து வருகின்ற தொழில்நுட்பத்தின் மூலமாக எந்த அளவிற்கு மிக துல்லியமாக மிக குறுகிய காலத்திலே மிகப்பெரிய அளவிலே அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்க முடியுமோ அதை நம்முடைய அரசாங்கமும் அறிவியலாளர்களும் நிறுவனங்களும் மிகுந்த பொறுப்புணர்வுடன் செய்து கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உலக அரங்கிலே பெருமிதம் கொள்வதற்கு இந்த நிறுவனம் மிகப்பெரிய ஒரு சேவையை தரமான மாணவ மாணவிகளை உருவாக்குவதன் மூலம் செய்து கொண்டிருப்பதை அறிந்து நான் மிகவும் பெருமிதம் கொள்கின்றேன்.
0: நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பணிகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ராஜ்குமார் இன்று அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள INS ராஜாளி கடற்படை விமான தளத்தில் ஹெலிகாப்டர் இயக்கம் குறித்த பயிற்சி நிறைவு விழா இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பள்ளி மாணவர்களுடன் இணைந்து வருவாய் கோட்டாட்சியர் திரு தணிகாசலம் இன்று மரக்கன்றுகளை நட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் வேங்கிக்காலில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று ஆய்வு மேற்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் ஆட்சியர் திரு வீரப்பன் இன்று தூய்மைப் பணிகளை மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். உலான் பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கம் 2 வெண்கல பதக்கங்களை வென்றது. மகளிர் 57 கிலோ எடைப்பிரிவில் மணிஷாவும் 59 கிலோ எடைப்பிரிவில் நேஹா சங்மனும் தங்கப்பதக்கம் பெற்றனர். ஆடவர் 60 கிலோ எடைப்பிரிவில் சாஹிலும் மகளிர் 50 கிலோ எடைப்பிரிவில் நீலமும் வெண்கலப் பதக்கம் பெற்றனர். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம் 2 வெண்கல பதக்கங்களை வென்றுள்ளது. நார்வே செஸ் போட்டியின் 9வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா 15 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவ்குமார் மீனா, குல்தீப் குமார் உட்பட 54 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் ஆர்தோஸில் அடுத்த மாதம் 9ஆம் தேதி தொடங்கி 12ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ முதலிடத்தில் உள்ளார். உலன்பட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 8வது சுற்று முடிவில் அவர் 6.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடாவும் 57 கிலோ எடைப்பிரிவில் ஜாஸ்மின் லம்பூரியாவும் முதலிடத்தை பிடித்துள்ளனர். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. துர்சுன் ஜோடாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 8:30 தொடங்குகிறது. இலங்கையில் நடைபெறவுள்ள முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்தியா ஏ அணி இன்று கொழும்பு சென்றடைந்தது. இலங்கை ஏ அணி, ஆப்கானிஸ்தான் ஏ அணிகள் இப்போட்டியில் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஜிட்டல் பொருளாதாரத்தில் இந்தியா முன்னணியில் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கிய நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். திமுக கூட்டணியில்தான் நீடிப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. உலான்பட்டார் ஓபன் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியா 2

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

நேரம் 6:40. நேர்களே, இது என் விருப்பம் நிகழ்ச்சி. என் விருப்பம் நிகழ்ச்சியில எனக்கு பிடித்த பாடல்கள், அது உங்களுக்கும் பிடித்த பாடல்களாக இந்த நிகழ்ச்சியில் வலம் வர காத்து கொண்டிருக்கிறது. அழகான மாலை பொழுது இனிமையான பாடல்களின் தொகுப்பு என் விருப்பமாக வலம் வருகிறது இந்த நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரக்கூடிய பாடல், புது பாட்டு திரைப்படத்திலிருந்து ரொம்பவே ஒரு அழகான பாடல். இளையராஜா அவர்கள் இசையமைத்து எஸ் சித்ரா அவர்களோடு இணைந்து பாடியது, கங்கை அமரன் எழுதிய பாடல். கேட்போமா? புது பாட்டு திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாட்டு உங்களுக்காக.

அழகான பாடல் ஒலித்தது. புது பாட்டு திரைப்படத்திலிருந்து என் விருப்பம் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க கேட்டோம் நேர்களே. பூக்களின் அழகு கண்ணுக்கு விருந்து, அன்பின் அழகு துன்பத்தின் மருந்து. காற்றோடு உரசும் பூக்கள் என பாட்டோடு பரவசமடையட்டும் நம் மனங்கள். இது விவத் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு. காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. நேரம் 6:46, 40 நொடி. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ரொம்பவே அழகான பாடல்.

பெரிய வீட்டு பண்ணக்காரன் திரைப்படத்திலிருந்து ஒலித்தது அந்த அழகான பாடல். கே ஜே யேசுதாஸ் மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் அது. நா காமராஜன் எழுதிய பாடல். இளையராஜாவின் இசையில் ஒலிக்க கேட்டோம். நேரில் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி என் விருப்பம். என் விருப்பத்தில் எனக்கு பிடித்த பாடல்கள், உங்களுக்கும் பிடித்த உங்கள் விருப்ப பாடல்களாக வலம் வந்து கொண்டிருக்கிறது. காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி. நேரம் 6:52. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் மல்லிகையினுடைய மனம். மீண்டும் இந்த பாடலில் மனம் வீச காத்து கொண்டிருக்கிறது. இது மண்ணுலக மல்லி அல்ல, தேவலோக மல்லி. நடிகன் திரைப்படத்திலிருந்து ஒரு அழகான பாடல். எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி இணைந்து பாடியது. கவிஞர் புலமை பித்தன் எழுதிய பாடல். இளையராஜாவின் இசையில் வருகிறது. இணைந்திருங்கள், இன்பம் நிறைந்திருங்கள்.

என் விருப்பம் நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்கக்கூடிய பாடல் மௌனம் சம்மதம் திரைப்படத்திற்காக சித்ரா பாடிய பாடல் கங்கை அமரன் எழுதியது, இளையராஜாவின் இசையில் ஒலிக்க இருக்கிறது. தொடரும் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது என் விருப்பம் நிகழ்ச்சி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் FM. மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேரம் 7 மணி. நேர்கள் இனி கேட்கலாம் வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் CST சுவாமி அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம்.
2: வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: வானொலி அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு தெரியாத ஒரு வயசுல வானொலியை எப்படி ரசிச்சீங்க நீங்க?
3: பள்ளி பருவத்துல சின்ன பையனா இருக்கும்போது வீட்டுல எப்பவும் வானொலி ஏதோ ஒரு விதத்துல யாரோ ஒருத்தர் கேட்டுட்டு இருப்பாங்க. செய்திகளாகட்டும், பாடல்களாகட்டும், மற்ற நிகழ்ச்சிகளாகட்டும். இளம் பருவத்துல வானொலி என்பது எங்க குடும்பத்துல தினசரி வாழ்க்கையின் ஒரு அங்கமாவே இருந்தது. செய்திகளாகட்டும், பாடல்களாகட்டும், மற்ற நாடகங்களாகட்டும், எல்லாமே எங்கள் தினசரி வாழ்க்கையோடு சேர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்திருக்கோம். சில பல நிகழ்ச்சிகளுக்காக நாங்கள் காத்துறதும் உண்டு. அதில் ஒன்று சிறுவர் உலகம். ஞாயிற்றுக்கிழமைகளில் மதியம் 2:15 சிறுவர் உலகம் ஒளிபரப்பாகும். அதில் தொடர்கதை என்று ஒன்று வரும். அதை தவிர மாணவர்களே நடிக்கும் நாடகங்களும் பாடல்களும் மற்ற நிகழ்ச்சிகளும் மிக சுவையான நிகழ்ச்சிகளும் இருந்தன. அப்போதைய வாழ்க்கையில் வானொலி ஒரு அங்கம் என்று சொல்லலாம். அதாவது ஒரு ஊருக்கு நடுவில் ஒரு பொது இடத்தில் ஒரே ஒரு வானொலி பெட்டி இருக்கும். அதில் ஊரார் முழுவதும் மாலையில் 6:45 மாநில செய்திகளை கேட்பதற்கு எங்கிருந்தாலும் வந்து விடுவார்கள். அதே போல காலை 7:15 சரோஜ் நாராயண் சுவாமி அவர்களின் செய்தியை கேட்பதற்கும் ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருந்தது. என்னை அறியாமல் இவற்றை நானும் ரசிக்க தொடங்கினேன்.
2: அதுக்கப்புறம் விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நிகழ்ச்சிகளை வந்து நீங்க விரும்பி கேட்க ஆரம்பிச்சீங்க? எந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சியா இருந்தது, இதுல வந்து நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிகழ்ச்சி சொல்லுங்க.
3: நானும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச நிகழ்ச்சி சிறுவர் உலகம். அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா வானொலி கேட்டது அந்த அனுபவம் ஒருபுறம். எங்க பள்ளியிலேயே, தூயமைக்கேல் மேல்நிலை பள்ளியிலேயே சிறுவர் வானொலி மன்றம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தது. அதுல வந்து பேச்சு திறமை மற்ற திறமைகளையும் வளர்த்து கொள்வதற்காக எங்கள் ஆசிரியர்கள் அரும்பாடுபட்டு இந்த நிகழ்ச்சிகளை தயாரித்து கோவை வானொலியில் எங்கள் மூலமாக வழங்கினார்கள். அதுவும் எனக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதுபோல் என்னாலும் முடியும் என்று ஒரு உத்வேகமும் ஒரு நம்பிக்கையும் வந்தது வானொலியில் தான். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த வானொலி என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு ரொம்ப கூச்ச சுபாவம் உள்ள ஒரு மாணவனாக தான் இருந்தேன். வீட்டில் சொந்தக்காரங்க யாராவது வந்தால் ஓடி போய் ஒளிஞ்சுக்குவேன். ஏன்னா அவங்க என்னை பார்த்து உன் பேர் என்னன்னு கேட்பாங்க, உன் எந்த ஸ்கூலில் படிக்கிறன்னு கேட்பாங்க. இதை கூட சொல்ல தயங்கின ஒரு கூச்சமான ஒரு பையனாக தான் நான் இருந்தேன். இன்னைக்கு வந்து பல்வேறு ஊடகங்களில் பேசுறதுக்கும் மேடை பேச்சுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த உத்வேகம் நம்பிக்கை எல்லாமே வந்து வானொலி தான் எனக்கு கொடுத்ததுன்னு நான் சொல்லணும்.
2: ரொம்ப பெருமையா இருக்கு இதை கேட்கும் போது எங்களுக்கும். அப்படி ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி வானொலியில் அப்படின்னா ஏதாச்சும் இருக்கு?
3: நானே எதிர்பார்க்காத அளவுக்கு ஸ்டுடியோவில் வந்து ஒரு நாடகத்தில் முதல் தடவையாக நடிக்கிறோம். அது என்னென்னு தெரியாது. ஆனால் ஒரு நம்பிக்கை, எங்கள் ஆசிரியர் கொடுத்த உத்வேகம், அதை வச்சு நான் வந்து என்னால் அந்த நாடகத்தில் நடிக்க முடிஞ்சது. அதை தவிர இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம திரிபுர சுந்தரி கமல் அவர்கள் அவங்க வந்து பேசும்போதே வந்து ஒரு தேனினும் இனிய ஒரு குரல் அவங்களுக்கு, அவங்கள வந்து ரேடியோ மூலமாக கேட்கும்போது நேரில் கூட பார்க்காதப்ப கூட அவங்களோட குரலை கேட்டாலே ஒரு தாயின் குரலை கேட்ட ஒரு கன்று எப்படி மயங்குமோ அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஈர்ப்பு இருந்தது. அப்புறமா நேர்லயே அவங்கள பார்க்கும்போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது வந்து நான் மறக்க முடியாத நாள்னு சொல்லலாம்.
2: உங்களுடைய வாழ்க்கையில வானொலி எப்படி ஒரு ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது அப்படின்னு சொன்னா ஏதாச்சும் ஒரு நிகழ்வு இருக்குதா, இல்லைன்னா மனசுலயே நீங்க வந்து ஒரு மோட்டிவேஷனா எடுத்த ஒரு சம்பவம்?
3: நான் வந்து இளைய பாரதம் நிகழ்ச்சியில் வந்து பாடல்களை தொகுத்து வழங்குறதுல ரொம்ப ஆர்வம் காட்டினேன். ஒரு தீமை எடுத்துட்டு அந்த தீமை வச்சு பாடல்களை தொகுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபீச்சர் ரெடி பண்ணி டெலிவர் பண்ணேன். அது பண்ணி நிறைய பேர் அதை வந்து பாராட்டினாங்க, நல்லா பண்ணுற அப்படின்னாங்க, தமிழ் உச்சரிப்பு உனக்கு நல்லா இருக்கு அப்படின்னாங்க. இதுக்கு வந்து நான் புலவர் மருதவாணன் அவர்கள் என்னுடைய

0: தமிழ் ஆசிரியர், அவருக்கு மிகவும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி பண்ணும்போது எனக்கு என்ன ஆசை அப்ப இருந்ததுன்னா, நான் ஆர்ஜே வாங்கணும் தான் ஆசைப்பட்டேன். வானொலியில் அறிவிப்பாளராக ஆக வேண்டும் என்று நான் கனவு கண்டதுண்டு. ஆனா அதுக்கப்புறம் தேசிய மாணவர் படையில கிடைச்ச அனுபவம் காரணமாக நாட்டு சேவைக்காக என்னை அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தாக்கம் ஏற்பட்டது. அதுல போய் தான் நான் ஆர்மியில ஜாயின் பண்ணேன்.
1: இப்ப ஆர்மி அப்படிங்கறதுனால கண்டிப்பா வானொலிக்கும் ஆர்மிக்குமே நிறைய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து ஒரே ஒரு சாதனம், எந்த நிகழ்வானாலும் வானொலி தான் வந்து அறிவிக்கக்கூடியதா இருந்தது. அப்படி ஏதாச்சும் ஆர்மியில இருந்த காலகட்டங்களில் வானொலியோடு உங்களுக்கு கிடைத்த அனுபவம்?
0: ஒரு அருமையான அனுபவம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு என்னை வந்து ட்ரைனிங் முடிச்சு எனக்கு வந்து அவங்க போஸ்டிங் போட்டது வந்து பாகிஸ்தான் பார்டரில், லைன் ஆஃப் கண்ட்ரோலில், எதிரி முகாம்லிருந்து ஒரு 50 மீட்டர் தூரம், அந்த பங்கர்னு சொல்லுவோம், அந்த பங்கர் நேருக்கு நேராக கண்ணுக்கு எதிராக தென்படுற மாதிரி எதிரியோட இருக்கிற இடம் அந்த இடம். அங்கே வந்து எப்போவுமே ஃபயரிங் நடந்துட்டுருக்கும், கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும், டியூட்டியும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் டைமில் இருக்கும். டியூட்டியை முடித்து கழிச்சு போய் நாங்கள் வந்து டென்ட்டு தான் அப்போது தங்குறதுக்கு. அந்த டென்ட்டில் வந்து இருக்கும்போது எங்ககிட்ட அந்த சின்ன ரேடியோ இருந்தது, பாக்கெட் ரேடியோ மாதிரி ஒரு ரேடியோ. ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் ரெகுலராக டெல்லி ரேடியோ ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து எந்த பார்டர் ஏரியா இருந்தாலும் நல்லா எடுக்கும். ஸோ ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட்டுக்கு லெட்டர் எழுதி அந்த லெட்டர் போய் சேர்ந்து ஒரு மாதம் கழிச்சு தான் அது நம்ம ரிக்வெஸ்ட்டில் நம்ம பேர் வரும். ஸோ ஒவ்வொரு நாளும் ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட்டில் வந்து நம்ம பேர் வருதா, நம்ம கேட்ட பாட்டை ஒளிபரப்புறாங்களா அப்படின்னு கேட்குறதே ஒரு அருமையான அனுபவம். வேற எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஒரு காட்டு பகுதியில் வானத்தில் நட்சத்திரங்களையும் நிலாவையும் பார்த்துட்டு படுத்துட்டு அந்த வேலை செஞ்சு அந்த களைப்பை போக்குறதுக்காக ஃபோர்ஸஸ் ரிக்வெஸ்ட்ல பாடல்கள் கேட்டது என்னால் மறக்க முடியாத அனுபவம். சொல்ல போனால் அது வந்து எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருந்ததுன்னு சொல்லலாம்.
1: ஒரு தாய்மடி மாதிரி வானொலி வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருந்தது.
0: ஆமாம். எப்பவெல்லாம் நான் வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருந்தனோ, எப்பவெல்லாம் நான் களைப்பாக இருந்தனோ, எப்பவெல்லாம் எனக்கு ஒரு ஊக்கம் தேவைப்பட்டதோ அப்போ வந்து வானொலி தான் என்னை வந்து மீட்டெடுத்து கொண்டு வந்திருக்கு. பல மாதங்கள் நான் வந்து காஷ்மீர் பார்டரில் இருக்கும்போது வேறு எந்த விதமான ஒரு லெட்டர் கூட ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி தான் வரும். ஆனால் கோவையிலோ தமிழ்நாட்டிலோ நடக்கக்கூடிய ஒரு செய்தி உடனுக்குடன் எனக்கு அங்கே தெரிய வந்தது என்பது வானொலியின் மூலமாகத்தான். அப்படி பார்க்கும்போது வானொலி வந்து எனக்கு ஒரு தேவதூதனாக தோன்றினார். ஏனென்றால் வீட்டில் என்ன நடக்குது, நம்ம ஊரில் என்ன நடக்குது, நம்ம தமிழ்நாட்டில், நம்ம கொங்கு நாட்டில், கோயம்புத்தூர்ல என்ன நடக்குதுங்கிறது வானொலி மூலமா, அதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, 6.75 மாநில செய்தி, அது வந்து அங்கேயும் வந்து ஒரு பர்டிகுலர் சேனல்ல வந்து ஆல் ஓவர் இந்தியா எல்லா இதுவும் வரும். லோக்கல் ப்ராட்காஸ்டாக இருந்தாலும் அந்த பர்டிகுலர் சேனல்ல வரும். அதுல கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து என்னால் மறக்க முடியாது.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானொலிக்கு 90 சிறப்பு தொடர். இன்று இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் CST சுவாமி அவர்கள் தன்னுடைய அனுபவ கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்.
1: வானொலி கேட்கறதுல உங்களுக்கு இவ்வளவு ஆர்வம் இருக்கு, அடுத்த தலைமுறை வந்து இதே மாதிரி வானொலியை வந்து ரசிக்கிறாங்களா?
0: அடுத்த தலைமுறை வானொலி அப்படிங்கறது வந்து முதல்ல வந்து AM ரேடியோ இருந்தது, அப்புறம் ஷார்ட் வேவ் வந்தது, அதுக்கப்புறம் FM ரேடியோ வந்தது. அது வரைக்கும் குடும்பத்துல கேட்டுட்டு இருந்தாங்க. இப்ப எப்ப இன்டர்நெட் வந்ததோ அதுல வந்து கொஞ்சம் ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்குன்னு நான் சொல்வேன். ஆனா இப்ப நான் வந்து நிறைய மாணவர்களுக்கு வழிகாட்டுதல் கொடுத்துட்டு இருக்கேன், தேசிய மாணவர் படை மாணவர்களுக்கும் மற்ற மாணவர்களுக்கும். இதுல இராணுவத்தில் தரைப்படை, கப்பல் படை, விமானப்படை மூணுலையும் சேர்றதுக்கு அதிகாரியா போறதுக்கு அவங்களுக்கு நான் வந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். அவங்களுக்குன்னு ஒரு செட் ரூல்ஸ் வச்சிருக்கேன். அவங்களோட ஸ்பீக்கிங் எபிலிட்டி, இங்கிலீஷ் எபிலிட்டி, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ், இத மூணையும் வந்து அவங்க பழகணும் அப்படின்னா பெஸ்ட் ஆப்ஷன், இவங்களை வந்து கம்பல்சரியா நான் வந்து நியூஸ் ஆன் ஏர் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண வச்சு காலையிலும் மாலையிலும் இங்கிலீஷ் நியூஸ் ஃபுல்லா கேட்க வைப்பேன். ஸோ இது வந்து இன்னும் என்னால முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து கொண்டு போயிட்டு இருக்கேன். நல்ல பலன் கிடைக்குது. ஆகாஷ்வாணி செய்திகளை அடிச்சுக்கிறதுக்கு வேற எந்த ஊடகமும் கிடையாது. ஏன்னா உண்மையை உண்மையாக அப்படியே கொண்டு போய் மக்களுக்கு சேர்ப்பது என்பது நமது ஆகாஷ்வாணி மட்டும்தான். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு சிவில் சர்வீசஸ்க்கோ வேற எந்த கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ ப்ரிப்பேர் பண்றாங்கனாலும் ஆகாஷ்வாணி நியூஸை தான் நான் வந்து சோர்ஸை எடுத்துக்க சொல்வேன். வேற எந்த சோர்ஸை விட முதல்ல இதை கேளுங்க. இதுல வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ட்ஸ் புது வைக்க அவங்களை வந்து நோட்புக் வச்சுக்க சொல்லுவேன். செய்தியை கேளுங்க. சில ஆரம்பத்தில் உங்களுக்கு புரியாம போகும், ஆனா கொஞ்சம் கொஞ்சமா புது வேர்ட்ஸ் உங்களுக்கு காதல விழுகும். அந்த வேர்ட்ஸை எப்படி அவங்க உச்சரிக்கிறாங்க, அந்த சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். தெரியாத வேர்ட்ஸை எழுதி வச்சு டிக்ஷனரியில பார்த்து அந்த வேர்டுக்கு மீனிங்கை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லுவேன். இது வந்து ஒரு மிக

0: மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இவங்க மேலே ஏற்படுத்தியிருக்கு. ஆங்கிலமே தெரியாமல் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஆகாஷ்வாணி மூலமா இன்று ஆங்கிலம் நன்றாக பேச கற்றுக்கொண்டு இராணுவத்தில் அதிகாரிகளாக இருக்காங்க.
1: கேட்கவே வந்து ரொம்ப பெருமையா சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆகாஷ்வாணி அதாவது வானொலிக்கு 90 அப்படிங்கறத பத்தி உங்களுடைய கருத்து?
0: வானொலிக்கு 90 அப்படிங்கறதே நம்ப முடியல. என்ன பொறுத்த வரைக்கும் வானொலி என்றும் 16. எவ்வளவோ மாற்றங்கள் நிகழ்ந்தாலும் வானொலி அதோட தாக்கத்தை மக்கள் மேல கண்டினியூஸா கொடுத்துட்டு தான் இருக்குங்க. எஸ்பெஷலி பார்க்க போனா ரூரல் ஏரியாஸ், கனெக்டிவிட்டி ஜாஸ்தி இல்லாத ஏரியால கூட எந்த விதமான என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் வழிவகை இல்லாத காடுகளாகட்டும் மலைப்பகுதிகளாகட்டும் கூடலூர் அதுலேருந்து தாண்டி இருக்கிற ஏரியாவுக்கும் நான் போகும்போது மக்கள் வானொலியை விரும்பி கேட்கறத நான் இன்னைக்கும் பார்க்குறேன். ஸோ வானொலி என்னை பொறுத்த வரைக்கும் 90 ஆச்சுங்கிறது என்னால் நம்ப முடியல. வானொலிக்கு எனது வணக்கங்கள்.
1: அகில இந்திய வானொலி 90 ஆண்டை கடந்து 100 ஆண்டும் எட்டப்போகிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷம் தரக்கூடிய

0: விரும்பி கேட்கறது நான் இன்னைக்கும் பாக்குறேன். சோ வானொலி என்னை பொறுத்த வரைக்கும் 90 வயசு ஆச்சுங்கிறது என்னால நம்ப முடியல. வானொலிக்கு எனது வணக்கங்கள்.
1: அகில இந்திய வானொலி 90வது ஆண்டை கடந்து 100வது ஆண்டும் எட்டப்போகிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லாருமே ரொம்பவே சந்தோஷம் தரக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். வானொலியை வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போறதுக்கு உங்களுடைய ஆலோசனைகள் அப்படின்னா என்னென்ன ஆலோசனைகள் வந்து நீங்க தருவீங்க?
0: சுருக்கமா சொன்னா வானொலிய மீடியாவின் மார்க்கண்டேயன் அப்படின்னு நான் சொல்லுவேன். வால்வ் ரேடியோல ஆரம்பிச்சு டிரான்சிஸ்டர் ரேடியோவுக்கு வந்து அதுக்கப்புறம் சேட்டலைட் ரேடியோவுக்கு போய் இப்ப மொபைல் ரேடியோ யுகத்துக்கு நம்ம வந்திருக்கோம். மற்ற எந்த மீடியாவுமே இந்த மாதிரி கண்டினியூஸான ஒரு ஸ்டெடியான வளர்ச்சியை பார்க்கல. திரைப்படங்கள்னா ஒரு லெவலில் திரைப்படங்கள் ஸ்டாப் ஆயிடுச்சு, டிவி வந்தது. டிவி வந்ததுக்கு அப்புறம் சேட்டலைட் டிவி வந்தது, அதுக்கப்புறம் இன்டர்நெட் டிவி, வெப் சீரிஸ், நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி வந்தது. ஆனால் அது எல்லாமே வந்து நம்ம உட்கார்ந்து நேரடியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு மீடியமா இருக்கு. வானொலி மட்டும்தான் நம்ம செய்யக்கூடிய எந்த வேலையானாலும் சைடு பை சைடாக வானொலியும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு அதுல இருந்துக்கிற செய்திகளையும் கிரகிச்சுக்கிட்டு நம்ம வேலையும் செய்யக்கூடிய ஒன்று. இன்னத்த நிலைமையில ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னா அது வானொலி தான். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இனிமேல் வானொலி மூலமாக எந்த விதமான நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அது எப்படியாவது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட போய் சேரணும், இளைய சமுதாயத்துக்கிட்ட சேரணும் அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பை நம்ம எடுக்கணும். அதுக்கு வந்து இதை இன்னும் அவங்களுக்கு பிடிச்ச ப்ரோக்ராம், அவங்களுக்கு உபயோகமாகிற ப்ரோக்ராம் இப்படின்னு அவங்களுக்கு பிடிச்சதா பார்த்து நம்ம கொடுத்தோம்னா வானொலி இன்னும் 100 என்ன 200 ஆண்டுகாலம் கூட இதே மாதிரியான ஒரு மீடியமா கண்டிப்பா இருக்கும். மற்ற எந்த மீடியம் சாதிக்காததையும் அகில இந்திய வானொலி ஆகாஷ்வாணி இன்னும் 200 ஆண்டுகள் ஆனாலும் சாதிக்க முடியும் என்று நான் நம்புகிறேன்.
1: இவ்வளவு நேரம் வானொலிக்கு 90 அப்படிங்கிற நிகழ்ச்சியில பல்வேறு வகையான அனுபவங்களை உங்களோடு வானொலிக்கு வந்து எந்த விதத்துல தொடர்பு இருந்தது, வானொலியை வந்து எப்படி அணு அணுவா நீங்க ரசிச்சீங்க அப்படிங்கறது உங்களோட பேச்சுல இருந்தே தெரிஞ்சது. நிலையத்தின் சார்பாக நன்றி, வணக்கம்.
0: ஆகாஷ்வாணிக்கு என்னுடைய ஆழ்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 சிறப்பு தொடரில் இன்று இடம்பெற்றது இந்திய ராணுவ தேசிய மாணவர் படை கோவை குழும தலைமையகத்தின் நிர்வாக அதிகாரி கர்னல் CST சுவாமி அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம். உடன் உரையாடினார் கீதா கைலாஷ். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா வெங்கடேசன். படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
3: பாட்டு கேட்கறதுனாவே எல்லாருக்குமே பிடிக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச பாட்டு நாமளே கேட்டு ரசிச்சா தனி சுகந்தானே. இந்த மாதிரி நீங்களும் கேட்டு ரசிக்கணுமா? தினமும் 1 மணியிலிருந்து 2 மணி வரை பாடல் உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மகிழுங்கள். இது உங்களுக்கான நிகழ்ச்சி. வழங்குவது ஆகாஷவாணியின் விவத் பாரதி தமிழகம் 102.3 மனங்களில் என்றென்றும் மகிழ்ச்சியான டம் டம் டம் கொண்டாட்டம்.

இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று சூரத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது நமது பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளதை எடுத்துரைப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டு மக்களின் கடின உழைப்பு மற்றும் சீர்திருத்தங்களுக்கு கிடைத்த வெற்றி இது என்றும் அவர் கூறினார். உலக அளவில் இதுவரை இல்லாத அளவிற்கு சவாலான சூழ்நிலை நிலவி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர், இவற்றை மக்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகளோடு இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் என்று தெரிவித்தார். பொருளாதார வளர்ச்சிக்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் சீர்திருத்த நடவடிக்கைகள் தொடரும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சர்வதேச அளவில் சவாலான சூழல் நிலவி வரும் போதிலும் நமது பொருளாதார வளர்ச்சி சீராக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். திரிபுராவை ஒட்டிய எல்லைப்பகுதியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். நாட்டின் வளர்ச்சியை உறுதி செய்வதில் பாதுகாப்பு முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். எல்லைப்பகுதிகளில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கு நவீன கருவிகள் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடந்த மாதம் 440,000 வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த துறை ஆண்டுதோறும் 23% வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் கீழ் தயாரிக்கப்படும் வாகனங்களுக்கு வரவேற்பு அதிகரித்துள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அந்தமான் தீவுகள் அருகே இயற்கை எரிவாயு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், ஸ்ரீவிஜயபுரத்தில் 3வது முறையாக இது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். ஏற்கனவே இப்பகுதியில் 2 இடங்களில் இயற்கை எரிவாயு கிடைப்பது உறுதி செய்யப்பட்டிருப்பதையும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இயற்கை பேரிடர் குறித்த அறிவிப்புகளை முன்கூட்டியே வழங்குவதில் வானிலை ஆய்வு மையங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று ஜம்முவில் மண்டல ஆய்வு மையத்தை திறந்து வைத்து அவர் பேசினார். ஜம்மு காஷ்மீர், லடாக் மற்றும் ஹிமாச்சல பிரதேசத்தில் வானிலை தகவல்களை முன்கூட்டியே வழங்குவதற்கு இந்த மையம் பெரிதும் உதவிடும் என்று அவர் தெரிவித்தார். வானிலை ஆய்வு மையங்களுக்கு அதிநவீன கருவிகளை மத்திய அரசு வழங்கி வருவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறினார். கைவினை கலைஞர்கள் உற்பத்தி செய்யும் பொருட்களுக்கு சர்வதேச அளவில் வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இதற்கென ஏற்றுமதி ஊக்குவிப்பு குழுமம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். இதில் 100க்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் அமெரிக்காவில் உள்ள வர்த்தக வாய்ப்புகளை பெறும் வகையில் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். கைவினை கலைஞர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு கிரிராஜ் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நாட்டின் 100வது ராம்சர் தலமாக ஜெய்பிரகாஷ் நாராயண் பறவைகள் சரணாலயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பலியாவில் உள்ள இந்த பறவைகள் சரணாலயம் பறவைகளை ஈர்க்கும் மையமாக உருவெடுத்துள்ளது. இந்த அறிவிப்பு குறித்து சமூக வலைதளத்தில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அரசு மேற்கொண்ட பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் பல்லுயிர் பெருக்கம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பசுமையான எதிர்காலத்தை உருவாக்கவும் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கேரளத்தில் ஒரு வருட கால சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு இயக்கம் நடத்தப்பட உள்ளதாக அம்மாநில அமைச்சர் திரு விஷ்ணுநாத் கூறியுள்ளார். கோவளம் கடற்கரை பகுதியில்

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.

0: சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி சுற்றுலாத்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். ஓராண்டு கால விழிப்புணர்வு இயக்கத்தை சுற்றுலாத்துறை நடத்த உள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். அசாம் அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. குவஹாட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அம்மாநில ஆளுநர் திரு லட்சுமண் பிரசாத் ஆச்சாரியா 12 அமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா மற்றும் பிஜேபியின் முக்கிய நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நேபாள வெளியுறவு அமைச்சர் திரு ஷிஷிர் கனால் 3 நாள் அரசுமுறை பயணமாக இன்று புதுதில்லி வந்துள்ளார். வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரின் அழைப்பை ஏற்று அவர் இந்த பயணத்தை மேற்கொண்டிருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இரு தலைவர்களும் நாளை புதுதில்லியில் பேச்சு நடத்த உள்ளதாக வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீப் ஜெய்ஸ்வால் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். நேபாளத்துடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்துறை ஒத்துழைப்பு விரிவடைந்து வருவதாகவும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்தார். இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடி தாம் நேசிக்கும் தலைவர்களில் ஒருவர் மட்டுமின்றி நெருங்கிய நண்பரும் ஆவார் என்று கூறினார். இருதரப்புக்கும் பலனளிக்கும் வகையில் இந்த வர்த்தக ஒப்பந்தம் இருக்கும் என்றும் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். இந்தியாவுடன் இணைந்து சுகோய் SU-57 ரக போர் விமானத்தை தயாரிக்க ரஷ்யா தயாராக உள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு விளாடிமிர் புட்டின் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பு சிறப்பாக உள்ளது என்று குறிப்பிட்டார். இலங்கையில் முதியோர் காப்பகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13 அதிகரித்துள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஒருவர் இன்று உயிரிழந்ததாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. பலத்த காயங்களுடன் 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக கூறிய காவல்துறையினர், இந்த விபத்து தொடர்பாக சம்பந்தப்பட்ட காப்பகத்தின் இயக்குநரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். ராஜஸ்தானில் புழுதி புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் 4 பேர் உயிரிழந்தனர். தோல்பூர், பரத்பூர் மற்றும் பில்வாரா மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் வீடுகள் இடிந்து விழுந்ததில் உயிரிழப்பு ஏற்பட்டதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. பிகானிரில் பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுந்ததாகவும், விடுமுறை என்பதால் உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை என்றும் காவல்துறையினர் தெரிவித்தனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர், ஜப்பானின் டக்கீரு யுசுகி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் பேட்ரிக், ஈக்வடாரின் டியாகோ ஹிடால்கோ இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவ்குமார் மீனா, குல்தீப் குமார் உள்பட 54 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் அடோஸில் அடுத்த மாதம் 9 தொடங்கி 12 வரை நடைபெறவுள்ளது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ முதலிடத்தில் உள்ளார். உலான்பட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 8 சுற்று முடிவில் அவர் 6.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடாவும், 57 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்ஸ்மின் லம்போரியாவும் முதலிடத்தை பிடித்துள்ளனர். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதில் பிரதமர் உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பயணியர் வாகன விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவுடனான வர்த்தக ஒப்பந்தம் விரைவில் இறுதி செய்யப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 7:25. திரைகானம் நிகழ்ச்சியில் சூரிய நமஸ்காரம் திரைப்படத்தில் இருந்து வரும் பாடல் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல் தேவாவின் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: நேரம் 7:30. நேர்கள் இனி கேட்கலாம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள வேலுமணி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். இன்னைக்கு

0: உலக சுற்றுச்சூழல் தினம். சூழல்ங்கிறது ஒருவரது வாழ்க்கை, பணி முதலியவற்றின் சூழ்நிலை. அதாவது மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் வாழும் நிலம், வளரும் நிலம், காற்று, நீர் போன்றவை உள்ளடங்கிய இயற்கை. இதைத்தான் சுற்றுச்சூழல்ங்கிறோம் அல்லது இயற்கை சூழல்ங்கிறோம். ஆனா இப்போ எல்லாரும் ஏதோ ஒரு சூழல்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அது எப்படி இருக்கு, வாழ்வதற்கு ஏற்றபடி இருக்கா, அல்லது வாழ்வதற்கு ஏற்ற வகையில நாம நல்லபடியா வச்சிருக்கிறோமா? இன்னைக்கு எல்லாம் மாறி போயிடுச்சு. வசதி வாய்ப்பு என்ற பேர்ல நாம தேவையானது தேவை இல்லாதது எல்லாத்தையும் வாங்கி குவிச்சு வச்சிருக்கோம். இவற்றால் நமது சூழல் சீர்கேடு அடைஞ்சிருக்கு. வண்டி, வாகனம், சாலை, தொழிற்சாலை, வளர்ச்சி என்ற பேர்ல கட்டிடங்கள்னு நிறைய அபிவிருத்தி பணிகள் செஞ்சு வச்சிருக்கோம். வேலுமணி ஐயா, இதன் காரணமா தட்ப வெப்பநிலையில் மாற்றம், சூழல்ல பாதிப்பு, நோய் நொடி வந்துருச்சு, மருத்துவமனைகள் பெருகிடுச்சு, செயற்கை சமாச்சாரங்கள் நிறைய உள்ள புகுந்துருச்சு, கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் மாறி போயிடுச்சு. சுற்றுப்புற சூழலையே மூணா பிரிக்கலாம், இயற்கை சூழல், தொழிலக சூழல், சமூக சூழல்னு. இயற்கை சூழல் அப்படிங்கிறது தண்ணீர், வெளிச்சம், நிலம், காற்று, வாழும் உயிரினங்கள் எல்லாம் சேர்ந்தது. தொழிலக சூழல்ங்கிறது மாநகரம், கிராமம், தொழிற்சாலைகள், அப்புறம் மனிதனை சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனையும் தான். மூணாவது சமூக சூழல் என்பது கல்வி நிறுவனங்கள், கம்பெனிகள், மற்ற சேவை நிறுவனங்கள் எல்லாம். சுற்றுப்புற சூழலின் எதிர்காலம் மிகவும் பயங்கரமான, ஆபத்தான நிலையில் இருக்கிறது. பழைய சூழல், புதிய சூழல்னு ரெண்டு விதமான சூழல் இருக்கு. வேறு விதமா இத வகைப்படுத்தி இருக்காங்க. பழைய சூழல்ல வாழ்க்கை என்பது சிரமமானதாகவும் எளிமையானதாகவும் இருந்திருக்கு. புதிய சூழல்ல, அதாவது இன்றைய காலகட்டத்துல, வாழ்க்கை நிம்மதியாகவும் சாதாரணமாகவும் வாழப்படுது. முன்னாடிலாம் சின்ன கொட்டகை, கூரை வீடு, ஓட்டு வீட்டுல மக்கள் வாழ்ந்தாங்க. அப்போ எந்த மின்சாதன பொருட்களும் இல்லை. ஆனா இப்போ சுகமான இடத்துல எல்லா விதமான மின்சாதன பொருட்களோடும் புதிய சூழல் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எப்போ ஒண்ணு புதுசா நமது வாழ்க்கையில உள்ள புகுதோ, அப்போ நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். ரெண்டையும் அனுபவிக்க தயாரா இருக்கணும். ஒன்ன கொடுத்தா தான் இன்னொன்னு பெற முடியும். வேலுமணி ஐயாவின் வாழ்க்கை புது சூழல்லையா, பழைய சூழல்லையான்னு நீங்க தான் தெரிவிக்கணும். கிராமத்துல இருக்கிறீங்க, நல்ல காத்து, நல்ல தண்ணி உறுதியா உங்களுக்கு கிடைக்கும். இருந்தாலும் பொதுவான ஒரு கருத்து, ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னால இருந்த சூழல் இப்போ இல்ல. புவி வெப்பமயமாகுதல், ஓசோன்ல ஓட்டை, பசுமையில்ல வாயுக்கள், காடுகளை அழித்தல், பாலைவனமாகுதல், உயிரியல் சமமின்மை, கழிவுகளை வெளியேற்றுதல்னு நிறைய சிரமங்களை நாமளே உருவாக்கிட்டோம். அதன் பலன்களை அனுபவிக்கிறோம். ஒன்னே ஒன்ன நினைவுல வச்சுக்கணும், காசு கொடுத்து எதையும் வாங்கி உபயோகித்தால் கட்டுப்படி ஆகாது. எல்லாத்தையும் இயற்கையா கிடைக்கிற மாதிரி செய்துக்கணும். உதாரணத்துக்கு சுவாசிக்கும் காத்து, குடிக்கும் தண்ணீர் போன்றவை இன்றைய தினத்துல ஓர் உறுதி எடுத்துக்குவோமா? நம்மால் முடிந்தவரை நாம் வாழும் சூழலுக்கு எந்த கெடுதலும் செய்ய மாட்டேன், செய்ய மாட்டோம்னு. சரிதானுங்களா? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.

0: காட்சி வீதியில் கவிதை உலா வர,
1: கற்பனை தேரினில் கனவுகள் வளம் வர,
0: இசையோடு ஓர் இனிய பயணம்.
1: இது 102.3
0: விவித் பாரதியின் தமிழ் பண்பலை.

0: நேரம் 7:35.
1: வணக்கம் இசை உள்ளங்களே,
2: பாட்டும் பயணமும்
1: தாளம் தந்த இதயங்கள் நினைவில் நிற்குமே. காற்றில் தவழ்ந்து கனிந்து நெஞ்சில் புதைந்ததே ஒரு பாடல்.
2: பாட்டும் பயணமும்
0: நேரம் 7:35, 35 நொடி. பாட்டும்

பயணமும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் நேயர்களே. பாட்டு என்பது நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு எப்போதும் உடன் வரக்கூடிய ஒரு அனுபவம் அப்படின்னே சொல்லலாம். நம்முடைய இன்ப துன்பங்களை நம்மோடு மட்டுமே பகிர்ந்து கொள்வதற்கு பாட்டை மட்டுமே நாம் நாடிக்கொண்டிருக்கிறோம். எப்பொழுதும் எந்த நேரமும் எல்லோராலும் ரசிக்கப்படுவது இசை பாடல். அந்த பாடலை பற்றிய நிகழ்ச்சி தான் பாட்டும் பயணம். எப்பொழுதுமே பாட்டோடு பயணப்பட்டு கொண்டிருக்கும் நாம் பாட்டும் பயணம் நிகழ்ச்சியில் ரொம்ப அழகான பாடல்களை மீண்டும் கேட்போம் நேர்களே. இணைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்று முழுமையான கொண்டாட்டத்தோடு. காற்றலையின் நேரலையில் நான் உங்களோடு ஆர்ஜே கனிமொழி.

பயணமும் நிகழ்ச்சி ரொம்பவே ஒரு அழகான பாடலோடு தொடங்கியது. பிரியமுடன் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பாடலோடு தொடங்கியது. ரவிசங்கர் எழுதிய பாடலது தேவாவின் இசையில் ஒலித்தது. நேர்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பாட்டும் பயணமும் வழங்கி கொண்டிருப்பது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு. பயணம் என்பது வெறும் இடமாற்றம் மட்டுமே கிடையாது, அது நினைவுகளுடைய சேகரிப்பு அப்படின்னே சொல்லலாம். பாடல்கள் என்பது வெறும் இசை மட்டும் கிடையாது, அது உணர்வுகளுடைய மொழி அப்படின்னே சொல்லலாம். இந்த இரண்டும் ஒன்றிணையும் போது நம்முடைய வாழ்க்கை பயணம் மேலும் மேலும் இனிமையாகிறது. இந்த பாட்டும் பயணமும் நிகழ்ச்சியில் அத்தகைய பாடல்களை தான் தொடர்ந்து நாம் இந்த நிகழ்ச்சியில் கேட்க போகிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடலும் அதே போல் ஒரு உணர்வை, ரொம்ப அழகான உணர்வை கொடுக்கும். கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திலிருந்து வருது ஹரிணி பாடிய பாடல். வைரமுத்து எழுதியது தேவாவின் இசையில் ஒலிக்கிறது. இணைந்திருங்கள், நெஞ்சம் நிறைந்திருங்கள். இது விவித் பாரதியின் தமிழ் பண்பலை 102.3.

0: जिनके पास कोई गारंटी नहीं है, सरकार खुद उनकी गारंटर बन रही है.
1: கடந்த 6 வருஷத்தில் பி எம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் சுமார் 75 லட்சத்திற்கும் மேல் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸுக்கு 17,800 கோடிக்கும் மேல் லோன் வழங்கப்பட்டது. கூடவே வட்டி சப்சிடி மற்றும் டிஜிட்டல் கொடுக்கல் வாங்கலில் கிட்டத்தட்ட 800 கோடிக்கும் மேல் கேஷ்பேக் மூலமாக உதவி செய்திருக்கிறது. இன்று நாட்டின் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அதில் 46% பெண்கள் தனது வியாபாரத்தை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கிறார்கள். பிரதமர் ஸ்வநிதியின் 6 ஆண்டுகள். உற்சாகம், மரியாதை, சுயமரியாதை.
2: பாட்டும் பயணத்தில் தொடர்வது. ஜோடி திரைப்படத்திலிருந்து வரக்கூடிய பாடல், உன்னி மேனன் மற்றும் ஜானகி இணைந்து பாடிய பாடல், வைரமுத்து எழுதிய பாடல். அந்த பாடலுக்கு இசை யார்? ரஹ்மான்.

பயணமும் நிகழ்ச்சியின் நிறைவாக வரக்கூடிய பாடல் அள்ளி தந்த வானம் திரைப்படத்திலிருந்து. ஹரிஹரன் மற்றும் எஸ் சித்ரா இணைந்து பாடிய பாடல், கவிஞர் அறிவுமதி எழுதிய பாடல், வித்யாசாகர் இசையில் ஒலிக்க வருகிறது. தொடரும் அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது பாட்டும் பயணமும் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு காற்றலையின் நேரலையில் இதுவரை உங்களோடு ஆர்ஜே கனிமொழி.

0: நேரம் 7:55. நேர்கள் இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் திரு தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
1: ஒருத்தன் வேகமா ஓடி வந்தான். ஏப்பா அப்படி தலை தெறிக்க ஓடி வர்றேன்னு கேட்டேன். பின்னாடி துரத்திக்கிட்டு வருது சார் அப்படின்னா. ஏதாவது நாய் துரத்திக்கிட்டு வருது போல இருக்கு அப்படின்னு நினைச்சு அவனுக்கு பின்னாடி பார்க்குறேன். கண்ணு கேட்டின தூரம்

0: எதுவுமே தெரியல. ஏன்பா எதுவும் உன்னை துரத்துறது மாதிரி தெரியலையேன்ன. நல்லா பாருங்கள் சார் அப்படின்னா பார்த்துட்டு தான் சொல்கிறேன் என்ன. இதோ பாருங்கள் சார், இதுதான் என்னை துரத்துது அப்படின்னு அவன் காட்டுறான். அவன் சுட்டி காட்டின இடத்துல பார்த்தா அங்கே அவனுடைய நிழல் தான் தெரியுது. என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி அவனை சந்தேகமாக பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அவன் விவரமாக பேசினான். சார், எனக்கு என் நிழலை கண்டா பிடிக்கிறதில்ல. எப்போ பார்த்தாலும் இது என்னையே பின்தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்குது. இதை என்னால் சகிக்கவே முடியல. இதை என்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள்லாம் பண்ணி பார்த்துட்டேன், முடியலேன்னா. அப்படி என்னென்ன முயற்சிகள் பண்ணினேன் அப்படின்னு கேட்டேன். அவன் என்னென்ன செஞ்சாங்கிறத விவரமாக சொன்னான். அவன் என்ன பண்ணியிருக்கிறான், ஒரு பெரிய குழியை தோண்டி அதில் தன்னுடைய நிழலை புதைச்சிருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மண்வெட்டி எடுத்துக்கிட்டு தோட்டத்து பக்கம் போயிருக்கான். ஆழமாக ஒரு குழியை தோண்டியிருக்கான், குனிஞ்சு பார்க்குறான். அந்த குழிக்குள்ளே தன்னுடைய நிழல் தெரியுது. ஆஹா, இதுதான் சமயம், நிழல் இப்போ குழிக்குள்ளே இருக்குது, மண்ணை போட்டு மூடிவிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் மண்ணை அள்ளி போட்டான். பார்த்தா இப்போ அந்த நிழல் அந்த மண்ணுக்கு மேலே வந்து நிற்கிது. இது ஏதுடா ரொம்பா போச்சு அப்படின்னு அவசரமாக மண்ணை வாரி போட்டு மூடி பார்க்குறான். குழி பூராவும் மூடி விட்டு பார்க்குறான், மறுபடியும் நிழல் மேலே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்குது. சரி, இதை வந்து குழியில் புதைக்க முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இதை இங்கேயே இப்படியே விட்டுட்டு ஒரே ஓட்டமாக ஓடி போடுவோம் அப்படின்னு நினச்சி எடுத்தான் ஓட்டம். அது காலை நேரம், இவன் மேற்கை நோக்கி ஓடிக்கிட்டுருக்கிறான். ஓடி ஓடி பார்க்குறான், நிழல் இவனை விட வேகமாக இவனுக்கு முன்னாடி ஓடிக்கிட்டுருக்கு. சரி, திரும்பி ஓடி பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படியே சடார்னு திரும்பி ஓட ஆரம்பித்தான். பார்த்தான், அப்பாடா நிழலை காணலை. கொஞ்சம் தூரம் ஓடி ஒரு இடத்துல நின்று அப்படியே சாவகாசமாக திரும்பி பார்க்குறான், பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்குது நிழல். இப்படி ஓடி வந்து தான் இங்கே நம்ம முன்னாடி நின்று தன்னுடைய அவஸ்தையை சொல்லிகிட்டு இருக்கிறான். இந்த நிழலை துரத்துறது அல்லது வெட்டி விடுறது இதுக்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறான். நமக்கு ஒன்றும் புரியல. அந்த நேரம் பார்த்து ஒரு பெரியவர் வந்தார். அவர்கிட்ட யோசனை கேட்டோம் என்ன செய்யலாம்னு. அவர் சொன்னார், இந்த பாருப்பா, நீ அங்கேயும் எங்கேயும் ஓடாத, அப்படியே கீழே படுத்துக்கொண்டார். அது நல்ல உச்சி வேலை, அவன் அப்படியே கீழே படுத்துக்கிட்டான். இப்போ அப்படி இப்படின்னு திரும்பி பார்க்குறான், நிழலை காணலை. அவன் இப்போ தான் நிம்மதியாக இருந்தான். இப்போ அந்த பெரியவர் சொன்னார், எல்லா மனிதர்களுமே இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் எனது அப்படிங்கிற ஆணவம் தான் அவங்கள துரத்திக்கிட்டு இருக்கு. அதை விட்டுட்டு ஓடணும்னு நினச்சாலும் அது முன்னாடி வந்து நிற்கிது. பரம்பொருளை நோக்கி ஓடுறப்போ இந்த ஆணவம் பின்னாடி வந்துவிடுது. பரிபூர்ண சரணாகதிங்கிற நிலையில் அது முழுசுமாக மறைஞ்சுடுது. தன்னை உணர்கிற வேலை அது. அந்த நேரம் மனிதனுக்கு விடுதலை உணர்வு ஏற்படுகிற நேரம் அது. அப்படிப்பட்ட சுதந்திர மனிதர்களாக எல்லாரும் மாறி போயிட்டாங்கன்னா இந்த உலகமே இன்பமயம் அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்தார் பெரியவர். நம்மால் ஒருத்தர் வேகமாக ஓடி வந்துக்கிட்டு இருந்தான், ஏண்டா அப்படி ஓடி வர்ற அப்படின்னு கேட்டார் எதிரில் வந்தவர். ஆசை துரத்துது, அதுதான் ஓடி வர்றேன்னா. உனக்கு என்ன ஆசைன்னு கேட்டார். எனக்கு ஒன்றும் ஆசை இல்லைங்க, என்னை எப்படியாவது பிடிச்சிடணும்னு போலீஸ்காரங்களுக்கு ஆசை. அந்த ஆசை இப்போ என்னை துரத்தி பின்னாடி வந்துக்கிட்டு இருக்குது. அதுதான் தப்பிச்சு வந்துக்கிட்டு இருக்கிறேன். குறுக்க நிற்காதீங்க சார், வழியை விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக ஓடி மறைஞ்சான்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டோம். வழங்கியவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி சீராகவும் வலுவாகவும் உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று சூரத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை தொடங்கி வைத்து அவர் பேசினார். ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.7% அதிகரித்துள்ளது நமது பொருளாதாரம் வலுவான நிலையில் உள்ளதை எடுத்துரைப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டு மக்களின் கடின உழைப்பு மற்றும் சீர்திருத்தங்களுக்கு கிடைத்த வெற்றி இது என்றும் அவர் கூறினார். உலக அளவில் இதுவரை இல்லாத அளவிற்கு சவாலான சூழ்நிலை

நிலவி வருவதாக குறிப்பிட்ட பிரதமர், இவற்றை மக்களின் ஒருங்கிணைந்த முயற்சிகளோடு இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் என்றும் தெரிவித்தார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க நாட்டு மக்கள் அனைவரும் உறுதியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தையொட்டி புதுதில்லி ஆகாஷ்வாணி வளாகத்தில் அன்னையின் பெயரில் மரம் நடும் இயக்கத்தின் கீழ் மரக்கன்றுகளை நட்டு வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நீர் சேமிப்பின் அவசியத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார். பேரிடர் காலங்களில் உயிர் சேதத்தை தவிர்ப்பதை முக்கியமான நோக்கமாக கொண்டு அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். இன்று சென்னையில் நடைபெற்ற பேரிடர் மேலாண்மை ஆணைய கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மாவட்ட நிர்வாகம் மற்றும் அவசர கால செயல்பாட்டு மையங்கள் 24 மணி நேரமும் பணியாற்றும் வகையில் தயார் நிலையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். மழைக்காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் இக்கூட்டத்தில் வலியுறுத்தினார். மேகதாது அணையை கட்டுவதற்கு மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தமிழக அரசு சட்ட ரீதியாக தடுத்து நிறுத்தும் என்று மாநில அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பான சட்ட ரீதியிலான ஆலோசனைகள் நடைபெற்று வருவதாக கூறினார். போதைப்பொருள் புழக்கத்தை முழுமையாக ஒழிக்க தாவேக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். திமுக கூட்டணியில்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்வதாக அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான திரு முத்தரசன் கூறியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாவேக அரசுக்கு தங்கள் கட்சி வெளியிலிருந்து ஆதரவு அளித்து வருவதை சுட்டிக்காட்டினார். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கடன் வாங்கித்தான் நிர்வாகம் செய்ய முடியும் என்றும் திரு முத்தரசன் தெரிவித்தார். தமிழகத்திலிருந்து மாநிலங்களவைக்கு ஒரு உறுப்பினரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் தாவேக கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சி சார்பில் திரு பிரவீன் சக்கரவர்த்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்தார். சட்டப்பேரவை செயலரிடம் அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தம் மீது நம்பிக்கை வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்திக்கும் முதலமைச்சர் திரு விஜய்க்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக திரு பிரவீன் சக்கரவர்த்தி சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ளார். கோவையில் அப்துல் கலாம் பெயரில் அரசியல் பயிற்சி மையம் தொடங்கப்படும் என்று பிஜேபியிலிருந்து விலகியுள்ள திரு அண்ணாமலை கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் காணொலி வாயிலாக இதனை தெரிவித்த அவர், புதிய அரசியல் இயக்கம் தொடங்கப்பட உள்ளதாக கூறினார். தாம் தொடங்கவுள்ள இந்த இயக்கம் அடுத்த தேர்தலில் போட்டியிடும் என்றும் அவர் தெரிவித்தார். கோவை மையத்தில் பயிற்சி எடுத்தவர்கள் வரும் தேர்தல்களில் போட்டியிடுவார்கள் என்றும் திரு அண்ணாமலை கூறினார். நீலகிரி கோவை மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்காசி, திருநெல்வேலி, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கன்னியாகுமரி மாவட்டங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக யோகாசன சாம்பியன் போட்டியில் இந்தியா 5 தங்கப்பதக்கங்களை வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் சீனியர் பிரிவில் அபய் பர்மனும் மகளிர் சீனியர் பிரிவில் ரித்து மண்டலும் தங்கப்பதக்கம் வென்றனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்ற ஆடவர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. பர்மிங்ஹாம் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஜப்பானின் டக்கேரு இசுகி இணை இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. அரையிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 7-6 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் பேட்ரிக் ஈக்வடாரின் டியாகோ ஹிடால்கோ இணையை வென்றது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. தேவ்குமார் மீனா, குல்தீப் குமார் உள்பட 54 பேர் இதில் இடம்பெற்றுள்ளனர். இப்போட்டி சீனாவின் அடோஸில் அடுத்த மாதம் 9 தொடங்கி 12 வரை நடைபெற உள்ளது. ஆசிய தனிநபர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் சவிதா ஸ்ரீ முதலிடத்தில் உள்ளார். உலன்பட்டாரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு 8 சுற்று முடிவில் அவர் 6.5 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார். இந்தியா தஜிகிஸ்தான் இடையேயான நட்புணர்வு கால்பந்து போட்டி இன்று நடைபெறுகிறது. குத்துச்சண்டை போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் மீனாட்சி ஹூடாவும் 57 கிலோ எடைப்பிரிவில் ஜெய்ஸ்மின் லம்போரியாவும் முதலிடம் பிடித்துள்ளனர். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

0: நேரம் 8:05. இனி கேட்கலாம் இசையும் நானும் நிகழ்ச்சி.
1: விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3. இசையும் நானும் நிகழ்ச்சியில் பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் உமா.
2: ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. 102.3 வித் பாரதி தமிழகம் நிகழ்ச்சி உங்களுக்காக வழங்கி வந்திருக்கிறது ஆர்ஜி உமா விஜயகுமார். எப்பவுமே சந்தோஷமா இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, உங்களால முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களையும் சிரிக்கிட்டே இருங்க. ஆல்ரைட், இசையும் நானும் நிகழ்ச்சியே கேட்க போறீங்க. தன்னோட வரிகளால மக்களை எல்லாம் வசீகரிப்பவர், வார்த்தைகளால பாடல்களுக்கு உயிர் கொடுப்பவர் யாருன்னு பாக்குறீங்களா? எஸ், இன்னைக்கு நம்ம கூட பாடலாசிரியர் மோகன் ராஜன் அவர்கள் வந்திருக்காங்க. நிறைய ஹிட் பாடல்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அவரோட பயணத்தை பத்தியும் அவர் பாடல்கள் எழுதுறதை பத்தியும் நிறைய விஷயங்கள் பேசி போறோம். வணக்கம்.
3: வணக்கங்க,
2: எப்படி இருக்கீங்க?
3: ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். நிகழ்ச்சியில நான் இருக்கிறது ரொம்ப எனக்கு பெருமை,
2: ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வருடங்களுக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம்.
3: ஏன்னா நான் இங்க வேலை செஞ்சிருக்கேன், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன்.
2: ஆமா,
3: இங்க இருந்தான போன ஒரு
2: நிகழ்ச்சியோட முதல்லயே சொல்லலாம். நம்மள மாதிரி ஒருத்தரா வந்து நம்ம கூடவே இருந்தவர் இப்ப வந்து திரையில மிக பிரபலமாயி அவரை வந்து செலிபிரிட்டியா இன்டர்வியூ எடுக்கிறதுல ரொம்ப பெருமையும் சந்தோஷமும் படுறேன்.
3: தாய் வீட்டுக்கு வந்தவர்.
2: ஆமா, அந்த ஃபீல். ஓகே, சொல்லுங்க. இப்ப வந்து பாடல்கள் இப்ப நிறைய ஹிட் பிலிம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க. நிறைய தொடர்ந்து ஹிட் சாங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும் போது நீங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய சேலஞ்ச் என்ன?
3: இப்படி நான் பார்ப்பேன், எப்படின்னா இப்போ மற்ற ஒர்க்குகளில் இல்லாத ஒரு சேலஞ்ச் இதில் இருக்குங்கிறனால தான் எனக்கு பிடிச்சது. இப்போ நீங்கள் சேலஞ்ச் சொன்னீங்க இல்லையா, இது வந்து ஒவ்வொரு பாட்டும் இப்போ யாஞ்சி வந்த டைமில் அது ஒரு 6 நமக்கு நிம்மதி கொடுக்கும். அது எல்லா இடத்துலையும் பாடும் இல்லைங்களா. இதுக்கப்புறம் என்னடா அப்படிங்கிற அந்த பயம் வந்துதான் அடுத்த படத்துக்கான எரிசக்தியா நான் பாக்குறேன். சோ சேலஞ்ச் இருந்துகிட்டே இருக்கணும், அதை பார்த்து பயப்படக்கூடாது. இப்ப யோசிச்சு பாருங்களேன், நாளைக்கு என்ன அப்படிங்கறத நம்ம முன்னாடியே யோசிச்சிட்டோம்னா நாளை என்பது பயம் இல்லைன்னு நான் நினைப்பேன். சரி, ஓகே, அதுக்கான விஷயங்களை நான் எப்பயுமே தயார்படுத்தணும்னு நான் நினைப்பேன். என்னைய வந்து வாழ்க்கை துரத்தக்கூடாது, அட்லீஸ்ட் நான் வாழ்க்கையை துரத்தணும்னு நான் நினைப்பேன். சில நேரம் முடியாம போலாம், பல நேரம் அது முடிஞ்சிருக்கு என்னால.
2: அதாவது சிம்பிளா சொல்லலாம், லைஃப்ல வந்து ப்ரிப்பரேஷன் சொல்லுவாங்க, எந்த ஒரு விஷயம் செய்யணும்.
3: ஆமா, எப்படி இதுக்கு ஆசைப்பட்டு தானே வந்தோம். இது இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிருப்போம், ஏதோ ஒரு வேலையை செஞ்சுட்டு தானே வந்திருப்போம். அப்ப இந்த வேலையை நம்ம உருப்படியா செய்யலாம் அப்படிங்கிறது தான் இது. நான் நிறைய இடத்துல நான் வந்து சில நேரம் வந்து நம்ம என்னமோ ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி நம்ம மனசு நம்மளை ஏமாத்தோம். ஆனா அது உண்மை, அது ஏமாத்துறது தான். ஆனா நம்மளை விட கஷ்டப்படுறவங்க எத்தனை பேரும் நம்ம பின்னாடி பார்க்கணும். எப்படின்னா இப்ப நான் வந்து ஒரு பாத்திர கடைக்கு போறேன், அங்க ஒரு பொண்ணு நிக்குது. எவ்வளவு நேரமா வேலை செய்வேன்னா 12 வேலை செய்யணுங்குது. அப்ப அதே பொண்ணா நான் நினைச்சு பாக்குறேன், இந்த வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருந்தா என்ன பண்ணுவேன் அப்படிங்கும் போது இதெல்லாம் ஒரு கஷ்டமா அப்படிங்கறது என்ன நான் மாத்திக்குவேன். என் மனசை நான் வந்து ஏமாத்த ஆரம்பிப்பேன். உலகத்திலே 2 மனிதர்கள் இருப்பாங்க, ஒன்னு மனசால ஏமாற்றப்படுகிறவர்கள், இல்ல மனசை ஏமாத்திக்கிட்டு வாழ்றோம். இந்த 2 கேட்டகரிகளுக்கு தான் எல்லாருமே அடங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன்.
2: கரெக்ட்.
3: சோ நாம எந்த இடத்துல இருக்கணுங்கிறதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்னு
2: நினைப்பேன். சூப்பர். ஆனா இப்ப நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ரொம்ப வெற்றி பெற்றுட்டே வந்தாங்க அப்படின்னா அந்த பிரஷர் அப்படிங்கறது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும், ஸ்ட்ரெஸ் லெவல் வந்து ஜாஸ்தி ஆயிடும். நான் நீங்க அதை தான் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன், பட் அதை ரொம்ப கூலா ஹேண்டில் பண்றீங்க.
3: இல்ல வரணும். ஆனா எப்படி நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஒரு பாடல் வெற்றி அப்படிங்கறத நம்ம மட்டுமே காலர் தூக்கி விட்டுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஒரு கவிதை வெற்றி அடையுது அப்படின்னா அது எல்லாமே ஆள் இருந்து அக்கு வரைக்கும் நம்மளுதுன்னு நினைக்கலாம். ஒரு பாடல் அப்படி இல்ல, ஒரு இசையமைப்பாளரோட பங்களிப்பு இருக்கு, ஒரு சிங்கர் இருக்காரு, ஒரு கேமராமேனோட விஷுவல் இருக்கு, டைரக்டரோட டைரக்ஷன் இருக்கு, இதெல்லாம் தாண்டி ஆக்டர் இருக்காங்க, எல்லாமே இருக்கும்போது அதுல நாம ஒரு சின்ன பார்ட்னு நான் நினைக்கும் போது அந்த பிரஷர் எனக்கு இருக்காது. இப்போ நீங்க ஒரு பெரிய ஸ்டாருக்கு பாட்டு எழுதும் போது அவர் முதுகுல நீங்க ஏறி சவாரி செய்றீங்க, ஆனா அவர் முதுகுல ஏறதுக்கான தகுதி, ஒரு குதிரை மேலேயே ஏறணும்னு வைங்களேன், அதை நம்ம ஓட்டுறதுக்கான தகுதி மட்டும்தான் நம்ம வளர்த்துக்கணும். அது அப்படி நான் பாக்குறேன். அந்த பிரஷரை நம்ம எடுத்துக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொல்லிடுறேன். தாரத்தைப்பட்டிக்கு பாட்டு எழுத போறேன். அப்ப ராஜா சாரை பார்க்கணும், நான் பாலா சாரை மீட் பண்ணணும். ரெண்டு பேருமே எனக்கு பயம். ஏன்னா நான் பார்த்து வளர்ந்த மிக பிரம்மாண்டமான ஒரு ஜாம்பவான்கள். அப்படி இருக்கும்போது இவங்களை பார்க்கும்போது எனக்கு என்னடா இது, இப்படி பயப்படக்கூடாது பயப்படக்கூடாதுன்னு ஒரு ப்ராக்டிஸ் பண்றேன். அப்ப ஒரு 2 அப்புறம் எனக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. இது வரைக்கும் நான் அவங்களை நிறைய இடத்துல பார்த்துட்டேன், முதல் முறையா அவங்க ரெண்டு பேரு கண்ணும் என்னைய பார்க்குது. எப்படி பாக்குது? ஒரு பாடலாசிரியரா பாக்குது. அப்ப நான் அதுக்கான தகுதியை வளர்த்துக்கணும், அதுக்கான பொறுப்பா இருக்கணும், நம்ம பயப்படக்கூடாது அப்படிங்கும் போது நீங்க நம்ப மாட்டீங்க. ராஜா சாரை பார்க்கும் போதும் சரி, அந்த வேலையில பாலாசாரை பார்த்துட்டு இருக்கும்போது நான் அவங்கள பார்க்கல, அவங்க ரெண்டு பேரும் என்னை பாக்குறாங்க, ரெண்டு பேரும் என்னைய பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை நான் மாத்திக்கிட்டேன். இது சில பேருக்கு தப்பா கூட இருக்கலாம். என்னன்னா அவங்க என்னை பாக்குறாங்கன்னு நினைக்கும் போது பயம் கூட வரலாம். ஆனா எனக்கு அது இந்த பார்வை மாத்தும் போது எனக்கு பயம் வரல. ஏன்னா நான் பார்த்தேன்னா பயந்துருப்பேன்.

0: அவங்க என்னை பார்க்குறாங்கும் போது எனக்கு ஒரு பொறுப்பு வந்துச்சு. அதனால் பார்வையை மாற்றிக்கலான்னு நான் சொல்ல
1: வரேன். ரொம்ப சிம்பிளாக வந்து ஒரு சின்ன மோட்டிவேஷனல் இது வந்து கொடுத்தீங்க. வாழ்க்கையை வந்து எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நிறைய பேருக்கான ஒரு விஷயம், வாழ்க்கையை நம்ம பார்க்குற விதம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலையோ அப்படின்னு நிறைய நேரங்களில் தோணும். பட் நல்ல விதமாகவும் பார்க்குறாங்க. பட் நம்ம எந்த விஷயத்துமே எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப கூலாக அழகாக சொல்லிட்டீங்க.
0: இல்லை எனக்கு நடந்தது, நான் வந்து எனக்காக நான் வந்து ஒரு தேர்வு வச்சு நானே அதில் ஜெயித்தேன். நீங்க தாரதப்பட்டில் அந்த பத்தன்னா பத்தன்னா

0: பதினஞ்சு வருஷத்துல நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போது இருந்த ஆடியன்ஸுக்கும் இப்ப இருக்கிற ஆடியன்ஸுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க?
1: ஆடியன்ஸ் மாறல, ஆடியன்ஸ் கேட்க அந்த மீடியம் மாறிடுச்சு. இப்ப முதல்ல பாத்தீங்கன்னா எஃப்எம்ல வெயிட் பண்ணணும் அந்த பாட்டுக்கு, நீங்க ஒன்னு எழுதி போடணும் இல்ல போன்ல கேட்கணும், இப்படி இருந்தது. இன்னும் அதுக்கு முன்னாடிலாம் போட்டீங்கன்னா ரொம்ப சுத்தம், அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை தான் நம்ம கேட்கணும், கரெக்டுங்களா? இல்லைன்னா தியேட்டர்ல தான் அந்த பாட்டை பார்க்க முடியும். அப்போ நான் 2009 வரேன், அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா எஃப்எம்லையும் எந்த பாட்டு ஹிட் ஆகுதோ அதுதான் பெரிய வெற்றி பாடலாக கருதப்பட்ட காலம். அப்புறம் டிவியில் வர்றது இதெல்லாம், அதுக்கப்புறம் அப்படியே 2016 அப்படியே 20 தொடும்போது எத்தனை மில்லியன் அப்படிங்கிற ஒரு நம்பர் கேம்குள்ளே போயிட்டோம். சில உனக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலனாலும் சரி, பாரு எத்தனை பேர் பார்த்துருக்கா, 100 மில்லியன் பேர் பார்த்துருக்கான், உனக்கு பிடிக்கலையா அப்படிங்கிற சண்டையெல்லாம் வர ஆரம்பிச்சது. இது வந்து என்னன்னா ஆர்கானிக்கா இருக்கா இல்லையாங்கிறத தாண்டி இது இந்த மீடியா செய்யற வேலை தான், ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப நாம டீனேஜரா இருந்தாலும் நாம இந்த இதுக்குள்ள சிக்கிக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா நான் எதுல நான் வந்து கன்சியூம் பண்றேனோ அதைத்தான் நான் பெருசா பார்ப்பேன் இல்லைங்களா. எனக்கு வந்து டிவியில வந்து நான் வந்து ரேடியோல கேட்ட காலங்கள் பொற்காலமா தெரியலாம், ஆனா இப்ப நான் அதை பேசிட்டே இருந்தேன்னா கிரிஞ்சாயிரும். அந்த வார்த்தை இப்ப அதிகமா வருது இல்லையா. மீடியா எப்பயுமேங்க, இப்ப வந்து இன்ஸ்டா ஃபேஸ்புக் இல்லைன்னா அதே மக்கள் இப்பயும் இருப்பாங்க. அதனால மக்கள் மாறவே மாட்டாங்க. மீடியா மாறினதுனால இப்போ ஓவர் கன்சியூம் ஆயிடுச்சு. நீங்க விருப்பம் இல்லைனாலும் போன் எடுக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரீல் தான் பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் ஸ்வைப் பண்ண ஸ்வைப் பண்ண உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. அப்ப நீங்க வந்து என்னன்னா இதுக்கு இது ஆரம்பிச்சோன்னு ஒன்னொரு கழிச்சு யோசிப்பீங்க, கரெக்டா? சோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பக்க உங்க உள்ளங்கைக்கு வந்துருச்சு எல்லாமே. அப்ப கண்ட்ரோல் நாம எடுத்துக்கணும். அது இல்லாதனால மக்கள் எல்லாம் வந்து அது அதிகமா பாட்டு போறதுனால இப்ப வியூஸ் வச்சு வந்துருச்சு. அப்ப என்னன்னா சரி ஓகே, ரீல்ஸுக்கு பாட்டு எழுதுறது, ஷார்ட்ஸுக்கு பாட்டு எழுதுறது, இதுல எப்படியாவது ஹிட் ஆகணும் அப்படிங்கிற காலகட்டம்லாம் வரும்னு நான் எதிர்பார்க்கல. அது கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கு, ஜாலியாவும் இருக்கு. இப்ப நீங்க ரீசெண்டா வித்லவ்ல வந்து காதல் கதை அப்படிங்கிற பாட்டை ரெண்டு பேரும் படிச்ச டைம், காலேஜ்ல இருந்த டைம், இப்ப கல்யாண டைமுக்கு பொருத்தி அந்த பாட்டை எடிட் பண்ணி போடும்போது பரவாயில்லையே, இதுவும் கொண்டாடுறாங்களே, டேஸ்ட் எல்லாம் மாறல, அதை வெளிப்படுத்துற விதம் தான் மாறி இருக்கு. முதல்லாம் அப்படி இல்லைங்க, ஒரு அம்மாவுக்கு லெட்டர் போட்டு காத்திருந்த காலம்லாம் இப்ப தேவையில்லையே. கால் பண்ணி நல்லா இருக்கே இல்லையாமா, அவன் ரொம்ப உணர்வுபூர்வமா கேக்குறானோ இல்லையோ அட்லீஸ்ட் போன் பண்ணி டக்குன்னு கேட்டுறான், அதனால அந்த ஃபீலே இல்ல. அந்த ஒரு அம்மா ஏதாவது ஆயிருக்குமோ அந்த பதட்டமே இல்ல, இருப்பா போன் பண்ணி கேட்டுறேன். இப்ப வெயிட்டிங்ல வந்தாவே அதையே தாங்க முடியல அவனால, என்ன வச்சோ தெரியலையே அப்படின்னு. அம்மா ரெண்டு முறை போன் எடுக்கலன்னா பயப்படுறான். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறது காரணம் என்னன்னா உடனே அவனுக்கு நடந்துடணும் அப்படி இருக்கிறது தான் பிரச்சனை நான் பாக்குறேன். அதனால மக்கள் வந்து அந்த மீடியா இருக்கிறதுனால வசதி எல்லாம் இருக்கிறதுனால இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதுன்னு நான் பாக்குறேன். ஆனா நான் அதை பாசிட்டிவாவும் பாக்குறேன், நிறைய டேலண்ட்ஸ் வெளியே வராங்க. இல்லைன்னா இப்ப இவ்வளவு பேர் வந்திருப்பாங்களா அப்படிங்கறத நான் பாக்குறேன். திடீர்னு பார்த்தா ஜாலியா அது எதோ பேசுறாங்க, அவங்களாம் ஃபேமஸ் ஆகும்போது கொஞ்சம் காண்ட் ஆகுது. ஆனா பரவாயில்ல, சரி ஏதோ ஒன்னு பண்ணட்டும், மக்களுக்கு ஏதோ என்டர்டைன்மெண்ட் தேவைப்படுது அப்படின்னு நினைச்சுக்கிறேன்.

0: தமிழாசிரியர் மோகன் ராஜனன் ஒரு சிறப்பு சந்திப்பு 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: இப்போ வந்து மோகன் ராஜனை பத்தி நான் சொல்றதை விட மோகன் ராஜன் தன்னோட பயோகிராபிய அவர் அப்படியே ஸ்டார்டிங்ல இருந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணாரு, இப்ப எங்க இருக்காரு அப்படிங்கிற வரைக்கும் அப்படியே ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா ஒரு சின்ன பயோகிராபி ஸ்டோரி சொல்ல முடியுமா?
2: உமா, நான் வந்து மேக்கலாங்கம்பட்டிங்கிற கிராமம் தான். அங்கிருந்து வந்து 2000 வந்தேன். 2000 அதாவது ஜூலை 23rd 2000 ஒரு 5:30 இருக்கும். ஒரு எல்ஐசிக்கு முன்னாடி வந்து இறங்குறேன். ஸோ ஏன் அதை ஞாபகமாக சொல்கிறேன்னா, அது இன்றைக்குமே மறக்க முடியாதது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நான் எப்போ சென்னைக்கு வந்தேன்னா எல்ஐசி பில்டிங் எல்லாருக்கும் பெருசாக தெரிஞ்ச காலகட்டத்திலேயே நான் வந்துட்டேன்னு சொல்லுவேன். அது க்யூட்டாக, அது அப்போ பெருசாக இருந்தது. இப்போ மற்ற பில்டிங்லாம் பெருசானதுனால அது சின்னதாகிடுச்சு. இப்பயும் நான் வந்து பிலால்கோ இல்லை வேற எங்கேயோ டீ சாப்பிட போகும்போது நான் அந்த இடத்துல நின்று பார்த்துட்டு எல்ஐசியை பார்த்து பரிதாபப்பட்டு வருவேன், ரொம்ப குட்டி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்னோட பர்சனல். அப்போ அதுக்கப்புறம் அங்கேருந்து ட்ராவல் ஆகி ஒவ்வொரு நிறையா உள்ள வந்து 2009 வந்து எனக்கு ஒரு யாதுமாகின்னு ஒரு படம் கிடைக்குது. அப்புறம் அதுலேருந்து ஒரு ஈசனில் அந்த எல்லாம் பெரிய ஹிட்டான வந்த நம்ம அப்படிங்கிற ஒரு பாடல் வாய்ப்பு கிடைக்குது. அது பெரிய ஹிட் ஆகுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பாடல் பயணம் தொடங்கி அப்புறம் சசிகுமார் அவர் தான் என்னை ஒவ்வொரு படத்துக்கும் கூட்டிகிட்டு போய் இது பண்ணார். அது நன்றி கடன் எப்பயுமே தீர்க்க முடியாது, ஆனால் அது தீர்க்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. கொஞ்சம் ஒரு அவர் 100%னா நான் ஒரு 10% திருப்பி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. டூரிஸ்ட் ஃபேமிலியில் அந்த ப்ரொடியூசர் என்னோட ஃப்ரெண்டு எம்ஆர்பி என்டர்டெயின்மெண்ட்டும் மில்லியன் டாலர் யுவராஜ் எம்ஆர்பி மகேஷ் அவங்ககிட்ட நான் அந்த படம் சசிகுமார் நடிக்கிறான்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு நன்றி கடன் இருக்குது. இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும், இதுக்கு என்ன வேலைமா செய்யலாம், ஏன்னா என்னைய உருவாக்கணும் ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி அதுக்கு நாங்கள் வேலை செஞ்சோம். அதை நான் வந்து சக்ஸஸ் மீட்லேயும் சொன்னேன். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. இந்த சினிமா எனக்கு கொடுத்த ஒரு பெரிய பொக்கிஷமான படமாக அதை பார்க்குறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குட் நைட்லேருந்து தான் எனக்கும் ஷான் டோல்டனுக்கு ஒரு காம்போ அமைஞ்சது. நானும் ஷான் மோகன்ராஜன் ஷான் டோல்டன் அப்படிங்கிற ஒரு காம்போ லவ்வரில் சூப்பராக ஒர்க் ஆச்சது. அப்புறம் லப்பர் பந்து. ஸோ இப்படிலாம் ஆகிட்டு இருக்கும்போது இப்போ நிறைய படங்கள் நான் பண்ணிகிட்ருக்கேன். நான் அதுவும் வந்து ஸ்டார் படங்களை விட நாங்கள் பண்ணுற படம் வெற்றியால் பெரிய படமாகணுங்கிற ஒரு வேகம் எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக அது இன்னும் இப்போ வரப்போகிற படங்கள் 100 சாமியாக இருக்கட்டும், கான் சிட்டியாக இருக்கட்டும், கட்டா குஸ்தி 2 இருக்கட்டும், கண்டிப்பாக அது ப்ரூவ் பண்ணணும் நான் நம்புகிறேன். கொஞ்சம் வெயிட்டிங். 3 மாதத்துக்கு முன்னாடி வந்த வித் லவ் கூட பெரிய ஹிட் ஆச்சு. அதுவும் நானும் ஷான்டோலும் பண்ணதுதான். இந்த சினிமா வந்து ஒரு பெரிய எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கு. நான் ஓன ஓட்டத்துக்கு நான் தான் என் மனைவி கிட்ட சொல்லுவேன், ஊர்லேருந்து வந்து வந்த மோகனுக்கு இந்த வெற்றி ஓகே, ஆனால் இங்கே வந்து ஒரு 20 வருஷம் கஷ்டப்பட்ட மோகனுக்கு இந்த வெற்றி கொஞ்சம் கம்மி தான், இன்னும் ஓடலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன்.

0: நீங்க வந்து இந்த காலேஜ் டேஸ் படிக்கும் போது இந்த கவிதைகள் எல்லாம் எழுதுவீங்களா? அதுல இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க பாடல் ஆசிரியர் ஆகணும், அதை நீங்க சின்ன வயசுல டிசைட் பண்ணிட்டீங்களா?
1: பிளஸ் டூல வந்து அப்பதான் ஆரம்பிக்குது அந்த வியாதி. எனக்கு கவிதை எழுத தெரியாது. அப்ப என் அசோக்னு என் ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் பயங்கர கவிதை எழுதுவான். எனக்கு அந்த எழுதுற வேகமே அவனுக்கு பிடிக்கும். என்னடா இப்படி எழுதுற அப்படின்னு சொல்லுவான். நான் ரொம்ப நல்லா படிப்பேன். அந்த ரங்கா படத்துல ரஜினியும் வில்லனும் மாறுற மாதிரி அவன் ப்ரொஃபஸர் ஆயிட்டான், இப்ப நான் பாடலாசிரியர் ஆயிட்டேன். அது எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா நான் வந்து நானா வாய்க்கு வந்ததை உளறி கம்போஸ் பண்ணி பாட்டு பண்ணுவேன். எனக்கு அந்த ஒரு திறமை இருந்தது. அப்ப அதுல இருந்து அப்படியே ஃபார்ம் ஆகி ஏதோ ஒரு நம்பிக்கையில சென்னைக்கு வந்துட்டேன். குருட்டு நம்பிக்கை தான். அது என்ன தைரியம்லாம் எனக்கு தெரியாது. ஒருவேளை ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு ஒரு லேட் ஆயிருந்ததுன்னா நான் வந்து பயந்துருக்கலாம். ஆனா இங்க வந்துதான் மெட்டுக்கு பாட்டு எழுதணுங்கிற ஒரு வித்த இருக்குது அப்படிங்கறத இங்க கத்துக்கிட்டேன். எனக்கு அது ஒரு பெரிய போராட்டமாவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கவிதை எழுதலாம் ஆரம்பிக்கிறேன். ஓ இதுலயும் நமக்கு பரிச்சயம் வேணும்னு சொல்லிட்டு இப்பதான் ஒரு மூணு புத்தகம் எழுத போறேன்.

0: தான் போட போறேன்.
1: ஓகே,
0: சோ எல்லாமே எனக்கு உல்டாவா பார்த்திருக்கேன். இந்த ரூட் நமக்கு வேணாண்டா, ஃபர்ஸ்ட் ஜெயிச்சிடலாம், அப்புறம் வந்து இலக்கியத்தை காப்பாத்தலாம், முதல்ல நம்மளை காப்பாத்திக்கலாம் அப்படிங்கிற இடத்த நான் அங்கதான் எடுத்தேன். என்னை சார்ந்த நண்பர்கள் நிறைய பேர் புத்தகம் போட்டுட்டு, அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா புத்தகம் போட்டுட்டா பாட்டு எழுதலாம்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, புத்தகம் அது ஒரு பெரிய பிளஸ் தான், ஆனா அதை தாண்டி மெட்டுக்களை நம்ம வார்த்தையை அடுக்கிறது இருக்குல்ல, அது ஒரு பெரிய வித்தை. அதை நம்ம கத்துக்கணும், அந்த சுச்சுவேஷனுக்கு பாட்டு எழுதி ஆகணும், அது கேட்சியா இருக்கணும், எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருக்கு. சில நேரம் பாத்தீங்கன்னா டியூன் எதுவும் ஸ்பார்க் ஆகாது இசையமைப்பாளருக்கு, அப்ப நம்ம ஏதாவது வரி சொல்லணும், இல்லனா அவரு ஏதாவது ரெண்டு லைன் டியூன் சொல்லுவாரு, அதுக்குள்ள நம்ம இது நல்லா இருக்கா இல்லையான்னு செக்அப் பண்றதுக்கு நம்ம பாட்டு எழுதணும். சோ இவ்வளவு எல்லாம் இருக்குங்கிறது அப்ப போக போக கத்துக்கிட்டது.
1: ஓகே, பட் உங்க வீட்ல அலோ பண்ணிட்டாங்களா?
0: அவங்களுக்கு எதுக்கு போறேனே தெரியாது, முதல்ல சினிமாவுக்கு போறான் அப்படிதான் தெரியும், இல்ல என்னென்ன சிச்சுவேஷன் எல்லாம் தெரியாது. எங்க அம்மா கிட்ட நான் கேட்டேன், ஒரு வருஷம் கழிச்சு ஊருக்கு போகும்போது கேட்டேன், எப்படிமா நம்பி விட்ட, நீ எப்படியும் ஒரு மாசத்துல வந்துருவேன்னு நினைச்சேன். ஏன்னா நான் வந்து வீட்டுல வேலை சொன்னா ஏதாவது வேற வேலை, ஐயோ எனக்கு கை வலிக்குது கால் வலிக்குன்னு சொல்ற ஆளு, சோ அதனால நீ வந்துருவ அப்படின்னு நான் நினைச்சேன், ஆனா நீ வரல.
1: வாழ்ந்து கட்டிட்டீங்க. இப்ப நீங்க சொன்னீங்கல்ல மிட்டுகளுக்கு பாட்டு எழுதுறது, சில நேரங்கள்ல மிட்டு டியூன் அமையல அப்படின்னா அது வரிகள் கேட்பாங்க. இப்ப ஏன்னா அந்த சிச்சுவேஷன் இருக்கணும், இப்ப படத்துல வந்து அவங்க சிச்சுவேஷன் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அந்த சிச்சுவேஷனை நீங்க கேட்ச் பண்ணிருக்கணும், அதுக்கான பாடல் வரிகள் எழுதணும், அந்த டியூனுக்கு எழுதணும் போது எப்படி அது சாத்தியமாகுது?
0: அது எப்படி நடக்குதுன்னு சொல்ல முடியாது, சொல்ல முடியாதுன்னா தெரியாது, யாருக்குமே சொல்ல தெரியாது. இப்ப இது எப்பயுமே அடுத்து என்ன அப்படிங்கிறது தான் ஒரு இப்ப கிரியேட்டருக்கு நடக்கிற பிரச்சனையே. சில்லாஞ்சிரிக்கி அப்படிங்கறத வந்து ஒரு வார்த்தையா அங்க போட்டு அதுல இருந்து ஒரு பாட்டு ஆரம்பிக்கிறோம், டக்கு டக்குன்னு நீங்க ஒரு 20 நிமிஷம் அந்த பாட்டு போன்லயே உருவாகுது. நானும் வந்து வேற ஒரு இடத்துல இருக்கேன், அவரு வேற ஒரு இடத்துல இருக்காரு, நாங்க போன்லயே அந்த பாட்டை கம்போஸ் பண்ணிட்டோம். அவரு ஷான் வந்து சொல்றாரு, ஐயா இப்படி போலாம் அப்படி போலாம்னு சொல்லிட்டு, சூப்பர் அவ்வளவுதான் லாக் அப்படின்னு சொல்லிட்டு சரணத்துக்கு நாங்க லிரிக்ஸ் எழுதுறோம், ஒன்னு சுத்தி அது வந்து லிரிக்ஸ் எழுதிட்டு அப்புறம் அடுத்த நாள் மத்தியானம் கால் பண்றாரு, அதுக்கு போன்லயே எல்லாத்தையும் கம்போஸ் பண்ணி நேர்ல வந்து ரெக்கார்டிங் போதோ இல்ல அதுக்கு முத நாள் ஒரு மீட் பண்றோம். அப்படி உருவான பாடல்களும் இருக்கு. எனக்கு வந்து அந்த மூடு தான் ரொம்ப முக்கியம், அந்த ஸ்பார்க் ஆகி அந்த ஒர்க் பண்ற இடத்துல அந்த வேகம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ரொம்ப முக்கியமா நான் பாக்குறது. சில பேர் எப்படின்னா டியூனை கொடுத்துருவாங்க, அந்த டியூனுக்கு ஒரு நாள் மூணு நாள் நாலு நாள் கூட எடுத்து பாட்டு அனுப்புறது. இப்ப நிவாஸ் கே பிரசன் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பக்காவா டியூன் கொடுத்துருவாரு, அந்த டியூனுக்கு கரெக்டா துல்லியமா வாங்குவாரு. அவர் வந்து கொஞ்சம் இப்படி அசையக்கூடாது, அவர் அசையக்கூடாது, அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்ட் வாதியாரு. அவர்கிட்ட பாட்டு எழுதுறது ஒரு பெரிய சேலஞ்ச், ஒவ்வொருத்தருமே ஒரு ரகம். சோ எனக்கு என்ன மிஸ் ஆயிட்டே இருக்கு, ரஹ்மான் சார் தான், அவருக்கு சீக்கிரம் எழுதணும்.
1: சீக்கிரமா எழுதுவீங்க, அடுத்த வாட்டி இன்டர்வியூ வரும்போது லாஸ்ட் டைம் சொன்னேன் இந்த வாட்டி எழுதிட்டேன் அப்படின்னு நீங்க
0: சொல்லணும். அது மட்டும் தான் மிஸ் ஆயிட்டே இருக்கு.
1: இப்போ நீங்க எத்தனை நாள் எடுப்பீங்க? இப்போ வந்து பாட்டு வந்து ஒரு போன்லயே கம்போஸ் பண்ணீங்க, இது மேக்ஸிமம் எல்லா பாட்டுக்கும் இந்த மாதிரி சாத்தியம் இருக்கா?
0: உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், இப்ப நேத்து நம்ம இந்த இன்டர்வியூ பண்ணிருக்கணும் கரெக்டா?
1: ஆமா,
0: நேத்து ஏன் வர முடியலன்னா ஒரு கம்போசிங் மாட்டிட்டேன் உங்ககிட்ட சொன்னேன். அது நாங்க ஒரு மணிக்கு போனோம், 3:30 முடிச்சிட்டோம் பாட்டோட. ஆனா அவர்கிட்ட அடுத்த பாட்டுக்கு உட்காந்து பேசுனதுதான் 4 மணி நேரம். சோ இப்படியும் நடக்கும், சில பாட்டுக்கு உட்காந்து 4 சிட்டிங் உட்காந்தோம், தேன் சுடரை பாட்டுக்கெல்லாம் 4 முறை உட்காந்தோம். சோ இப்படியும் நடக்கும், ஒரு டைம்ல ஒரு தேன் சுடரின் வார்த்தை பிடிப்போம், இல்லைன்னா ஒரு ஹம்மிங் வரும், இந்த மாதிரியும் நடக்கும் சில நேரம் நடக்கும். ஆனா இப்ப எப்படின்னா எனக்கும் ஷாண்டோலனுக்கும் நாங்க உட்காருவோம், எந்திரிக்கும் போது பாட்டோட தான் எந்திரிப்போம். இப்ப அப்படிதான் நடந்துட்டு இருக்கு, அந்த மேஜிக் வந்து கண்டினியூ ஆகணும்.
2: கேட்கலாம் 102.3 வித் பாரதி தமிழ் FM. ஸ்டே டியூன்ட்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாளை இரவு 8:05 எனக்குள் நான்.
1: அப்போல்லாம் வந்து மேடை நாடகங்கள் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒய்ஜிபி சார், மௌலி சார், மனோகர் சார், வி கோபாலகிருஷ்ணன் சார், விசு சார், கோமல் சார், விசு சார், இந்த ரெண்டு பேர் தான் அவர் எனக்கு சொன்னார். இந்த ரெண்டு ட்ரூப்பில் ஏதாவது நீ போய் ஜாயின் பண்ணு, நீ வந்து கொஞ்சம் அதுலேயே வரும்போது கேபி சார் கண்ணில் நீ படணும், பட்டேன்னா நீ ஆட்டோமேட்டிக்காக நீ வரலாம். அப்படி தான் நீ வரதில் வந்து கொஞ்ச நாள் நீ வந்து இந்த ஃபீல்டில் நிற்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவர் தான் சொன்னார்.
0: நடிகர் பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி, கேட்க மறந்துடாதீங்க. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
2: ஆக்சுவலி இப்ப சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம அப்டேட்டடா இருக்கணும்ல. ஏன்னா லிரிக் ரைட்டர் அப்படின்னும் போது ஏன்னா நிறைய பாடல்களை இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்கான வேர்ட்ஸ் போடணும் எல்லாமே, அதுக்கு நீங்க உங்களை எப்படி அப்டேட் பண்ணிக்கிறீங்க?
3: இந்த ட்ரெண்டிங் அப்படிங்கிறதே நம்மளை ஏமாத்திக்கிற வேலை தான். ஆனால் இப்பயும் பார்த்தீங்கன்னா நல்லா ரொம்ப குவாலிட்டியான பாடல்லாம் ஹிட் ஆகுது. இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பீட் சாங்கும் ஹிட் ஆகுது, எல்லாமே ஓகே. அது ஒரு மாதிரி எல்லா கேட்டகரிக்கும் இப்போ இடம் இருக்குது, அப்படி தான் நான் பாசிட்டிவாக தான் பார்க்குறேன். சில நேரம் சில டைரக்டர்ஸ் எனக்கு புது வார்த்தை வேணும்பாங்க, சில டைரக்டர்ஸ் புது வார்த்தைலாம் வேணாம் எனக்கு கனெக்ட் ஆகணும்பாங்க, அந்த கேட்டகரியும் இருக்காங்க. எந்த பாட்டு ஹிட் ஆகும் எதுன்னு தெரியவே தெரியாது, எந்த ரூட்ல எடுத்து போகணும்னு யாருக்குமே தெரியாது. இன்ன வரைக்குமே சொல்லு, இப்ப கண்ணதாசன் ஐயாவே இப்ப இருந்தா கூட அதைத்தான் சொல்லுவார், எப்படி எந்த மாதிரி போகணும்னு தெரியாது. என்ன பிரச்சனை, நாம இப்ப வந்து மீடியா இந்த இன்ஸ்டா இதெல்லாம் வந்ததுனால என்னன்னா, இந்த இதுல எப்படி நீ ஸ்கோர் பண்ற அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் ஆகி போச்சு. ஆனா நல்ல பாடல்கள் அதுல அப்படியே தேங்கி போயும் இருக்கு. அப்ப நாம இந்த சில வார்த்தை ஏதாவது ஒண்ணு வளர்றாங்கல்ல, அதை நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டிய சூழல் வந்துருச்சு. அது வேற வழியே இல்ல. ஏன் அது வந்து ஹிட் ஆகுதுன்னே நமக்கு தெரியாது, ஒரு அளவுகளே இல்லை இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்ப ஓகே, இதை நம்ம அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். ஏன்னா எல்லார்கிட்டயும் போன் இருக்கு, இந்த காலத்துக்கு நம்ம இப்படித்தான் மாறி ஆகணுங்கிறது நியதி, ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப எல்லார் கையிலயும் போன் ஒருவேளை வெடிச்சிருச்சு, போனே இல்லப்பா அப்படின்னா அதே பழைய ஃபார்மேட் வருங்கிறது என்னோட நம்பிக்கை. ஏன்னா மனுஷன் எப்பயுமே ஒரு ஒட்டு, நீங்க அவன் வந்து எது இருக்குதோ அது பெருசா பார்ப்பான்,

0: எது இல்லையோ இருக்கிறத வச்சுட்டு இதுதான் பெருசுன்னு பார்ப்பான். ஸோ அந்த ஒரு பெரிய மனசாடுற கேம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
1: சூப்பர் சார். இப்ப இருக்கு நீங்க எழுதுறீங்க இல்லையா பாடல் வரிலாம் ரொம்ப ஆழமான வரிகளா இருக்கணும்னு நினைப்பீங்களா, ரொம்ப ஈஸியா எல்லாருமே பாடக்கூடிய வரிகளா இருக்கணும்னு நினைப்பீங்களா?
0: ரெண்டுமே நினைப்பேன். அதாவது அடிக்கடி சொல்லுவேன், கஷ்டப்பட்டு பாட்டு எழுதலாம் ஆனா கஷ்டப்பட்டு கேட்க வச்சிடக்கூடாது இல்லையா?
1: கரெக்ட்.
0: அதனால அவங்களை கூட்டிட்டு போறதுக்கு ரெண்டு லைன் மூணு லைன் யோசிச்சு பாருங்களேன். நம்ம ரசிச்ச பாடல்களே பாத்தீங்கன்னா பாட்டு பாடவா பார்த்து பேசவா எவ்வளவு சுகமா இருக்கும், சிம்பிளா இருக்கும். இப்படித்தான நம்மளும் பாடல் கேட்டு வந்திருக்கோம். நிறைய பாடல்கள் பார்த்தனா கண்ணே கலைமானே சிம்பிளா தான் கூட்டிட்டு போவாங்க, அப்படிதான் கூட்டிட்டு போகணும். எடுத்தவொடனே சில பாடல்களை வந்து புது வார்த்தையை போடணுங்கிறதுனால போட்டு தான் ஆகணும், அதையும் பண்ணித்தான் ஆகணும். எப்பயுமே பாருங்களேன், இது வந்து இயக்குனருக்கு கண்கள் வழியா பாக்குற ஒரு மீடியம். அதனால எல்லா பாடல்களும் நீங்க உங்க ஐடியாலஜிக்கல கொண்டு வந்து வைக்கவே முடியாது. அதனால ஒவ்வொரு இயக்குநரும் அமையிறது தான். சில பேர் நீங்க எவ்வளவு டீப்பா எழுதணுமோ எழுதுங்க, அப்படிங்கும் போது அங்க போய் நீங்க மேலோட்டமா எழுதுனீங்கன்னா நாம அங்க ரிஜெக்ட் ஆயிரும். அந்த டைரக்டரோட டேஸ்ட் தான். இப்ப நீங்க லவ்வர்ல பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரொம்ப டீப்பா இருக்கும் லவ்வா. வந்து நான் தான் சொன்னேன் மூணாவது பாட்டு எழுதும் போதே பிரபு கிட்ட டைரக்டர், ஏய் ஒரே சுச்சுவேஷனுக்கு மாத்தி மாத்தி எழுதுற மாட்டேங்குது, ரொம்ப ரொம்ப பிரேக்அப் ஆகிட்டே இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இதுல கூட டூரிஸ்ட் ஃபேமிலியில இவன் பேசியிருப்பான், அப்படி சொல்லியிருப்பான், அண்ணே இந்த பாட்டுன்னு ஒரு மாதிரி சோகமா தான் இருக்கணும் ஆனா பாசிட்டிவிட்டியா இருக்கணும் அப்படின்னு எல்லா பாட்டையும் அப்படிதான் கூட்டிட்டு போனாப்ல. அது அந்த அந்த ரீல் ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு. அப்ப அது மாதிரி ஒவ்வொரு இயக்குநர்கள் அமையறதுதான் நான் அப்படிதான் பாக்குறேன்.
2: கண்மொழியால் பேசடி என்ன

0: ஒரு சுச்சுவேஷன் சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு டேரக்டர், நீங்கள் அதில் வந்து சார் பாடு இப்படி இருக்கலாம், வரிகள் இப்படி இருக்கலாம், சில டைம் நம்ம எழுதியிருப்பீங்க நீங்கள் வந்து அந்த டைம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எழுதிருக்கலாம், அதற்கு பிறகு ஆஹா இல்லை இந்த வரிக்கு இப்படி யோசிச்சிருந்துருக்கலாமோ, அப்படி ஏதாவது பாட்டெல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு யோசிச்சிருக்கீங்களா?
1: நிறையா இப்போ இந்த ஜில்லா விட்டு ஜில்லாவே அதில் எல்லாமே அவங்க சார்ந்தே சொல்லியிருப்பேன், அவங்க கஷ்டத்தையே சொல்லியிருப்பேன். ஒரே ஒரு இடத்துல ஏதாவது வேற தொழில் செஞ்சுட்டு அதுல தோத்துட்டு அப்புறம் இங்க வந்தாங்கன்னு சொல்லியிருக்கலாமோ. ஏன்னா இது வந்து ஒருத்தர் வந்து எங்கிட்ட யூஎஸ்ல இருந்து யாரோ கால் பண்ணும்போது சொன்னாங்க, நீங்க அவங்க சைடு வக்காலத்து வாங்கிட்டீங்க ஆனா இதை சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கும் போது, ஆமால அப்படின்னு அவங்க தான் ஸ்பார்க் பண்ணி வச்சு எனக்கு அது ஒரு மாதிரி நடுக்கமாவே இருந்தது. பண்ணிருக்கலாமோ, ரொம்ப அவங்க சைடே நான் வந்து பாருங்க இப்படி ஆயிட்டேன் இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி சொல்லி நம்ப வச்சிட்டோமோ அந்த பாட்டுல, இப்படி சொல்லி இந்த இதையும் போராடி பார்த்தேன் முடியல அட போங்கடா அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்திருக்கலாமோ, அப்படி வச்சா இன்னும் கொஞ்சம் பெரிய இன்னும் உச்சத்தை தொட்டிருக்குமோ அப்படின்னு ஒரு சின்ன அது அவங்க மூலமா எனக்கு கிடைச்சது.
0: சூப்பர். ஆனா இப்ப வந்து சினிமால இந்த பாடல் இவங்க எல்லாம் பாடுறவங்க வந்து இந்த கவர் சாங், அதாவது ஆல்ரெடி பாடி இருந்தாலும் கவர் சாங் கொஞ்சம் டியூன் மாத்தியோ இல்ல ஏதோ ஒரு பண்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பண்ணும் போது லிரிக்ஸ்க்கு மட்டும் அதே மாதிரி இந்த கவர் சாங்ஸ் மாதிரி பண்ணி நம்ம எழுதுற லிரிக்ஸ் இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணி வேற டியூன் போட்டு அது நீங்க இன்னைக்கே யோசிச்சிருக்கீங்களா, அது மாதிரி வந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்னு?
1: ஆ யோசிச்சிருக்கேன். தேன் சுடரேக்கே வந்து ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாம் லிரிக்ஸ் வந்திருக்கு, அதெல்லாம் பார்க்கும்போது ஏய் நல்லா இருக்கே அப்படின்னு எனக்கு தோணும். அது ரொம்ப நம்ம வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல பாடுறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தது. அதே மாதிரி வித் லவ்ல பாத்தீங்கன்னா என்னோட பாட்டே உமாதேவி அவங்க எழுதினாங்க, ஐயோ காதலியே வந்து அப்படியே ஃபீமேல் வெர்ஷன். அப்ப டைரக்டர் என்ன சொன்னாரு, இது மட்டும் அவங்க எழுதலுமா அப்படின்னா, ஏய் சூப்பர் ஐடியாடா, ஒரு டியூனா ரெண்டு பேர் எழுதுறதுலாம் செம்ம ஐடியா அப்படின்னு நாங்க பேசிக்கிட்டது தான். நான் ஒரே டியூனுங்க, வெவ்வேறு பாடலாசிரியர் எழுதும் போது வேற மாதிரி இருக்குதுல்ல, அப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு.
0: ஆனா இப்ப அது வேறு வேறு பாடல்கள் மாதிரிதானே வருது. இப்போ ஒரே பாட்டை வந்து ஒரு சிங்கர்ஸ் பாடுறாங்க, அதுலயே இன்னொரு சிங்கர் பாடுறாங்க, ரெண்டு மூணு சிங்கர் பாடுறாங்க, இல்ல ஒரே இதே வந்து ரெண்டு கம்போசர் வந்து பண்ற மாதிரி இருக்கு. இப்போ ஒரே சாங் ரெண்டு லிரிக் ரைட்டர்ஸ் வந்து இப்படி எழுதி பாதி அந்த மாதிரி இருக்கா, இல்ல அந்த மாதிரி
1: அந்த மாதிரி எல்லாம் இருக்கு, அதை சொல்லக்கூடாதே, ஏன்னா அவருக்கு பேரு கெட்டு போயிருப்பேன். என் பாட்டிலே அது மாதிரி ஒன்று வந்திருக்கு. இப்ப சரணா அவர் எழுதிப்பாரு, பல்லவி நான் எழுதிருப்பேன், ஆனா அந்த டைம்ல நம்ம அப்கமிங்ல இருந்தனால அவன் நம்ம பேர் வந்திருக்காது, அந்த பாட்டுலாம் வேணாமே, அந்த லிரிக் சிஸ்டம் நம்ம தப்பா சொல்ற மாதிரி ஆயிரும். இப்ப என்ன சூழல் காலம் அமைஞ்சதுன்னா அந்த படம் வரல, ஆனா அந்த படத்துல அவர் எழுதின பல்லவிக்கு நான் சரணா எழுதியிருக்கேன், அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நான் எழுதின பல்லவிக்கு அவர் சரணா எழுதியிருக்காரு, அது ஒரு சூழல், அதனால எழுதணும்.
0: பட் இப்ப அது வந்து இப்ப நேம் போடலாம் இல்லையா, அதனால ஏதாவது
1: போடலாம் மேம், அது ஆரம்பத்துல நீங்க கேட்க முடியாதுல்ல, எப்படி கேட்பீங்க? இப்ப கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க அந்த பேரு, இந்த மோகன்ராஜன் யூஸ் பண்ணலாம், இவங்க உமாதேவி யூஸ் பண்ணலாம், இவங்க விவேக் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க. அப்ப நம்ம பேர் வராதா அப்படிங்கிற இடத்துல இருந்தோமே,
0: கரெக்ட்.
1: அப்ப எப்படி யூஸ் பண்ணுவாங்க?
0: சரி, இப்போ வந்து நிறைய கவிஞர்கள் இருக்காங்கல்ல, நிறைய பாடலாசிரியர்கள், நீங்க வியந்து பார்த்த பாடலாசிரியர் உங்க கூட இப்ப நீங்க பிரயாணம் செய்யறதுல, அதே மாதிரி ஒரு பழைய பாடலாசிரியர் அப்படின்னா யார சொல்வீங்க?
1: எனக்கு கண்ணதாசன் ஐயா, உடுமலை நாராயண கவி, தஞ்சை ராமதாஸ் கூட பிடிக்கும், மருதகாசி, நிறைய வைரமுத்தையா, வாலி ஐயா, பழனிபாரதி, பாவிஜய், முத்துக்குமார், யுகபாரதி, இப்படி எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஏன் கூட வேலை செய்யறதுல இப்போ வந்து கார்த்திக் நேதா, விவேக், உமாதேவி, மதன் கார்கி, அடிக்கடி என்னை வாரத்துக்கு ஒரு முறை வேக வைக்கிறது வந்து விவேக் தான். இப்போ எப்படி இதை யோசிச்சாவன் அப்படின்னு என்ன யோசிக்க வைக்கிறாப்ல, நல்லா எழுதுறாப்ல, சூப்பரா எழுதுறாப்ல.
0: நீங்க எழுதுற பாடலுக்கு யாராவது இந்த மாதிரி
1: எல்லாருமே இப்ப நேதாவும் சரி, கார்த்திக் நேதா கால் பண்ணுவாங்க, உமாதி மேம் கால் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து விவேக்கும் கால் பண்ணிருக்காரு. இந்த விகடன் அவார்டு வாங்கும் போது உடனே முதலா விஷ் பண்ணது விவேக் தான். சோ அந்த ஒரு நட்பு இருக்கும்.
0: சினிமால வந்து பாடலாசிரியரா தான் இருக்கீங்க இல்லையா, இது தவிர்த்து சினிமால வேற எதனா செய்யணும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு
1: இருக்கு? ஆனா எனக்கு இந்த பாடல் எழுதுறதுல ஒரு மாதிரி முழு திருப்தியா ஃபீல் பண்றேன், அது மத்த இப்ப டயலாகுக்கோ இல்ல ஸ்கிரீன் பிளேக்கோ எனக்கு அந்த ஆசை இருக்கு.
0: நிறைய ஸ்கிரீன் பிளே ஏதாவது எழுதி
1: இல்ல இல்ல பண்ணிட்டு இருக்கேன், அது பண்றேன், ஆனா நட்பு ரீதியா பண்றேன், ஆனா அது ஒரு தொழிலா எடுத்து பண்ணுமான்னு எனக்கு ஒரு யோசனையா இருக்கு. இதுலயே நிறைய வேலை இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். பாடலே அடுத்த கட்டத்துக்கு இன்னும் போகவே இல்லையே, சினிமாக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கு. இந்தியா வருது, இப்ப இந்தி ஆல்பம்லாம் பசங்களாம் வராங்க, இது இவங்களோட மல்லு கட்டுறது. இப்படி ராஜா வந்து ஒரு இன்டர்வியூ சொன்னாரு, இனி ஏஐக்கும் எனக்கும் தான் போட்டிங்கிற மாதிரி, இனி வர இந்தி பசங்களோடையும் நம்ம ஜாயின் பண்ணணும். இப்ப அதுக்கேத்த மாதிரி ஃபியூச்சரை நம்ம எப்படி வடிவமைக்க போறோம்? ஏன்னா ஃபாரின்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் பெருசாக இருப்பாங்க. வீக்கெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமாக இருப்பாங்க, இப்போ புருனோ மார்ஸ் இருப்பார், எத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்க தெரியுங்களா அங்கே, அது மாதிரி இங்கே உருவாகணும்.

0: ஆசைப்படுறேன். அது மாதிரி நானும் ஆகணும்னு ஆசைப்படுறேன். நான் ஞாபகம் இருக்கலாம் பிளஸ் டூல டியூன் போடுவேன்
1: அப்படின்னு,
0: அதை இங்க என்னமே கொண்டு வரணும். இயக்கப்பட்டவர் அவரு. அந்த மாதிரி பியூரா ஏதாவது நமக்கு ஐடியா வந்தா யார்ட்டையா உட்காந்து கொலாப் பண்ணி பண்ணலாம். அது தெரியல, ஃபியூச்சர் டிசைட் பண்றது தானே. இப்ப நம்ம ஆசைப்படலாம், அது டிசைட் பண்ணோம்ல. ஆமா கரெக்ட், ஆனா கண்டிப்பா பண்ணுவோம் நினைக்கிறேன், பாப்போம். நினைக்கிறேன்.

0: ನಿಮ್ಗೆ ಲಾಯರಾ? ಓಕೆ, ಇದು ಸರಿ ಬಿಟ್ಟು ಹರಾದೆ.
1: எனக்கும் போலீஸ்காரங்களை கண்டாலே பிடிக்காது.
2: நீ பார்த்து உன்னு சிக்க வைக்கிற
0: லாஜ்யூ.
1: லாஜ்யூ பிளீஸ்.

0: இன்னைக்கு நம்ம கூட இசையும் நானும் நிகழ்ச்சியில பாடலாசிரியர் மோகன் ராஜனுடன் ஒரு சிறப்பு சந்திப்பு. தொடர்ந்து கேளுங்க 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நடிகர் ஆகணும் அந்த மாதிரி ஏதாவது ஆசை இருக்காங்க? வாய்ப்புகள் வந்திருக்கா?
2: இப்ப கான்சிட்டியில கூட ரெண்டு ஒரு சீன் நடிச்சிருக்கேன். அதான் ஒரு சும்மா நாங்க பாடலாசிரியரா தான் நடிச்சோம், நானும் ஷானுமே பண்ணிருக்கிறோம். ஆனா எனக்கு அது பெரிய தலைவலியா தெரியுது.
1: அப்படியா?
2: ஆமா, ஃபுல் டே எடுத்துருதுங்க.
1: ஓகே.
2: எப்பயுமே ஒரு கிரியேட்டருக்கு நீங்க சும்மா கூட படுத்துருக்கலாம், ஆனா அது வந்து 8 மணி நேரம் சும்மா படுத்துறீங்கன்னா அடுத்த 9வது மணி நேரம் உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஸ்பார்க் ஆகும். அந்த 8 மணி நேரம் சும்மா இருக்கேன்னு சொல்லிட்டு வேற ஒரு ஃபீல்டு போனீங்கன்னு வைங்களேன், அது தப்பு.

0: உழைப்பு. தூக்கம் அப்படிங்கிறது எனக்கு ஆற்றல் சேகரிப்பு மையம்னு நான் சொல்லுவேன். அந்த சும்மா இருக்கிறதும் ஆற்றல் சேகரிப்பு மையமாக தான் நான் பார்க்குறேன். அந்த கிரியேட்டிவிட்டி பாதிக்குமோ? ஏன்னா நீங்கள் அடுத்த தொழில் பண்ணுறவங்க எல்லாருமே பெருசாக வந்திருக்காங்களான்னு எனக்கு தெரியல. இப்ப எங்க இதுல வந்து பாவிஜி சார் நடிக்க போனார்ல, என்ன சைன் பண்ணாரா அப்படின்னு எனக்குள்ள ஒரு பயம். அவர் என்ன தப்பானாரு எனக்கு தெரியாது. சினேகன் சார் நடிக்க போனாரு, ஆனா அவங்களுக்கு பாட்டு தானே கை கொடுத்துச்சு. நான் போய் அடி வாங்கிட்டு மறுபடி வரணுமான்னு யோசிக்கிறேன்.
1: நடிப்பு பக்கம் போக வேண்டாம்.
0: கண்டிப்பா இப்பக்கு ஐடியா இல்ல, இந்த நிமிஷம் வரைக்கும் இல்ல. நாளைக்கு என்ன நடக்கலாம்? நாளைக்கு வந்து என்னடா இந்த இன்டர்வியூ எடுத்து போட்டு ஏதாவது சொல்லக்கூடாதுல்ல,
1: அதனால கீழே டிஸ்க்ளைமர் போட்டீங்க. சரி, நீங்க வந்து இப்ப மூன்று புத்தகங்களை எழுதிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்களா, அந்த புத்தகங்களை பத்தி சொல்லுங்க.
0: ஒன்னு வந்து சொர்க்கத்தின் பேரு, அது வந்து ரெண்டு ரெண்டு சொல் தான் கவிதை. அது சொன்னா டக்குன்னு உடஞ்சிரும், அதுக்குதான் சொல்லல. அது வந்து வந்து என்னன்னா ஒரு தலைப்புக்கு ரெண்டே ரெண்டு சொல் தான் கவிதை. கவிதைக்கு பொய் அழகுன்னு சொல்றாங்க இல்லையா, ஆனா இதுல மெய் தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஒரு மூணு சேலஞ்சை நானே வகுத்துக்கிட்டு இதுக்குள்ள ஒரு ஒரு 100 கவிதை எழுதணும் அல்லது ஒரு 75 எழுதணும்னு ஆசை. இப்போ 80 தொட்டுட்டேன். இந்த 100 நெருங்குறதுக்கு ஒரு பெரிய போராட்டமா இருக்கு. ஏன்னா எழுதணுமேனு எழுதிடக்கூடாதே அப்படிங்கிற பயம் தான். உட்காந்தா எழுதிடலாம், ஏதோ எழுதி தள்ளிடக்கூடாது இல்ல, அதுக்காக பாக்குறேன் நான். அடுத்தது வந்து யாஞ்சின் தலைப்புல என்னோட பாடல் தொகுப்பா ஒரு 20-25 சாங் அதை பதிவு பண்ண பண்ணும். இன்னொன்று வந்து கதைகள், சிறுகதைகள், ஒரு 10-12 கதைகள் இருக்கு. அதுக்கு தான் தலைப்பு தேடிட்டு இருக்கேன். கொஞ்சம் 9 யூனிக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாவல் எழுதிட்டு இருக்கேன். அது பெரிய நாவல், ஆனால் லவ் ஸ்டோரி தான், ஆனால் சூப்பரா இருக்கும். ஒருவேளை அதுவே பழகலாம் தெரியல. இதே ரூம்ல உட்காந்து நான் பேச முடியாம திணறன நாட்கள் இருக்கு.
1: அதை தான் சொல்ல வந்த மைக்கு முன்னாடி பேசுறதுக்கு தயக்கமானவங்க இப்ப மைக்கு பிடிச்ச எவ்வளவு பேச ஆரம்பிச்சிட்டோம்.
0: ரொம்ப தயங்க, ரொம்ப எனக்கு ஷை டைப். ஆனா இப்ப அதுபடிலாம் இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். இது எப்ப உடச்சு வெளியே வருவேன்னு தெரியல, பட்டுப்புழு மாதிரி
1: புரியுது.
0: முதல்ல என்னன்னா நம்ம வேலையை ஒழுங்கா செய்யலாம் அப்படின்னா நம்ம வேலையை ஒழுங்கா செஞ்சா அப்பெல்லாம் கவனிக்க மாட்டேங்கிறாங்களே. எதையாவது பண்ணணுங்கிற இடத்துக்கு வந்துட்டேன், நம்மளே இழுத்துட்டு வந்துருச்சு காலம்.
1: சோஷியல் மீடியாவை எப்படி பாக்குறீங்க?
0: நல்லதா பாக்குறேன், ரொம்ப நல்லதா பாக்குறேன். எல்லாம் நிறைய டேலண்ட் வராங்க. உதாரணத்துக்கு எப்பயுமே மனுஷ மனசு கெட்டதை தான் நோக்கி சீக்கிரம் போகும். மனுஷனை மனுஷனாக்குறதா நான் சொல்லுவேன் அவருக்கு. இந்த உலகத்தில் கடவுளாவதற்கும் குறுக்கு வழி இருக்கிறது, மிருகமாவதற்கும் குறுக்கு வழி இருக்கிறது, மனிதனாவதற்கு நேர் வழியை தவிர ஒன்றுமே இல்லை. இது நானே எனக்கு எழுதிக்கிட்ட தத்துவம். அதனால மனுஷனா ஆகுறதாங்க டே பை டே கஷ்டமா இருக்கு, ரொம்ப கஷ்டம். நான் தான் ஐயா கண்ணதாசனையா இருந்தா மனிதன் என்பவன் தெய்வம் இல்லைங்கய்யா, மனிதன் மனுஷனாவே ஆகட்டும் ஐயா இப்ப அப்படின்னு நான்
1: சொல்லுவேன். நீங்க வந்து ரொம்ப ரசிச்ச பாடல் சமீபத்துல என்ன பாடல், எந்த பாடலோட வரிகளுக்கு இப்படி எழுதிருக்காங்களே அப்படின்னு உங்களை மறந்து ரசித்த பாடல்
0: நிறைய இருக்கு. எனக்கு வார்த்தை புரியலனாலும் இந்த பாட்டு ரொம்ப பிடிச்சது, இந்த பவளமல்லி பாட்டு பிடிச்சது. இது என்ன பாடுறாங்கன்னு கொஞ்ச நாளா எனக்கு தெரியவே இல்லை. இப்ப கூட சில நேரம் ஓ நல்லா இருக்கு, சப்தமா இருக்கு, ஓகே அப்படின்னு நான் ரசிச்சிருக்கேன். எனக்கு மீனிங்கா வந்து அஞ்சுவனை பூவை ரொம்ப பிடிச்சது. மேத்தாவோட வரிகள், ரஹ்மான் சாரோட அந்த சிங்க், மணி சாரோட படம், ரொம்ப சூப்பரான பாடல், ரொம்ப எனக்கு பிடிச்சது. நான் அவங்ககிட்டயே கேட்டேன், அஞ்சுவண்ண பூ வேணும் இல்லை அந்த டியூனுக்கு அப்படி வந்தது அதனால எழுதிட்டேன் அப்படின்னா, ஓகே அது நமக்கு என்ன ஸ்பார்க் ஆகுதோ அதுதானே, ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல பாட்டு. அப்புறம் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், வித்தியாசமான ஆள் தான் நான். நசல் கொளர்ல யார் இந்த பையன், நான் தான் அந்த பையன். அது வந்து நீங்க யோசிச்சு பாருங்களேன், அது எங்க ஒர்க் ஆச்சுன்னா இன்ஸ்டால சின்ன வயசு போட்டாவையும் இப்ப இருக்கிற போட்டோ எடுத்து போட்டு டக்குன்னு அதுக்கு ஒரு எடிட்டிங் கொடுத்து அந்த பாட்டை பெருசா கொண்டு வந்துட்டாங்க, அது கனெக்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் என்னடா பாட்டு அப்படிங்கிற மாதிரி, இது கனெக்ட் ஆனாலும் பரவாயில்லையா, இது இப்படி ஒரு ரூட்டை பிடிக்கணுமான்னு எனக்கு அந்த பாட்டு சொல்லி கொடுத்துச்சு. அந்த பாட்டு எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பயர் பண்ணுச்சு. எனக்கு கொஞ்சம் பாக்குறவங்க என்ன அப்படி சொல்றான்னு கூட நினைக்கலாம், ஆனா அது எப்படி அது செல் ஆச்சுங்கிற பார்வையில நான் பாக்குறேன். ரொம்ப சூப்பரா நடந்திருந்த ஒரு விஷயமா பாக்குறேன். ஐயோ ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அது.
1: சமீபத்துல சொல்லிட்டீங்க பழைய பாடல் ஆசிரியர்லாம் நீங்க வந்து ரொம்ப அட்மையர் பண்ணிருப்பீங்களே, அதுல பிடித்த பாடல் ஆசிரியர் கண்ணதாசன் அவர்கள் சொல்லிட்டீங்க, என்ன பாடல் வரி ரொம்ப இப்பவுமே மனசுக்கு வந்து இதமா இருக்கும்?
0: எல்லாருமே சொல்றதுதான், மயக்கமா கலக்கமா. அது எப்ப ஏன் அப்படின்னா தோல்வி வராத மனுஷனே இருக்க மாட்டான். நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருந்தாலும் தோல்விங்கிறது ஒண்ணு வரும், இப்பயுமே அது இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு ஒரு கேம் ஆடிக்கிட்டே இருக்கும். இப்ப நீங்க இருப்பீங்களா ஒரு வைரலா இருந்துகிட்டே இருப்பீங்க, அது இல்லாம போனா கூட அது தோல்வியா நினைக்கலாம் மனசு, கரெக்டா? அப்ப கூட அந்த பாட்டு எடுத்து போட்டு கேட்டீங்கன்னா அது செம்மையா இருக்கும். எனக்கு வந்து எப்படின்னா அவரோட பாடல் எல்லாமே ஒரு ஆறுதலா இருக்கும்.

0: இசையும் நானும் நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள், என்னை பற்றின விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இது அடுத்த வாரமும் கண்டினியூ ஆகும், தொடர்ந்து கேளுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம்.
1: மீண்டும் கேட்கலாம் பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களின் இசை பயணத்தை அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை 8:05. இதுவரை விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 இசையும் நானும் நிகழ்ச்சியில் பாடலாசிரியர் மோகன்ராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் உமா.

0: இதயங்களை உரசும்
1: மனசு மயங்கும் மௌனகீதம்
0: தினந்தோறும் இரவு 11 மணிக்கு பாடும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3
2: எங்கும் நெஞ்சில் நீங்காத தென்றல் நீதானா
0: மனசு மயங்கும்
3: மனசு மயங்கும்
4: 102.3 பாட்டுக்கு தான்
5: 102.3 பாட்டுக்கு இதான்
6: ஆக்சுவலி இப்ப சுத்தி நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம அப்டேட்டடா இருக்கணும்ல.
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
8: நேரம் 9 மணி. இனி கேட்கலாம் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
9: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.

0: முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயர் வீற்றிருந்த பல்லக்கு நிலாமுற்றத்தை நோக்கி வந்தது. அங்கே வந்த பிறகு இருந்த அமளிதுமளியை பார்த்தவுடன் ஆழ்வார்க்கடியான் அவர் காதிலே ஏதோ கிசுகிசுக்க, அவர் உடனே அமளிதுமளிக்கு காரணமான வந்தியத்தேவனையும் பினாகபாணியையும் சிறைப்பிடிக்கும்படி சொன்னார். ஆழ்வார்க்கடியான் வந்தியத்தேவனை நோக்கி ஜாடை செய்யவே அவன் தன்னை சிறைப்படுத்தும் போது சும்மா இருந்தான். அனிருத்தர் மேல் மாடத்துக்குச் சென்றார். அங்கு நின்றபடி ஜனங்களை பார்த்து,
1: உங்களுடைய கவலையும் கோபத்தையும் நான் அறிவேன். சக்கரவர்த்தியும் ராணிமார்களும் உங்களைப் போலவே துயரத்தில் ஆழ்ந்திருந்தார்கள். அவர்களுடைய கவலையை அதிகப்படுத்தும்படியான காரியம் எதுவும் நீங்கள் செய்ய வேண்டாம். இளவரசரை தேடுவதற்கு வேண்டிய ஏற்பாடு செய்திருக்கிறது. நீங்கள் எல்லோரும் அமைதியாக வீடு திரும்புங்கள் என்று கூறினார்.
2: சக்கரவர்த்தியை நாங்கள் பார்க்கணும், சக்கரவர்த்தி பழையாறைக்கு திரும்பி வரணும்
0: என்று கூட்டத்தில் ஒருவர் கூறினார். இலங்கையில் உள்ள எங்கள் ஊர் வீரர்கள் கதி என்ன என்று இன்னொருவர் கேட்டார்.
1: சக்கரவர்த்தி தஞ்சை அரண்மனையில் பத்திரமாயிருக்கிறார். அவர் தங்கியுள்ள அரண்மனையை இப்போது வேளக்கார படையினர் இரவு பகல் என்று காவல் புரிகின்றனர். கூடிய சீக்கிரத்தில் சக்கரவர்த்தியை இந்த நகருக்கு நானே அழைத்து வருகிறேன். இலங்கையில் உள்ள நம் வீரர்களைப் பற்றியும் உங்களுக்கு கவலை வேண்டாம். ஈழத்து போர் நமக்கு பூரண வெற்றியுடன் முடிந்துவிட்டது. நம் வீரர்கள் விரைவில் திரும்பி வந்து சேருவார்கள்
0: என்று முதன் மந்திரி அறிவித்ததும் கூட்டத்தில் பெரும் உற்சாக ஆரவாரம் ஏற்பட்டது. சுந்தர சோழரையும் அன்பில் அனிருத்தரையும் வாழ்த்திக் கொண்டு ஜனங்கள் திரும்பலானார்கள். முதன் மந்திரி பெரிய மகாராணியை பார்த்து,
1: தேவி, தங்களிடம் மிக முக்கியமான விஷயங்களை பற்றி பேச வேண்டும். அரண்மனைக்குள் போகலாமா
0: என்றார்.
1: இளவரசியை திரும்பி பார்த்து, அம்மா, உன்னிடம் பிற்பாடு வருகிறேன்
0: என்று கூறியதும் குந்தவை தன்னுடைய இருப்பிடத்துக்கு புறப்பட்டாள். அவளுடைய மனத்தில் இப்போது பல கவலைகள் குடிகொண்டன. சோழ சாம்ராஜ்யத்தில் யாராவது ஒருவரிடம் குந்தவை பயம் கொண்டிருந்தாள் என்றால் அவர் முதன் மந்திரி அனிருத்தர்தார். கழுகு பார்வையுள்ள மனிதர் அவர். புறக்கண்களினால் பார்ப்பதைத் தவிர எதிரே உள்ளவர்களின் நெஞ்சிலும் ஊடுருவி பார்த்து அவர்களுடைய அந்தரங்க எண்ணங்களை அறியும் ஆற்றல் படைத்தவர். அவருக்கு எவ்வளவு தெரியும் எவ்வளவு தெரியாது, அவரிடம் எதை சொல்லலாம் எதை சொல்லாமல் விடலாம் என்பதை பற்றி இளைய பிராட்டிக்கு ஒரே குழப்பமாயிருந்தது. வானர்குல வீரரையும் பினாகபாணியையும் சேர்த்து அவர் சிறைப்படுத்தும்படி கட்டளையிட்டது இளவரசிக்கு ஆத்திரத்தை உண்டு பண்ணியது. அதை வெளிக்காட்டிக் கொள்ளவும் முடியவில்லை. அந்த மாபெரும் ஜனக்கூட்டத்தின் முன்னால் வந்தியத்தேவனுக்கு பரிந்து பேசவும் முடியவில்லை. என்னிடம் பிற்பாடு வருகிறாராமே, வரட்டும் வரட்டும், ஒரு கை பார்த்து விடுகிறேன் என்று மனத்தில் கருவிக்கொண்டே தன் அந்தப்புறத்தை நோக்கி விரைந்து சென்றாள். செம்பியன் மாதேவி சோழ சாம்ராஜ்யத்தில் அனைவருடைய பயபக்தி மரியாதைக்கும் உரியவராயிருந்தவர். முதன் மந்திரி அனிருத்த பிரம்மராயரும் அதற்கு விலக்கானவர் அல்ல. ஆனாலும் அம்மூதாட்டி இச்சமயம் ஏதோ ஒருவித பயத்துடனேயே நடந்து கொண்டார். அனிருத்தர் ஆசனத்தில் அமர்ந்த பிறகே தாம் அமர்ந்தார்.
1: ஐயா, சில காலமாக என் தலையில் இடிமேல் இடிவழியாக விழுந்து கொண்டிருக்கிறது. நீரும் அத்தகைய செய்தி ஏதேனும் கொண்டு வந்தீரா அல்லது ஆறுதலான வார்த்தை சொல்லப் போகிறீரா
0: என்று வினவினார்.
1: அம்மடி, மன்னியுங்கள், தங்கள் கேள்விக்கு என்னால் விடை சொல்ல முடியவில்லை. நான் கொண்டு வந்திருக்கும் செய்தியை தாங்கள் ஏற்றுக்கொள்ளும் விதத்தை பொறுத்திருக்கிறது
0: என்றார். தந்திரத்திலே தேர்ந்த மாதிரி.
1: பொன்னியின் செல்வனை பற்றி செய்தி உண்மைதானா ஐயா? என்னால் நம்பவே முடியவில்லையே. அருள்மொழிவர்மனை பற்றி நாம் என்னவெல்லாம் நம்பிக்கொண்டிருந்தோம். இந்த உலகத்தையே ஒரு குடை நிழலில் ஆளப் பிறந்தவன் என்று நாம் எத்தனை தடவை பேசியிருக்கிறோம். பெருமாட்டி, ஜோசியர்கள் அவ்விதம் சொல்வதாக தாங்கள் என்னிடம் கூறியது உண்மைதான். அடியேன் தங்களை மறுத்தும் பேசியதில்லை, ஒத்துக்கொண்டும் பேசியதில்லை.
3: அது போகட்டும், இப்போது சொல்லுங்கள், பொன்னியின் செல்வனை சமுத்திரராஜன் கொள்ளை கொண்டு விட்டது நிச்சயம்தானா?
1: நிச்சயம் என்று யார் சொல்ல முடியும் தாயே? அம்மாதிரி செய்தி நாடு நகரமெங்கும் பரவியிருப்பது நிச்சயம்.
3: அது உண்மை என்று ஏற்பட்டால் இந்த சோழ நாட்டின் கதி என்ன? எத்தகைய விபரீதங்கள் ஏற்படும்?
1: விபரீதங்கள் அது உண்மை என்று ஏற்படும் வரையில் காத்திருக்கப் போவதில்லை என்று தோன்றுகிறது.
3: ஆம் ஆம், விபரீதம் நேரிடுவதற்கு வதந்தியே போதுமானதுதான். இந்த பழையாறை நகர மக்கள் இவ்வளவு ஆத்திரங்கொண்டு திரளாக அரண்மனைக்குள் பிரவேசித்ததை இதுவரையில் நான் பார்த்தது.

0: இல்லை, படையாறையில் மட்டும்தான் இப்படி நடந்தது என்று கருத வேண்டாம். தஞ்சாவூர் நகரம் நேற்று முதல் அல்லூலகல்லூலமாயிருக்கிறது. வேளக்கார படையினர் சக்கரவர்த்தியின் அரண்மனையை விட்டு நகர மறுத்துவிட்டார்கள். மக்கள் கோட்டைக்குள் திரள் திரளாக புகுந்து பழுவேட்டரையர்களின் மாளிகைகளை சூழ்ந்து கொண்டார்கள். மதங்கொண்ட யானைகளை ஜனங்கள் பேரில் ஏவிவிட்டு அவர்களை கலைந்து போகும்படி செய்ய வேண்டியதாயிற்று.
1: ஐயோ, இது என்ன விபரீதம்! எத்தகைய பயங்கரமான செய்தி!
0: மதுராந்தகர் பழையாறைக்கு வந்துவிட்டதே நல்லதாய்ப் போயிற்று. இல்லாவிடில் அந்த பயங்கரமான பழி அவரையும் சேர்ந்திருக்கும்.
1: ஐயா, மதுராந்தகன் எப்படி மாறிப்போயிருக்கிறான் என்று தெரிந்தால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள்.
0: ஆச்சரியப்பட மாட்டேன் தாயே. அவையெல்லாம் எனக்கு சிலகாலமாக தெரிந்த விஷயம்தான்.
1: தெரிந்திருந்தும் அவனுடைய மனத்தை மாற்ற தாங்கள் ஒரு முயற்சியும் செய்யவில்லை. இப்போதாவது யோசனை சொல்லி உதவுங்கள்.
0: மதுராந்தகருடைய மனத்தை மாற்ற வேண்டிய அவசியம் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. அவருடைய கட்சியை ஆதரித்து பேசவே நான் வந்திருக்கிறேன்.
1: அப்படியென்றால் எனக்கு விளங்கவில்லை ஐயா.
0: அம்மணி, மதுராந்தகர் இந்த சோழ சிங்காதனம் தமக்கு உரியது என்று கருதுகிறார். சக்கரவர்த்திக்கு பிறகு தாம் இந்த ராஜ்யத்தை ஆள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அது நியாயமான ஆசை, நன்றாக அவர் மனதில் வேரூன்றிவிட்ட ஆசை. அதை தடுக்க முயல்வதனால் சோழ ராஜ்யத்துக்கு நன்மை ஏற்படாது. அதை நிறைவேற்றி வைப்பதுதான் உசிதம்.
1: ஐயோ, இது என்ன வார்த்தை! தாங்கள் கூடவா சோழ சக்கரவர்த்திக்கு துரோகம் செய்ய துணிந்து விட்டீர்கள்? இது என்ன விபரீத காலம்!
0: பெருமாட்டி, சக்கரவர்த்திக்கு துரோகம் செய்ய நான் கனவிலும் கருதியதில்லை. சக்கரவர்த்தியின் கட்டளையின் பேரிலேயே வந்தேன். அவர் தங்களிடம் விண்ணப்பித்துக் கொள்ளச் சொன்னதைத்தான் சொல்லுகிறேன். சக்கரவர்த்தியின் காலத்துக்குப் பிறகு மதுராந்தகர் சிங்காதனம் ஏற விரும்புகிறார். பழுவேட்டரையர்கள் அதற்காக சதி செய்கிறார்கள். ஆனால் சக்கரவர்த்தி இப்போது மதுராந்தகருக்கு முடிசூட்டிவிட்டு சிங்காசனத்திலிருந்து விலகிக் கொள்ள விரும்புகிறார். இதற்கு தங்கள் சம்மதத்தை பெற்று வரும்படி என்னை அனுப்பியிருக்கிறார்.
1: சக்கரவர்த்தி அவ்விதம் செய்ய விரும்பலாம். ஆனால் அதற்கு என்னுடைய சம்மதம் ஒரு நாளும் கிட்டாது. என் பதியின் விருப்பத்துக்கு விரோதமான இந்த காரியத்தை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன். கல்விக்கடலின் கரைகண்ட முதல் அமைச்சரே, சக்கரவர்த்தியே சொன்னாலும் தாங்கள் இந்த முறை தவறான காரியத்தை என்னிடம் சொல்ல எப்படி வந்தீர்? சோழ சிங்காசன உரிமையை பற்றி தங்களுக்கும் எனக்கும் மட்டும் தெரிந்த சில உண்மைகள் இருக்கின்றனவென்பதை தாங்கள் அடியோடு மறந்து விட்டீர்களா?
0: அம்மணி, நான் எதையும் மறக்கவில்லை. தங்களுக்கு தெரியாத சில உண்மைகளும் எனக்கு தெரியும். ஆகையினாலேயே சக்கரவர்த்தியின் தூதனாக தங்களிடம் வந்தேன்.
1: ஐயா, தங்களுடைய மதிநுட்பமும் ராஜதந்திரமும் உலகம் அறிந்தவை. அவற்றை பெண்பாலாகிய என்னிடம் காட்ட வேண்டாம்.
0: பெருமாட்டி, தங்களிடம் நான் வாதாட வரவில்லை. என் சாமர்த்தியத்தை காட்டுவதற்கும் வரவில்லை. இந்த சோழ நாட்டை பேரபாயத்திலிருந்து காப்பாற்றியருளும்படி மன்றாடி பிரார்த்தனை செய்ய வந்தேன்.
1: தங்கள் பிரார்த்தனையை பிறைசூடும் பெருமானிடம் செலுத்திக் கொள்ளுங்கள். அல்லது தங்கள் இஷ்ட தெய்வமான விஷ்ணுமூர்த்தியிடம் பிரார்த்தனை செய்யுங்கள்.
0: ஆம் தாயே, தாங்கள் பெரிய மனது செய்யாமற் போனால் அம்பலத்தானும் அரங்கத்தானும் தான் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும்.
1: அப்படி என்ன ஆபத்து இந்த நாட்டுக்கு வந்துவிட்டது? மதுராந்தகன் சிங்காதனம் ஏறுவதால் அதை எப்படி தடுக்க முடியும்?
0: கேளுங்கள் பெருமாட்டி, இன்றைக்கு இந்நகர் இந்த நகர மாந்தர் கொதித்தெழுந்தது போல காஞ்சிபுரத்திலிருந்து ராமேஸ்வரம் வரை உள்ள மக்கள் இன்னும் 2-3 நாளைக்குள் ஆத்திரமடைந்து கொதித்தெழுவார்கள். அத்துடன் முடிந்து விடாது. இலங்கையிலிருந்து பூதி விக்ரமகேசரி ஏற்கனவே படை திரட்டி கொண்டு புறப்பட்டு விட்டார் என்று அறிகிறேன். ஆதித்த கரிகாலனுக்கு செய்தி எட்டும் போது அவனும் பொறுக்க மாட்டான். வடதிசை சைன்யத்துடன் தஞ்சையை நோக்கி கிளம்புவான். பழுவேட்டரையர்களும் மற்ற சிற்றரசர்களும் ஏற்கனவே படை திரட்டி கொண்டிருக்கின்றார்கள். கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் நடந்த யுத்தத்தைப் போன்ற பயங்கரமான தாயாதி சண்டை இந்த நாட்டில் நடைபெறும். தங்களுடைய உற்றார் உறவினர் எல்லோரும் அழிந்து விடுவார்கள். இதையெல்லாம் தாங்கள் பார்த்து கொண்டிருக்கப் போகிறீர்களா?
2: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
3: சோழ பேரரசுல எல்லாருடைய பயபக்தி மரியாதை

எல்லாருக்கும் உரியவராக இருந்துகிட்டு வந்திருக்கார் செம்பியன் மாதேவியார். அவங்களே இப்போ அனிருத்தரின் வருகையால கவலை கொண்டிருப்பத நுட்பமான உடல் மொழியால காட்டுறார் கல்கி. வயதில் சிறியவரான அன்பில் அனிருத்த பிரம்மராயர் அமர்ந்த பிறகே அச்சத்தோட கலக்கத்தோட அமர்றாங்க. நீதான் என் ஜென்ம சத்ருன்னு சொல்லி மனசை புண்படுத்திட்டான் மகன். சற்றைக்கெல்லாம் பொன்னியின் செல்வனை பத்தின துக்க செய்தி. பொன்னியின் செல்வனை சமுத்திரராஜன் கொள்ளை கொண்டு விட்டது நிச்சயம்தானா? நிச்சயம் என்று யார் சொல்ல முடியும் தாயே? அம்மாதிரி செய்தியை நாடு நகரமெங்கும் பரவி இருப்பது நிச்சயம். நேர்களே, உலக புகழ்பெற்ற கிரிக்கெட் வீரர் பல ஆண்டுகளுக்கு முன்னால சொன்னதை நினைவு கூர்வோம். வதந்திகளை கேட்காதீர்கள், கேட்டாலும் நம்பாதீர்கள். இதன் உட்பொருள், நம்புற மாதிரி இருந்தாலும் உங்களுடைய கருத்தை தெரிவிக்காதீங்க. சரி, தனாதிகாரி கடம்பூரிலிருந்து தஞ்சைக்கு திரும்பினதும் தம்பி காலாந்தக கண்டரோட ரொம்ப நேரம் உரையாடிக்கிட்டு இருந்தது நினைவிருக்கும். அத்தனை பேரும் ஒரு முகமா உன் மருமகன் மதுராந்தகனே அடுத்த பட்டத்துக்குரியவன்

0: உங்களுடைய கருத்தை தெரிவிக்காதீங்க. சரி, தனாதிகாரி கடம்பூரிலிருந்து தஞ்சைக்கு திரும்பினதும் தம்பி காலாந்தக கண்டரோட ரொம்ப நேரம் உரையாடிக்கிட்டு இருந்தது நினைவு இருக்கும். அத்தனை பேரும் ஒரு முகமா உன் மருமகன் மதுராந்தகனே அடுத்த பட்டத்துக்குரியவன் ஆமோதிச்சிட்டாங்க. இதை கேட்ட சின்னவர், தலைவர்களை பத்தி சொல்றதெல்லாம் சரி, மக்கள் மக்கள் மறுப்பு தெரிவிச்சா? இப்படி வினா எழுப்பினார். ஆஹா, மக்களை யார் கேட்க போறாங்க? மக்கள் ஆட்சேபிக்க துணிஞ்சா மறுபடியும் அவங்க இந்த மாதிரி காரியங்களை பிரவேசிக்காதபடி பண்ணிடணும்னு கத்தினார் பெரியவர். பாருங்க, பொன்னியின் செல்வர் பத்தின செய்தி கேட்டு தஞ்சாவூர்ல நடந்தத ஆத்திரம் கொண்ட மக்களை மதம் பிடிச்ச யானைகளை ஏவி விட்டு கலைஞ்சு போக செய்ய வேண்டியதாயிடுச்சுன்னு ரொம்ப நாசூக்கா சொல்றார் முதன் மந்திரி. நடந்தது திரிச்சு பொய்யான செய்திய தூதர் மூலமா பழையாறைக்கு அனுப்பியிருக்காங்களே, அம்பலத்தானும் அரங்கத்தானும் தான் இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும்னு அனிருத்தர் சொன்னார் மன நெகிழ்வோட. கருணை மாமுகிலான மால் ஸ்ரீரங்கத்தில் துயில்கிறான், முக்கன் ஈசன் சிதம்பரத்தில் களிநடம் புரிகிறான், இந்த ரெண்டு அரங்கத்திலும் இருப்பவன் ஒருவனேன்னு தெளிவுபடுத்துறார் பொய்கை ஆழ்வார். பொன் திகழ்மேனி புரிசடையும் புண்ணியனும் நின்றுலகம் தாய நெடுமாலும் என்றும் இருவரங்கத்தான் திரிவரேனும் ஒருவன் ஒருவர் அங்கத்தென்றும் உடன். நேர்களே, பக்கத்தில் ஆழ்வார்க்கடியான் இல்லை என்பதை நினைவுபடுத்திக்கணும்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிக்கும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: கட்டி சீமானார் பெத்தவ அண்ண பொண்ணு நடைய சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சா கட்டி சீமானார் பெத்தவ அண்ண பொண்ணு நடைய நீ செடிக்கு செடி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய கொத்தம்பள்ளி பாத்தி கட்டி கொத்து கொத்தா குஞ்சா கட்டி கோமானார் பெத்தவ அண்ண பொண்ணு நடைய நீ கொட்டிக்கு கொட்டி குந்தலாமோ சின்ன பொண்ணு நடைய. நான் உங்கள் கிராமிய பாடகர் இசையமைப்பாளர் சுரேஷ்குமார். 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகான தமிழ் பாடல்களை கேட்கணும்னா விவித் பாரதி கேளுங்க, சந்தோஷமா இருங்க.
1: நேரம் 9:15. இனி கேட்கலாம்.
2: இரவின் அமைதியில்
3: இதயம் எழுதும்
2: இசை கவிதை
3: என் இனிய
2: பொன்னிலாவே.
1: எஸ், இணைந்திருக்கிறோம் என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சியில். அழகான மெலோடிஸ்லாம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கேட்க போகிறோம். முதல் பாடலாக வருகிறது கோ திரைப்படத்திற்காக ஸ்ரீராம் பார்த்தசாரதி மற்றும் குழுவினர் குரலில், பா விஜய் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜின் அட்டகாசமான இசையில். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

நேரம் 9:21 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேலையில் இணைஞ்சிருக்கோம் என் இனிய பொன் நிலாவை நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அருமையான இசை பாடல்களை கேட்டுட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் எங்கேயும் காதல் திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர் குழுவினர் பாடியது, வாலியின் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில்.

நேரம் 9:27 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேலையில் இணைஞ்சிருக்கோம். என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் தான் இணைந்திருக்கோம். நிகழ்ச்சியில் ஒரு நேயர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. சென்னையில் உள்ள தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்திலிருந்து 2026-27 கல்வியாண்டிற்கான இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை குறித்த செய்தி குறிப்பு. 2026-27 கல்வியாண்டிற்கான உணவு தொழில்நுட்ப பட்டப்படிப்பு, கோழியின தொழில்நுட்ப பட்டப்படிப்பு மற்றும் பால்வள தொழில்நுட்ப பட்டப்படிப்பு ஆகிய இளநிலை பட்டப்படிப்புகளின் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழக இணையதளமான adm.tanuvas.ac.in மூலமாக இம்மாதம் 17 மாலை 5 வரை வரவேற்கப்படுகின்றன. அயல்நாடுவாழ் இந்தியர், அயல்நாடுவாழ் இந்தியரின் குழந்தைகள், அயல்நாடுவாழ் இந்தியரின் நிதி ஆதரவு பெற்றோர் மற்றும் அயல்நாட்டு மாணவர்கள் அடுத்த மாதம் 17 மாலை 5 வரை இணையதளம் மூலமாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கலாம். இணையதள விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். பிற வடிவ விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். தகவல் தொகுப்பேடு, சேர்க்கை தகுதிகள், தேர்வு செய்யப்படும் முறை மற்றும் இதர விவரங்களை www.tanuvas.ac.in மற்றும் adm.tanuvas.ac.in என்ற பல்கலைக்கழக இணையதளங்களில் காணலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் உன்னாலே உன்னாலே திரைப்படத்திற்காக கிருஷ் மற்றும் அருண் குரலில் பா விஜயின் வரிகளில் ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில் கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 9:35 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில் இணைஞ்சிருக்கோம் என் இனிய பொன் நிலாவே நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் மஜ்னு திரைப்படத்திற்காக பாம்பே ஜெயஸ்ரீ குழுவினர் குரலில், வைரமுத்துவின் வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில். கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இது விவித் பாரதி தமிழ் FM 102.3 வித் மீ ஆர்ஜே ராஜா.

நிகழ்ச்சியில் அருமையான மெல்லிசை பாடல்களை கேட்டுட்ருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் காற்று வெளியீடை திரைப்படத்திற்காக ஷாஷா திருப்பதி குரலில் வைரமுத்துவின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மானின் அருமையான இசையில்.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாளை இரவு 8:05 எனக்குள் நான்.
1: இப்பெல்லாம் வந்து மேடை நாடகங்கள் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓஜிபி சாரு, மௌலி சாரு, மனோகர் சாரு, வி கோபாலகிருஷ்ணன் சாரு, விசு சாரு, கோமல் சார், விசு சார், இந்த ரெண்டு பேர் தான் அவர் எனக்கு சொன்னார். இந்த ரெண்டு ட்ரூப்பில் ஏதாவது நீ போய் ஜாயின் பண்ணு, நீ வந்து கொஞ்சம் அதுலேயே வரும்போது கேபி சார் கண்ட நீ படணும், பட்டன்னா நீ ஆட்டோமேட்டிக்காக நீ வரலாம், அப்படி தான் நீ வரதில் வந்து கொஞ்ச நாள் நீ வந்து இந்த ஃபீல்டில் நிற்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவர் தான்
0: சொன்னார். நடிகர் பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி, கேட்க மறந்துடாதீங்க. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
2: தூய்மையே மேன்மை,
3: நோயற்ற மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழ நம்மையும் நம்மை சேர்ந்த சுற்றுச்சூழலையும் சுத்தமாக வைப்பது மிகவும்

0: அவசியமான ஒன்று.
1: சுகமான வாழ்விற்கு சுத்தமே வழிவகை செய்யும்.
2: ஆரோக்கியமான வாழ்விற்கு பொது இடங்களில் குப்பை போடாதீர்கள்.
3: நாட்டினை நலமாக்க இன்றே வீட்டையும் வீதியையும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வைத்திருப்போம். இதன் மூலம் நாடும் நலம் பெறும், நம் வாழ்வும் வளம் பெறும்.
1: தூய்மையே மேன்மை.
4: என் இனிய பொன்னிலாவே நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் வாரணம் ஆயிரம் திரைப்படத்திற்காக நரேஷ் ஐயர் மற்றும் பிரசாந்தினி குரலில், தாமரை வரிகளில், ஹாரிஸ் ஜெயராஜின் இசையில்.
5: ஹாய் மாலினி, ஐ அம் கிருஷ்ணன். நான் இதை சொல்லி ஆகணும், நீ அவ்வளவு அழகு. இங்க எவனும் இவ்வளவு அழகா ஒரு இவ்வளவு அழகா பார்த்துருக்க மாட்டாங்க.

நேரம் 9:53 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் இருக்கோம். அடுத்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடல் ஒளிபரப்பாகும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் தான், நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க, 9444000123. இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் என்ன படத்திலிருந்து என்ன பாடல் வேணும் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா அது எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் ராவணன் திரைப்படத்திற்காக கார்த்திக் குரலில், வைரமுத்து வரிகளில், ஏ ஆர் ரஹ்மானின் இசையில்.

0: பாரதி தமிழகம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு.

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில தான் இணைஞ்சிருக்கோம். இந்த நிகழ்ச்சியில நேயர்களின் விருப்ப பாடல் தான் ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சி முழுவதுமே. அதுக்கு நேயர்கள் செய்ய வேண்டியது எல்லாமே வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ், வாட்ஸ்அப் நம்பர் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க, 9444001023. ரிப்பீட் பண்றேன், 9444001023. 9444001023 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த பாடல் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். இந்த வகையில் முதல் பாடலாக பத்ரி திரைப்படத்திற்காக வருகிறது. அடையாளம்பட்டுவிலிருந்து ராஜேஸ்வரி என்ற நேயரின் விருப்ப பாடலாக கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 10:06 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேலையில தான் இணைஞ்சிருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில. எஸ், இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய விருப்ப பாடல்கள் தான் ஒளிபரப்பாகிட்டு வருது. அந்த வகையில் அடுத்ததாக பட்டாபிராமிலிருந்து மணி என்ற நேயரின் விருப்ப பாடலாக வருகிறது. அபியும் நானும் என்ற திரைப்படத்திற்காக மது பாலகிருஷ்ணன் குரலில், வித்யாசாகரின் இசையில்.

இணைந்திருக்கிறோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் தான் வந்து பிளே ஆகிட்டுருக்கு. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ், உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன, அதிலிருந்து

பாட்டு என்ன, என்ன நம்பர் அப்படின்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 944400123 944400123 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். என்ன படத்திலிருந்து என்ன பாடல் அப்படிங்கிறத, அந்த பாடல் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். அந்த வகையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் கத்தி திரைப்படத்திற்காக திருமழிசையிலிருந்து அஸ்வினி என்ற நேயரின் விருப்ப பாடலாக

எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில் நேயர்களின் விருப்ப பாடல் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. அந்த வரிசையில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் உயிருள்ளவரை உஷா திரைப்படத்திற்காக. கேஜே யேசுதாஸ் குரலில், டி ராஜேந்தர் இசையில். நேயர்களே, உங்கள் பாடல், உங்களுடைய விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகணும்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் 9444001023 இந்த எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுடைய விருப்ப பாடலை வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த பாடல் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும்.

நிறைவு பாடல் கேட்டோம். திருப்பூரிலிருந்து தர்மராஜ் என்ற நேயரின் விருப்ப பாடலாக. இதுபோல் உங்களுடைய விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ், 9444001023. நம்பர் திருப்பி சொல்கிறேன், 9444001023. இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்ன படம், என்ன பாடல் அப்படிங்கிறத அந்த பாட்டு இந்த நிகழ்ச்சியில் ப்ளே ஆகும். அடுத்ததாக வரக்கூடிய பாடல் போடா போடி திரைப்படத்திற்காக வாலியின் வரிகளில் தரண்குமார் இசையில். சவுகார்பேட்டையிலிருந்து யோகேஷ் என்ற நேயரின் விருப்ப பாடலாக.

நேரம் 10:30 தாண்டி போயிட்டு இருக்கிற இந்த வேளையில் இணைஞ்சிருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் நேயர்களின் விருப்ப பாடல் வந்து பிளே ஆயிட்டிருக்கு. உங்களுடைய விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகணும்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் 9444-0001023 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய விருப்ப பாடலை நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் ஆரோமலை திரைப்படத்திற்காக ஒசூரிலிருந்து பவித்ரா ஸ்ரீ என்ற நேயரின் விருப்ப பாடலாக

நேயர்களின் விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாயிட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்கள் விருப்ப பாடல் இந்த நிகழ்ச்சியில் பிளே ஆகணும்னா 9444001023, ரிப்பீட் பண்ணுற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, 9444001023. இந்த எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா என்ன பாடல் என்ன படத்தில் இருந்து அப்படிங்கிறது, அந்த பாடல் இந்த நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் டாடா திரைப்படத்திற்காக வேளச்சேரியிலிருந்து கல்பனா என்ற நேயரின் விருப்ப பாடலாக வருகிறது. கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3, மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

நேரம் 10:39 கடந்து போயிட்டுருக்கிற இந்த வேளையில் இணைஞ்சிருக்கும் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வரக்கூடிய பாடல் நாணயம் திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா குரலில், தாமரை வரிகளில் ஜேம்ஸ் வசந்தன் இசையில். புதுச்சேரியிலிருந்து கலியபெருமாள் என்ற நேயரின் விருப்ப பாடலாக

நேரம் 10:46 கடந்து போயிட்டு இருக்கிற இந்த வேளையில் இணைஞ்சிருக்கோம் எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் நேயர்களுடைய விருப்ப பாடல்கள் தான் பிளே ஆயிட்ருக்கு. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் 9444001023 இந்த எண்ணுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா என்ன படம் என்ன பாடல் அப்படிங்கிறத மெசேஜ் பண்ணணும். அந்த படத்திலிருந்து அந்த பாடல் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஒளிபரப்பாகும்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம்.
1: விவரங்களுக்கு தொலைபேசி எண் 044-249-864-58, 044-249-864-58.
0: விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agncn1@gmail.com agncn1@gmail.com

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாளை இரவு 8:05 எனக்குள் நான்.
1: இப்பெல்லாம் வந்து மேடை நாடகங்கள் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓஜிபி சாரு, மௌலி சாரு, மனோகர் சாரு, வி கோபாலகிருஷ்ணன் சாரு, விசு சாரு, கோமல் சார், விசு சார், இந்த ரெண்டு பேர் தான் அவர் எனக்கு சொன்னார். இந்த ரெண்டு ட்ரூப்பில் ஏதாவது நீ போய் ஜாயின் பண்ணு, நீ வந்து கொஞ்சம் அதுலேயே வரும்போது கேபி சார் கண்ட நீ படணும், பட்டன்னா நீ ஆட்டோமேட்டிக்காக நீ வரலாம். அப்படி தான் நீ வரதில் வந்து கொஞ்ச நாள் நீ வந்து இந்த ஃபீல்டில் நிற்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவர் தான் சொன்னார்.
0: நடிகர் பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி கேட்க மறந்துடாதீங்க. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
2: எங்கள் அழைப்பில் உங்கள் தேர்வு நிகழ்ச்சியில நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியில் இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து இரண்டு பாடல்கள். இதோடு நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே ராஜா. மீண்டும் நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் இணையலாம். தெரே இஷ்குமெயின் திரைப்படத்திற்காக ஏஆர் ரஹ்மான் குரலில், மஷூக் ரஹ்மான் வரிகளில், ஏஆர் ரஹ்மான் இசையில். சென்னையிலிருந்து மதுமிதா என்ற நேயரின் விருப்ப பாடலாக வருகிறது. அதற்கடுத்து தக்லைஃப் திரைப்படத்திற்காக மந்தவெளியிலிருந்து மகேஸ்வரி என்ற நேயரின் விருப்ப பாடலாக அடுத்தடுத்து கேட்டு இணைந்திருங்கள். இது விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: மனசு மயங்கும்,
2: மனசு மயங்கும்,

வணக்கம் வணக்கம் வணக்கம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். உங்களோடு பயணிப்பது நான் உங்கள் தோழி கௌசல்யா. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் நாம் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட நிறைய செயல்களை செஞ்சிட்ருக்குது. ஆனால் நாம் சில நேரங்களில் நம்மளுடைய சுயநலத்திற்காக நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த எல்லா ஜீவராசிகளையும் கஷ்டப்படுத்துகிறோம், காயப்படுத்துகிறோம். நமக்கு சுத்தமான காற்றை தரக்கூடிய மரம் தாகத்தை தீர்ப்பதற்காக இயற்கையாகவே படைக்கப்பட்ட சுத்தமான குடிநீர், எவ்வளவுதான் வெயில் அடித்து நம்மளை கொட்டி தீர்த்தாலும் சில்லுன்னு அடிக்கக்கூடிய ஒரு இளமான ஒரு தென்றல் காற்று, இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நமக்காக நடந்துட்டுருக்குது. ஆனால் நாம் நம்மளுடைய வீடுகளை அகலப்படுத்துகிறோம், நிறைய பெரிய பெரிய அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுறோம் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கக்கூடிய மரங்களை அழிச்சிட்டோம். தூய்மையான காற்றுக்கு எங்கே விலை கொடுத்து வாங்க போகிறோம்னு தெரியல. ஏன் இன்றைக்கி திடீர்னு மனசு மயங்கும் நிகழ்ச்சிகளும் இதை பற்றி பேசுகிறோன்னு தானே யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி உலக சுற்றுப்புற சூழல் தினம். நாம் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இந்த இயற்கை மீது கொஞ்சம் கரிசனத்தோடு நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த இயற்கை நம் மீது அளவுக்கு அதிகமான கருணையையும் இரக்கத்தையும் பொடிய காத்திருக்கிறது. இன்றைக்கி மனசு மயங்கும் நிகழ்ச்சி இயற்கை சம்பந்தப்பட்ட பாடல்களோடு வர காத்திருக்கிறது. நிகழ்ச்சியினுடைய முதல் பாடல் உங்களுக்காக சாந்தி நிலையம் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

நேரம் 11:06 பதினெட்டு நொடியாக மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இயற்கை நமக்கு நிறைய விஷயங்களை, நிறைய பாடங்களை ஏதோ ஒரு வகையில் கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்குது. அதாவது எதையும் எதிர்பார்க்காமல் வாழணும் அப்படின்ற விஷயத்தை இயற்கை கிட்டேருந்து நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறோம். இவங்க நல்லவங்க, இவங்க கெட்டவங்க, இவங்களுக்கு மட்டும் கொடுக்கணும், இவங்களுக்கு மட்டும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற எந்த விதமான பாரபட்சமும் இல்லாமல் பெய்கின்ற மழை எல்லா நிலங்களையும் நிரப்பிவிட்டு மேடுகளிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்கிறது. மனிதர்கள்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் கூட அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு கிட்ட கொடுத்து அவங்களுடைய பசியை ஆற்றணும் அப்படின்றது. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து கூட நம்ம இயற்கைக்கிட்டேருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பறவை இனங்கள், பூச்சி இனங்கள், இது கூட நமக்கு நிறைய அறிவுரைகளை சொல்லி கொடுத்துட்ருக்குது. ஆனால் அதெல்லாம் நின்று நிதானமாக கேட்கறதுக்கு தான் நமக்கு நேரம் இல்லை. ஸோ இன்றைக்கி அதை பற்றிலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அலசி பார்க்கலாம். காலையிலேருந்து நம்ம நிகழ்ச்சியில் நீங்கள் நிறைய விஷயங்களை கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி அடுத்ததான் நமக்காக வரக்கூடிய பாடல் எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க. வாலியோட வரிகளில், கங்கை அமரனுடைய இசையில், அதிகாரி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். வாங்க

11:12:42 ஆகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல், இடையில் நடையில் இறைவன் தந்த கோலம், தவழ்ந்திடும் மலையருவி, பறந்து பாடும் பசுங்கிளி, நித்தம் நித்தம் நடை தத்தி பழகும் இவள் ஒரு இளங்குருவி. கால் போகும் போக்கில்

மனம் போகும் நாளில் கிடையாது தடை போட முள்வேலிதான் நான் போகும் பாதை. நிழல் போல கூட வருகின்ற பூங்காற்றும் என் தோழிதான். நீண்ட தூரம் ஓடும் மேகம் யாரை தேடுதோ, நீரில்லாமல் வாடும் எந்த ஊரை தேடுதோ, நானும் என்னை கேள்வி கேட்கும் நாள் இது. நான் பாடும் பாட்டு தலையாட்டி கேட்டு தினந்தோறும் பூ பூக்கும் தோட்டங்களே, நீரோடை மீது நொடிபோதில் பாய்ந்து இறை தேடும் சென்னாரை கூட்டங்களே, ஆழம் விழுதில் ஊஞ்சல் போட்டு ஆட்டமாடுவேன், ஆவல் தீர தாளம் போட்டு பாட்டு பாடுவேன். வேநீர் காலம் வாழ்த்து கூறும் நாள் இது, திருநாள் இது. ஜானகியனுடைய குரல்ல, இளையராஜாவுடைய இசையில, பிரம்மா திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

நேரம் 11:18:50. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு நாம் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நிகழ்ச்சியில் சாந்தி ரமேஷ் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. திருமணத்திலிருந்து அஸ்வினி நாகராஜ் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. மணலி பெரியசேக்காடு ஜெயக்குமார் அவங்களும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி வாழ்த்துக்கள் சகோதரின்னு சொல்லியிருக்காங்க. இரவின் வசந்தம் வந்தது, இனிமை தென்றல் மிதந்தது, இசைக்கோளம் பண்பலையில் இதயராகம் பொழிகிறது, இன்சுவை தொகுப்போடு பாடல் முகப்புரை தேன் சுவை தருகிறது, மனசு மட்டுமா இனி மயங்கும் இரு செவிகளும் மகிழ்வுற துவங்கும் சொல்லிட்டு ஃபேஸ்புக் வீரராகவன் தனக்கே உரிய பாணியில் நிகழ்ச்சிக்கு அழகான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. சென்னை சிங்கர் சிவராமன் நாகராஜன் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. புரசைவாக்கத்திலிருந்து சவுந்தரராஜன் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காங்க. ரங்கராஜன் டி நகர்லேருந்து தித்திக்கும் இனிய இரவு வணக்கம்னு சொல்லியிருக்காங்க. அலிநகர்லேருந்து எஸ் மகாதேவன் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. பொன்னேரியிலேருந்து கலில் அகமது வெல்கம் வெல்கம் டு த ஷோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராஜேஷ் ஸ்ரீரங்கத்திலிருந்து நிகழ்ச்சி ரொம்ப இனிமை, ஆரம்பமாக வந்த பாடல் ரொம்ப அருமைன்னு சொல்லியிருக்காங்க. அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி இவள் ஒரு இளங்குருவி பாடல் சூப்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நமக்காக, அரண்மனை அன்னக்கிளி தரையில் நடப்பது நடக்குமா, பனியிலும் வெட்டவெளி வெயிலிலும் உள்ள சுகம் அரண்மனை கொடுக்குமா, குழு குழு அறையில கொஞ்சி கொஞ்சி தவழ்ந்தது குடி செய்ய விரும்புமா, சிலு சிலு சிலுவென இங்கிருக்கும் காத்து அங்கு அடிக்குமா, பளிங்கு போல உன் வீடு வழியில பள்ளம் மேடு, வரப்பு மேடு வயலோடு பறந்து போவேன் பாரு, அதிசயமான பெண்தான் புது சுகம் தேடி வந்தேன், கொட்டுகிற அருவியும் மெட்டுக்கட்டும் குருவியும் அடடா அதிசயம், கற்பனையில் மிதக்குது கண்டதையும் ரசிக்குது இதில் என்ன ஒரு சுகம், ரத்தினங்கள் தெரிக்குது முத்துமணி ஜொலிக்குது நடந்திடும் நதியிலே, உச்சந்தர சுழலுது உள்ளுக்குள்ள மயங்குது எனக்கொன்னும் புரியல, கவிதை பாடும் காவேரி ஜதியை சேர்த்து ஆடும் அணைகள் 100 போட்டாலும் அடங்கிடாமல் ஓதும், போதும் போதும் உம்பாட்டு புறப்பட போறேன் நிப்பாட்டு. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக, சின்ன தம்பி படத்திலிருந்து கேட்கலாம் வாங்க.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் வரும் ஜூலை மாதம் 31ஆம் தேதி.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.

நேரம் 11:28 மூன்று நொடி. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் உங்களுக்காக எஸ்பிபி மற்றும் சித்ரா இணைந்து பாட வராங்க. இளையராஜாவுடைய இசையில கூலி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம், வாங்க.

நேரம் 11:33. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். மேடை ஏறக்கூடுமோ மீண்டும் நமது நாடகம். நானும் நீயும் சேர்வதால் யாருக்கு என்ன பாதகம்? யாரை சொல்லி நோவது காலம் செய்த கோலம்? உன்னை என்னை வாட்டுது காதல் செய்த பாவம்? கண்ணும் நெஞ்சம் என்வசம் இல்லை, என்ன செய்வது சொல்லடி முல்லை. தென்றல் காற்றே கொஞ்சம் நில்லு, அங்கே சென்று அன்பை சொல்லு. ஈரமான ரோஜாவை திரைப்படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக இதோ.

ஏழு நொடியாகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அந்தோணிராஜ் காட்டுப்பாக்கத்திலிருந்து இன்றைய நாளின் சிறப்புக்கு ஏற்றவாறு பாடல்கள் அருமைன்னு சொல்லியிருக்காரு. பட்டாபுரம் மணி குட் நைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போவோமா ஒரு ஓலம் பாடலை கேட்டு ரசித்தோம். மணலி பெரிய சேக்காடு ஜெயக்குமார் வழங்கும் ஒவ்வொரு பாடலும் பசுமை நிறைந்த கிராமத்தில் இருந்த உணர்வை ஏற்படுத்தியது. வழங்கிய சகோதரிக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மறுபடியும் பிரகாஷ் ஷியாமலா கர்நாடக மாநிலம் சின்ன திருப்பதியிலிருந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்காங்க. புதுச்சேரி கோவிந்தன்பேட்டை வீரமணி பாலன் அனைவருக்கும் வணக்கம் மற்றும் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு. மதுரையிலிருந்து சோ சண்முக சுந்தரம் இனிய இரவு வணக்கம் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில் பயணிக்கலாம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக மனோவினுடைய குரலில் ஒலிக்க இருக்கிறது. கேட்கலாம் வாங்க.

0: விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நாளை இரவு 8:05 எனக்குள் நான்.
1: இப்பெல்லாம் வந்து மேடை நாடகங்கள் வந்து நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஓஜிபி சாரு, மௌலி சாரு, மனோகர் சாரு, வி கோபாலகிருஷ்ணன் சாரு, விசு சாரு, கோமல் சார், விசு சார், இந்த ரெண்டு பேர் தான் அவர் எனக்கு சொன்னார். இந்த ரெண்டு ட்ரூப்பில் ஏதாவது இப்போ ஜாயின் பண்ணு, நீ வந்து கொஞ்சம் அதுலேயே வரும்போது கேபி சார் கண்ணில் நீ படணும், பட்டனா நீ ஆட்டோமேட்டிக்காக நீ வரலாம், அப்படி தான் நீ வரதில் வந்து கொஞ்ச நாள் நீ வந்து இந்த ஃபீல்டில் நிற்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவர் தான் சொன்னார்.
0: நடிகர் பூவிலங்கு மோகன் பங்கு பெறும் நிகழ்ச்சி, கேட்க மறந்துடாதீங்க. இது விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டத்தோடு.
2: மனசு மயங்கும்,
3: மனசு மயங்கும்,

நேரம் 11:46 ஆகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல், வீணையை மீட்டுகின்ற வாணியும் நீ, நாரதர் பாடுகின்ற கானமும் நீ, நீலமேகமே ஓ வானம் பாடியே, சோலை குயில்கள் ஜோடி சேர்ந்ததே, பாரிஜாத பூவே அந்த தேவலோகத்தேனே, வசந்த காலம் தேடி வந்தது மதன ராகம் பாட வந்திடு. ஆயிரம் காலம் வாழ்ந்திட வேண்டும் தாயாய் நீயும் தங்கிட வேண்டும், தாவியே ஓடிவரும் காவியரியே, ஓவியமே அழகு மேனகையே, கோவில் தெய்வமே ஒரு தீப ஜோதியே, மேல தாளம் கேட்க வேண்டுமே. நிகழ்ச்சியினுடைய அடுத்த பாடல் உங்களுக்காக எந்த திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கிறது? என் ராசாவின் மனசில் திரைப்படத்திலிருந்து பாடல் மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் அடுத்து உங்களுடைய செவிகளுக்கு வர காத்திருக்கிறது. எஸ் என் சுரேந்தர் மற்றும் சித்ராவோட குரலில், இளையராஜாவுடைய இசையில், பொன்னடையானுடைய வரிகளில், இதோ அந்த பாடல் உங்களுக்காக.

நேரம் 11:52 12 நொடியாகுது. மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் உங்களுக்காக வர இருக்கிறது. நேயர்களும் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ஸோ நேயர்களுடைய கருத்துக்கு முன்னாடி நாம் கேட்க போகிற பாடலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். யாப்போடு சேராதோ பாட்டு தமிழ் பாட்டு, தோப்போடு சேராதோ காற்று பனிக்காற்று, வினாத்தாள் போலே இங்கே கனா காணும் காலை, விடை போல அங்கே நடை போடும் பாவை, ஒன்றாய் கூடும் ஒன்றாய் பாடும் பொன்னால் இங்கு என்னாலோ, ஆறாத ஆசைகள் தோன்றும் என்னை தூண்டும், ஆனாலும் வாய்ப்பேச அஞ்சும் இந்த நெஞ்சம், அவள் பேரை நாளும் அசை போடும் உள்ளம், அவள் போகும் பாதை நிழல் போல செல்லும், மௌனம் பாதி மோகம் பாதி என்னை கொள்ளும் என்னாலோ, பொட்டு வைத்த ஒரு வட்டநிலா குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நிலா. கேட்கலாம் வாங்க இதயம் படத்திலிருந்து அடுத்த பாடல் உங்களுக்காக.

நேரம் இப்ப சரியா 11:58 நிமிடமாகுது. நிகழ்ச்சியோட நிறைவு கட்டத்தை நோக்கி பயணம் செஞ்சு வந்துட்டோம். 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, கோயம்புத்தூர் பண்பலை 103 MHz, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இதுவரை நாம் கேட்ட இந்த நிகழ்ச்சி மனசு மயங்கும். நிகழ்ச்சியில திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து ஐயப்பராஜ் இணைந்திருக்காங்க. தரை வழி ஒளிபரப்பு கேட்கிறேன், ஒழித்த பாடல்கள் ஒழிக்காமல் வெவ்வேறு பாடல்கள் சிறப்பு, இரவு முழுவதும் ஒழித்து கொண்டே இருக்கட்டும் சொல்லியிருக்காங்க. பொன்னேரியிலேருந்து கலீல் அகமது, சாங்ஸ் செலக்ஷன் சூப்பர், எக்ஸலண்ட் ஜாப்னு சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் ஒழித்த பாடல்கள் அத்தனையும் மனசை மயக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளம் பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறாங்க. பம்மல் காமராஜபுரம் புஷ்பா, பாடல்கள் எல்லாம் சூப்பராக

சிறந்தது அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் பங்கு பெற்று உங்களுடைய கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு நிறைவாக உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி விடைபெறலாம். இன்பம் தரும் இயற்கை மனித வாழ்வின் வரம் இயற்கை, சுத்தமான காற்றை தரும் இயற்கை மக்களை காக்கும் ஆயுதம் இயற்கை. இதெல்லாம் நான் சொல்லலை, மகாகவி பாரதியார் சொன்ன வரிகள். இந்த கோடை காலத்தில் நம்முடைய தாகத்தை மட்டும் தீர்க்காமல் வீட்டுக்கு வெளியே சின்னதாக ஒரு பாத்திரத்தில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பொருளை கொஞ்சம் தண்ணி வைங்க, மற்ற ஜீவராசிகள் வந்து குடிச்சிட்டு தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக அதுங்க வந்து அனுபவிச்சுட்டு போகட்டும். உங்களால் முடிந்த வரைக்கும் மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க. இயற்கையோடு இயற்கையாக மனிதர்கள் வாழ வாழ இந்த இயற்கை ஒருபொழுதும் மனிதர்களை நிராகரிக்கவே நிராகரிக்காது. அதனால் நாம் எந்த அளவுக்கு இயற்கை மீது அன்போடும் கரிசனத்தோடும் இருக்கிறோமோ அதைவிட பல மடங்கு அந்த இயற்கை நம்மிடம் அன்போடும் கரிசனையோடும் இருக்கிறது. அதனால் இது ஒரு கொடுக்கல் வாங்கல் அப்படின்றதெல்லாம் இல்லாமல் அன்பை கொடுங்கள், அன்பையே பெறுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையோடு இணைந்து வாழ்வோம். நிகழ்ச்சியில் இணைந்திருந்த உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்கள். தொடர்ந்து பயணிக்கலாம், இணைந்திருங்கள் நேர்களே. உங்களிடமிருந்து நன்றிகள் சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் தோழி கௌசல்யா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நூற்றி 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: காற்றின் மொழி.

காணுமானிதனுக்கு நினைப்பதெல்லாம் கனவு, அவன் காணுகின்ற கனவினிலே வருவதெல்லாம் உறவு. அவன் கண்ணவில் அவள் வருவாள், அவனை பார்த்து சேவிப்பாள். அவள் கண்ணவில் யார் வருவாள், யாரை பார்த்து அழைப்பாள். புத்தியுள்ள மனிதன் எல்லாம்

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: மனசலாஞ்சா.
1: அட போனா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, 102.3 விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, கோயம்புத்தூர் பண்பலை 103 மெகாஹெர்ட்ஸ், நாகர்கோயில் பண்பலை மற்றும் மதுரை பண்பலை 103.3. நேயர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்களம்.
2: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இஞ்சிக்குடி இடி ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் ராகரத்ன மாலிகச்சே, ரீதி கவுளை ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ரூபகதாளம்

0: அடுத்து சதானந்த தாண்டவம். அச்சுததாசர் இயற்றிய பாடல் ராகம் பகுதாரி ஆதிதாளம்.
1: ராகரத்ன மாலிக தியாகராஜ கீர்த்தனை ரீதி கௌள ராகம் ரூபகதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இஞ்சிக்குடி இடி ராஜரத்னம் குழுவினரின் நகஸ்வர இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து சிவே பாகிமாம், கல்யாணி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை, ஆதி தாளம்.

0: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இதுவரை இஞ்சிக்குடி இடி ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டோம்.
1: நூற்றி இரண்டு புள்ளி மூன்று விவத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேயர்களோடு இதுவரை இணைந்து நாம் கேட்ட இந்த நிகழ்ச்சி பொங்கும் மங்கலம்.
0: இறையருள் போற்றும் இசைப்பாமாலைகள் ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்நிகழ்ச்சி அருள்மணி மாலை வழங்கிக் கொண்டிருப்பது 102.3 விவத் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: அருள்மணி மாலை.

நேரம் 5:45. 102.3 விபத் பாரதி தமிழ் பண்பலை, 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போ, 102.1 திருச்சி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, நாகர்கோயில் பண்பலை மற்றும் 103.3 மதுரை பண்பலை நேர்களோடு இணைந்து நாம் கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம். தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து எம் எஸ் சுப்புலட்சுமியினுடைய குரலில் ஸ்ரீ வெங்கடேச சுப்பிரபாதம் கேட்கலாம்.

வெங்கடேசரணௌ சரணம் பிரபத்யே பார்த்தாயத சதசாரதினா த்வயைவ யௌதர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி பூயோபி மஹ்யமிஹ

சிசோரமிருதாய மானௌ ப்ராப்தௌ பரஸ்பர துலாம துலாந்தரௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திருகஞ்சலேன சௌமியோபயந்த்ரு முனி நாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணம்

0: நேரம் 5:22 17 நொடி. அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேனிசை பாடல் தொகுப்பிலிருந்து MS சுப்புலட்சுமியின் குரலில் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்கலாம்.
1: சுக்லாம் வரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்

விஸ்வத்ருக் விஸ்வபுக் விபுஹ் சத்கர்த்தா சத்கிருத சாதுர் ஜந்துர் நாராயணோ நரஹ அசங்கேயோ பிரமேயாத்மா விசிஷ்ட சிஷ்ட கிருச்ச.